நேயர்களுக்கு ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையின் இனிய காலை வணக்கம். நேரம் வைகரை 5:49:23. மலர்ந்திருக்கும் இந்நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி, சந்தோஷம், சுபிட்சம், சௌபாக்கியம் நிறைந்த இனிய நாளாக என்றும் அமைந்திட நல்வாழ்த்துக்கள். பணியில் நனைந்த ரோஜாவை போல் அழகாக பூத்திருக்கு புதிய நாள். சுறுசுறுப்பாக மனதை வைப்போம், உற்சாகமாக உடலை வைப்போம், குழந்தை போல் இதயம் வைப்போம், இன்றைய பொழுதை இனிய பொழுதாக மலர வைப்போம். இனிய நாளாக அமைந்திட நல்வாழ்த்துக்கள். நிகழும் சக வருடம் 1948, பாத்திரபத மாதம் 27 2026 செப்டம்பர் திங்கள் 18 இன்று வெற்றியை அருளும் வெள்ளிக்கிழமை தினம் காலை நல்வாழ்த்துக்கள். நேர்களே, எல்லையற்ற நிறைந்திருக்கும் ஆகாயத்துடன் ஆகாஷ்வாணி வானொலிக்கு 91 மற்றும் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை 59 வருடம் வெற்றி நடையில் நாம் மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஆக

அஸ்வானி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இணைந்துள்ளோம். இன்று பிறந்தநாள் காணும் வானலாவிய அனைத்துலக உயிர்களுக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். மற்றும் இன்றைய ஒளிபரப்பு நிகழ்ச்சிகள் இனிதே துவங்குகிறது. உங்களுடன் இணைந்திருப்பவர் சரவணன்.

இனி கேட்கலாம் நாளொரு குரல். தீவினை அச்சம் என்ற 206வது திருக்குறளை கேட்கலாம். தீப்பால தான் பிறர்கண் செய்யற்க நோய்பால தன்னை அடல் வேண்டா தான். இதன் பொருள், துன்பம் செய்யும் தீவினைகள் தன்னை வருத்துதலை விரும்பாதவன் தீய செயல்களை தான் பிறருக்கு செய்யாமல் இருக்க வேண்டும். மீண்டும் ஒருமுறை தீவினை அச்சம் என்ற அதிகாரத்திலிருந்து திருக்குறளை கேட்கலாம். தீப்பால தான் பிறர்கண் செய்யற்க நோய்பால தன்னை அடல் வேண்டா தான். நேரம் காலை 5:53:39. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில். இனி வருவது நமது மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் புதுச்சேரி முதன்மை அலைவரிசை என்ற நிகழ்ச்சியில் தங்கள் கவனத்திற்கு. இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உணவும் உணர்வும் வழங்குபவர் உமா குமாரசுவாமி அவர்கள், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம் சென்னையஞ்சல். 6:15 தெய்வீகராகும் சேவை செய்தி, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், அகத்திக்கீரை சாகுபடி முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களும், கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் 2002 வழங்குபவர் முனைவர் எஸ் ஷாகுல் அபித் அவர்கள். இன்று காலை 7 சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை நிகழ்ச்சியில் வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி கேட்கலாம். வாசிப்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ ஸ்டெராய்டு கிருமிகள் உடனடி நிவாரணம் பின்னால் பிரச்சனையா, விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள். இன்று காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா, 8:02, 8:30 தகவல்தளம், 9 அரங்கசி நிகழ்ச்சியில் பி வரமுத்தி அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வரை இசை கேட்கலாம். வேலூர் SMS தரணிகுமார் அவர்கள் தவில் சென்னையஞ்சல். 10:02 கேட்டாலி இணைக்கும் முகநூல் வழி நேர்விருப்போம். இன்று காலை 11 இலக்கியம் பேசுவோம், மனதை மயக்கும் மணிமேகலை பகுதி 1 சிறப்பு விருந்தினர் முனைவர் தா டான்ஸ்டோனி அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன் சந்திரன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னையில். இன்று மதியம் 12 எடுத்த

0: முடிவு சரியா? நாடகம் கேட்கலாம். எழுதாக்கம் முனைவர் எஸ் சந்திரா அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்றோர் கே சிவபிரகாசன், யு குமரகுரு, எஸ் பரமேஸ்வரி, வி எஸ் பாலதண்டாயுதம், மீனாட்சி, மயிலாடுதுறைதா செந்தில்குமார், சீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறைதா செந்தில்குமார், சீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் தாடேப்பள்ளி லோகநாத சர்மா அவர்கள் பாடியுள்ள வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவுருப்பா கேட்கலாம். இன்று மதியம் 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இன்று மதியம் 1:00 புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் மகளிர் நேரம். தமிழ் எழுத்துகளும் தமிழுக்கான பங்களிப்புகளும் குறித்து புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் டாக்டர் ஜி ரேவதி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். இன்று மதியம் 2:15 to 2:35 சேர்ந்திசை பாடல் பயிற்சி, நேபாளி மொழி பாடல் இயற்றியவர் ருத்ரா பத்வால் அவர்கள், சென்னையஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை, சென்னையஞ்சல். வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் பிற்பகல் 3:10 to 5:00 வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் மாலை 5:00 நிகழ்ச்சிகள் தொடங்கும். மாலை 5:00 பொன்மாலை பொழுது, இதில் கருப்பு என்ற தலைப்பில் திரையிசை பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 to 6:10 வரை திரையிசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 to 7:15 வரையிலும், பின்பு 8:30 to 8:58 வரையிலும் திரையிசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், கால்நடை வளர்ப்பு தீவன மேலாண்மையும் குறித்து விழுப்புரம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் பாக்கியராஜ் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். இன்றிரவு 8:00 புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் ஜப்பானில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த முன்னோட்டம் டெல்லியஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியஞ்சல். 9:30 சங்கீத வாணியிலே. 10:00 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை முன்னிட்டு 30 நாட்கள் சிறப்பு நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து தேன்மழை நிகழ்ச்சி இடம்பெறும். 11:00 நிகழ்ச்சிகள், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 to 8:15 பிற்பகல் 2:00 to 3:05, 9:00 to 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்கள் இதுவரை நமது புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நேர்கள் இனி கேட்கலாம் எஃப்எம் ரெயின்போ இன்றைய நிகழ்ச்சியில் தங்கள் கவனத்திற்கு. இன்று காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02 to 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பாரதி தேவி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள். இன்று காலை 9:02 இணைய வழி நேர்விருப்பம். 10:02 கெஸ்ட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். நண்பகல் 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இன்று மதியம் 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, தமிழ் எழுத்துகளும் தமிழுக்கான பங்களிப்புகளும் குறித்து புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் டாக்டர் ஜி ரேவதி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். இன்று மதியம் 2:15 காலத்தை வென்ற கணங்கள். இன்று மதியம் 3:00 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயும் பல் பராமரிப்பும் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி பல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நிர்மலா அவர்கள். நேர்கள் இதுவரை எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சியில் கேட்டீர்கள். நேரில் இன்னும் சில நிமிடங்களில் டெல்லியிலிருந்து அஞ்சலாக உள்ள ஹிந்தியில் செய்திகளை, தொடர்ந்து ஆங்கிலத்து செய்திகள், தொடர்ந்து காலை 6:10 சென்னையிலிருந்து அஞ்சலாகும் இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்கலாம்.
1: நமஸ்கார், आकाशवाणी समाचार के साथ मैं नवीन सक्सेना। प्रधानमंत्री नरेंद्र मोदी ने कहा है कि भारत सेमीकंडक्टर उद्योग के लिए पसंदीदा केंद्र बनने के लिए हर महत्वपूर्ण कदम उठा रहा है। नई दिल्ली में

0: மன்னர் கிருஷ்ணதேவராயன் அரண்மனை. தன் பரிவாரங்கள் சூழ அமர்ந்திருக்கின்றார். ஆனால் நிதானமாக வருகின்றான் தென்னாலிராமன். என்ன தென்னாலிராமா, சாப்பாட்டு முடிக்க இவ்வளவு நேரமா? சரியான சாப்பாட்டு ராமன் தான் என்று எரிச்சலுடன் மன்னன் பேச, தென்னாலிராமனுக்கு வந்ததே அப்படி ஒரு கோபம். அரசே, தென்னாலிராமன் என்ற எனது பெயரை மறந்து விட்டீர்கள். எப்போதும் என்னை சாப்பாட்டு ராமன் என்றுதான் அழைக்கிறீர்கள். இன்று இதற்கு ஒரு முடிவு கட்டியே ஆக வேண்டும். சாப்பிடுவது என்ன அவ்வளவு பெரிய தவறா, அல்லது சாப்பிடுவது என்ன அவ்வளவு எளிய செயலா என்கின்றான். ஆமாமாம், சாப்பிடுவது பெரிய வித்தைதான், விடுவிடு என்று அரசன் சொன்னதும் தென்னாலிராமன் விடவில்லை. அரசே, ஆயக்கலைகள் 64 உண்ணுவதும் ஒரு மிகப்பெரிய கலை. அப்படி உண்பவன் பெரிய கலைஞன். அதற்கெல்லாம் தனியாக ஒரு ரசனை வேண்டும். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். சாப்பிடுவது பெரிய கலை என்று நான் நிரூபித்து காட்டுகிறேன் என்று அவன் சவால் விட மன்னனும் அதற்கு ஒத்துக்கொள்கின்றான். மறுநாளே அரண்மனையில் ஒரு பெரிய விருந்து தடபுடலாக ஏற்பாடு செய்யப்பட்டது. ஊர் மக்கள் அனைவரையும் விருந்துண்ண அழைத்து வந்தார்கள். கரும்பு தின்ன கூலியா அரண்மனையில் விருந்தென்றால் கேட்கவா வேண்டும்? வயிறார உண்டு மனமார வாழ்த்தியவர்களை தனித்தனியாக அழைத்து விருந்து எப்படி இருந்தது என்று தென்னாலிராமன் கேட்கின்றான். இப்படி ஒரு விருந்தை கண்டதும் இல்லை உண்டதும் இல்லை. இது எங்கள் பூர்வ ஜென்ம புண்ணியம் என்று புகழ்ந்தவளுக்கு நடுவில் ஒருவன் மட்டும் சற்று தயங்கி நிற்பதை கண்டான் ராமன். விருந்தை பற்றி அவனது கருத்தை கேட்கின்றான். ஐயா, எல்லா பதார்த்தங்களும் சுவையோ சுவை, அருமையோ அருமை, ஆனால் சாரத்தில் மட்டும் சிறு சாம்பல் மனம் வீசியது என்கின்றான். தென்னாலிராமனுக்கு ஒரு மகிழ்ச்சி. இவன் தான் நான் தேடுகின்ற அந்த சரியான சாப்பாட்டு ராமன் என்று அறிந்து கொண்டவன் கையோடு அவனை மன்னன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினான். சாதத்தில் சாம்பல் மனம் வீசுவதாக இவன் கூறுகிறான். அரசே, இதை என்னவென்று விசாரியுங்கள் என்று கூற விசாரணையும் தொடங்கியது. சாம்பல் மனம் வீச காரணம் என்னவென்று தெரிய தலைமை சமையல்காரர் சொல்கின்றார், ஐயா, அரிசி வியாபாரி கொண்டு வந்து கொடுத்தான், நான் சமைத்தேன். இதில் என்னுடைய தவறு எதுவும் இல்லை என்று சொல்ல அரசன் அந்த அரிசி வியாபாரியை வர சொல்கின்றான். அவர் வருகின்றார். அரசே, என்னுடைய வயலானது சுடுகாட்டுக்கு அருகாமையில் உள்ளது. அங்கிருந்து சாம்பல் கரைந்த நீரானது என் வயலில் பாய்கின்றது. ஒருவேளை அதனால் அங்கு விளைந்த அரிசியில் சாம்பல் மணக்கிறதோ என்னவோ என்று அவன் கூற, நெல்லின் உமி நீங்கி அரிசியாக்கி அரிசியும் கழுவி உலையிலிட்டு வேக வைத்து சோறானத பின்னும் நெய்யும் பருப்பும் காய்கறி கூட்டும் கலந்து உண்ணும் வகையில் கூட அந்த சாம்பல் மணத்தை உணர்வது என்பது எவ்வளவு நுட்பமான ஒரு ரசனை உள்ளவனால் மட்டும்தானே முடியும். அவன்தானே சரியான சாப்பாட்டு ராமன் என்று தென்னாலிராமன் விளக்க மன்னனும் சிந்திக்கின்றான். ஆம், உண்பதும் ஒரு அற்புதமான நுண்கலைதான். இவ்வளவு நாளும் அந்த அரிசியை உண்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு அது தெரியவில்லை. இவன் கண்டுபிடித்து விட்டானே, அப்போ உண்ணுவதும் ஒரு கலைதான் என்று அரசன் ஏற்றுக்கொள்கிறான். ராமனை பாராட்டினான். எந்திரமயமாகி போன வாழ்வில் உணவும் உண்ணும் முறையும் கூட எந்திர கதியில்தான். பணிக்கு செல்லும் வீடுகளில் பெரும்பாலும் காலை உணர்வு தவிர்க்கப்படுகின்றது. அப்படியே உண்டாலும் அவசர கதியில் போகிற போக்கில் அல்லது நின்று கொண்டே இரண்டு வாய் அள்ளி போட்டுக் கொள்வதுதான் இன்றைய யதார்த்த நிலை. இறந்து குடித்தாலும் இருந்து குடி என்பதெல்லாம் மறந்தே போய்விட்ட பழமொழி. சுவை கருதி சாப்பிடும் உணவானது உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகவே இருக்கிறது. அங்கிங்கெனாதபடி ஊரெங்கும் சாலைகளின் இரு மருங்கிலும் இரவு நேர சிற்றுண்டி சாலைகள், துரித உணவகங்கள். அங்கே நின்ற அமர்ந்த நடந்த கோலங்களில் உணவை அள்ளி விழுங்கும் மக்கள். இந்த அவலக்காட்சியை காண்கையில் உள்ளம் பதறுகின்றது. ஏதோ ஒரு நாள் ஒருவேளை ஒரு மாற்றத்திற்காக பொழுதுபோக்குக்காக வெளியே சென்று உண்பதில் தவறில்லை. அதுவே பழகிவிடாமல் பழக்கமாகி விடாமல் பார்த்துக் கொள்வது நமது கடமை. சுவர் இருந்தால்தான் சித்திரம். உடல் நலம் பேணி சுவையானது மட்டுமல்ல சத்தானதும் சுகாதாரமான உணவையும் உண்ண வேண்டும். உணவே மருந்து என்பதை மறந்தால் பின்னர் மருந்தே உணவாகிவிடும். விழிப்புணர்வு தேவை.
1: இணைத்தாலும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் உமா குமாரசுவாமி அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை.

நேரம் காலை 6:15 3 நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில். இனி வருவது தெய்வீக ராகம் மற்றும் சேவை செய்தி கேட்கலாம். இறைவனின் நினைவோடு வாழும் தூய்மையான வாழ்க்கை பல கோடி செல்வங்களை அடைந்ததற்கு இணையாகும். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் வரும் முதலாவது பாடலை பாடியவர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன்.

அன்பும் அமைதியும் இறைவனின் மிகப்பெரிய வரங்கள். அவற்றை நாள்தோறும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். நிகழ்ச்சியில் வரும் பாடலை பாடியவர் கே ஜே யேசுதாஸ்.

நேயர்கள் இனி கேட்கலாம் சேவை செய்தி. புதுச்சேரி கோரிமேடு காவலர் குடியிருப்பு வளாகத்தில் உள்ள அருள்மிகு வளம்பறை ராஜகணபதி அருள்மிகு பஞ்ச நதீஸ்வரர் கோவில் ஆகம திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவில் இன்று வெள்ளிக்கிழமை முதல் 48 நாள் மண்டல பூஜைகள் நடைபெறும். நேயர்களே, தங்கள் பகுதி ஆன்மீக தகவல்கள் ஆகாஷ்வாணி சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெற வேண்டுமா? நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குநர் சேவை செய்திகள் பிரிவு ஆகாஷ்வாணி இந்திராநகர் புதுச்சேரி என்ற முகவரிக்கோ அல்லது airpandi@gmail.com என்ற மின்னஞ்சலில் தகவல்களை அனுப்பலாம்.

நேரம் காலை 6:28:32 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் தெய்வீகராகும் நிகழ்ச்சியில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். உண்மையான பக்தியே தெய்வீக ஆசீர்வாதங்களை திறக்கும் திறவுகோள். நிகழ்ச்சியில் வரும் பாடலை பாடியவர் ஹாஜி குல் முகமது.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 1 நாள் வெள்ளிக்கிழமை. நேரம் காலை 6:35. உழவர்களுக்கான செய்திகளில் அகத்திக்கீரை சாகுபடி முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: ஓ கருத்தமுத்தா, இருப்பா இருப்பா இருப்பா, சைக்கிள் வரமானு போட்டுறேன். என்னப்பா எத்தாப்புல வர?
1: கொள்ளைக்கு போகிறேன் காந்தமுத்த.
0: சரி சரி.
1: ஆமாம், என்ன சைக்கிள்? எதுவும் அகத்திக்கிற மாதிரி இருக்குதா?
0: ஆமாம்ப்பா, அகத்திக்கிற வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்.
1: வீட்டுக்கு எட்டு முறையா? எதுக்கு? ஆடு மாடுகளுக்கு கொடுக்குறதுக்கு எட்டு முறையா?
0: எப்பா, நான் வாங்கிட்டு வரதே ரெண்டே கட்டு, அம்மாவாசைக்கு சமைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகிறேன்.
1: ஓ, அதான் அம்மாவாசைக்கு இந்த ஆடு மாட்டுக்கெல்லாம் கொடுப்பாங்க இந்த அகத்திக்கிறா?
0: எப்பா, நீ ஆடு மாட்டிலே இருக்காத, மனுஷனும் சாப்பிட்லாம்ப்பா அகத்திக்கீரைய.
1: என்னதான், மனுஷங்களும் சாப்பிட்லாமா?
0: என்னப்பா புதுசு புதுசாக கேட்குற? அகத்திக்கீரையில் சாம்பார் வைக்கலாம், பொரியல் பண்ணலாம், நாமளும் சாப்பிட்லாம்ப்பா.
1: காத்துமுத்து, நான் இது வரையும் சாப்பிட்டதே இல்லைப்பா அந்த அகத்திக்கீரையா.
0: எப்பா சாப்பிட்டு பாருப்பா, அதுவும் நல்லா இருக்கும்ப்பா, உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா. அகத்திக்கீரையா கொண்டு வந்து டவுனில் டன்னு கணக்கில் வித்துட்டு இருக்காங்க, நீ ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்து கேட்குற.
1: காத்துமுத்த, நான் ஆடு மாடுகளுக்கு அகத்திக்கீரை கொடுக்குறதாம்ப்பா கேள்விப்பட்டிருக்கேன்.
0: கருத்தமுத்து, ஆடு மாடுக்கும் இது அருமையான ஒரு உணவு தான். ஒரு கீரையை கொடுக்கறது நல்ல ஒரு உணவு தான், ஆனால் மனுஷங்களும் சாப்பிட்லாம்ப்பா. இதை வந்து பயிர் பண்ணி நல்லா லாபம் அடையக்கூடிய விவசாயிகள்லாம் இருக்காங்கன்னா பார்த்துக்கீங்க.
1: ஓஹோ, நான் சிறுகிற அரைகிற மிளகிற இதெல்லாம் பயிர் வைக்கிறேன், அப்போ அகத்துக்கிற பயிர் வைக்கட்டுமா?
0: எப்பா, தாராளமாக பண்ணலாம்ப்பா.
1: லாபம் வரும்ல? நல்லா
0: நல்லா லாபம் வரும்ப்பா. எல்லா வகை மண்ணிலையும் வளரக்கூடிய மரங்களில் இந்த அகத்தி மரமும் ஒன்றுப்பா.
1: ஓஹோ,
0: வெப்ப மண்டல இலையுதிர் காடுகளில் அதிகமாக
1: வளருதான்
0: அகத்தி. வளமான ஈர மண்ணில் நல்லா வளரக்கூடியது. பொதுவாக வெற்றலை கொடி, மிளகு கொடி இதெல்லாம் படர்வதற்கு ஒரு மர வகையாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு இதை வளர்க்குறாங்க. இந்த கொடிகளை இந்த மரத்தில் ஏற்றி விடுவாங்க. அகத்தி மரம் குறுகிய காலம் மட்டும் வாழக்கூடியது தான், 25 அடி உயரம் வரைக்கும் வளரும். அதிகமாக பக்க கிளைகள்லாம் இருக்காது, இலைகள் எதிர் வரிசையில் அமைஞ்சிருக்கும். மரப்பட்டை இருக்குல்ல, சாம்பல் நிறத்தில் இருக்கும்பா. இந்த மரப்பட்டைகளெல்லாம் நிறைய மருத்துவ குணம்லாம் இருக்குதுப்பா.
1: காத்துமுத்த, அப்போ அகத்துக்கீரையை நானும் வளர்க்குறேன்ப்பா என்னுடைய நிலத்துலையும். அதனால் அகத்துக்கீரையினுடைய சாகுபடி முறைகள்லாம் சொல்லுப்பா. அதாவது விதை போட்டு வளர்க்கணுமா, இல்லை நாற்றா இருக்குதா, வேறு என்னென்ன தொழில்நுட்பங்கள்லாம் தேவைப்படுது, இதை பற்றி பல தகவல்கள் இருந்தால் சொல்லுப்பா.
0: சொல்கிறேன்ப்பா, சொல்கிறேன்ப்பா. இப்போ அகத்திக்கீரை விதையாக போட்டு மரமாக வளர்க்குறவங்களும் இருக்காங்க,
1: சரி,
0: நாற்று விட்டு பயிர் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஒரு கிலோ விதை நம்ம வாங்கினோம்னா 15,000-16,000 விதைகள் அதில் இருக்கும். ஒரு வருடம் வரைக்கும் முளைப்பு தன்மையை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை இந்த அகத்தி விதைக்கு இருக்குதுப்பா. ஒரு 80%-90% வரைக்கும் விதை முளைப்பு திறன் இருக்குது. மரத்துலேருந்து காய் பழுத்து அப்படி நெற்று வருதுல்ல, அது பொதுவாக ஏப்ரல் மே மாதத்தில் சேகரித்து வச்சுக்கணும் நம்ம.
1: ஓஹோ,
0: நேரடி விதைகள் மூலமும் நம்ம சாகுபடி செய்யலாம், நாற்றங்கால் நடவு முறையிலையும் சாகுபடி செய்யலாம்.
1: இது எப்போ வேணாலும் பயிரிடலாமா?
0: எப்போ வேணாலும் பயிரிடலாம்ப்பா.
1: பருவ காலங்கள்லாம் இல்லை
0: அதுக்குன்னு, ஒன்றும் தனி காலம் எதுவும் இல்லை. வடகிழக்கு பருவமழை தொடங்கிறதுக்கு முன்னாடியே இதை பயிர் பண்ணுறது ரொம்ப நல்லது.
1: ஓஹோ,
0: பரவலாக அனைத்து வகை மண்ணிலையும் பயிர் பண்ணலாம்ப்பா. 40-47 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருந்தால் கூட இது வளரக்கூடிய தன்மையுடையது. சாதகமான சூழ்நிலைகள்னு பார்த்தோம்னா, மழை வந்து ஒரு 1500 mm அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவ்வளோ மழை.
1: ஆமாம்,
0: அந்த மாதிரி இருந்தால் கூட தாக்கு பிடிச்சி இருக்கக்கூடியதுப்பா.
1: ஓஹோ,
0: ஆமாம், வறட்சி மற்றும் பனியை கூட தாங்கக்கூடியது. பொதுவாக இது என்னென்னா ஒரு ஒளி விரும்பி மரம், அதாவது வெளிச்சத்தை விரும்பக்கூடிய ஒரு மரம். அதனால் நம்ம நல்ல வெயில் படக்கூடிய இடமா பார்த்து தான் நம்ம இதை பயிர் செய்யணும். அதில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். பூ பார்த்திங்கன்னா அப்படியே சிவப்பு அப்புறம் வெள்ளை நிறத்தில் இருக்கும். காய்கள் லேசாக அப்படியே பீன்ஸ் மாதிரி இருக்கும்பா. முற்றிய விதைகள் வெடித்து அப்படியே செதறக்கூடிய ஒரு தன்மையுடைய ஒரு காய்ப்பா இது. இதில் நீ இன்னும் என்னென்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போ வந்து விதையை பற்றி நான் சொல்லிட்டேன்.
1: ஆமாம்,
0: அப்புறம் நடவு முறையில் பண்ணலான்னு சொன்னேன். இந்த பாலித்தீன் பையில் நம்ம வந்து விதைகளை இட்டு அதுலேருந்து சாதாரணமாக மற்ற மணலும் எருவும் கலந்த இடுபொருள்லாம் போட்டு அந்த விதையை வளர்த்துட்டு வரணும். விதையை வளர்த்து ஒரு 3-5 நாளில் அது முளைக்க தொடங்கிடும்.
1: ஓஹோ,
0: அப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் லேசாக தண்ணி காட்டணும். 3 மாதம் நாற்று நடவுக்கு ஏற்றதுப்பா.
1: ஓஹோ,
0: சரியா?
1: சரி சரி.
0: இந்த மாதிரி நம்ம நடவு முறையிலையும் நம்ம பண்ணலாம். விதையாக நம்ம விடுறோம் அப்படின்னா, ஒரு 30 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைகளை நேரடியாக நம்ம விதைக்கணும். இடைவெளி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மீட்டர், ரொம்ப கிட்டத்தட்ட இல்லாமல் ஒரு 2 மீட்டர், அதாவது ஒரு 1

சரி, வேற இடம் கொள்ளைக்கு போயிட்டேன், நெல்லுக்கு தண்ணி மடையை மாத்திட்டேன், அப்படியே விவசாய ஆபீஸுக்கு போயிட்டு அந்த ஆபீஸரையும் பார்த்துட்டு வந்துடுவோம். யாரும் எதிர்த்தாப்பெல்லாம் வருத, காத்து முத்து போல தான் இருக்குது, அவர் தான் நினைக்கிறான். ஆ, அவரே தான், அவரே தான், அவரே தான். இல்லை, சைக்கிளில் புல்லு கட்டு மாதிரி ஏதோ கட்டுன்னு வர்றாரு, என்னன்னு தெரியல. காத்த முத்த காத்த

0: 3.8 மீட்டர்னா பார்த்துக்க என் கணக்கு, அந்த அளவில் இருக்கணும். குழியோடைய அளவு 30 சென்டிமீட்டர் இருக்குது, அதாவது 30 சென்டிமீட்டர் உயரம், 30 சென்டிமீட்டர் அகலம், 30 சென்டிமீட்டர் ஆழம். இந்த மாதிரி பார்த்துக்கணும். நம்ம பருவமழை வருது இல்லையா, அந்த நேரத்தில் விதைக்கிறது, அதாவது இந்த வடகிழக்கு பருவமழை நம்ம பகுதியில் அது வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி விதைச்சோம்னா நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும்பா.
1: காத்துமுத்த, அகத்தி மரத்துலேருந்து கீரை எவ்வளோ கிடைக்கும், அந்த மகசூலை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுப்பா. இது போக இந்த மரம் வேற எது எதுக்கெல்லாம் பயன்படுது அதையும் கொஞ்சம் சொல்லுப்பா தெரிஞ்சா.
0: அர்த்தமுத்து, அகத்தி கீரை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மரத்துலேருந்து 4-9 கிலோ கீரை வந்து நமக்கு மகசூலாக கிடைக்கும். விதைக்கப்பட்டதுலேருந்து 8 மாதத்தில் நம்ம அறுவடையை ஆரம்பிக்கலாம். அதுக்கு பிறகு 60 நாள்லேருந்து 80 நாளைக்கு ஒரு முறை நாம் இலைகளை கீரைக்காக நம்ம அறுவடை செஞ்சுக்கலாம்.
1: சரி,
0: இது போக சாதாரணமாக அந்த மிளகு போன்ற அந்த பயிர்கள் வளர்கிறதுக்கு ஒரு ஊடு பயிராக இதை பயன்படுத்துகிறோம். வெற்றில அப்புறம் தீவன பயிர்களையும் ஊடு பயிராக பயிரிடலாம். மரம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 2600 ரூபா ஒரு டன்னு அந்த விலையில் கிடைக்குது. அகத்தி கீரை வந்து கோழி, ஆடு, மாடு போன்ற கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்துகிறாங்க. அகத்தி இலையிலேருந்து ஒரு வகை தைலம் கூட தயாரிக்கிறாங்களாம்ப்பா.
1: அப்படியேப்பா?
0: ஆமாம்ப்பா. அகத்தியுடைய அந்த மரப்பட்டை இருக்குல்ல, அப்புறம் வேறு இதெல்லாம் மருந்து பொருட்கள் செய்ய பயன்படுது. அகத்தியுடைய மர குச்சிகள் அதை வந்து கூரை வேய்வதற்கு பயன்படுத்துகிறாங்க. அகத்தி பட்டையிலிருந்து உரித்து எடுக்கப்படும் ஒரு வகை நார் அது அந்த மீன்பிடி வலைகளில் பயன்படுத்துகிறாங்கப்பா. அகத்தி பட்டையை தோல் தொழிலுக்கும் பயன்படுத்துகிறாங்க. அகத்தி பட்டையின் சாறு சிரங்குக்கு மருந்தாகவும் பயன்படுது. வேர் வந்து மூட்டு வலிக்கு மருந்தாக அரைச்சி பயன்படுத்துகிறாங்க. வெண்மை நிற அகத்தி மரம் இருக்குல்ல, அதுலேருந்து பொம்மை செய்கிறது, அப்புறம் வெடிமருந்து செய்கிறது, இப்போ இதுக்கெல்லாம் கூட பயன்படுதாம்ப்பா. அகத்திக்கீரை ரத்தத்தை சுத்தமாக்கி பித்தத்தை தெளிய வைக்கும். அதனால் அகத்திக்கீரையை அப்பப்போ நம்ம சாப்பிட்றது நல்லதுப்பா.
1: ஓஹோ.
0: பொதுவாக கருத்தமுத்து, அகத்தி மரம் இருக்குல்ல, அதனுடைய வேர் வந்து வேர் முடிச்சிகள் உடையது, அதனால காற்றுல இருக்கக்கூடிய தழைச்சத்தை கரைகிச்சு நிலைநிறுத்தக்கூடியது. அதனால மண்ணுடைய வளம் பெருகும். நீ அகத்தி கீரையை சாகுபடி செஞ்சுட்டு வேற பயிரை பண்ணும் போது மண்ணுல நல்ல வளம் கூடியிருக்கிறத நீ நேராகவே பார்க்கலாம்ப்பா. அதனால தாராளமா அகத்தி மரம் அதை சாகுபடி செய்யறதுல நீ இறங்கலாம்.
1: காத்துமுத்த, இந்த அகத்தி மரத்தை சாகுபடி செஞ்சே ஆகணும்ப்பா. கேவுக்கு கேவுக்கு போயிட்டேன், அகத்தி விதைய வாங்கிய பயிர் செஞ்ச நல்லா அதிக மகசூல் பெற்று நல்ல லாபம் கண்டுபிடிக்கிறேன்ப்பா.
0: சரிப்பா சரிப்பா, நீ தாராளமாக செய்ய. அகத்தி எந்த அளவுக்கு நல்லது அப்படிங்கிறத உன்ட்ட நான் சொல்லிட்டேன். நான் மதியானம் எங்கள் வீட்டில் அகத்தி கீரை சாம்பார் தான் வைக்க போகிறேன்.
1: அப்படியா?
0: ஆமாம்ப்பா, நீ எங்கள் வீட்டு பக்கம் வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம்.
1: சரி காத்துமுத்த, நான் இதுவரையும் அகத்தி கீரையே சாப்பிட்டதில்ல, நான் கொள்ளைக்கு போயிட்டேன். அப்படியே விவசாய ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்.
0: சரிப்பா சரிப்பா, நீ போயிட்டு வந்துரு, மதியானம் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வந்துருப்பா.
1: கட்டாயம் 1 மணிக்கு உங்கள் வீட்டில் டான்னு வந்து நிற்பான்.
0: சரிப்பா சரிப்பா, வாப்பா.
1: ஆ சரி,
0: நான் அப்போ கிளம்பட்டுமா?
1: ஆ சரி சரி, பார்த்து போயிட்டு வாப்பா.
0: சரிப்பா.
2: நேர்கள் இதுவரை உழவர்களுக்கான செய்திகளில் அகத்திகரை சாகுபடி முறைகள் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். உரையாடியவர்கள் இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்களும், கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்றனர். நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் சென்னை அஞ்சல் தொடரும்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு தொழில்கள் முக்கிய பங்கு வகித்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். அந்நிய முதலீடுகளால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தால் அதனை வரவேற்பதாக தேமுதிக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நிலவி வரும் மின்வெட்டு உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான்

0: அணிக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் 127 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு தொழில்கள் முக்கிய பங்கு வகித்து வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமரின் முத்ரா திட்ட பயனாளிகளுடன் அவர் கலந்துரையாடினார். கடந்த 2015 ஆண்டில் தொடங்கப்பட்ட இத்திட்டம் சிறு தொழில் முனைவோர்கள் பிணையில்லா வங்கிக் கடன் பெறுவதற்கு வழிவகுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடன்களை உரிய நேரத்தில் திருப்பி செலுத்தியதன் மூலம் பயனாளிகள் கூடுதல் கடனுதவிகளை பெறுவதற்கும் அதற்கான தகுதி நிலையை வலுப்படுத்துவதற்கும் வங்கிகளிடம் நம்பகத்தன்மையை உருவாக்குவதற்கும் உதவிடும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதிலும் இருந்து 200 மேற்பட்ட முத்ரா திட்ட பயனாளிகள் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கான கட்டண விகிதம் வெளிநாடுகளின் அழுத்தத்தின் காரணமாகவே அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதிச்சேவைகள் துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது என்றும் அடிப்படை ஆதாரமற்றது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்னணு பரிவர்த்தனைகளில் நாட்டின் நிதிசார் கட்டமைப்பை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையாகவே இந்த கட்டண விகித அறிவிப்பு அமைந்துள்ளது என்று அதில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. பணப்பரிவர்த்தனைகளுக்கு வலுவான மாற்று முறைகளாக ரூபே, டெபிட், கிரெடிட் அட்டைகளின் பயன்பாட்டை அரசு மக்களிடையே ஊக்குவித்து வருவதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. அதிக மதிப்பிலான குறிப்பிட்ட பரிவர்த்தனைகளுக்கு கட்டண விகிதம் சிறு நிறுவனங்கள் யுபிஐ பரிவர்த்தனைகளில் கூடுதல் சந்தை வாய்ப்புகளை பெறுவதற்கு வழிவகுக்கும் என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஏழைகளின் நலனை கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளின் காரணமாக 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்க்கையை போற்றும் வகையில் சென்னையில் உள்ள தூர்தர்ஷன் தொலைக்காட்சி வளாகத்தில் நடைபெற்ற ஆசீர்வாத தீபம் ஏற்றும் சிறப்பு நிகழ்ச்சியில் அவர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு செயல்படுத்தியுள்ள எண்ணற்ற திட்டங்களை பட்டியலிட்டார். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாமின் கனவை நனவாக்கும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான திட்டங்களை பிரதமர் முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறினார். உலகின் மிக விரைவாக வளர்ந்து வரும் முக்கிய பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது என்று அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் திரு வினைமோகன் குவாட்ரா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். எரிசக்தி நுகர்வில் 3வது பெரிய நாடாக இந்தியா உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எரிசக்தி பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மலிவு விலை, சந்தை நிலவரங்கள் மற்றும் வணிக ரீதியான சாத்தியக்கூறுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்தியாவின் எரிபொருளுக்கான கொள்முதல் முடிவுகள் மேற்கொள்ளப்படுவதாக திரு வினைமோகன் குவாட்ரா கூறியுள்ளார். அந்நிய முதலீடுகளால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தால் அதனை தேமுதிக வரவேற்கும் என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில் முதலீடுக்கான மாநிலம் பயனடைய வேண்டும் என்பதே தங்களது கோரிக்கையாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார். தேர்தலின் போது வேட்பாளர்கள் தவறான தகவல்கள் அளித்திருந்தால் அதுகுறித்து தேர்தல் ஆணையம் பரிசீலித்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தில் நிலவி வரும் மின்வெட்டு உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சட்டத்திற்குட்பட்டு ஜனநாயக ரீதியில் கருத்து தெரிவிக்க மாநில அரசு அனுமதிக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். வலைதளங்களில் கண்ணியமற்ற வார்த்தைகளை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தினார். நீலகிரி

0: கோவை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று முதல் 4 தினங்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், வட தமிழகம் உள்ளிட்ட ஏனைய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. நெல்லை பாளையங்கோட்டை பகுதியில் பலத்த சூறாவளி காற்றுடன் நேற்று மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் நேற்று பெய்த மழை காரணமாக மரங்கள் வேருடன் சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சத்ராஞ்சபுரம் என்ற கிராமத்தில் காற்றுடன் பெய்த மழையால் 20 வருடம் பழமையான மரம் வேருடன் சாய்ந்தது. இதனால் ஆந்திர மாநிலத்துக்கு செல்ல வேண்டிய 20 மேற்பட்ட கிராம மக்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. மேலும் இதே கிராமத்தில் 2 மின்சார கம்பங்கள் காற்றுடன் பெய்த மழையின் காரணமாக உடைந்து கீழே விழுந்தது. இதன் காரணமாக 1000 மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் இல்லாமல் 4 மணி நேரம் பாதிக்கப்பட்டனர். மாவட்ட நிர்வாகம் சார்பில் மரங்களையும் மின்சார கம்பங்களையும் சரிப்படுத்தும் பணியில் துரிதமாக ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏகே தனசேகரன்.
0: இருவரிச் செய்திகள். நியூயார்க்கில் அடுத்த வாரம் நடைபெறவுள்ள ஐநா பொதுச்சபை உயர்நிலைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஈரான் அதிபர், வெளியுறவு அமைச்சர் உள்ளிட்ட அந்நாட்டின் உயரதிகாரிகளுக்கு அமெரிக்கா விசா வழங்கியுள்ளது. ஈரானின் அணுசக்தி திட்டங்களை தொடர்ந்து கண்காணிக்க அதிகாரம் அளிக்கும் ஐநா சபையின் தீர்மானத்திற்கு எதிராக ரஷ்யா, சீனா ஆகிய நாடுகள் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி வாக்களித்துள்ளன. பிரேசில் நாட்டில் அதிபர் தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ள நிலையில் முக்கிய நலத்திட்டத்தின் பயன்களை 15% அளவிற்கு அதிகரிப்பதற்கான அரசாணையில் அந்நாட்டு அதிபர் திரு லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா கையெழுத்திட்டுள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் கட்சி பெயரையோ அல்லது சின்னத்தையோ பயன்படுத்த வேண்டாம் என்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் இரு பிரிவுகளுக்கும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. திருத்தி அமைக்கப்பட்டுள்ள பாஸ்போர்ட் விதிமுறைகளை வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் குடும்ப அட்டைகளில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களின் ஆதார் விவரங்களை உறுதி செய்யும் வகையில் கைரேகை கண் கருவிழி பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் ஸ்ட்ராபெரி நடவு செய்யும் விவசாயிகளுக்கு தேசிய தோட்டக்கலை திட்டத்தின் கீழ் ஏக்கர் ஒன்றுக்கு 32,000 ரூபாய் வீதம் மானியம் வழங்கப்படவுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்தரமேரூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் 2,53,00,000 ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப் பணிகளை மாநில அமைச்சர் திரு தென்னரசு தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கிராமப்புற வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் 50% மானிய தொகையுடன் கூடிய நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக ஆட்சியர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள தாராபுரத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடத்திய வாகன தணிக்கையின் போது 1,40,00,000 மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 3rd மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் 127 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 221 ரன் எடுத்தது. இதனடுத்து 222 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஆப்கானிஸ்தான் 14.1 ஓவரில் 94 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 3 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு சிறு தொழில்கள் முக்கிய பங்கு வகித்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். அந்நிய முதலீடுகளால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தால் அதனை வரவேற்பதாக தேமுதிக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நிலவி வரும் மின்வெட்டு உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காணப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 3rd மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் 127 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: நேரம் காலை 6:55.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். உயிரியல் பன்முக தன்மை சட்டம் 2002. வழங்குபவர் முனைவர் எஸ் ஷாகுல் அமித் அவர்கள்.
4: பல்லுயிர் பெருக்கம் என்பது அனைத்து மூலங்களிலிருந்தும் வரும் உயிரினங்களுக்கும் அவை அங்கம் வகிக்கும் சூழலியல் தொகுப்புகளுக்கும் இடையே காணப்படும் மாறுபாடுகளை குறிக்கும். மேலும் இது சிற்றினங்களுக்குள்ளான அல்லது சிற்றினங்களுக்கு இடையேயான

0: மற்றும் சூழல் மண்டலங்களின் பன்முகத்தன்மையை உள்ளடக்கியது. உயிரியல் வளங்கள் என்பது தாவரங்கள், விலங்குகள் மற்றும் நுண்ணுயிரிகள் அல்லது அவற்றின் பாகங்கள், அவற்றின் மரபணு பொருட்கள் மற்றும் துணை பொருட்கள், அதாவது மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தவிர உண்மையான அல்லது சாத்தியமான பயன்பாடு அல்லது மதிப்புடையவற்றை குறிக்கும். ஆனால் மனித மரபணு பொருட்களை இது உள்ளடக்காது. 1992 ஐக்கிய நாடுகள் 10வது உயிரியல் பன்முகத்தன்மை மாநாட்டின் முடிவுகளின்படி இந்தியாவின் சொந்த உயிரியல் வளங்களை பயன்படுத்துவதற்கான இறையாண்மை உரிமைகளை அங்கீகரிக்கும் உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் 2002 உருவாக்கப்பட்டது. இச்சட்டம் உயிரியல் வளங்களை பாதுகாத்தல், அவற்றின் நீடித்த பயன்பாட்டை நிர்வகித்தல் மற்றும் உயிரியல் வளங்களின் பயன்பாடு மற்றும் அது குறித்த அறிவினால் எழும் நன்மைகளை உள்ளூர் சமூகங்களுடன் நியாயமாகவும் சமமாகவும் பகிர்ந்து கொள்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. இச்சட்டத்தின் கீழ் தேசிய பல்லுயிர் ஆணையத்தின் முன் அனுமதியின்றி பின்வரும் நடவடிக்கைகள் தடை செய்யப்படுகின்றன. முதலாவதாக, இந்தியாவில் காணப்படும் ஏதேனும் உயிரியல் வளத்தை தனது ஆராய்ச்சி அல்லது வணிக பயன்பாட்டிற்காக பெறும் எந்த ஒரு நபரோ அல்லது அமைப்போ இந்தியாவை தளமாக கொண்டதோ அல்லது இல்லாததோ இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது. இரண்டாவதாக, இந்தியாவில் காணப்படும் அல்லது இந்தியாவிலிருந்து பெறப்படும் எந்த ஒரு உயிரியல் வளங்கள் தொடர்பான ஆராய்ச்சியின் முடிவுகளையும் மாற்றுதல் தடை செய்யப்படுகிறது. மூன்றாவதாக, இந்தியாவிலிருந்து பெறப்பட்ட உயிரியல் வளங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட ஆராய்ச்சியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு கண்டுபிடிப்பின் மீதும் அறிவுசார் சொத்துரிமை கோருதல் தடை செய்யப்படுகிறது. அடுத்ததாக, இந்த சட்டத்திலிருந்து வழங்கப்பட்டுள்ள விலக்குகளை பார்ப்போம். வழக்கமாக பண்டங்களாக வர்த்தகம் செய்யப்படும் இந்திய உயிரியல் வளங்களை இந்த சட்டம் விளக்குகிறது. உயிரியல் வளங்கள் வணிக பொருட்களாக பயன்படுத்தப்படும் வரையிலும் வேறு எந்த நோக்கத்திற்காகவும் பயன்படுத்தாத வரையிலும் மட்டுமே இத்தகைய விலக்கு செல்லுபடியாகும். மேலும் இந்திய உயிரியல் வளங்கள் மற்றும் அது தொடர்பான அறிவின் பாரம்பரிய பயன்பாடுகளையும் மத்திய அரசின் ஒப்புதலுடன் இந்தியா மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு இடையே கூட்டு ஆராய்ச்சி திட்டங்களில் இவை பயன்படுத்தப்படும் போது ஏற்படும் பயன்பாடுகளையும் இந்த சட்டம் விளக்குகிறது. மேலும் பயிரிடுவோர், வளர்ப்போர், அதாவது விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர், தேனி வளர்ப்போர் மற்றும் பாரம்பரிய வைத்தியர்கள், ஹக்கீம்கள் ஆகியோரின் பயன்பாடுகளுக்கும் விலக்களிக்கிறது. உயிரியல் வளங்களுக்கான அணுகலை ஒழுங்குபடுத்துவதற்காக இச்சட்டம் ஒரு மும்முனை கட்டமைப்பை முன்மொழிந்துள்ளது. தேசிய பல்லுயிர் ஆணையம், மாநில பல்லுயிர் வாரியம், பல்லுயிர் மேலாண்மை குழுக்கள், அதாவது பிஎம்சி உள்ளூர் மட்டத்தில் செயல்படுபவைகளாகும். நாட்டின் உயிரியல் இயற்கை வளங்கள் தொடர்பான எந்த ஒரு ஆராய்ச்சி திட்டத்தையும் மேற்கொள்வதற்காக இந்த சட்டம் இந்த அதிகார அமைப்புகளுக்கு சிறப்பு நிதியையும் ஒரு தனி நிதி ஒதுக்கீட்டையும் வழங்குகிறது. இது உயிரியல் வளங்களின் எந்த ஒரு பயன்பாட்டையும் அதன் நிலையான பயன்பாட்டையும் மேற்பார்வையிடும். மேலும் நிதி முதலீடுகள் மற்றும் அவற்றின் வருவாயை கட்டுப்படுத்தி இந்த மூலதனத்தை உரிய முறையில் கையாளும். இந்த சட்டம் அதன் கீழ் வரும் அனைத்து குற்றங்களையும் புலன் விசாரணைக்குட்பட்டவை, மேலும் பிணையில் வெளிவர முடியாதவை என வரையறுக்கிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். உயிரியல் பன்முக தன்மை சட்டம் 2002. வழங்கியவர் முனைவர் எஸ் ஷாகுல் அமித் அவர்கள்.
2: நேர்களே, இன்று மதியம் 12 அளவில் எடுத்த முடிவு சரியா நாடகம் கேட்கலாம். எழுத்தாக்கம் முனைவர் எஸ் சந்திரா அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்றோர் கே சிவபிரகாசன், யு குமரகுரு, எஸ் பரமேஸ்வரி, வி எஸ் பாலதண்டாயுதம், மயிலாடுதுறை தா செந்தில்குமார், சீனிவாச முருகன், மீனாட்சி ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், சீனிவாச முருகன் ஆகியோர். நேரம் காலை 7:10. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி வருவது சிந்தனை மலர். இன்றைய சிந்தனை மலரில் மில்டன் சிந்தனை வரிகளை சிந்தனை மலர் கேட்கலாம். எந்த மனிதனாலும் வெல்ல முடியாத உறுதியான உள்ளம் இருந்தால் அதை கொண்டே எதையும் சாதித்து விடலாம். மீண்டும் ஒருமுறை, எந்த மனிதனாலும் வெல்ல முடியாத உறுதியான உள்ளம் இருந்தால் அதை கொண்டே எதையும் சாதித்து விடலாம்.

0: மட்டும் இல்லங்க,
1: கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: உண்மையா, பயனுள்ளதா,
3: பொது அறிவை வளர்க்கக்கூடியதா,
2: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
3: தினமும் காலை 8:02 8:30
2: நமது முதன்மை அலைவரிசையில்
3: தகவல் தளம்.

0: நேரம் காலை 7:02 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில். இனி வருவது புதுவை புதுமையில்.
1: வாழ்விக்க வந்த காந்தி.

0: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி.
1: அந்த நாட்களில் காங்கிரஸ் மகாநாட்டிற்கு வேடிக்கை பார்க்க வருவோருக்கும் பிரதிநிதிகளுக்கும் அதிக வித்தியாசம் எதுவும் இல்லை. ஒவ்வொருவரும் கையை தூக்குவார்கள். எல்லா தீர்மானங்களும் ஏகமானதாக நிறைவேறும். என் தீர்மான விஷயத்திலும் இதேதான் நடந்ததாகையால் அதன் முக்கியத்துவம் போய்விட்டதாகவே நான் கருதினேன். என்றாலும் காங்கிரஸில் அது நிறைவேறியது என்பது மாத்திரமே என் மனத்திற்கு மகிழ்ச்சியை அளிக்க போதுமானதாக இருந்தது. காங்கிரஸ் முத்திரை வைத்து விட்டதென்றால் அதை நாடு முழுவதும் அங்கீகரித்து விட்டது என்று ஆகுமாகையால் எவருக்கும் மகிழ்ச்சி அளிக்க அதுவே போதும்.
2: காங்கிரஸ் மகாநாடு முடிந்தது. ஆனால் தென்னாப்பிரிக்காவிலிருந்த

வேலை சம்பந்தமாக வர்த்தக சங்கத்தையும் மற்றும் பலரையும் நான் காண வேண்டியிருந்ததால் கொல்கத்தாவில் ஒரு மாத காலம் தங்கினேன். இத்தடவை ஹோட்டலில் தங்கவில்லை. அதற்கு பதிலாக இந்தியா கிளப்பில் ஓர் அறையில் தங்குவதற்கு வேண்டிய அறிமுகத்தை பெற ஏற்பாடு செய்து கொண்டேன். அந்த கிளப் உறுப்பினர்களில் சில பிரபலமான இந்தியரும் உண்டு. அவர்களுடன் தொடர்பு கொண்டு தென்னாப்பிரிக்காவில் இருக்கும் வேலையில் அவர்களுக்கு சிரத்தையை உண்டாக்க வேண்டும் என்றும் எண்ணினேன். பில்லியர்டு விளையாடுவதற்காக கோகலே இந்த கிளப்புக்கு அடிக்கடி வருவது உண்டு. நான் கொல்கத்தாவில் கொஞ்ச காலம் தங்க வேண்டியிருந்தது என்பதை அவர் அறிந்ததும் தம்முடன் வந்து தங்குமாறு அவர் என்னை அழைத்தார். இந்த அழைப்பை நன்றியறிதலுடன் ஏற்றுக்கொண்டேன். ஆனால் நானாக அங்கே போவது சரியல்ல என்று எண்ணினேன். அவர் இரண்டொரு நாள் பொறுத்து பார்த்தார். நான் வராது போகவே அவரே நேரில் வந்து என்னை அழைத்துச் சென்றார். கூச்சப்படும் என் சுபாவத்தை கண்டுகொண்டதும் அவர், காந்தி, நீங்கள் இந்நாட்டில் இருக்க வேண்டியவர். ஆகவே இப்படி கூச்சப்பட்டு கொண்டிருந்தால் காரியம் நடக்காது. எவ்வளவு பேரோடு பழகுவது சாத்தியமோ அவ்வளவு பேரோடும் நீங்கள் பழக்கம் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் காங்கிரஸ் வேலை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார். கோகலேயுடன் நான் தங்கியதை பற்றி கூறும் முன்பு இந்தியா கிளப்பில் நடந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிட விரும்புகிறேன். அந்த சமயம் லார்டு கர்சான் தமது தர்பாரை நடத்தினார். தர்பாருக்கு அழைக்கப் பெற்றிருந்த ராஜாக்களும் மகாராஜாக்களில் சிலரும் இந்த கிளப்பில் அங்கத்தினர்கள். கிளப்பில் இருக்கும்போது அவர்கள் எப்பொழுதும் வங்காளிகள் வழக்கமாக அணியும் உயர்ந்த வேஷ்டி கட்டி சட்டையும் அங்கவஸ்திரமும் போட்டிருப்பார்கள். ஆனால் தர்பார் தினத்தன்று அவர்கள் வேலைக்காரர்கள் அணிவதை போன்ற கால் சட்டைகளை போட்டுக்கொண்டு பளபளப்பான பூட்ஸுகளும் அணிந்து இருந்ததை கண்டேன். இதை பார்த்து என் மனம் வேதனை அடைந்தது. இந்த உடை மாற்றத்திற்கு காரணம் என்ன என்று அவர்களில் ஒருவரை விசாரித்தேன். எங்களுடைய துர்பாகிய நிலைமை எங்களுக்குத்தான் தெரியும். எங்கள் செல்வத்தையும் பட்டங்களையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக எவ்வளவு அவமானங்களுக்கெல்லாம் நாங்கள் உள்ளாக வேண்டியிருக்கிறது என்பதையும் நாங்கள் மட்டுமே அறிவோம் என்று அவர் பதில் கூறினார். ஆனால் வேலைக்காரர்கள் அணியக்கூடிய இந்த கால் சட்டையும் பளபளப்பான பூட்ஸுகளும் எதற்காக என்றேன். எங்களுக்கும் வேலைக்காரர்களுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருப்பதாக காண்கிறீர்களா என்று அவர் சொல்லிவிட்டு இவ்வாறு கூறினார். அவர்கள் எங்கள் வேலைக்காரர்கள். நாங்களோ லார்டு கர்சானின் வேலைக்காரர்கள். தர்பாருக்கு நான் போகாமல் இருந்துவிட்டால் அதன் விளைவுகளை நான் அனுபவிக்க நேரும். நான் எப்பொழுதும் அணியும் ஆடையுடன் அதற்கு போனால் அது ஒரு குற்றமாகிவிடும். லார்டு கர்சானுடன் பேசும் சந்தர்ப்பத்தை பெறுவதற்காக நான் அங்கே போகிறேன் என்று நினைக்கிறீர்களா? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்றார். இவ்விதம் மனமிட்டு பேசிய அந்நண்பருக்காக பரிதாபப்பட்டேன். இது மற்றொரு தர்பாரை எனக்கு நினைவூட்டுகிறது. இந்து சர்வ கலாசாலைக்கு லார்டு ஹார்டிஞ்சு அஸ்திவாரக்கல் நாட்டிய போது அங்கே ஒரு தர்பார் நடந்தது. ராஜாக்களும் மகாராஜாக்களும் குழுமியிருந்தனர். இந்த விழாவுக்கு வருமாறு பண்டித மாளவியாஜி என்னை பிரத்யேகமாக அழைத்திருந்தார். நானும் போயிருந்தேன். மகாராஜாக்கள் பெண்களைப் போல ஆடை அலங்காரங்கள் செய்து கொண்டு வந்திருப்பதை பார்த்து மனம் வருந்தினேன். அவர்கள் பட்டு கால் சட்டை போட்டுக்கொண்டு பட்டு சட்டைகளும் அணிந்திருந்தனர். கழுத்தை சுற்றி முத்துமாலை தரித்திருந்ததோடு கைகளில் கொலுசுகளும் போட்டிருந்தார்கள். அவர்களுடைய தலைப்பாகைகளில் முத்து வைரப்பதக்கங்கள் இருந்தன. இவ்வளவும் போதாதென்று தங்கப்பிடி போட்ட பட்டா கத்திகள் அவர்களுடைய அரை கச்சைகளிலிருந்து தொங்கிக் கொண்டிருந்தன. இந்த ஆடை அலங்காரங்கள் எல்லாம் அவர்களுடைய அடிமைத்தனத்தின் சின்னங்களே அன்றி அவர்களது இராஜ சின்னங்கள் அல்ல என்பதை கண்டேன். தங்களுடைய பேடித்தனத்தை காட்டும் இப்பட்டங்களையெல்லாம் இவர்கள் தங்கள் இஷ்டப்படி விரும்பி அணிந்திருந்தார்கள் என்று நான் எண்ணியிருந்தேன். ஆனால் இந்த ராஜாக்கள் தங்களுடைய ஆபரணங்களையெல்லாம் இத்தகைய வைபவங்களுக்கு அணிந்து கொண்டு வர வேண்டும் என்பது கட்டாயம் என்பதை பின்னால் அறிந்து கொண்டேன். இப்படி நகைகளையெல்லாம் அணிவதை சில ராஜாக்கள் மனப்பூர்வமாக வெறுக்கின்றார்கள் என்பதையும், இந்த தர்பார் போன்ற சமயங்களில் அல்லாமல் வேறு எப்பொழுதுமே அவைகளை அவர்கள் அணிவதில்லை என்பதையும் அறிந்தேன். எனக்கு கிடைத்த இந்த விவரங்கள் எவ்வளவு தூரம் உண்மையானவை என்பது எனக்கு தெரியாது. ஆனால் மற்ற சமயங்களிலும் அவைகளை அவர்கள் அணிந்தாலும் அணியாது போயினும் சில பெண்கள் மாத்திரமே அணியக்கூடிய நகைகளை அணிந்து கொண்டுதான் அவர்கள் வைசிராயின் தர்பாருக்கு போக வேண்டியிருக்கிறது என்பது ஒன்றே மனத்தை நோகச் செய்வதற்கு போதுமானதாகும். செல்வம், அதிகாரம், அந்தஸ்து ஆகியவைகளுக்காக மனிதன் எவ்வளவு பெரிய பாவங்களையும் அநீதிகளையும் செய்ய வேண்டியவனாகிறான். நான் கோகலேயுடன் வசிக்க ஆரம்பித்த முதல் நாளிலிருந்தே என் சொந்த வீட்டில் வசிப்பது போல் நான் உணரும்படி அவர் செய்துவிட்டார். தமது சொந்த தம்பியை போன்றே பாவித்து அவர் என்னை நடத்தினார்.
என் தேவைகள் யாவை என்பதை எல்லாம்

0: அறிந்து கொண்டார். எனக்கு வேண்டியவை யாவும் கிடைக்கவும் ஏற்பாடு செய்தார். அதிர்ஷ்டவசமாக எனக்குள்ள தேவைகளோ மிக கொஞ்சம். அதோடு எனக்கு வேண்டியதையெல்லாம் நானே செய்து கொள்வது என்ற பழக்கத்தையும் வளர்த்து கொண்டிருந்தேன். ஆகையால் வேலைக்காரரின் உதவி எனக்கு தேவையே இல்லை. என் காரியங்களையெல்லாம் நானே செய்து கொண்டதும் நான் சுத்தமாக இருந்ததும் என்னிடமிருந்த விடாமுயற்சி, ஒழுங்கு முதலிய குணங்களும் அவர் மனத்தை கவர்ந்துவிட்டன. அவர் அடிக்கடி என்னை மிகவும் புகழ்ந்து பேசுவார்.
1: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதியினை கேட்டீர்கள். வாசித்தவர் ஸ்ரீனிவாச முருகன். தொடர்வது ஒரு காந்திய பாடல்.

0: இன்றைய வாழ்விக்க வந்த காந்தி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: நேர்களே, இன்று மதியம் புதுச்சேரி முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போவில் மதியம் 12:50 புதின பக்கங்கள் மேக்ஸிம் கார்கே அவர்கள் எழுதி தோமசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் சென்னையிலிருந்து அஞ்சலாக உள்ள தமிழ் செய்திகள் கேட்கலாம்.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள், வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர் துறையில் 100,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய மின்னணுவியல் துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் வகையில் வேளாண் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பீகார், ராஜஸ்தான், கேரளம்,

ஒடிஷா, மேற்கு வங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். செமிகண்டக்டர் உற்பத்தி துறை 100,000 கோடி ரூபாய் அளவிலான முதலீடுகளை ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், செமிகண்டக்டர் வடிவமைப்பு நிறுவனங்களை ஊக்குவிக்கும் வகையில் செமிகான் 2 இயக்கம் உதவிடும் என்று கூறினார். இதன் மூலம் 100,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று அவர் தெரிவித்தார். சிப் வடிவமைப்பு துறையில் மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் வகையில் பாடத்திட்டங்கள் மேம்படுத்தப்படும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JB நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், நோயாளியின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் மருத்துவர்கள், செவிலியர்கள், துணை மருத்துவ நிபுணர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், நிர்வாக

0: திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், நோயாளியின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் மருத்துவர்கள், செவிலியர்கள், துணை மருத்துவ நிபுணர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், நிர்வாக பணியாளர்கள் மற்றும் பிற சுகாதார பணியாளர்கள் ஆகியோரின் கூட்டு முயற்சி அவசியம் என்று வலியுறுத்தினார். சிகிச்சை அளிப்பதுடன் ஒவ்வொரு நோயாளிக்கும் நோயாளிகளின் நலனை மையமாக கொண்ட உயர்தர சிகிச்சை கிடைப்பதை உறுதி செய்வதே சுகாதார சேவையின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். நிதி பாதுகாப்பை வலுப்படுத்துவதிலும் சுகாதார சேவைகள் எளிதில் கிடைப்பதை உறுதி செய்வதிலும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் முக்கிய பங்காற்றி வருவதை திரு நட்டா எடுத்துரைத்தார். இந்தியாவில் பயணம் மேற்கொள்ளும் பூட்டான் மக்களுக்கான சர்வதேச இரண்டாம் கட்ட யுபிஐ சேவையை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர், அந்நாட்டு பிரதமர் ஷெரிங் டோப்கே, வெளியுறவுத்துறை அமைச்சர் டி என் துங்கியல் ஆகியோருடன் இணைந்து தொடங்கி வைத்தார். இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக டாக்டர் ஜெய்சங்கர் பூட்டான் சென்றுள்ளார். அந்நாட்டில் யுபிஐ பயன்பாடு அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையே டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனைக்கான நடைமுறை முழுமையடைந்துள்ளதாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்திய கல்வி நிறுவனங்களில் பூட்டான் மாணவர்கள் உயர்கல்வி பயில்வதற்கான நேரு வாங்சுக் கல்வி உதவித்தொகை திட்டத்தை நீட்டிப்பது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கல்வி திறன் மேம்பாட்டுத் துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை எடுத்துக்காட்டுவதாக அவர் தெரிவித்தார். மேலும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட 54 மின்சார வாகனங்களை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் திரு டோப்கேவிடம் வழங்கினார். விவசாயிகளுக்கு காப்பீட்டு வசதியை வழங்கும் வகையில் பயிர் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தெலங்கானா மாநிலம் திம்மாபூரில் விவசாயிகளிடையே உரையாற்றிய அவர், மத்திய அரசின் திட்டங்கள் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவிடும் என்று கூறினார். புதிய இந்தியாவை கட்டமைக்கும் வகையில் எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். பெண்கள் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். பிரதமராக திரு நரேந்திர மோடி பொறுப்பேற்றுக் கொண்டதிலிருந்து இந்தியா மீதான உலக நாடுகளின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாக அமைச்சர் கூறினார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நலன்களை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நலன்களையும் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு குறைந்த விலையில் பல்வேறு நாடுகளிலிருந்து எரிபொருள் கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யும் நாடுகளிடமிருந்து 100% இறக்குமதி விதிக்கு வகை செய்யும் மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளதை அடுத்து வெளியுறவு அமைச்சகம் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த முடிவால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ளும் வகையில் உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை நிறுவனங்களுடன் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: நவீன தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப மாறிவரும் கடல்சார் பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் கடலோர காவல்படை தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தளபதிகள் மாநாட்டின் போது கடலோர காவல்படையின் தலைமை இயக்குநர் திரு பரமேஷ் சிவமணி மற்றும் மூத்த தளபதிகளுடன் கலந்துரையாடிய அவர் இதனை தெரிவித்தார். புத்தொழில் நிறுவனங்கள், தொழில்துறை, மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் ஆகியவற்றுடன் இணைந்து செயல்படுவதன் மூலம் கடலோர காவல்படை நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதுடன் அவற்றை வடிவமைப்பர்களாகவும் மாற வேண்டும் என்று திரு சஞ்சய் சேத் கேட்டுக்கொண்டார். இராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றுள்ளார். அவருக்கு சம்பிரதாய முறைப்படி இராணுவ அணிவகுப்பு

0: மரியாதையுடன் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் அவர் மாஸ்கோவில் உள்ள வீரர்களின் நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்தினார். அவரது இந்த பயணத்தின் போது ரஷ்ய தரைப்படை தலைமையகத்தையும் பார்வையிட்டார். இரு நாடுகளுக்கும் இடையே இராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது, கூட்டு பயிற்சி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து அந்நாட்டு அதிகாரிகளுடன் ஜெனரல் தீரஜ் சேத் ஆலோசனை மேற்கொண்டார். ஸ்வீடனில் நடைபெற்ற தேர்தலில் அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் திரு மக்டலேனா ஆண்டர்சன் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இடதுசாரி எதிர்க்கட்சி கூட்டணி அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றியதைத் தொடர்ந்து அந்நாட்டின் பிரதமராக திரு மக்டலேனா ஆண்டர்சன் பொறுப்பேற்கிறார். இந்நிலையில் தற்போதைய பிரதமர் திரு உல்ஃப் கிறிஸ்டர்சன் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். அந்நாட்டின் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள தேர்தல் முடிவுகளின்படி மொத்தம் 349 உறுப்பினர்களை கொண்ட ஸ்வீடன் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி கூட்டணி 176 இடங்களை கைப்பற்றியுள்ளது. பீகார், ராஜஸ்தான், கேரளம், ஒடிஷா, மேற்கு வங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தராகண்ட், ஆந்திரப்பிரதேசம், சத்தீஸ்கட், குஜராத், மத்திய பிரதேசம், கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று சூறைக்காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 2 தினங்களுக்கு பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதனிடையே தில்லியில் அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸ் முதல் 35 டிகிரி செல்சியஸ் வரை நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் நாளை தொடங்குகிறது. பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்று வரும் நிலையில் மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் இப்போட்டி இந்திய நேரப்படி காலை 10:30 மணிக்கு தொடங்குகிறது. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் 127 ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 221 ரன் எடுத்தது. இதனையடுத்து 222 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஆப்கானிஸ்தான் 14.1 ஓவரில் 94 ரனுக்கு ஆட்டமிழந்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 3 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர் துறையில் 100,000 வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய மின்னணுவியல் துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் வகையில் வேளாண் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். பீகார், ராஜஸ்தான், கேரளம், ஒடிஷா, மேற்கு வங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் காலை 7:25 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இனி கேட்கலாம்.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் ஸ்டீராய்டு கிரீம்கள் உடனடி நிவாரணம் பின்னால் பிரச்சனையா என்பது குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள்.
4: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம வந்து தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போற பிரச்சனை வந்து பேஷண்ட்ஸோட டாக்டர் ஃபேஸ் பண்ற பிரச்சனை. அது பேஷண்ட்ஸ் தவறான முறையில இந்த ஸ்டீராய்டு கிரீம் யூஸ் பண்ணி அதனால் வரும் விளைவுகள். ஸ்டீராய்டு கிரீம்ஸ் உடனடி நிவாரணம் பின்னால் பிரச்சனையா? இந்த கிரீம் போட்டால் 2 நாளில் வியாதியெல்லாம் சரியாயிடும். இந்த ஸ்கிரீம் போட்டால் நம்ம செவப்பாயிடும், நல்லா ஃபேர் ஆகிடும். எந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்தாலும் சர்வரோக நிவாரணி இது தான் அப்படின்னு நிறைய கிரீம்ஸ் விதவிதமாக நம்ம ஃபார்மசியில் விற்கிறாங்க. நம்ம ஊரில் பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் த கவுண்டர் அதாவது டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனே இல்லாமல் வாங்கக்கூடிய கிரீம்களில் இது இருக்குது. ஒரு 4 டம், 5 டம், பென்டாடம் அது மாதிரி பல கிரீம்ஸு இருக்குது. அதாவது இதில் சொல்கிற மாதிரி 4 மருந்து கலந்துருக்கும். ஒரு வியாதி இருந்தால் ஒரு கிரீம் ஒரு மருந்து இருந்தால் போதும். 4 மருந்து இருந்ததுன்னா அதில் முக்கியமாக ஒரு ஹைபோட்டன் ஸ்டீராய்டு இருக்கும். எந்த வியாதி இருந்தாலும் அதை வந்து

0: அந்த ஸ்டீராய்டு வந்து அந்த இன்ஃப்ளமேஷனை மறைச்சிடும். ஆனால் ஸ்டீராய்டுன்றது பார்த்திங்கன்னா ஒரு இம்யூனோ சப்ரசன்ட், அந்த இடத்துல நம்மளோட இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தியை குறைக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்ற டைமில் நம்ம ஸ்டீராய்டு கிரீம் போட்டோன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டே நாளில் அங்கே எல்லாமே மறைஞ்சிடும். அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கான அறிகுறி தான் மறையுமே தவிர ஃபங்கஸ் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறையதால ஃபங்கஸ் வந்து கண்ணுக்கு தெரியாமல் நல்லா வளர்ந்துட்டுருக்கும். நம்ம ரெண்டு நாள் வியாதி சரியாயிடுச்சுன்னு நாம் அந்த மருந்து நிறுத்தினா ஏற்கனவே இருந்ததோட இரண்டு மடங்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கும். திரும்ப நாம் என்ன நினைப்போம், நாம் சரியாக போடல பிள்ளைக்கு, திரும்ப இன்னொரு நாலு நாளைக்கு போடும், அது நிறுத்தின பிறகு இன்னும் அதிகமாகும். இது மிக மிகவும் தவறான ஒரு இது செயல். நிறைய பேர் ஃபேர்னஸுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க, தடைவிட்டு கொஞ்சம் செவப்பாகவும் பட் நிறுத்தின உடனே திரும்ப கருப்பாயிட்டு. டாப்பிக்கல் ஸ்டீராய்டு டேமேஜ் டு ஃபேஸ் இல்லை டிபெண்டன்ட் ஃபேஸ்னு இருக்குது, திரும்ப திரும்ப அதை யூஸ் பண்ணி பண்ணி அதை ரிக்கவரே பண்ண முடியாத அளவுக்கு போவாங்க. ஸோ முதல்ல எல்லாத்துக்கும் நம்ம இந்த ஸ்டீராய்டு யூஸ் பண்ணுறது நிச்சயமாக நிறுத்தணும். ஆனால் ஸ்டீராய்ட்ஸ் வந்து மருத்துவத்தில் மிகவும் பயனுள்ள மருந்து. எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்தினா, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸிமா இருக்குது, அந்த அக்யூட் கண்டிஷனுக்கு நம்ம ஸ்டீராய்டு பயன்படுத்தினா நிச்சயமாக சரியாகும். லிமிட்டடாக சோரியாசிஸ் அதுக்கு பயன்படுத்தணும். நிறைய இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸ் இருக்குது அதுக்கு பயன்படுத்தலாம். கரெக்டான பொட்டன்சி, அதாவது ஸ்டீராய்டிலே மைல்டு ஸ்டீராய்டு இருக்குது, மிட் பொட்டன் ஸ்டீராய்டு இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டீராய்டு இருக்குது, முகத்தில் ஸ்ட்ராங்கான ஸ்டீராய்டு, ஸ்டீராய்டுக்கான இண்டிகேஷனே இருந்தாலும் ஹை பொட்டன் ஸ்டீராய்டெலாம் அங்கே போடக்கூடாது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, நம்ம மருத்துவர்கிட்ட ஒரு பிரச்சனைக்கு போயிருப்போம், டாக்டர் ஸ்டீராய்டுக்கு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஒரு வாரம் பயன்படுத்தி கொடுத்துருப்பாங்க, ஆனால் நம்ம பின்னாளில் வேறு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அதே கிரீம் பயன்படுத்துவோம், இல்லை அந்த கிரீம் நல்லா வேலை செய்யும் சொல்லிட்டு நாம் அந்த பல மாதத்துக்கு பயன்படுத்துவோம். ஸோ இதனால் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. ஸோ சில சமயம் பரு போன்ற ரியாக்ஷன்ஸும் வரலாம், ஆக்னி ஃபார்ம் எரப்ஷன்ஸ் சொல்லுவோம், செவந்து போகலாம் ஸ்கின், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாறி மாறி வரலாம். அதுமாதிரி இந்த காம்பினேஷன் கிரீம் நான் சொன்ன மாதிரி ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல், ஸ்டீராய்டு எல்லாமே கலந்து இருக்கும். ஸோ ஃபேர்னஸ்க்காக இல்லை ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்காக நாம் ஸ்டீராய்டு பயன்படுத்துறது பிரச்சனையை தான் உருவாக்குது, தயவுசெய்து பண்ணாதீங்க. மருத்துவர் ப்ரிஸ்கிரைப் செஞ்சால் கூட மருத்துவர் ஒரு முறை கொடுத்தார், ஆகவே இதனை இனிமேல் இதை எப்போ வேணாலும் பயன்படுத்தலான்றதும் அர்த்தம் இல்லை. ஸ்டீராய்டுக்கு சரியான இண்டிகேஷன், பொட்டன்சி, டியூரேஷன், இது மூணுமே முக்கியம். டியூரேஷனாக எவ்வளோ நாள் பயன்படுத்துறதுன்றது ஒரு சிம்பிளான ரூல் நினைவில் வச்சுக்கோங்க. கிரீமில் என்ன இருக்குதுன்னு தெரியலனா முகத்தில் போட வேண்டாம், அதில் இருக்கிற லேபிள் பாருங்கள். கிரீம்னா மருத்துவர்கிட்ட கேளுங்க. ஸ்கின் ப்ராப்ளம் வந்தால் உடனடியாக ரிலீஃப் கிடைக்கிறதால ஸ்டீராய்டுக்கு பயன்படுத்துறது சரியான விஷயம் கிடையாது. அதனால் கரெக்டான டயக்னோசிஸ் பார்த்துட்டு நம்ம மருத்துவர் அணுகி கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் ஸ்டீராய்டு கிரீம்கள் உடனடி நிவாரணம் பின்னால் பிரச்சனையா என்பது குறித்து விளக்கமளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள்.

0: நேரம் காலை 7:30. வானொலி அலைகள் காற்றின் ஒலியலைகளோடு நாம் மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இணைந்துள்ளோம். நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தெங்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஒரு பூங்கா அங்க ஒருத்தர் நின்றுட்டு இருக்கிறார். நின்றுகிட்டே ஏதோ ஆழ்ந்த யோசனையில் இருக்கிறார். அந்த பக்கமாக இன்னொருத்தர் வந்தார். இவரை கவனித்தார். என்ன யோசனைன்னு கேட்டார். எப்படி எழுந்திருக்கிறதுன்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறேன்னார். அவர் கேட்டவருக்கு ஒரு மாதிரி ஆயிட்டது. ஏற்கனவே நின்றுகிட்டு இருக்கிற ஒருத்தர் எப்படி எழுந்திரிச்சு நிற்கிறதுன்னு யோசிக்கிறாருன்னா அது ஆச்சரியம் தானே. அதுக்கப்புறம் இவர் யோசிக்க ஆரம்பித்தார். என்ன இவர் இப்படி பேசுகிறாரே அப்படின்னு. கீழே விழுந்தால் தானே எழுந்திரிச்சு நிற்க முடியும். அதனால் எழுந்திருக்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல கீழே விழணும். இவர் முதல்ல கீழே விழணும். அதுக்கப்புறம் தான் எழுந்திருக்கிறது எப்படின்னு சிந்திக்க முடியும். இந்த உலகத்தில் எல்லாருமே வந்து கீழே விழுந்து எழுந்தவர்கள் தான். இப்போ இந்த குழந்தை பருவத்தில் கீழே விழாமல் நடைபயில கற்றுக்கிட்டவங்க யாராவது உண்டா? சின்ன வயசில் ஒரு தடவை கூட கீழே விழலை சார், அப்படியே பிறந்தார் வளர்ந்தார் பெரியவர் ஆகிட்டார் அப்படின்னு யாரையும் சொல்ல முடியாது. அதனால் மனுஷங்கிறவன் விழுந்து புரண்டு எழுந்து தான் நடக்க கற்றுக்கிறான். ஒரு உண்மையை நாம் வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் தவறு செய்யாத மனிதர்களே யாரும் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ எப்போதாவது நாம் தவறு பண்ணிவிட்டோம்னா அதுக்காக மனசு உடஞ்சி போயிடக்கூடாது. வாழ்க்கையில் வெறுப்பு வந்துடக்கூடாது. ஒரு தவறு நடந்துவிட்டுதா அதுக்காக மனசு உடஞ்சி போடாதீங்க. அதை ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க. அதே தவறு மறுபடியும் நடக்காமல் வேணும்னா பார்த்துக்கலாம். அது போதும்.

0: தடைக்கல்ல படிக்கல்லாம் மாற்றிக்கணும். இதுதான் அதில் முக்கியம். ஒரு அலுவலகம், அங்கே ஒரு அதிகாரி, அவர் உயர்ந்த பதவியில் இருந்தார், சிறந்த நிர்வாகின்னு பேர் வாங்கினவர் அவர். அவர் வந்து தனக்கு கீழே வேலை செய்கிறவங்ககிட்டலாம் சொல்லுவாராம், இந்த நிறுவனத்தில் நீங்கள் எத்தனை தடவை வேணும்னாலும் தவறுகள் செய்யலாம், ஆனால் ஒன்று ஒரே விஷயம் என்னென்னா ஒரே தவறை மறுபடியும் செய்யக்கூடாது, அது முக்கியம் அப்படிம்பாராம். இதை வந்து மேம்போக்காக பார்த்தா அவர் ஏதோ தன்னுடைய ஊழியர்களை தவறு செய்ய தூண்டுறது மாதிரி தெரியும், ஆனால் உண்மை அப்படி இல்லை. இன்றைக்கி என்ன நடக்குது தெரியுமா, அநேகமாக எல்லா மனிதர்களுமே ஒரே தவறை தான் மறுபடியும் செய்கிறாங்க. விளையாட்டு வீரர்கள் ஒரே மாதிரியான தவறுகளை திரும்ப திரும்ப செய்கிறது உண்டு. கணக்கு எழுதுகிறவங்கள பாருங்கள், ஒரே தப்பை மறுபடியும் செய்வாங்க. அலுவலகம் வருகிறவர்களை கவனிங்க, ஒரு நாள் தாமதமாக வந்தால் பரவாயில்ல, தினமும் தாமதமாக வருவாங்க. இது மாதிரி செய்த தவறையே திரும்ப திரும்ப செய்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சோம்பல், ஞாபக மறதி, கவனக்குறைவு, தன்னுடைய திறமை பேரில் அளவுக்கு மீறிய நம்பிக்கை, இப்படி இதில் ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க இது பற்றி ஆய்வு செய்கிற வல்லுநர்கள். ஒரு தடவை செஞ்ச தவிர மறுபடியும் செய்கிறதில்லைன்னு முடிவு செஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்த கற்றுக்கணும், அது போதும், வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும் அப்படிங்கிறாங்க அந்த அனுபவசாலிகள். அதனால் வெற்றிகரமாக வாழ்க்கையில் நடைபோட விரும்பும் இளைஞர்கள் தவிர்க்க வேண்டியது என்னென்னா, முதல்ல சோம்பலை தவிருங்கள், சுறுசுறுப்பாக இயங்குங்கள் அப்படிங்கிறது அவங்க அறிவுரை. ரெண்டாவது ஞாபகம் மறதி, எந்த செயல்லையும் ஈடுபாடு வேணும், அக்கறை வேணும். மூணாவது கவனக்குறைவு, எதையும் அலட்சியப்படுத்தப்படாது. நாலாவது என்னால் முடியாதது எதுவுமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு மீறிய நம்பிக்கை, அது வந்து ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் வந்து முதல் தவறு உங்களுக்கு ஒரு பாடமாக அமையணும். ஒரு மனிதர் அவர் வந்து தன்னுடைய ரெண்டு காதலையும் கட்டு போட்டுக்கிட்டு வந்தார். அவருடைய நண்பர் அதை கவனிச்சுட்டார், என்ன சார் ஆச்சு ரெண்டு காதலையும் கட்டு போட்டிருக்கீங்களே அப்படின்னு விசாரித்தார். ஒன்றுமில்லை சார், வீட்டில் ரொம்ப ஆர்வமாக டிவியில் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அப்போது என்னுடைய மனைவி துணிகளுக்கு அயன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அயன் பாக்ஸை அப்படியே வச்சுட்டு அடுப்பங்கரைக்கு போயிட்டாங்க, அந்த சமயம் பார்த்து டெலிஃபோன் மணி அடிச்சுது, அவசரமாக ஓடி போய் அதை எடுத்து காதில் வச்சேன், அப்போ தான் தெரியும் அது அயன் பாக்ஸுங்கிற விஷயம், சூடாக இருந்ததா சுட்டு விட்டுது அப்படின்னார். ஒரு காது சரி சார், ரெண்டு காதும் ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டார். அதே ஆள் மறுபடியும் ஃபோன் பண்ணான் சார் அப்படின்னார் இவர். இவர் எவ்வளோ தூரம் யோசிச்சிருப்பார் பாருங்கள். அதனால் ஒரு தவறு மறுபடியும் நடக்கக்கூடாது, முதல் தவறு உங்களுக்கு ஒரு பாடமாக அமையட்டும் அப்படிங்கிறது தான் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து. அதனால் தவறுகள் அதெல்லாம் தடைக்கெல்லாம் நினைக்க வேண்டாம், படிக்கெல்லாம் நினைப்போம், அப்படி நினைச்சோம்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: நேர்களே, FM ரெயின்போவில் இன்று மதியம் 1-2 ஹாய் ஸ்நேகிதியே, தமிழ் எழுத்துகளும் தமிழுக்கான பங்களிப்புகளும் குறித்து புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் டாக்டர் ஜி ரேவதி அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். FM ரெயின்போவில் இன்று மதியம் 3 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயும் பல் பராமரிப்பும் குறித்து நேரலையில் விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி பல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நிர்மலா அவர்கள்.

நேரம் காலை 7:35 14 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்களை இணைந்துள்ளீர்கள் மற்றும் நமது நிலை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். இனி வருவது நகர் உலா. இன்றைய நகர்வுலா நிகழ்ச்சியில் நாம் கேட்க இருப்பது ஹரியானா மாநிலத்தில் உள்ள குருஷேத்ரா மாவட்டம் குறித்து தான். திரைசை பாடல்களுடன் கேட்க போகிறோம். குருஷேத்ரா மாவட்டம் வட இந்தியாவின் ஹரியானா மாநிலத்தின் 21 மாவட்டங்களில் ஒன்றாக உள்ளது. இந்த மாவட்டத்தின் நிர்வாக தலைமையிட நகரம் குருஷேத்ரம் ஆகும். சந்திரகுல மன்னர் குரு என்பவர் இவ்விடத்தில் தவம் இருந்ததாக கூறுவர். குருஷேத்திரம் என்பதற்கு குருக்களின் நாடு என்பவர் இம்மாவட்டத்தின் குருஷேத்திரம் என்ற இடத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் நடந்ததாக வியாசரின் மகாபாரதம் காவியம் கூறுகிறது. மேலும் இதே இடத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பகவத்கீதை அருளியதாகவும் கருதப்படுகிறது. ஹரியானாவின் கர்னல் மாவட்டத்தின் சில பகுதிகளை கொண்டு 1973 புதியதாக குருஷேத்திர மாவட்டம் துவக்கப்பட்டது. குருஷேத்திர மாவட்டம் தானேஸ்வரம் பெஹோவா என இரண்டு

வருவாய் உட்கோட்டங்களை கொண்டது. தானேஸ்வரம் உட்கோட்டம், தானேஸ்வரம் மற்றும் சகாபாத் என இரண்டு வருவாய் வட்டங்களையும், லாத்வா மற்றும் பாபைன் என இரண்டு துணை வட்டங்களையும் கொண்டுள்ளது. பெகவா உட்கோட்டம், பெகவா வருவாய் வட்டமும், இஸ்மாயில்பாத் என துணை வட்டமும் கொண்டது. பஞ்சாபை ஒட்டி அமைந்த இம்மாவட்டத்தில் சீக்கிய மக்கள் தொகை கணிசமாக கொண்டுள்ளது. இம்மாநிலத்தின் ஆட்சி மொழியான இந்தி மொழி உடன் பஞ்சாபி மற்றும் அரியான்வி போன்ற வட்டார மொழிகளும் பேசப்படுகின்றன. 1956 நிறுவப்பட்ட குருஷேத்திர பல்கலைக்கழகம் மற்றும் 1963 நிறுவப்பட்ட மண்டல பொறியியல் தொழில்நுட்ப நிறுவனம் ஆகியன முக்கிய கல்வி நிறுவனங்களாக திகழ்கிறது. வேளாண்மையும் சுற்றுலாத்துறையும் இம்மாவட்டத்தின் முக்கிய பொருளாதார ஆதாரமாகவும் விளங்குகிறது. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். நிகழ்ச்சியில் வரும் பாடல் சுபலட்சுமி, ஜி வி பிரகாஷ்குமார், தனுஷ் அறிவு ஆகியோர் இணைந்த குரலில், ஜி வி பிரகாஷ்குமார் இசையில், அறிவு பாடல் வரிகளில், 2025 வெளிவந்த நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

இதை சேர்ந்த யூகோ வங்கியில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி மேனேஜர் பிரிவில் AIML இன்ஜினியர் 10 இடங்களும், சைபர் செக்யூரிட்டி பிரிவில் 10 இடங்களும் என மொத்தம் 20 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி BE, BTech, MCA, வயது வரம்பு 25 முதல் 35 வரை, அதாவது 18/9/2026. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, குழு விவாதம், நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹850, SC ST பிரிவினருக்கு ₹175. விண்ணப்பிக்க கடைசி நாள் இன்று 18/9/2026. மேலும் விவரங்களுக்கு yuko.bank.in என்ற இணையதள முகவரியை பார்க்கலாம். மற்றொரு வேலைவாய்ப்பு செய்தி, உரம் ரசாயன நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு. மத்திய அரசின் கீழ் செயல்படும் ராமகுண்டம் உரம் ரசாயன நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி இன்ஜினியர் பிரிவில் 19, அசிஸ்டன்ட் மேனேஜர் 8, ஆபீசர் 6, அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர் 3 உட்பட மொத்தம் 40 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி BE, BTech, MBA, CA, வயது வரம்பு 18 முதல் 40 வயது, 24/9/2026 படி. தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹1000. SC ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக் கடைசி நாள் இம்மாதம் 24 ஆகும். இணைய முகவரி rfcl.co.in என்ற இணைய முகவரியை பார்க்கவும். வேலைவாய்ப்பு செய்தி கேட்டீர்கள்.

புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நகர் உலாவில் நாம் ஹரியானா மாநிலத்தில் உள்ள குருஷேத்திர மாவட்டம் குறித்து தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இங்கு வன விலங்குகள் மையம் பார்த்தீங்கன்னா முதலை இனப்பெருக்க மையம் குருஷேத்திரா, சில்சிலா வனவிலங்கு சரணாலயம், சரஸ்வதி வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ளது. குருஷேத்திரா சந்திப்பு ரயில் நிலையம் டெல்லி கல்கா வழித்தடம் மற்றும் குருஷேத்திரா ஜிந்த் கிளை வழித்தடம் சந்திக்கும் இடத்தில் உள்ள ஒரு சந்திப்பு நிலையமாக உள்ளது. இது குருஷேத்திரா மற்றும் தானேசர் நகரங்களுக்கு சேவை செய்கிறது. குருஷேத்திரா நகரம் வடமேற்கில் பாட்டியாலயா, லூதியானா, ஜலந்தர், அபிதரஸ், வடக்கே அம்பாலா, சண்டிகர், வடக்கே சிம்லா, யமுனா நகர், ஜகத்ரி, வடகிழக்கில் டேராடூன், பெஹோவா, சீகா, மான்சா, மேற்கில் லட்வா, காரன்பூர், கிழக்கே ரோரர்கனல், சஹராம்பூர், கிழக்கே தென்மேற்கில் ஜிந்த், ஹிசார், தெற்கே கர்னால், பானிபட், சோனிபட், புதுடில்லி, தென்கிழக்கே ஷாம்லி, முசாபர் நகர், மீரட் ஆகியவை அமைந்துள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆண்டுதோறும் குருஷேத்ரா என்ற பெயரில் சர்வதேச அளவிலான தொழில்நுட்ப விழா அதாவது டெக் ஃபெஸ்ட் நடத்தப்படுகிறது. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். நிகழ்ச்சியில் வரும் பாடல் அனிருத் ரவிச்சந்தர், நடிஷா தாமஸ் ஆகியோர் இணைந்த குரலில், விக்னேஷ் சிவன் பாடல் வரிகளில், லியோன் ஜேம்ஸ் இசையில் 2025 ஆண்டு வெளிவந்த டிராகன் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவு.

நேரம் காலை 8 மணி. நேரம் காலை 7:50. 6 நொடி. நகர விழாவில் நாம் ஹரியானா மாநிலத்தில் உள்ள குருஷேத்திர மாவட்டம் குறித்து தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்திய அரசின் பொது சேவை ஒளிபரப்பாளரான பிரசார் பாரதியின் கீழ் ஆகாஷ்வாணி குருஷேத்ரா வானொலி நிலையம் 1991 தொடங்கப்பட்டு இங்கு இயங்கி வருகிறது. அலைவரிசை எண், அதாவது ஃப்ரீக்குவன்சி எண் பார்த்திங்கன்னா 101.4 எஃப்எம். இங்கு சுற்றுலாத்தலங்கள் பார்த்திங்கன்னா ஜோதிசார், பிரம்ம சரோவர், ஸ்ரீ கிருஷ்ணா அருங்காட்சியகம், குருஷேத்திர பனோராமா மற்றும் அறிவியல் மையம், ஸ்ரீ செத்ரேஸ்வரர் மகாதேவ் மந்திர், ஷேக் சில்லியின் கல்லறை, முகலாயர் காலத்தில் கட்டப்பட்ட அழகிய கட்டிடக்கலை மற்றும் பசுமையான தோட்டங்களை கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க கல்லறை, குருஷேத்திரம், பிரம்மகுண்டம், கல்பனா சாவ்லா நினைவு கோளரங்கம், பிர்லா மந்திர். குருஷேத்திரத்திற்கு செல்ல அக்டோபர் முதல் மார்ச் வரை குளிர்காலமே மிகவும் சிறந்த பருவ காலமாகும். நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்போம். ஜான் ரோல்டன் இசையில் பிரதீப் குமார், சிவாங்கி ஆகியோர் இணைந்த குரலில் மோகன் ராஜன் பாடல் வரிகளில் 2024 வெளிவந்த லப்பர் பந்து திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

ஹரியானா மாநிலத்தில் உள்ள குருஷேத்திர மாவட்டம் குறித்து தான் நகர் உலாவில் நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இந்த பயண விவரங்கள் பார்த்திங்கன்னா, விமான வழி குருஷேத்திரத்தில் சொந்தமாக விமான நிலையம் இல்லை, டெல்லியில் உள்ள இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் அல்லது சண்டிகர் விமான நிலையம் ஆகியவை இதற்கு அருகில் உள்ளவை. தமிழ்நாட்டிலிருந்து டெல்லிக்கு நேரடியாக பயணித்து அங்கிருந்து கார் அல்லது ரயில் மூலம் குருஷேத்திரத்தை அடையலாம். ரயில் மூலம் பார்த்தீங்கன்னா, குருஷேத்திரம் சந்திப்பு ரயில் நிலையம் இந்தியாவின் முக்கிய நகரங்களுடன் நன்கு இணைக்கப்பட்டுள்ளது. டெல்லியிலிருந்து அமிர்தரஸ், ஜம்மு அல்லது சண்டிகர் செல்லும் பெரும்பாலான ரயில்கள் குருஷேத்திரம் வழியாக தான் செல்கின்றன. தமிழ்நாட்டிலிருந்து செல்பவர்கள் டெல்லி அல்லது அம்பாலா கேண்ட் ரயில் நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து மாறிக்கொள்ளலாம். சாலை மூலம் பார்த்தீங்கன்னா, இது டெல்லி அமிர்தரஸ் தேசிய நெடுஞ்சாலையில் NH 44 அமைந்துள்ளதால் டெல்லி அல்லது சண்டிகரிலிருந்து ஏராளமான பேருந்து மற்றும் டாக்ஸி வசதிகள் உள்ளன. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் வைஷாலி சமன், சக்தி ஸ்ரீகோபாலன், ஆதித்யா ஆர்கே ஆகியோர் இணைந்த குரலில், AR ரஹ்மான் இசையில், பத்மஸ்ரீ கமலஹாசன் பாடல் வரிகளில் 2025 வெளிவந்த தக் லைஃப் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: ஹரியானா மாநிலத்தில் உள்ள குருஷேத்ர மாவட்டம் குறித்து தான் நேயர்கள் இதுவரை நகருலாவில் திரைசை பாடலுடன் நாம் கேட்டோம். ரசித்திருங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை.
1: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். உலகம் முழுவதும் உள்ள இந்திய தூதரகங்கள் மற்றும் துணை தூதரகங்களில் தூய்மையே சேவை 2026 இயக்கம் நேற்று தொடங்கியது. தூய்மை பணியில் பங்கேற்பதன் மூலம் தூய்மையான பாரதம் மற்றும் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவோம் என்ற கருப்பொருளோடு இந்த இயக்கம் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் இன்று புதுடெல்லியில் நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பிரதிநிதிகள் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிடம் விளக்கம் அளிக்கின்றனர். பெங்களூருவில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் இலகுரக போர் விமானமான தேஜஸ் இரட்டை இறக்கை பயிற்சி விமானங்கள் மற்றும் HTT-40 என்ற அடிப்படை பயிற்சி விமானங்களையும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் இந்திய விமானப்படையிடம் ஒப்படைக்கிறது. மேலும் அடுத்த தலைமுறை த்ரூ ஹெலிகாப்டர்களை பொதுத்துறை நிறுவனமான பவன் ஹன்ஸ் நிறுவனத்திடம் இன்று ஒப்படைக்கிறது. இந்தியாவின் பொருளாதார நலன்கள் மற்றும் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நியூயார்க் நகரில் அடுத்த வாரம் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் உயர்நிலைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஈரான் நாட்டின் அதிபர், வெளியுறவு அமைச்சர் மற்றும் உயர் அதிகாரிகளுக்கு விசா வழங்க அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. கேரளத்தின் பல்வேறு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் பத்தனம் திட்டம்

நேரம் காலை 8:02:10. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேயர்கள் இணைந்துள்ளீர்கள் மற்றும் நமது நிலைய நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நேயர்கள், இனி கேட்கலாம் தகவல் தளம். தகவல் தள நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் கேட்க இருப்பது

0: தகவல் தொடர் நிகழ்ச்சியில் நம்ம வெந்தயக்கீரை குறித்து தான் திரையிசை பாடல்களுடன் கேட்க போகிறோம். வெந்தயக்கீரை பொடி பொடியாக சிறிய இலைகள் மண் வாசனையை கிளப்பிக்கொண்டே விதையிலிருந்து துளிர்த்தெழும் நயத்தில் அவ்வளவு அழகு ஒளிந்திருக்கிறது. பொன்னை எரிந்தாலும் பொடி கீரையை எரியாதே என்னும் பழமொழி மற்ற கீரைகளுக்கு பொருந்துகிறதோ இல்லையோ, ஆனால் இந்த வெந்தயக்கீரைக்கு சால பொருந்துகிறது. நிகழ்ச்சியில் ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். ரஞ்சித் குரலில் நா முத்துக்குமார் பாடல் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில் 2009 ஆம் ஆண்டு வெளிவந்த சிவா மனசுல சக்தி திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.
1: மாத்து மாத்து

0: நேரம் காலை 8:05 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்களை இணைந்துள்ளீர்கள்.
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து,
2: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: தகவல் தளத்தில் நாம வெந்தயக்கீரை குறித்து தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வெந்தயத்தோடு ஒப்பிடும்பொழுது வெந்தயக்கீரையின் பயன்பாடு நமது உணவில் மிக குறைவே. வெந்தயம் கசக்கும், அப்போ அதன் கீரையும் கசக்கத்தானே செய்யும் என்கிற தவறான கணக்கில் வெந்தயக்கீரையை ஒதுக்கி அதன் பல்வேறு பலன்களை அனுபவிக்க தவறுபவர்கள் பலர். வெறும் இலைகளாக பார்க்காமல் வெந்தயக்கீரைக்குள் உள்ள சத்துப்பட்டியலை அறிந்து கொண்டால் கீரையின் மெல்லிய கசப்பு சுவையும் கூட நம் சுவை முட்டுகளை மகிழ்ச்சியில் ஆர்த்தும். உலகளாவிய உணவு தொடர்பு மாலத்தீவு, நேபாளம், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்திய சமையல் கலாச்சாரத்தில் நீண்ட கால தொடர்புடையது வெந்தயக்கீரை. ஈரானியர்களின் மிக முக்கியமான சூப் வகையான கோர்மே சப்ஜியில் உலர்ந்த வெந்தயக்கீரை நீக்கமர இடம் பிடிக்கிறது. வெண்ணெய் விட்டு வதக்கி உருளைக்கிழங்கோடு சிறிதாக நறுக்கிய வெந்தயக்கீரை, பெருங்காயம் சேர்த்து தயாரிக்கப்படும் உருளை வெந்தயக்கீரை பிரட்டல் பஞ்சாபியர்களின் முக்கிய தொடுகரியாக உள்ளது. எவன இந்திய உணவு தொடர்பில் வெந்தயக்கீரையையும் வெந்தயத்தையும் பற்றி குறிப்பிட்டே ஆக வேண்டும்.

ஐரோப்பிய நாடுகள் பிறப்பிடமாக இருந்தாலும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்தே இந்தியாவில் அதிகம் பயன்பாட்டில் இருந்தவை வெந்தய கீரையும் ஆகும். வெந்தயமும் ட்ரிகோனலா ஃபோனியம் கிரேசியம் என்பது வெந்தய கீரையின் தாவரவியல் பெயர். ஃபேபசி தாவர குடும்பத்தை சேர்ந்தது. ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். நிகழ்ச்சியில் வரும் பாடல் தனுஷ் பாடல் வரி மற்றும் குரலில் அனிருத் ரவிச்சந்தர் இசையில் 2022 ஆம் ஆண்டு வெளிவந்த திருச்சிற்றம்பலம் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

கோச்சிட்டு போதியா?

வெந்தயக்கீரை குறித்து தான் தகவல் தளத்தில் நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். வெந்தயக்கீரை மருத்துவ உணவாகவும் பயன்படுகிறது. பொறுமல், மந்தம், வாயு கபம் என தொடங்கும் அகத்தியர், குணவாக்கட பாடல், வயிற்று உப்புசம், சரியாமை, இருமல், சுவையின்மை போன்ற பிரச்சனைகளை போக்குவதற்கு

0: இந்திய கீரை சிறப்பானது என்பதை சொல்கிறது. உடலுக்கு குளிர்ச்சியை அள்ளி கொடுப்பதோடு மலமிளக்கியாகவும் இக்கீரை செயல்படுகிறது. வெந்தயக்கீரையுடன் சிறிது ஓமம் சேர்த்து அரைத்து சாப்பிட செரிமான உபாதைகள் விலகுவதோடு வாய் துர்நாற்றமும் நீங்குகிறது என்று ஆராய்ச்சியில் தெரிவிக்கப்படுகிறது. நிகழ்ச்சியில் வரும் பாடல் உதரா உன்னி கிருஷ்ணன் ஜி வி பிரகாஷ்குமார் இணைந்த குரலில், ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் பா விஜய், அருண்ராஜ், காமராஜ் ஆகியோர் பாடல் வரிகளில் 2016 வெளிவந்த தெரி திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.
1: போச்சு

வெந்தய கீரை குறித்து தகவல் தளத்தில் திரையிசை பாடல்களுடன் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதன் தொடர்ச்சி அடுத்து வரும் டெல்லியிலிருந்து அஞ்சலாக உள்ள ஆங்கிலத்தில் செய்திகளுக்கு பிறகு 8:30 மணி அளவில் தொடர்ந்து கேட்கலாம்.

0: 5 more years for Chandra Noel objects, while the Tribune headlines "No data to Chandra as board clears 5-year extension, Noel calls it invalid." The Asian Age headlines "Tata Sons okays fresh 5-year term for Chandrasekharan." "Ready, reliable, Modi pitches India for global chip making," headlines the Indian Express, while the Tribune says "Modi pitches India as semicon powerhouse." The Times of India headlines "US clears bill to slap levies on countries buying Russian fuel," even as the Hindu headlines "Russian sanctions bill, India faces tariff threat." And finally, a story in the Tribune says that buying prescription medicines from a medical store could soon be recorded on CCTV, with the footage to be kept for at least 3 months. And with that, it's back to you, Pramod.
1: Thank you, Dina. And now, before we end the bulletin, the headlines once again. Election Commission freezes Trinamool Congress's name and symbol, asks rival factions to pick new ones for West Bengal by polls. Joint Parliamentary Committee on Foreign Contribution Regulation Amendment Bill to hold its first meeting in New Delhi today. NTA releases final answer keys of UGC NET June 2026 exam for English, Commerce and Sociology. IMD forecasts heavy rainfall in Bihar, Odisha, Sub-Himalayan West Bengal, Sikkim, Kerala and Rajasthan today. And in men's cricket, India crush Afghanistan by 127 runs in third T20 international to win the series 3-0. And with that, we end the morning news. Have a nice day.
2: நேரம் காலை 8:30 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். நமது ரிலே நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்வது தகவல் தளம். தகவல் தளத்தில் நாம் வெந்தயக்கீரை குறித்து தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வெந்தயக்கீரையை வேக வைத்து தேன் விட்டு நன்றாக கடைந்த தேன்கீரை கடையலை உட்கொள்ள மலம் சிரமமின்றி வெளியேறும். வெந்தயக்கீரையின் கசப்பும் தேனின் இனிப்பும் புதுமையான சுவை அனுபவத்தை கொடுக்கும். வாய்ப்புண், வயிற்றுப்புண், மூலத்திற்கான மருத்துவ உணவு இது. சர்க்கரைக்கு நல்லது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரத்த சர்க்கரை அளவை குறைக்கும் தன்மை வெந்தயக்கீரைக்கு இருப்பதாக ஆய்வு கட்டுரைகள் சுட்டி காட்டுகின்றன. அதனால் நீரிழிவு நோயாளர்களின் தட்டில் அடிக்கடி இடம் பிடிக்க வேண்டிய கட்டாயக்கீரை இந்த வெந்தயக்கீரையமாகும். இதில் இரும்பு சத்து, துத்தநாகசத்து, புரதம், நார்சத்து போன்றவை நிறைவாக வைத்திருக்கிறது வெந்தயக்கீரை. வெந்தயக்கீரையோடு வெந்தயத்தையும் உணவு முறையில் சேர்த்து கொள்ளும் பொழுது இரத்த கொழுப்பின் அளவும் முறைப்படுத்தப்படுவதாக குறிப்பிடப்படுகின்றன. ஆய்வுகள் கொலாஜன் உற்பத்தியை அதிகரித்து தேகத்துக்கு பொலிவை கொடுக்கும் வெந்தயக்கீரையாகும். எப்போது விதைத்தாலும் பயன் தரவல்ல வெந்தயக்கீரை மார்கழி முதல் மாசி வரையிலான காலத்தில் கன கச்சிதமாக வளரும். பொங்கல் பண்டிகை கால உணவில் வெந்தயக்கீரைக்கு சிறப்பான இடம் உண்டு. வீட்டு தோட்டத்தில் அல்லது தொட்டியில் கூட மணலை கிளறி அதில் வெந்தயத்தை தூவி ஈரப்பதத்தை தொடர்ந்து பராமரித்தால் ஒரே வாரத்தில் வெந்தயக்கீரையை கண்ணார நாம் காணலாம். செயற்கை உரங்கள் இன்றி இயற்கை வழியில் விளைந்த குட்டி குட்டி வெந்தயக்கீரை உங்கள் உணவில் ஒட்டி உறவாடும் நலம் உண்டாகும். ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். நிகழ்ச்சியில் வரும் பாடல் ஜிவி பிரகாஷ்குமார் இசையில், விவேக் கற்பனை நிலையில், வேல்முருகன் குரலில். 2025 ஆண்டு வெளிவந்த வீரதீரசூரன் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் நில உபயோக திட்டம் மற்றும் தரக்கட்டுப்பாடு தட்டாஞ்சாவடி புதுச்சேரி விடுத்துள்ள அறிவிப்பு. புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் 2026-27 நிதியாண்டில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்குதல் என்ற திட்டத்தின் மூலம் தகுதி வாய்ந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு இப்பொழுது குறிப்பிடப்படும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. அதன்படி ஒரு முறை நிதியுதவியாக தலா ₹10 லட்சம் வழங்கப்படவுள்ளது. பயிர் வகைகள், சிறுதானியங்கள் மற்றும் கரும்பு மதிப்பு கூட்டுதல் நிறுவனம் அமைத்திட 35% மானியம் அல்லது ₹10 லட்சம் மிகாமல் வழங்கப்படும். பேக்கேஜிங் மற்றும் வர்த்தக முத்திரை உருவாக்குதல், பிராண்டிங் ஆகியவற்றிற்கு ஒரு முறை நிதியுதவியாக ₹5 லட்சம் வழங்கப்படும். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் நிலையான சுய நிர்வாக அமைப்புகளாக செயல்படவும் உழவர்களுக்கான சேவைகளை திறம்பட வழங்கவும் இந்த திட்டம் உதவும். நிதியுதவி பெறுவதற்கான விண்ணப்பங்களை தகுதியுள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் கூடுதல் வேளாண் இயக்குநர் நில உபயோக திட்டம் மற்றும் தரக்கட்டுப்பாடு அலுவலகத்தை அணுகி பெற்றுக்கொள்ளலாம். முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் தேவையான இணைப்புகளுடன் அக்டோபர் 23 மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த செய்தியை புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கூடுதல் வேளாண் இயக்குநர் தெரிவித்துள்ளாா்.

நேரம் காலை 8:36:53 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் தகவல் தளத்தில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். வெந்தயக்கீரை குறித்து தான் தகவல் தளத்தில் நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். வாசனையோடு கூடிய மெலிதான கசப்பு சுவையை வெந்தயக்கீரை உணவுக்கு வழங்கும். அந்த கசப்பும் சுவை மிக்கது என்பதை வெந்தயக்கீரையை ருசித்தவர்கள் அறிவார்கள். பழக்கீரை பானம். வெந்தயக்கீரையோடு திராட்சை அத்திப்பழம் சேர்த்து சிறு தீயில் கொதிக்க வைத்து பானமாக தயாரித்து கொஞ்சம் தேனும் குடம்புளியும் சேர்த்து பருக செரிமான கருவிகள் குதூகலம் அடையும். சோர்வுற்ற உடலுக்கு உடனடி ஆற்றலை கொடுக்க இந்த பழக்கீரை பானத்தை முயன்று பார்க்கலாம். உலர்ந்த கீரையை பொடித்து தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து சூடான தேநீர் போலவும் பருகலாம். ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். நிகழ்ச்சியில் வரும் பாடல் கானாபாலா, எம்சி விக்கி ஆகியோர் இணைந்த குரலில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கபிலன் கற்பனை நடையில் 2014 வெளிவந்த யான் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

புதுச்சேரி முதன்மை அலைவரிசை தகவல் தளத்தில் வெந்தயக்கீரை குறித்து தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். வெந்தயக்கீரை முழுமையாக உருவாவதற்கு முன்பே, அதாவது முளை அரும்பிய மைக்ரோக்ரீன்ஸ் என்று சொல்வார்கள், உடன் பொடிக்கீரையாக எடுத்து காய்கறி, சாலட், சூப், துவையல் வகையில் பயன்படுத்த பழன்களும் சுவையும் கூடுதலாக கிடைக்கும். பூண்டு, மிளகும், வெங்காயம், தக்காளியோடு நறுக்கிய வெந்தயக்கீரையும் சேர்த்து தயாரிக்கப்படும் சூப் சுவை மிக்கதாக இருப்பது மட்டுமின்றி செரிமான சிக்கல்களையும் தீர்க்கும். குளிர்கால மாலை வேளையில் பருக ஏற்ற பானம் இது. குழம்பு வகைகளின் சுவையை கூட்டவும், குழம்பின் அடர்த்தியை அதிகரிக்கவும் உலர்ந்த வெந்தயக்கீரையை சேர்க்கும் வழக்கம் கிராமங்களில் இப்பொழுதும் இருக்கிறது. சமையலில் உலர்ந்த கீரையை பயன்படுத்தும் பொழுது ஒரு வாசனையும், பசுமையான கீரையை உபயோகிக்கும்போது வேறு விதமான வாசனையும் வெளிப்படுத்தும். இலைகள் மட்டுமின்றி மெல்லிய தண்டுகளையும் சேர்த்தே சமையலுக்கு பயன்படுத்தலாம். பித்தம் அதிகரிப்பதன் காரணமாக ஏற்படும் தலைச்சுற்றலுக்கு வேக வைத்த வெந்தயக்கீரையை வெண்ணெய் விட்டு வதக்கி சாப்பிடலாம். கீரையோடு முட்டை, தேங்காய்பால் சேர்த்து நெய் விட்டு சமைக்கும் வித்தியாசமான கீரை உணவு உடல் சோர்வை உடனடியாக

கிடைக்கும். வெந்தய கீரையோடு கசகசா, வாதுமை பருப்பு, கோதுமையை ஊற வைத்து எடுத்த பால், நெய், நாட்டு சர்க்கரை சேர்த்த லேகிய பதத்தில் செய்து சாப்பிட உடலுக்கு வலிமை உண்டாகும். நிகழ்ச்சியில் ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் எஸ் தமன் இசையில் நாம் முத்துக்குமார் பாடல் நடையில் எஸ் தமன், ஸ்ரீவர்தனி, மெகா ஆகியோர் இணைந்த குரலில் 2011 ஆம் ஆண்டு வெளிவந்த மம்பட்டியான் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

தகவல் தளத்தில் நம்ம வெந்தயக்கீரை குறித்து தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வெந்தயக்கீரையை தொடர்ந்து சாப்பிட்டால் காச நோயும் குணமாவதாக கூறுகின்றனர். இந்த கீரை வயிற்று நோய்களையும் குணப்படுத்துகின்றது. நிகழ்ச்சியில் வரும் பாடல் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் தேவன் ஏகாம்பரம் குரலில் 2001 ஆம் ஆண்டு வெளிவந்த மின்னலே திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

தகவல் தளத்தில் நம்ம வெந்தயக்கீரை குறித்து தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். வெந்தயக்கீரையை வேக வைத்து அதனுடன் தேன் கலந்து கடைந்து உண்டால் மலம் சுத்தமாகும், உடல் சுத்தமாகும், குடல் புண்களும் குணமாகின்றன. மலம் கழிக்கும் பொழுது ஏற்படும் உளைச்சலையும் எரிச்சலையும் வெந்தயக்கீரை குணப்படுத்துகின்றது. வெந்தயக்கீரையை வெண்ணெயிட்டு வதக்கி உண்டால் பித்த கிறுகிறுப்பு, தலை சுற்றல், வயிற்று உப்பிசம், பசியின்மை, ருசியின்மை ஆகியவை குணமாகும். உட்சூட்டும் வறட்டு இருமலும் கட்டுப்படும். நிகழ்ச்சியில் ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் தொடரலாம். வரும் பாடல் கிருஷ்ண மகேசன், மார்க் சக்தி ஸ்ரீ ஆகியோர் இணைந்த குரலில், பிரியன் பாடல் வரிகளில் விஜய் ஆண்டனி இசையில் 2012 வெளிவந்த நான் திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

தகவல் தளம் நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். வெந்தயக்கீரை குறித்து தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நீண்ட நேரம் அமர்ந்திருந்து வேலை செய்ய முடியாமல் இடுப்பு வலிப்பவர்கள் வெந்தயக்கீரையுடன் கோழி முட்டை மற்றும் தேங்காய்ப்பால் சேர்த்து நெய்யில் வேக வைத்த உணவுடன் சேர்த்து வந்தால் இடுப்பு வலி நீங்கும். இவை ஒரு சிறந்த பத்திய உணவாகும். இதை அரைத்து நெய் சேர்த்து சாதத்துடன் பிசைந்து சாப்பிட்டால் தொண்டைப்புண், வாய்ப்புண் ஆகியவை ஆறும். இந்த கீரையை தொடர்ந்து 40 நாட்களுக்கு சாப்பிட்டு வந்தால் நீரிழிவு கட்டுப்படும் என்று ஆராய்ச்சியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே வெந்தயக்கீரையை தொடர்ந்து எடுத்துக்கொள்வது நல்லது எனும் ஆராய்ச்சியில் வலியுறுத்தப்படுகிறது. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் கரிஷ்மா ரவிச்சந்திரன், ஸ்ரீனிஷா ஆகியோர் இணைந்த குரலில் விக்னேஷ் ஸ்ரீகாந்த் பாடல் வரிகளில் ஹிப்ஹாப் தமிழா இசையில் 2024 வெளிவந்த அரண்மனை 4 திரைப்படத்தில் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் சென்னை அஞ்சல் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 9 மணி. அரங்கிசை, பி வரமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வேலூர் SMS தரணிகுமார் அவர்கள் தவில். பாடி மகிழ்ந்திடுவேன். எம் எம் தண்டபாணி தேசிகர் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ராகம் ஜீவந்திகா, ஆதிதாளம்.

நேரம் 9:31:55. அரங்கிசை நிகழ்ச்சியில் பி வரமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வேலூர் SMS தரணிகுமார் அவர்கள் தவில். நிகழ்ச்சியில் இனி வரலட்சுமி நமோஸ்துதே, மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை, கௌரி மனோகரி ராகம், ரூபகதாளம்.

0: கௌரி மனோகரை ராகத்தில் மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை நிறைவாக ஒலித்தது. அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை பி வரமூர்த்தி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டோம். வேலூர் SMS தரணிகுமார் அவர்கள் தவில்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா 2026 தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் இன்று புதுடெல்லியில் நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பிரதிநிதிகள் இந்த மசோதாவில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிடம் விளக்கம் அளிக்கின்றனர். இம்மாதம் நடைபெற்ற யுஜிசி நெட் தேர்வுக்கான ஆங்கிலம், வணிகவியல் மற்றும் சமூகவியல் ஆகிய 3 பாடங்களின் விடைக்குறிப்புகளை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. இந்த விடைக்குறிப்புகளை தேர்வர்கள் UGCnet.nta.nac.in என்ற யுஜிசி நெட்டின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனிநபர்கள் தங்களின் நண்பர்களுக்கோ அல்லது வியாபாரிகளுக்கோ யுபிஐ மூலமாக பணம் வழங்க கட்டணம் இல்லாத நிலை தொடரும் என மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. மாதம் 1 லட்சம் ரூபாய் வரை யுபிஐ மூலமாக பணம் பெறும் வியாபாரிகளுக்கும் கட்டணம் இராது என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை கொள்முதல் செய்வதற்காக உக்ரைனுக்கு 330 கோடி யூரோ நிதியுதவியை ஐரோப்பிய ஒன்றியம் வழங்க உள்ளதாக ஐரோப்பிய ஆணைய தலைவர் திருமதி உர்சுலா வான்டர்லயன் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு மட்டும் சுமார் 1500 கோடி யூரோ நிதியை உக்ரைனுக்கு வழங்கியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். காரைக்கால் நகராட்சி நிர்வாகம் தனியார் நிறுவனம் ஒன்றுடன் இணைந்து காரைக்கால் பகுதிக்கு உட்பட்ட 17 நகராட்சி வார்டுகள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களில் 1 மாத கால தூய்மை பணிகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது. தன்னார்வ அடிப்படையில் இதில் பங்கேற்க விரும்புவோர் 8220798842 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மேசை கால்பந்து போட்டியான டெக்பால் போட்டியில் இந்தியாவின் கிம்சி ஜோவாக்கிம் டிசோசா மகளிர் ஒற்றையர் பிரிவில் 2 வெற்றிகளை பெற்று அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவேறுகிறது.
2: நேரம் காலை 10:02:10. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை மற்றும் நமது நிலை நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் இப்புவி முழுவதும் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நேயர்கள் இனி கேட்கலாம் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர்கள் விருப்ப பாடல்கள்.

ஆகாஷ்வாணியை நினைத்தாலே இனிக்கும், ஆகாஷ்வாணி பாடல்களை கேட்டாலே இனிக்கும். முகநூலில் நேயர்கள் விருப்ப பாடல்களை ஒளிபரப்பும் பொழுது எப்பொழுதும் அனைவருக்கும் இனிக்கும் தான். நேயர்களே, உங்கள் விருப்ப பாடல்களை நீங்களும் உலகவாழ் நேயர்கள் கேட்டு மகிழ ஆசையா? அப்ப நீங்க ஃபேஸ்புக் முகநூல் ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற பக்கத்தில் கேட்டாலே இனிக்கும் பதிவில் உள்ள கமெண்ட்

பாக்ஸில் உங்களுக்கு பிடித்த திரைப்பாடல்களை திரைப்படம் மூலம் பதிவிடுங்கள். நாங்கள் ஒளிபரப்ப தயாராக உள்ளோம். நேர்களே, நிர்வாகம் அறிவுறுத்தல்படி கடந்த 2 நாட்கள் இடம்பெற்ற நேயர்களின் பாடல்கள் இன்று அவர்களுக்கு வழங்கப்படாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியில் வரும் முதலாவது நேர் விருப்ப பாடல் சென்னை அந்தோனி ராஜ். இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் கரகாட்டக்காரன்.

கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர்கள் விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் கே பி ராஜதுரை. நாலு வேதபதி கே பி ராஜதுரை அவர்கள் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார். அவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் சின்ன பசங்கடாங்க.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் கொடிக்கல்பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன். இனிய காலை வணக்கம். அவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் தர்மசீலன்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் கொடிக்கல்பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன். இனிய காலை வணக்கம். அவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் தர்மசீலன்.

0: நீ என்ன காதலிக்கிறியா இல்ல விளையாடுறியா? எனக்கு ஒண்ணுமே புரியல.
1: நேரம் காலை 10:29 மூன்று நொடி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர்கள் விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் நாகை பாபு சத்யா. இவர்கள் விரும்பிய பாடலின் திரைப்படம் மண் வாசனை.

நேரம் காலை 10:38 3:00 ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர்கள் விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், சுகன்யா பரத் சென்னை. இவர்கள் விரும்பிய பாடலின் திரைப்படம் சிவந்தம்மன்.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார். கர்நாடகா மயிலம் சின்ன திருப்பதி பிரகாஷ் ஷியாமலா, அஸ்வினி, ரமேஷ், ஆனந்த், மன்வித் ஆகியோருக்காக வரும் பாடல்.
1: கபகரி சாரி சரி கபகரி கபகரி சரி
2: சரி கபகரி கபகரி சரி
1: கபகரி சரி.
0: பாடலின் திரைப்படம் மகுடி.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார் சேவூர் கா பாபு. இவர் விரும்பிய பாடலின் திரைப்படம் செந்தூரப்பாண்டி. மேலும் ஆரணி சேவூர் பாபு சுதா இவர்களுக்காகவும் இந்த பாடல் ஒலிக்கிறது.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திற்காக பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுக்கன அள்ளி கோவில் கொட்டாய் தி கனகராஜ், ஜெயக்குடி இவர்கள் விரும்பிய பாடல் வருகிறது.

ஆசை கோபம் களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனிதன்.

0: வெள்ளை மனம், ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம், ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளையா.
1: கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய கோவை கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன், திண்டுக்கல் சரவணன் அழகுமணி, மாதவரம் சரஸ்வதி பத்மநாபன், ராமகிருஷ்ண கொழும்புகொண்டான், தூத்துக்குடி ஸ்ரீ பாலசுப்பிரமணியன், ஹிராமணி வர்மா, காட்டூர் சிவகுமார், கோவூர் சூரியமூர்த்தி, கடலூர் நாச்சியார்பேட்டை திருமுட்டம் அன்பழகன், வேட்டகுளம் குமார், கருணாநிதி வீரவநல்லூர், சத்தீஸ்கர் மகாராஜ் கீர்த்தன், திருச்சி முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர், குறிஞ்சாக்கேணி அசூர்தீன், தர்கரம் சாஹூ, யோகேஷ் சர்வா, நன்னிலம்

0: இன்னும் சில நொடிகளில் அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு. சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: நேரம் 11 மணி.
2: ஆகாஷ்வாணி இலக்கியம் பேசுவோம். மனதை மயக்கும் மணிமேகலை. பங்கேற்பவர் முனைவர் த. டான்ஸ்டோனி அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
3: தமிழ் தன்னிகர் இல்லாத தமிழ் என்னும் சிறப்பு அடைமொழியால் போற்றப்படும் இலக்கிய வளத்திலும் இதிகாச சிறப்பிலும் கூட தமிழ் ஈடு இணையற்ற மொழி. தொன்மையான மொழி, தனித்தன்மையான மொழி தமிழ். அகமும் புறமும் 10 பாட்டும் 8 தொகையும் பரிபாடலும் தமிழர்களின் சிந்தனை வளத்துக்கு சமுதாய ஒப்புரவிற்கு சான்று கூறுவன. திருக்குறள் ஒன்று போதும் தமிழ் உலகளந்த மொழி என்பதை மெய்ப்பிக்க, தமிழன் உலகம் வியக்கும் உள்ள உயர்வு படைத்தவன் என்பதை எடுத்துக்காட்ட, தமிழின் 50 காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி உலகப்பெறும் இலக்கியங்களுக்கு ஈடான கருத்து நயம், கவி ஆழம், உவமை நலம், கதை வளம் அமைய பெற்றவை. இதில் சிலம்பும் மேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்றே சொல்லத்தக்க சிறப்பு வாய்ந்தவை. சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் இயற்றியது. கோவலன் கண்ணகி கதை கூறுவது. மணிமேகலை கூலவாணிகர் சீத்தலை சாத்தனார் இயற்றியது. மாதவி மகள் மணிமேகலை வரலாறு புகழ்வது. இளங்கோ வடிகளும் சீத்தலை சாத்தனாரும் சமகால புலவர்கள். இன்னும் சொல்லப்போனால் கண்ணகி கதையை இளங்கோவுக்கு கூறியவர் சீத்தலை சாத்தனாரே ஆவார். கண்ணகி கதையை கேட்ட இளங்கோ வடிகள், அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏத்தலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதுவும் சூழ்வினை சிலம்பு காரணமாக சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என்று கூறி சிலம்பு பாடினார். இதன் செழுமையும் அழகும் அமைதியும் கருதியே இதனை பாரதியார் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றார். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்பதும் உரைசால் பத்தினியை உலகம் போற்றுதும் என்பதும் ஊழ்வினை வந்து உறுத்தும் என்பதும் சிலம்பு கூறும் சிந்தனை செல்வங்களாகும். இதேபோல் மணிமேகலை காப்பியம் எளிய இனிய நடை, இலக்கிய செல்வம். இலக்கிய நயம் மட்டும் மணிமேகலையின் சிறப்பு அல்ல. அது பாடும் மக்கள் நலம், மனித நேயம் மணிமேகலை காப்பியத்தின் மாண்புயர் கருத்துகளாகும். அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர் கற்கையெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் என்று பாடி பரவிய வடலூர் வள்ளல் பெருமான் மக்கள் பசித்துயர் தீர்க்க சத்திய தர்மச்சாலையை நிறுவி உணவு அளித்து மக்கள் பசித்துயரால் படும் துன்பம் தொலைத்தார். மணிமேகலை பாரகம் எங்கனும் பசிப்பினி ஒளிய அமுத சுரபி கொண்டு அன்னம் பாலிக்கிறாள். சிறைச்சாலையை தவச்சாலை

0: ஆக்குகிறாள். ஊராளும் மன்னன் உதயகுமாரன் காதலை சீ என்று ஒதுக்கிவிட்டு துறவு கோலம் பூண்டு மக்களுக்கு தொண்டு செய்கிறாள். கடவுளர் பெருமை பாடும் புராணங்கள், மன்னர் புகழ் பேசும் இலக்கியங்கள், இவற்றிற்கு இடையே மக்கள் வாழ்வியலை, வாழ வேண்டிய முறைகளை ஒரு சாதாரண பெண் எடுத்து இயம்புகிறாள், முடித்து காட்டுகிறாள் என்பதே மணிமேகலை காப்பியத்தின் மாண்புயர் செய்தியாகும். கொல்லுதல் பாவம், கள்ளுண்ணுதல் தீமை என்று நீதி கூறும் திருக்குறள், நாலடியார் போன்ற அறநூல்கள், ஆனால் இந்த உயர் கொள்கைகளை, உயிர் சிந்தனைகளை ஒரு காப்பிய கதை வாயிலாக படிப்பவர் நெஞ்சிலே மணிமேகலை காப்பியம் பரவச் செய்தது போல வேறு தமிழ் காப்பியங்கள் எதுவும் செய்யவில்லை. எனவேதான் மணிமேகலையை தமிழ்தாய் இடையில் அணியும் மேகலை என்று புலவர்கள் போற்றி பெருமைப்படுத்துகின்றனர். இத்தகைய பெருமை வாய்ந்த மணிமேகலை காப்பியம் குறித்து தான் இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். இது குறித்து நம்மிடம் பேச, நம்மிடம் பல கருத்துக்களை எடுத்து கூற முனைவர் தா டான் ஸ்டோனி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். முனைவர் தா டான் ஸ்டோனி அவர்கள் தமிழ் மொழி, தமிழ் இலக்கியம், இலக்கணம், கற்பித்தல், ஆய்வு, நாடகம், திரைக்கதை என பல்வேறு தளங்களில் களமாடுகிறார். தமிழ் இலக்கியத்தின் மீதான ஆழ்ந்த ஈடுபாட்டையும் மாணவர்களிடம் தமிழ் அறிவை எளிமையாக எடுத்து சொல்லும் கற்பித்தல் திறனையும் ஒருங்கிணைத்து செயல்படும் கல்வியாளர். வண்ணதாசன் சிறுகதைகளில் மனிதநேய சித்தரிப்பு என்னும் தலைப்பில் ஆய்வியல் முனைவர் பட்டமும் பெற்றுள்ளார். இவரது ஆசிரிய பயணம் இரண்டு தசாப்தங்களை கடந்தது. பள்ளி ஆசிரியராக தொடங்கிய கல்வி பயணம், கல்லூரி ஆசிரியராகவும், திறந்த நிலை பல்கலைக்கழகங்களில் பகுதி நேர ஆசிரியராகவும், போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்றுனராகவும் விரிவடைந்துள்ளது. தற்போது லயலா கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். தொல்காப்பியம் மற்றும் தமிழ் இலக்கணம் இவரது கற்பித்தல் மற்றும் ஆய்வு பணிகளில் தனித்துவமான இடத்தை பெற்றுள்ளன. தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை மற்றும் பொது நூலக இயக்ககம் இணைந்து சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடத்திய தொல்காப்பிய தொடர் பயிற்சி வகுப்புகளில் எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம் ஆகியவற்றின் பல்வேறு இயல்களை தொடர்ந்து கற்பித்துள்ளார். இலக்கிய கற்பித்தலை வகுப்பறைக்குள் மட்டும் கட்டுப்படுத்தாமல் நூல் வாசிப்பு, கருத்தரங்குகள், ஆய்வு கட்டுரைகள், மின் நூல்கள், மின் உள்ளடக்கங்கள், ஆவணப்படங்கள், நாடகங்கள், குறும்படங்கள், திரைக்கதை என பல்வேறு படைப்பு தளங்களுடன் இணைந்து செயல்படுவது இவரது தனிச்சிறப்பாகும். நாடகத்துறையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்துள்ள இவர் பல நாடகங்களை எழுதி இயக்கியதுடன் மாணவர்களுக்கு நாடக பயிற்சி அளித்துள்ளார். சிலப்பதிகாரமும் சந்திரமுகியும், ரம்மி, மனக்கணக்கு, பெண்கள், மூன்றாம் உலகம், யார் குற்றவாளி, பிணம் போன்ற நாடகங்கள் இவரது படைப்பாற்றலின் வெளிப்பாடுகளாகும். சமூக அக்கறை கொண்ட குறும்படங்களையும் இயக்கியுள்ளார். தமிழ் திரைப்படத்துறையிலும் திரைக்கதை ஆலோசகராக பங்களித்துள்ள இவர் சூது கவ்வும், காதலும் கடந்து போகும், புரூஸ்லி, மாமன் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் சில இணைய தொடர்களிலும் பணியாற்றியுள்ளார். தமிழ் அறிவை வகுப்பறையிலிருந்து சமூகத்திற்கும், நூலிலிருந்து திரைக்காட்சிக்கும், இலக்கணத்திலிருந்து வாழ்க்கைக்கும் எடுத்துச் செல்லும் ஆசிரியர் முனைவர் தா டான் ஸ்டோனி அவர்கள். சார் வணக்கம். சார்
1: வணக்கம். சார்
0: எங்களுடைய ஒலிப்பதிவு கூடத்திற்கு இந்த ஒரு பொன்னான நாளில் நீங்கள் வந்து வருகை புரிந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்ல வந்து காத்திருக்கிறீங்க.
1: மிக்க நன்றி சார், தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்து கொண்டிருப்பதற்கும். தமிழ் இலக்கியத்தை பட்டி தொட்டி எங்கும் சேர்ப்பதற்காக நீங்கள் பாடுபடுறதை நான் உங்களுடைய ஒவ்வொரு போஸ்ட்லேயும் பார்க்குறேன். அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். தமிழை இன்னும் நம்ம கொண்டு போய் இன்னும் நிறைய இடத்துல போய் சேர்க்க வேண்டிய கடமை இருக்குது. அதற்கு ஒரு தளமாக வந்து இது இருக்குது.
0: நம்ம இன்றைக்கி மணிமேகலை காப்பியம் பற்றி தான் பார்க்க போகிறோம். மணிமேகலை காப்பியம் அப்படின்னு சொன்னோடனே அதோட கதை சுருக்கம் என்ன, அது கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: இப்போ மணிமேகலை தமிழ் இலக்கிய வரலாற்றை நீங்கள் பொதுவாக எடுத்துட்டிங்கன்னா, இறையனார் களவியல் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. இந்த இறையனார் களவியல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாண்டிய நாட்டில் ஒரு ராஜா வந்து ஆட்சி பண்ணிகிட்ருக்கார். ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு என்ன ஆகுதுன்னா, குழந்தை இல்லாமல் இருக்குது. அப்புறம் கடவுள்கிட்ட போய் அவர் வேண்டிக்கிறாரு. வேண்டுகிறனால அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை எப்படி பிறக்குதுன்னா, மூன்று மார்பகங்களோடு அந்த குழந்தை பிறக்குது. மூன்று மார்பகங்களோடு பிறந்தோடனே அந்த ராஜா வந்து மறுபடியும் கடவுள்கிட்ட வேண்டி, என்ன நான் ஒரு ராஜா, என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டேன், எப்படி இந்த பொண்ணை எப்படி நான் வந்து ராணியை மாற்றுறது அப்படின்னும்போது, கடவுள் என்ன சொல்கிறாரா, நீ ஒன்றும் பயப்படாத, இந்த குழந்தை வந்து தனக்குரியவனை எப்போ பார்க்குதோ அப்போ அந்த மூன்றாவது மாட்டை வந்து மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இந்த பொண்ணு ஒரு வயசாகுது. பொண்ணுக்கு போருக்கு தேவையான, ஒரு ஆட்சி நிர்வாகத்துக்கு தேவையான எல்லா வகையான திறமைகளையும் வழிகளையும் அவர் கற்றுக் கொடுத்துட்றாரு. இடையில இறந்துடுறாரு. இந்த பொண்ணு பெருசானதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊர்களாக போய் போர் புரிஞ்சு புரிஞ்சு புரிஞ்சு புரிஞ்சு கடைசியில் வானுலகத்துக்கே போயிடுது.

0: அங்கே போனோடனே அங்கே வந்து சிவனை பார்க்குறாங்க. சிவனை பார்த்த உடனே தான் அவங்களுக்கு வந்து மூன்றாவது மரபு மறைஞ்சிருது. அப்போ சிவபெருமான் என்ன சொல்கிறாருன்னா, அப்படியா நீ கீழே போனால் வந்துடுன்னு சொல்லிட்டு அவர் வந்துறாரு. வந்த அந்த பெண் தான் மதுரை மீனாட்சி அம்மனாக வந்து ஒளிபெறோம். இப்போ நீங்கள் இன்றைக்கி நீங்கள் மதுரைக்கு உள்ளே போனீங்கன்னா உள்ளே எடுத்து பார்த்தீங்கன்னா மூன்று மார்பம் உள்ள ஒரு பெண்ணுடைய சிலை இருக்கும் உங்களுக்கு. அதில் வரலாற்று புராண கதை தான் இது. இப்போ சிவபெருமான் இறைநாராக வந்து இங்கே வந்து கேட்குற தமிழ் இலக்கியங்களை கொடுங்கன்னா, பெரும் வெள்ளங்களில் நம்மளுடைய இலக்கியங்கள்லாம் அழிஞ்சு போயிடுது, இலக்கியங்களை கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது எழுத்தும் சொல்லு மட்டும்தான் இருக்குது தொல்காப்பி. அப்போ அவர் சொல்கிறார், ஒரு எழுத்துனா என்னென்னா ஒரு மொழியை அதில் உள்ள லெட்டர் வந்து வாசிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் அந்த எழுத்து எப்படி சொல்லாம மாறதுக்கு தான் சொல்லதிகாரம் பண்ணியிருக்காங்க. இதோட ரெண்டோடைய முக்கியத்துவமே எதுக்கு, இந்த ஏன் வந்து எழுத்து சொல்லு தமிழகத்தில் இருக்குன்னா, அது மூலியமாக ஒரு படைப்பாற்றலை ஒரு அகத்தை பற்றி புறத்தை பற்றி எழுதுதான் இருக்குது. இப்போ அதே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து ஒரு 60 நூற்பாக்கள் வந்து எழுதுறாரு. களவு அப்படின்னா தமிழில் வந்து காதல் அப்படின்னு அர்த்தம். இப்போ களவு இயல்னார் தொல்காப்பியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா களவியல் கற்பியல்னு இருக்கும். அப்போ காதலை பற்றி 60 நூற்பாக்கள் எழுதுறாரு. அந்த 60 நூற்பாக்கள் தான் வந்து இறையனார் களவியல் இருக்குது. பின்னாடி வந்தவங்க வந்து அதுக்கு உரை எழுதனால இறையனார் களவியல் உரைன்னு இருக்கு. இப்போ ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இதில் தான் வந்து தமிழில் வந்து முச்சங்கங்கள் இருந்துச்சுன்ற ஒரு செய்தியை வந்து அவர் எழுதுகிறார். தமிழில் 3 சங்கங்கள் இருந்துச்சு. முதல் சங்கத்தில் நூல்கள் இது இது, 2 சங்கத்து காலத்து நூல் இது இது, 3 சங்கத்து நூல்கள்ன்றாங்க. அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப அகத்தியம் வந்து முதல் சங்கத்தில் இருக்குது, நிறைய நூல்கள் இருக்குது, அது அழிஞ்சு இருந்துச்சு. ஏன்னா தொல்காப்பியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்மனார் புலவர் என்று கூறு அப்படின்னு சொல்லிட்டு 260 இடங்களில் வந்து முன்னாடி சொன்னாங்கன்னே இருக்கும். ஸோ இந்த அடிப்படையில் 2 சங்க நூலாக வந்து எது இருக்குன்னா தொல்காப்பியம் இருக்குது. 3 சங்க நூல்களில் வந்து திருக்குறள் காப்பியங்களான சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இருக்கதா சொல்கிறாங்க. இப்போ இந்த மணிமேகலையில் உள்ள மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நூல்களை நான் முன்னாடி வகுப்புக்கு போகும்போது தான் சும்மா ஒரு காதை மட்டும் படிச்சுட்டு போய் வகுப்பு எடுத்துகிட்டு போகும். இப்போ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த நூலை படிக்கும் பொழுது அடடா இப்படி அற்புதமான ஒரு நூலை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்றது. என்னென்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை வந்து இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இரட்டை காப்பியங்கள் காரணமே இன்றைக்கி இந்த நம்ம சொல்கிறோம்ல அவெஞ்சர்ஸ் படங்களில் வந்து இந்த ஹீரோ அங்கே இருக்கார், அந்த ஹீரோ இங்கே இருக்காங்க, இதோட தொடர்ச்சியாக நம்ம சொல்லிட்டே இருக்க மாதிரி, இது வந்து அந்த காலத்திலே நம்ம முன்னோர்கள் மிக அற்புதமாக ஒரு காப்பியத்துலேருந்து இன்னொரு காப்பியை கதை மாந்தர்களை கொண்டு வந்து நிப்பாட்டி வைக்கிறது எல்லாமே வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ மணிமேகலை யார் எழுதுனா அப்படின்னு நம்ம பார்த்தா, நீங்கள் வாசித்த மாதிரி சீத்தலை சாத்தன் அப்படின்றாங்க. நம்மளுக்கு சின்ன பிள்ளைலாம் ஒரு கதை ஒன்று சொல்லியிருப்பாங்க, சீத்தலைனா என்னான்னு கேட்டிங்கன்னா, அவர் எழுதும் பொழுது ஒரு ஆணியில் தான் ஓலைச்சு விட்டு தான் எழுதுவாங்க. யோசிக்கும் பொழுது நம்மளாம் நகத்தை கடிக்கிற மாதிரி அவர் மண்டையிலே குத்தி குத்திக்குவார், அதனால அவர் தலை வந்து சீல் பிடிச்சிருச்சு, அதனால சீத்தலைன்னு சொல்கிறாங்க. அது உண்மை கிடையாது.
1: இல்லை இதே கதை எனக்கு வேற மாதிரி எனக்கு அவரான தமிழ் வந்து யாரோ சொல்லிட்டாங்க பேசிட்டாங்க எழுதிட்டாங்கன்னா அந்த கோபத்தில் எடுத்து குத்திக்குவாங்க.
0: ஆக்சுவலி வந்து குளித்தலைன் தமிழ் நீங்கள் திருச்சி சைட்லாம் வந்திருக்கு. குளித்தலை மாதிரி சீத்தலை என்பது ஒரு ஊர், அந்த ஊரை சேர்ந்தவர் தான் சீத்தலை சேர்த்தனார். கூழ வாணிகம்ன்றது ஜுவல்ஸ் விற்கிறவர் அவர். ஆக்சுவலி தங்கம் வைரம் வைடூரியம்னா நமக்கு சாதாரண ஆட்களுக்குள்ள ராஜாக்களுக்கு விற்கக்கூடிய ஆள் தான் இவர். நேர கதை எங்கே ஆரம்பிக்கணும்னா உங்களுக்கு சேர நாட்டில் ஸ்டார்ட் ஆகும். சேர நாட்டில் செங்குட்டுவனும் இளங்கோடியும் அண்ணன் தம்பி உங்களுக்கு தெரியும். நம்ம அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க, அவங்க போய் ஒரு ஜுவல்ஸ்லாம் விரித்து வச்சு விற்றுக்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மக்கள் வந்து ஓடியாந்து வந்து ராஜா ஒரு பெண் அங்கே நிற்கிறாங்க, அவங்க முக கோபமாக வந்து சிலம்பு வச்சு நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அந்த யாருன்னு போய் பார்க்கலான்னு போகிறாங்க. பார்த்தா அது கண்ணகி. மேலேருந்து ஒரு பறக்கும் விமானம் மாதிரி ஒரு தட்டுமை அவனை இறங்கி வந்து கண்ணகி அப்படியே டேக் ஆஃப் பண்ணி அப்படியே மேலே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் ஷாக் ஆகுது, யார் நம்ம நாட்டில் ஒரு பொண்ணு வந்து இங்கே வந்து பறந்து வானத்தில் போகுது, அங்கே நிறைய தேவர்கள்லாம் மேலே இருக்காங்க, யார் இவங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ தான் கூட இருக்க தலைவர் சொல்கிறாரு, இது எங்கள் ஊர் பொண்ணு தான், இது வந்து பூம்புகாரை சேர்ந்த பொண்ணு, இந்த பொண்ணு எனக்கு தெரியும், இவ பேர் கண்ணகி அப்படின்னு கதையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. வணிகத்தில் உச்சத்தில் இருந்தவங்களுடைய பசங்க தான் ரெண்டு பேரும், கோவலனும் கண்ணகி. இப்போ அந்த கதையை அவர் சொல்கிறார், இந்த கதையை சொல்லி இது மாதிரி ஒரு பொண்ணு இருந்துச்சு, இந்த மாதிரி ஒவ்வொரு கதையாக சொல்கிறார். அந்த கதையெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா அது வாழ்க்கையே வந்து நம்ம அப்படியே பயங்கர சுவாரஸ்யமாக மாற்றிடும். இப்போ நம்ம ரோட்டில் நடந்து வர்றதுக்கும் நீங்கள் மணிமேகலை சிலப்பதிகாரத்தை படித்ததுக்கப்புறம் அந்த உலகத்தை பார்க்குறதுக்குமே வித்தியாசமாயிடும் வாழ்க்கை. ஒவ்வொரு சின்ன சின்ன நுணுக்கங்களையும் நீங்கள் அவ்வளோ ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இலக்கியத்தோட பர்பஸே அதானே, இலக்கியத்தோட நோக்கமே வந்து என்னென்னா வாழ்க்கையை எப்படி நம்ம ரசிக்கிறோம், நீங்கள் அதுக்கு வந்து உச்சக்கட்டமாக இருக்கும். இப்போ நான் சமீபத்தில் த 1000 ஃபேஸஸ் ஆஃப் ஹீரோஸ்னு ஒரு புத்தகம் இருக்குது, ஹீரோவுடைய ஜேர்னி பற்றி இருக்கும். ஒரு ஹீரோவுக்கு எப்படி கதை எழுதுறதுன்னு சொல்லி அவங்க ஒரு 17 ஸ்டெப்ஸ் கொடுக்கா, ஜோசப் கேம்பல்னு சொல்லிட்டு ஒருத்தர். இந்த 17 ஸ்டெப்பில் என்ன இருக்கோ அப்படியே நம்ம
1: அந்த காலத்தில் பண்ணி வச்சுருக்கேன்.
0: ஆமாம், அவர் என்ன பண்ணுறாருன்னா பிரம்மாண்டமாக வந்து எல்லா உலகத்தில் உள்ள எல்லா இதிகாசங்களையுமே பார்த்து, புத்தர் பிறக்கும் பொழுதே ராஜா, ஆனால் அவங்களுக்கே 3 ஸ்ட்ரகிள் வைக்கிறாங்க, இளமை முதுமை இறப்பு, இந்த 3 வச்சு. இது வந்து நம்ம மதங்களை தாண்டி ஒரு காப்பியமாக எப்படி எழுதுறாங்கன்னு பார்த்தோம்னா தண்டியலங்கத்தை தான் காப்பியத்துடைய பண்பு பற்றி பேசியிருப்பாங்க. ஆனால் இந்த இதில் வந்து அவர் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கிரீக்கில் உள்ளது எல்லா நாடுகளில் உள்ள இலக்கியவாதியை எடுத்து எல்லா எப்பிக்கையுமே அவர் வந்து சொல்லி சொல்லி காட்டுறார், இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கன்ட்டு. அந்த அடிப்படையில் மணிமேகலையும் சரி சிலப்பதிகாரம் சரி அப்படியே இருக்குது. ஒரு நார்மல் வேர்ல்டு, அந்த வேர்ல்டுக்கு அப்புறம்

0: இன்னொரு வேர்ல்டு கால் ஆஃப் அட்வென்ச்சர். இப்போ நம்ம இருந்துகிட்டு இருப்போம், திடீர்னு யாரோ ஒரு பார்ப்போம், அவங்கள வச்சு நம்ம ப்ரொஃபஸர் ஆகணும், கம்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஆசையில் வருவோம்ல. அப்போ இந்த உலகத்துலேருந்து இந்த உலகத்தை எப்படி கூட்டிகிட்டு வராங்க, அந்த உலகத்துக்குள்ளே அவர் எப்படி திக்கு திரை நின்றுருக்காரு, அப்போ ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் எப்படி வந்து அவங்கள வந்து ஹெல்ப் பண்ணது கூட்டிகிட்டு போகுதுன்ட்டு ஒரு 17 ஸ்டெப் சொல்கிறேன். இந்த 17 ஸ்டெப்ஸையும் நீங்கள் 2nd century காலத்தில் எழுதப்பட்ட சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் போட்டு அப்படியே இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உலகம் முழுக்க நம்ம அம்மா பிள்ளைய தானே, உலகம் முழுக்க நம்ம ஒரே மாதிரியான கதைகள் தான் நம்ம லைக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் இதில் வரக்கூடிய அரவாநடிகள் கேரக்டர் தான் மென்டாராக இருக்கார். இப்போ நீங்கள் திரைப்படங்களாக பார்க்கணும்னா, இப்போ தேவர் மகனையோ மகாநதி படங்கள்லாம் எடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபார்மெட் தான் கமல் சார் பண்ணியிருப்பார். இப்போ வெற்றிமாறன் சாரும் உங்களுக்கு அதே ஃபார்மெட் தான் பண்ணுறாங்க. மன்னாடி கூட உங்களுக்கு அந்த மாதிரி ஃபார்மெட்டு தான் இருக்கும். ஒரு நார்மல் வேர்ல்டு, அந்த நார்மல் வேர்ல்டு நீங்கள் வேறு உலகத்துக்கு போகணும், அந்த உலகத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்களே ஏதோ ஒருத்தர் சொல்கிறாங்களா, அவங்க வந்து பெக்குலியராக இருக்கணும், அந்த நேரத்தில் ஒரு இருட்டு இருக்கணும், வெளிச்சம் இருக்கணும், ஒரு நேச்சர் வந்து நார்மலை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கணும், அதெல்லாம் வந்து அவர் எழுதியிருக்காரு. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே இருக்கும். இது எப்படி இந்த சீத்தலை சாத்தனாருக்கு தெரிஞ்சு அப்படின்னு தெரியல. இப்போ சீத்தலை சாத்தனை என்ன பண்ணுறாரு, இந்த கதையை சொல்கிறார், எனக்கு தெரியும் இந்த பொண்ணு, இந்த பொண்ணு கதை வந்து இப்படின்னு சொல்லி முழுக்க சிலப்பதிகார கதையை வந்து அவர் சொல்கிறார். உடனே நீங்கள் வாசித்த மாதிரி நாட்டுவோம் நம்ம அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் பயங்கர இம்ப்ரெஸ் ஆகி இளங்கோடிகள் நானே இந்த கதையை எழுதிக்கிறேன் அப்படின்னு எழுதுனதான் உங்களுக்கு சிலப்பதிகாரம். இவருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுறாருன்னா, நான் வந்து அதோட பார்ட் 2 இன்றைக்கி பாகுபலிக்கு அது மாதிரி எல்லாமே சார், ஒரு மனிதர் வந்து மாறவே முடியாதுன்னு சொல்ல முடியல, நம்ம கையிலேருந்து வேஷ்டிக்கு வேஷ்டிலேருந்து ட்ரெஸ்ஸெல்லாம் மாறிக்கலாம் இல்லையா, உணர்வுகளும் நம்மளுக்கு ரசிப்பு தன்மைகளும் ஒரே மாதிரி இருப்பதுன்றது இந்த இலக்கியங்களை படித்தா தான் நம்மளால் உணர முடியும். நீங்கள் அந்த அடிப்படையில் இவர் மணிமேகலையை வந்து நான் எழுதுறேன்னு சொல்லி சீத்தலை சாத்தனாரே உட்காந்து 30 கதைகளில் பர்ஃபெக்டாக எழுதப்பட்ட ஒரு அற்புதமான நூல் தான் வந்து இது. அவர் வந்து ஒரு அந்த காலகட்டங்களில் பௌத்தம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு மதத்தோட சாயல் வரும்போது பௌத்த கருத்துக்களை எங்கெல்லாம் சேர்க்க முடியுமோ அங்கெல்லாம் மிக மிக அற்புதமாக சேர்த்து வச்சுருக்காரு. பர்சனலாக பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு சமூக சீர்திருத்தம் புரட்சி அப்படின்லாம் நம்ம யோசித்தோம்னா என் லைஃப்பில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினது மணிமேகலை. இயல்பாக வந்து நான் யாருக்கும் பெருசாக உதவியெல்லாம் செய்ய மாட்டேன், ஆனால் மணிமேகலை பார்த்ததுக்கப்புறம் நேற்று கூட என் பையன்கிட்ட பேசிக்கும்போது சொன்னேன், அப்படியே மணிமேகலையில் இந்த விஷயம் இருக்குது. எங்கள் அம்மாட்ட வந்து மணிமேகலை உணவு பற்றி சாப்பாடை பற்றி முன்ஜென்மம் பின்ஜென்மத்தை பற்றி என்ன பேசுதுமானு எங்கள் அம்மாவுக்கே ஒரு 70-75 அவங்க வந்து ஆச்சரியப்படக்கூடிய. இப்போ வாழ்க்கையில் உள்ள எல்லா தத்துவங்களையும் எடுத்து சொல்லக்கூடியதான் அந்த மணிமேகலை என்ற ஒரு காப்பியம். இப்போ இதை வந்து இப்போ ஓல்டு இதெல்லாம் என்னத்த இருக்கு எதாவது இருக்குன்னு நினச்சிக்கிட்டே இருக்காங்க, ஆக்சுவலாக அது கிடையாது, நம்ம படித்தாதான் அதை பற்றி நம்மளுக்கு தெரியும்.
1: நிச்சயமாக மணிமேகலை காப்பியம் பற்றி ஒரு சிறு குறிப்புன்னு சொன்னப்போ சீத்தலை சாத்தனார் நூலாசிரியர் பற்றியும் நீங்கள் சொல்லிட்டீங்க. ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

தமிழச்சி பால் குடிச்சவண்டா, ஆட விஷயங்கள் பல அறிஞ்சவண்ணா, விவரங்கள் பல புரிஞ்சவண்ணா, சண்டைக்கு வந்தா சவால் விட்டா தடியத்தான் புடிச்சுத்தான் கை விரல்ல சுத்துற சுத்துல அண்ணாச்சி ஒண்ணனா புண்ணாக்கு தின்னவ.

ஒளிஞ்சிக்க போடுற போடல உக்காத்தி ஒன்னா முக்காடு போட வப்பேன்.

0: இந்த காப்பியம் வந்து புரட்சி காப்பியம் அல்லது சீர்திருத்த காப்பியம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன், அது என்ன காரணத்துக்காக?
1: புரட்சி அப்படின்னா எங்கேயுமே வந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு ஹீரோஸ் படம் தான் ஓடிட்டுருக்கு. ஹீரோக்களை பேஸ் பண்ண படம் தான் நம்ம பார்க்குறோம். ஹீரோஸை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இங்கே நடக்குது. ஆனால் முதல்ல அவங்க ரெண்டாம் நூற்றாண்டு காலத்திலேயே எழுதப்பட்ட ரெண்டு இலக்கியங்களுமே ஹீரோயின் பேசிக்ஸ், சிலப்பதிகாரமும் கண்ணகியை பற்றியக்காக, மணிமேகலையும் கண்ணகி. அதுக்கு முன்னாடிலாம் இந்த ராஜா இப்படி இருந்தார், அந்த ராஜா இப்படி இருந்தார்ன்றது தான் எழுதப்பட்டுச்சே ஒழிய ஒரு சாமானிய மக்களை பற்றிய காப்பியங்கள் எழுதப்படல. அந்த அடிப்படையில் இது வந்து அப்பயே மிகப்பெரிய ஒரு புரட்சியை செஞ்சிருக்கு முழுக்க முழுக்க. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உதயகுமாரின் கேரக்டர் வந்து அவர் வந்து கொஞ்சம் டம்மியாகவே எழுதுவார். ஏன்னா முழுக்க முழுக்க இந்த கதையுடைய கான்செப்ட் வந்து ஹீரோயின் பேசிக்ன்றதே ஒரு பெரிய புரட்சி தான். சமூக சீர்திருத்தம், சமுதாய மாற்றம் அப்படின்னா போதையால் வரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? சிவகசாமியில் ஒரு பாட்டு வரும், ஒரு வண்டு வந்து தேன் குடிச்சிடும், மது குடிச்சிடும், ஒரு உலத்தி இருக்காங்க, உழவர் இருக்காங்க, உழவருடைய மனைவி தான் நம்ம உலத்தியன்னு சொல்கிறோம், கல் எண்ணத்தையும் குடிச்சிட்டு ரெண்டு ட்ராப் வச்சுட்டு போயிடறாங்க. இந்த ஆண் அன்னப்பறவை என்ன செய்யுது? அதை வந்து குடிச்சிது. குடிச்சிட்டு போதை ஆனவுடனே பெண் பறவைகிட்ட போகாமல் பெண் அன்னப்பறவைகிட்ட போகாமல் பக்கத்தில் உள்ள நாரையை போய் திசைண்ட ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து பெண் பறவை கூப்பிட்டு, பத்தியா இது வரைக்கும் என்ன செஞ்சு இருந்தேன், நீ போதையானதுக்கப்புறம் எங்கே போகிற பற்றியா, போதை வந்து உன் மதிய மயக்கும், போதை வந்து அம்மாவுக்கும் பிள்ளைங்க வித்தியாசம் ஏற்படுத்தாது, அப்போ உன்னுடைய வாழ்க்கை தரத்தை வந்து நீ கூணி குறுகக்கூடிய வாழ்க்கையில் வந்து கொண்டு போய் உற்றுன்னு ஒரு நேச்சரில் ஒரு விஷயத்தை நம்ம டெய்லி நம்மளும் பார்க்குறோம். காக்கா பார்க்குறோம், காக்கா குழந்தைகள் சோறு விட்டு எல்லாம் பார்க்குறோம். ஆனால் அதன் மூலியமாக ஒரு ஆகச்சிறந்த ஒரு கருத்தை ரொம்ப சிறப்பாக வந்து சொல்லக்கூடியது தான் காப்பியங்கள். அந்த அடிப்படையில் இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். நீங்கள் விழாவரை கதையெல்லாம் பார்க்குறது, மலர் வண்ண பூக்க கதையை பார்க்கும் பொழுதுலாம் அந்த ஊர் எப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க சார். சமீபத்தில் நான் ஒரு கல்லூரியில் வந்து பேச போகிறப்ப ஆளுமை தன்மை பற்றி அவங்க பேசுவாங்க, காமர்ஸில் வந்து ஆளுமை தன்மை பற்றி. அப்போ ஒரு திட்டத்தை எப்படி நம்ம முன்னாடி ரெடி பண்ணோம், அந்த திட்டத்துக்கான ஆட்களை எப்படி செலக்ட் பண்ணோம், அந்த திட்டத்து மூலயமா எப்படி வாட்ச் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி ஃபண்டு ரிலீஸ் பண்ணணும், ஃபண்டுக்கு அப்புறமேட்டு ஒரு அறிக்கை எப்படி ரெடி பண்ணணும்னு ஒரு ஆறு ஸ்டெப்ஸ் சொல்கிறாங்க. இந்த ஆறு ஸ்டெப்புமே உங்களுக்கு விழாவரை கதையில் இருக்கும். இப்போ நம்ம இங்கே ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம் வச்சுங்களேன், என்னென்ன பண்ணுவோன்றதை அவர் அவ்வளோவாக மிக அற்புதமாக எப்படி போவாங்க, யார் யார் மீட் பண்ணுவாங்க, மீட்டிங் என்ன பேசுவாங்க, மீட்டிங் பேசி முடிச்சக்கப்புறம் அந்த பழைய மண்ணை தூக்கிட்டு புது மணல் போடுங்களா, எல்லாம் சேர் போடுறதெல்லாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் முழுக்க ஒரு மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களை கூட அதில் வந்து அற்புதமாக எழுதியிருப்பாங்க. அந்த அடிப்படையில் போதைப் பொருளை பற்றி, ஒரு ஸ்டேஜ் எப்படி இது பண்ணுறது, ஒரு விழா எப்படி நடத்துறது, இதில் உள்ள பியூட்டி என்னென்னா பசியை போக்குறது தான். நீங்கள் சும்மா நம்ம மூணு வேளை சாப்பிட்றவங்க பசியை போக்குறேன்னு சாதாரணமாக சொல்லிட்டு போயிடலாம். பசினா என்ன, பசியோட கொடுமை என்ன, எல்லாத்தையுமே எழுதியிருக்கும் மணிமேகலை. அந்த அடிப்படையில் பார்த்தா அது மிகப்பெரிய ஒரு புரட்சி சமூக சீர்திருக்கும். சில கதைகள் படிக்கிறப்ப நம்ம சிரிப்பு வரும். விஜயகாந்தன் சார் கதையெல்லாம் படித்தோம்னா நம்ம பயங்கரமாக ஏ எப்படி அவன் எழுதணும் அப்படின்னு தோணும்ல, அது மாதிரி இருக்கும். பார்த்துங்க, இப்போ நான் கூட இடையில சொல்லிட்டேன், அந்த என்ன இன்னைக்கு எழுதுகிற பசங்க மாதிரி ஒரு சுடுகாட்டை காட்டுவாங்க சார். ஒரு சுடுகாடு எப்படி இருக்கும்னு டிஸ்கிரிப்ஷன் தான் அதில் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் இப்போ இந்த இடத்துல மணிமேகலை ஒரு காதை படிச்சுட்டு இந்த இடத்துல அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறது எழுதுறதே வேற மாதிரி ஆயிடும். இந்த இடத்த நீங்கள் பா

0: ஜாக்கிரதையாரமா இருக்கும். சுடுகாட்டை அவ்வளோ சுவாரஸ்யமாக எழுதியிருப்பார் சார். அவ்வளோ சுவாரஸ்யமாக எழுதிட்டு அங்கே வந்து ஒரு இளமையான ஒரு பெண் பருத்த மார்பகம் பருத்த தொடையெல்லாம் வச்சு செத்து போய் கிடக்கிறா, அதை பேய் அப்படியே ரசித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குன்னு எழுதும் வந்தார். அந்த சொல்லிட்டு இப்படி ஒரு பையனை பார்க்கும், பையனை பார்த்தா ஒரு பையன் வந்து வழி தெரிஞ்சு உள்ளே வந்துடுவான் அந்த சுடுகாட்டுக்குள்ளே. உடனே அவனை தின்ன போகும், தின்ன போனால் அவங்க அம்மா வந்து என்ன தின்னுட்டு நீ இது பண்ணிக்க அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. அவனுக்கு நேரம் வந்துடுச்சு, நேரம் வந்து அவனை கொண்டு போகிறது தான் ரைட்டு, அவங்கவுங்க காலம் முடிஞ்சால் போகணும் அப்படின்றத வாழ்வியோட யதார்த்தத்தை வந்து மிக அற்புதமாக இருக்கும். இது நான் எங்கே இதாச்சுன்னா கொரோனா டைமில் நிறைய பேர் நம்ம நண்பர்கள் எல்லாமே இறந்தாங்கல்ல, அப்போ பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அப்போ என் தம்பி என் கூட இங்கே சென்னையில் இருந்தார், அவர் வந்து இடையில கொஞ்சம் பிரச்சனையில் வீட்டுக்கு போகிறப்ப அங்கே இறந்துட்டார். அந்த இறப்பு என்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல. என் கூடயே இருப்பான், என்ன படுத்துருப்போம், நாங்கள் இருப்போம், ஒன்றாவே இருப்போம், எல்லாமே ஷேர் பண்ணுவான் பயங்கரமாக. ஆனால் இந்த இறப்பு வந்து என்னை வந்து சைக்காலஜியாக பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆக்கி ஒரு திரைப்படம் கூட பார்க்க முடியாது, ஒரு உணவு கூட சாப்பிடுவ அளவுக்கு இது பண்ணிச்சு. இது படிக்கிறப்ப தான் தெரியுது வீட்டில் ஒரு இறப்பு நடந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது. அன்னைக்கு நான் படிச்சிருந்தேன் வச்சுங்களேன், இதை வந்து நான் ஈஸியாக கடந்து வந்திருப்பேன். அப்போ உளவியலாக உங்கள் மனசை வந்து இறப்பு ஏன் நடக்குது, இறப்பை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்றத ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப அற்புதமாக நம்ம சொல்லியிருப்போம்.
1: அருமையாக சொன்னீங்க. ஏன் இது புரட்சி காப்பியம் சீர்திருத்த காப்பியம் அப்படின்றதுக்கு நல்ல ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இது ஏன் இரட்டை காப்பியங்கள்னு அழைக்கிறோம், சிலப்பதிகாரத்தையும் வணிமேகலையும் தொடர்ச்சி இருக்குனாலே இல்லை வேறு ஏதாவது காரணங்கள் விட்டா?
0: இல்லை சார், தொடர்ச்சி தான், அதோட கண்டினியூட்டி தான் அப்படி. பார்ட் ஒன் பார்ட் டூ எடுக்கிறோம்ல, அந்த மாதிரியான ஒரு அடிப்படை தான். அங்கே உள்ள கேரக்டர்ஸ் எல்லாமே இங்கே அப்படியே பொருத்திருக்கு சார். இப்போ நீங்கள் தேவரம்மன் படத்தை எடுத்துக்கலாங்களேன், காட்டு மாட்டி கூட்டமே வேணாம்னு நினைக்க ஒருத்தர் அந்த கூட்டத்தை தலைவராகி அவங்க நல்வழிப்படுத்தா எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த லைன் வச்சுக்கலாம். இப்போ அந்த கூட்டமே புதுசாக அவர் போகும்பொழுது அவர் கொஞ்சம் தவுதாயப்படுவார்ல, என்னால் எப்படி பண்ணணும். அப்போ வந்து ஒரு மென்டார் வருவாங்கன்னு ஒரு கதை இருக்குது சார், ஒரு மென்டார்னு ஒரு சீன் சொல்லுவாங்க. அந்த மென்டார் தான் வந்து அவங்களை முதல் முதல்ல வந்து இந்த உலகம் எப்படியாப்பட்டது ஏதுப்பட்டதுன்னு. இப்போ சிவாஜி கணேசன் சாருடைய கேரக்டர் வந்து அதில் நம்ம வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் விடுதலை பார்த்தீங்கன்னா கிஷோர் குமார் கேரக்டர் இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தவங்களுடைய கேரக்டரையும் வந்து மென்டார்னு வச்சுருவாங்க. இந்த கதையில் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் அரவானடிகள் இருக்கார்ல, அரவானடிகள் வந்து முழுக்க முழுக்க வந்து மென்டாராக இருப்பார். எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வருது எப்போல்லாம் இருக்குது, நீங்கள் சிலப்பதிகாரத்துலேயே இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இங்கே வந்துட்டு மதுரையை நோக்கி போகும்பொழுது அவங்க தான் வருவாங்க, அவங்க வந்து அவங்க வாழ்க்கையை முழுக்க இது பண்ணாங்க. நீங்கள் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா அரவானடிகளுடைய பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஒரு உலகத்துலேருந்து இன்னொரு உலகத்துக்கு போகும்பொழுது அவங்க தவுதாயப்படுவாங்க, அப்போ அவங்க நல்வழிப்படுத்த மென்டாருடைய வேலை. நமக்கு இப்போ யாராவது மென்டார் இருப்பாங்க, அந்த மென்டாரு இந்த காப்பியத்தில் இருப்பாங்க, அந்த காப்பியத்திலும் இருப்பாங்க, இந்த கேரக்டர் இங்கே இருக்கும், மணிமேகலை அங்கே இருப்பாள். இப்படி எல்லா கதையோட தொடர்ச்சியுமே இது எப்படி யோசித்தாங்கன்னே தெரில. இன்னும் நான் நிறைய நண்பர்கள் சொல்லிகிட்டு இருப்பேன், நீங்கள் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரி நிறைய பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனால் இதை எடுத்து நீங்கள் எடுத்து பண்ணீங்க. இப்போ ஒரு பிஸ்னஸ் இருக்குல்ல சார், நம்ம ஓடிடின்னு இருக்குல்ல, இந்த சிலப்பதிகாரத்தையும் மணிமேலையும் எடுத்தோம்னா இதில் ஒரு 30 அதில் ஒரு 60 கதைகள் 60 எபிசோட்ஸ் இருக்குது. இதே பாருங்களேன், இன்றைக்கி நம்ம சீசன் சொல்கிறோம், ஃபர்ஸ்ட் சீசன் செகண்ட் சீசன் சீசனுக்குள்ளே வைக்கிறது தான் எபிசோட்ஸ். இவங்க அதை அப்பே பண்ணியிருக்காங்க, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 3 சீசன் 30 எபிசோடு. இப்போ 30-60 எபிசோட்ஸ் இருக்குது. மீண்ட ஒரு கதையை வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக கிரிப்பாக சொன்னோம்னா ஆடியன்ஸ்க்கு ஈஸியாக புரியும் என்பதை ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க அவங்க. அந்த அடிப்படையில் இங்கே 30 காப்பி, அங்கே 30 காப்பி, இங்கே கேரக்டருக்கு, இந்த கேரக்டருக்கு, இந்த கேரக்டரோட தொடர்ச்சி தான் இது பயங்கரமாக பர்ஃபெக்டாக சொல்லியிருந்தாலும் இதை வந்து இரட்டை காப்பியங்கள் சொல்கிறாங்க.
1: இரட்டை காப்பியங்கள் அப்படின்றதுக்கு நல்ல ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சியில் அறிந்து கொள்ள விரும்பும் காப்பியம் வந்து மணிமேகலை காப்பியம். இந்த மணிமேகலை காப்பியம் வந்து இதோட முதன்மை சமயம் வந்து பௌத்தம். தமிழ் இலக்கியத்தில் பௌத்த தர்மத்தை நிலைநாட்ட இந்த காப்பியம் இந்த மாதிரி முயற்சி செய்யுது.
0: பௌத்தம் அப்படின்னா பௌத்தத்துடைய முக்கியமான அவங்களுடைய கோட்பாடு என்னென்னா பசிப்பினையை நீக்கிறது, உலக இன்பங்களை துறந்துட்டு துறவர வாழ்க்கைக்கு மேற்கொண்டு துறவர வாழ்க்கையிலேருந்து நீங்கள் முக்தி அடைகிறது தான் பௌத்தத்துடைய கான்செப்ட். கரெக்டாக எடுத்துட்டோம்னா நம்ம இல்லற வாழ்க்கை இருக்கோம், இல்லற வாழ்க்கையிலேருந்து துறவரத்துக்கு போகிறோம். துறவரத்தோட பர்பஸ் என்ன அப்படின்னா துறவரத்தோட பர்பஸே வந்து உங்களுக்கு வந்து முக்தி அடைகிறது தான், இறுதியாக போகிறது. அப்போ துறவர வாழ்க்கைக்கு முன்னாடி நம்ம இங்கே என்னென்ன பண்ணணும், 4 இட்லி சாப்பிட்றீங்களே அந்த காஸ்ட்டில் 4 இட்லியை வேறு ஒருத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்துடணும் பசி உள்ளவங்களுக்கு, அப்போ தான் நீ பசியை உணர முடியும். அப்போ அடுத்தவங்க பசியை உணர்றது தான் பௌத்தத்தோட மிக மிக முக்கியமானது. இப்போ பசியை துரத்தல் உயிர்கடத்துல இறக்கம் சார், எல்லா உயிர்களையும் எப்படி பார்க்கணுன்றதை ரொம்ப அற்புதமாக சொல்லியிருப்பாங்க சார். ஒவ்வொரு குட்டி குட்டி உயிரையும் இப்போ நம்ம எடுத்தோன்னே டப்புன்னு ஒரு கொசு அடிச்சிடும், டப்புன்னு ஒரு எலியை அடிச்சு கொண்டுறோம்ல. நீங்கள் மணிமேகலையும் சிலப்பதிகாரம் படிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், எந்த உயிருமே துன்புறுத்த மாட்டேங்குது. இப்போ நான் ஒரு வீடு கட்டியிருந்தேன், அதற்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வேலை செய்வாங்களோ கொத்தனார் அவங்களுக்குலாம், அவங்களும் காசை கரெக்டாக கரெக்ட் தான் கொடுப்பேன். இது படித்ததுக்கப்புறம் மதியான சாப்பாடு நான் சார் வாங்கி கொடுத்துருந்தேன். எப்படி சொல்கிறதுனா ஒரு சாமானியம் என் வாழ்க்கையே வந்து மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் பண்ணது இந்த மணிமேகலை காப்பி. அவங்களுக்கு மதியானத்தை என்னென்ன வேணும்னு கேட்டு நானே வாங்கி கொடுத்தேன். இந்த பசியை போக்குவது, உலக இன்பத்தை துறப்பது, இந்த உலகத்தில் நம்ம ஏன் வந்தோம், எதுக்கு வந்தோம், தேவையில்லாத வேலை என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதை விட்டு நம்ம

0: இப்படி ஒரு கொள்கையை எடுத்து அந்த கொள்கையில ஃபாலோ பண்ணி போறன்றது மிக அற்புதமாக அவர் பண்ணியிருப்பார். அந்த அடிப்பில் பார்க்கும் பொழுது நீங்கள் வந்து ஆசையை துரத்தல், உயிர்களத்தில் இரக்கம், பசியை போக்குதல், தீவினைகளை தவிர்த்தல், பிறவி சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுதல் ரொம்ப அற்புதமாக இருக்கும். பிறவி சுழற்சி அப்படின்றா மணிமேகலை இவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இந்திர விழா ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்திர விழா எப்படி இருக்குன்னு சொல்லி முடிச்சோன்னா இந்திர விழா ஃபங்க்ஷனுக்கு அம்மாவும் மகளும் போக மாட்டாங்க. அம்மாவும் மகளும் போக மாட்டாங்க டான்ஸ் ஆட போகலன்னே, அவங்க பாட்டி வந்து ஊரே வந்து திட்டுதிரி, ஊரே அலர்த்துட்டுருது, நீ போய் எப்படியாவது வந்து அவங்களோட டான்ஸ் கூப்பிடு அப்படின்னு சொல்லும் பொழுது இவரோட ஃப்ரெண்டு வந்து வயந்த மாலைன்னு ஒருத்தி இருப்பா, மணிமேகலையோட ஃப்ரெண்டு வந்து அவள் போய் தான் வா எல்லாம் ஊரே உன்னை திட்டிகிட்டு இருக்கு, இவ்வளோ அழகான பெண்ணை வச்சு நீ டான்ஸ் ஆட வரலன்னா அப்போ தான் இவங்க வந்து இந்த விஷயம் சொல்லுவாங்க இவங்க துறவரம் போயிட்டாங்க அப்படின்ற. ஸோ துறவரம் இவங்க கிளம்பி போனவுடனே அங்கே வந்து உதயகுமாரன் கேரக்டர் வந்து இவளை வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து பின்னாடி நிற்கும். அப்போ அந்த பள்ளிக்கரை மண்டபத்துக்குள்ளே போயிட்டு அவள் உள்ளே இருப்பா, இப்போ உள்ளே இருக்கிறது வெளியே தெரியாமல் அவன் இருந்துட்டு அவள் ஃப்ரெண்டுகிட்ட கேட்பா, சுதமதினு ஒரு ஃப்ரெண்டு இருப்பா, அவளு இவ்வளோ சேர்ந்தா பூ பறிக்க போவாங்க. சுதமதிகிட்ட போனவொடனே அவள் என்ன சொல்லுவானா, இவளை பற்றி தெரியாத மணிமேகலை பற்றி இவங்க அம்மா வந்து இவங்க மாதவி, இவங்க அம்மாவுடைய பாட்டி வந்து இவங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னவொடனே அவன் ஒரு இளவரசனால அவனுக்கு என்னென்னா எகத்தாளம் ஆயிரும். ஓ நீ வந்து ஆடல் மகளிரா, இவளுக்கு போய் நான் ஏன் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும், இவ்வளோ போய் நான் ஏன் துரத்திட்டு வரணும், அவங்க பாட்டிகிட்ட போய் காசை கொடுத்தா இவ்வளோ விற்க போகிறாங்க நான் வாங்கிட்டு போக போகிறேன் அப்படின்னு ரொம்ப எகத்தாளமாக பேசிட்டு போயிடும். ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் வந்து எவ்வளோ, ஜெயமோகன் சார் வந்து ஒரு கதையை ரெஃபர் பண்ணியிருப்பார், அந்த சிறுகதை இப்படி தான் இருக்கும். ஒரு ரெண்டு பொண்ணுங்க தங்கியிருப்பாங்க இங்கே சென்னையில், அதில் ஒரு பொண்ணுங்க ஊரில் வருவா, வந்தோடனே அவள் ஃப்ரெண்ட் இங்கே இருப்பாள், ஏ நீ எத்தனை மணிக்கு டியூட்டி, எனக்கு ஒரு 10 மணிக்கு டியூட்டினா சீரு எனக்கு ரொம்ப போர் அடிக்குது சண்டேல நீ வெயிட் பண்ணணுமே சொல்லுவாங்க. அவையில் என் பாய் ஃப்ரெண்டு வராண்டி நான் அவங்க கூட போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவான். பீச்சில் அவன் எத்தனை மணிக்கு வரான், 4 மணிக்கு, சரி நான் அது வரைக்கும் வரேன்னு சொல்லி போவா, அவளும் ஃப்ரெண்டு வந்தாலும் கிளம்பி வருவா, அவளுக்கு செம்ம போர் அடிக்கும். அப்போ பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரலான்னு கிளம்புவா பாருங்க, அப்போ ஒரு பையன் வந்து அவளை பார்க்குவோம், செம்ம அழகாக இருக்காங்களே அப்படின்னு. இவளோட வயசு கம்மியாக கூட இருக்கும் அவளுக்கு, பார்த்துட்டு உடனே இவளுக்கும் பிடிக்கும், ஏன்னா இவளுக்கு போர் அடிக்குது இல்லை, அப்போ கண்ணாடியில் பார்க்க நம்மளை ஒருத்தன் பார்க்குறான் அப்படின்றது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு உடனே இவள் பைக்கை ஸ்டார்ட் பண்ணால் என் பையன் பின்னாடியே வருவான், பின்னாடியே வந்துட்டு துரத்திட்டே வருவான், இது அவளுக்கு பிடிக்கும், அவளை பார்த்து ரசிச்சிட்டே வந்துட்டே இருப்பா. ஒரு டைமில் வந்து அவள் ஓவர்டேக் பண்ணி நின்று, உங்களுக்கு தெரியும் நீங்கள் அவங்க தானே, உங்களுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னா அவள் சொல்லுவாள், என்ன யாருன்னு உனக்கு தெரியாது, உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது, நீ ஏன் தேவையில்லாத வேலை பண்ணுற, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பான். இல்லை இல்லை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, எப்படி மாதவி மணிமேகலை நிலைமை இருக்கோ, ஒரு ஆண் தன்னுடைய சிந்தனையில் மிக பெருசாக ஒரு பொண்ணை இமேஜ் பண்ணுறப்ப டக்குன்னு சொல்லுவா, எனக்கு ஒரு 2000 ரூபா கொடுத்தா போதும் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. உடனே அவன் சொல்லுவான், 2000 ரூபாயா உனக்கு ஜாஸ்தி, நீ என்ன அப்படி இப்படின்னு அவனை பயங்கரமாக நக்கலாக பேசி, சரி வீடு இருக்கா வா அப்படின்னு சொல்லி அவள் கூட்டிகிட்டு ஃப்ரெண்டில், இப்போ வந்து அவன் முன்னாடி போவான் இவர் பின்னாடி வர வைக்கிற மாதிரி. இப்போ போனேன் ரூமுக்கு போயிடுவாங்க, ரூம் போனால் ரொம்ப அசிங்கமாக பேசுவான், வேறு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களாம் கேட்டுக்கிட்டு, இவர் வந்து அவங்க சொந்த வீடு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அங்கங்கே போட்டு இன்னரோட போய் குளிக்க போயிடுவான். இவன் என்ன பண்ணால் ரூமை பூட்டிட்டு வந்த ரூமை பூட்டினவுடனே அவர் எழுதியிருப்பான், சூப்பராக இருக்கும், ஒரு பூனை வந்து எடுத்தோன்னா ரூமுக்குள்ளே பூட்டிட்டு அது எப்படி ஃபஸ்ட்டு கரைய மாதிரி கத்தி தட்டார் போன சத்தம் போட்டு அப்புறம் கொஞ்சம் ஆகிட்டு ஒரு மூலையில் ஒளிஞ்சிற மாதிரி அவன் கத்தி அக்கா அக்கா மன்னிச்சுங்க அக்கா அப்படி இப்படி அப்படின்னா உனக்கு பொண்ணுனா அவ்வளோ இதாக இருக்கும், கதவை திறந்துட்டேன் பூனை மாதிரியே ஓடுனான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ அது வரைக்கும் ஒரு பெண்ணை பார்த்து மயங்கி இந்த பொண்ணு இல்லை நம்ம வாழ்க்கை இல்லைன்னு நினைக்கணுன்னே டக்குனிவை வந்து ஒரு விலை மாதர் ஒரு பரத்தையும் தெரிஞ்சவொடனே ஆணுடைய மனசு எப்படி மாறுன்றதை அந்த கதை படித்து நான் பயங்கர பெருமை. இப்போ கட் பண்ணால் இங்கே வந்து மணிமேகலை தேசிய சீன் இங்கே இருக்குது, இந்த சீனில் பார்த்தா இது வருவாங்க, இவன் வந்து திட்டிகிட்டு போயிடுவான், அவங்க அம்மா வந்து ஒரு விலை மாதர்னு சொல்லிட்டு நான் காசை கொடுத்து இவளை வாங்கிட்டு போகிறேன் இதுக்கே நான் அலையணும்னு சொல்லிட்டு போயிடுவான். இப்போ வெளியே வந்து இவன் என்ன சொல்லுவானா, அவன் வந்து என்னோடய குலத்தையும் என் இனத்தையும் பெண்ணினத்தையும் வந்து கேவலமாக பேசிட்டு போகிறான், ஆனாலும் என் மனசு அவன் பின்னாடி போகுதுடின்னும், ஆனாலும் இது என்ன, இதுதான் காதலா, சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு இருக்கு இதே மாதிரி ஒரு பாட்டு, என் மனசு ஏன் அவன்கிட்ட போகணும், எனக்கு ஒன்றுமே புரியல என்னென்னு புரியலன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பான். இது கட் பண்ணால் எங்கே கொண்டு வருவாங்கன்னா மணிமேகளுடைய முற்பிறப்பில் வந்து அவன் தான் புருஷனாக இருப்பான், அதனால தான் போகுதுன்றாங்க. இப்போ இவளுக்கு மறுபடியும் தான் முற்பிறப்பில் தன்னோட கணவன் சொல்லிட்டு இவன் வந்து மறுபடியும் அவன் இம்ப்ரெஸ் ஆக போகும் பொழுது அவன் என்ன சொல்லிடுவாங்கன்னா, இல்லை இல்லை நீ வந்து போன ஜென்மத்தோடைய வேலை முடிஞ்சுதான் நீ செத்து போன, இந்த ஜென்மத்தோட உன்னோட வாழ்க்கையில பர்பஸ் என்னன்னா உயிர்களுக்கு சாப்பாடு போட்டு உயிர் பசி போக்குறதா உன் வேலையோடைய, இப்போ நீ கல்யாணம் பண்ணி புருஷன் பின்னாடியே வாழ்றதுல இந்த பிறவில கிடையாது அப்படின்னு ரொம்ப அற்புதமாக சொல்லுவோம். அதாவது இப்போ நம்ம வீட்டில் திடீர்னு ஒரு குழந்தை இறந்துருச்சு வச்சுங்களேன், இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பிறவியோட வந்த பர்பஸ் முடிஞ்சு அவங்க போயிட்டாங்க அவ்வளோதான், நீ போட்டு டிஸ்டர்ப்லாம் பண்ணிட்டு இருக்காது, நீ ஏன் வந்து இவ்வளோ கஷ்டப்படுற. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 80 வயசு வரைக்கும் அந்த ஜென்மத்தில் வாழ்ந்துருக்காங்க, ஒரு 20 வயசு வரைக்கும் வாழ்னா 20 வயசு இங்கேருந்து வாழ்ந்துட்டு போயிடுவாங்க அவ்வளோதான், நீ அதுக்கு இவ்வளோ போட்டு குழப்பிக்காத அப்படின்னு. இதை வந்து நம்ம முன்பிறப்பி பிற்பிறப்பில் நம்ம அறிவியல் பூர்வமாக சாத்தியமாக இல்லையானாலும் உளவியலாக வந்து நமக்கு எப்படி வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுன்னு ரொம்ப அற்புதமாக இந்த காப்பியங்கள் இருக்கும்.
1: அருமையாக சொன்னீங்க, பௌத்த சமயம் குறித்து எப்படி வந்து தமிழ் இலக்கியத்தில் இந்த காப்பியம் நிலைநாட்டுது அப்படின்றதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் மனதை மயக்கும் மணிமேகலை என்ற தலைப்பில் முனைவர் த டான்ஸ்டோனி அவர்களுடன் நாம் உரையாடி கொண்டிருக்கிறோம். இந்த

0: காப்பியத்தோட முதல் காதை வந்து விழாவரை காதை. அதில் இந்திர விழாவோட தான் இந்த காப்பியம் தொடங்குது. பூம்புகாரில் நடைபெற்ற இந்திர விழா, ஏன் அது என்ன காரணம்?
1: பருத்தி வீரன் ஒரு படம் இருக்கும், ஓப்பனிங்கே உங்களுக்கு ஒரு விழாவை சம்மந்தமாக இருக்கும். இப்போ அதோட எண்டு வந்து ரொம்ப சோகமாக போகுதுன்னா, அந்த ஸ்டார்டிங் வந்து ஆடியன்ஸ் எடுத்தோடனே அப்படி இல்லாமல் அவங்க வந்து ஒரு விழாவை வந்து எப்படிலாம் ஸ்ட்ரக்சர் பண்ணாங்கன்றது காட்டுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். அதனால தான் இவர் ரொம்ப பிளானாக ஓப்பன் பண்ணால் பயங்கரமான ஒரு ஃபங்க்ஷன் மூடு கொண்டு, நீங்கள் கிட்டத்தட்ட அதுக்கெலாம் வந்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா விழாவரை காதையை நம்ம எடுக்க மட்டும் ஒரு 6 கோடி ஆகும். அந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் பண்ணி ஆடியன்ஸை மைண்ட் செட் பண்ணி அதற்கு பிறகு இந்த ஃபங்க்ஷனுக்கு உங்கள் வரலன்னு உள்ளே கொண்டு போகிறோம். நீங்கள் ஸ்க்ரீன் பிளே மெத்தடாக பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பர்ஃபெக்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சரில் இருக்கும். விழாவதை காதையை அந்த காதை தான் உங்களுக்கு பயங்கரமான ஒரு அந்த ஊர் எப்படி இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய பண்பாடு என்ன, நம்மளுடைய கலாச்சாரம் என்ன, நம்ம என்ன மாதிரி சாப்பிட்டோம், நம்ம என்ன மாதிரி உடுத்துறோம், நம்ம என்ன மாதிரி குடித்தோம், நம்மள்ட்ட எண்பேராயம் ஒரு குழு இருந்துச்சு, நம்ம எப்படி வந்து மேனேஜ்மெண்ட்ஸ் எப்படி பண்ணோன்றதுக்கான எல்லா எவிடென்ஸையும் எங்கேயா சொல்லணும், அதை எங்கே சொல்லணும், முதல் டாப்பில் தூக்கி அழகாக வச்சுருவார். அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப விழாவரை காதையை வந்து நீங்கள் வெறும் வார்த்தை ஜாலங்களாக படிக்காமல் என்னென்னலாம் இருந்துச்சு, எத்தனைமா கூட்டங்கள் வச்சாங்க, அந்த கூட்டங்களுடைய வேலைகள் என்ன அப்படின்றதெல்லாம் மிக பர்ஃபெக்டாக எழுதிருப்பதுனால விழாவரை கதையை முதல்ல வச்சுருக்காரு என்று சொல்லலாம்.
0: அருமையாக சொன்னீங்க. அதாவது ஒரு மங்களமான ஒரு நிகழ்ச்சியோடு ஆரம்பிக்கிறதுனால ஒரு முடிவு வந்து கொஞ்சம் ஒரு
1: துறவை
0: நோக்கமான ஒரு முடிவாக இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. மேற்கத்திய படங்களில் கூட சில படங்கள் பார்த்தீங்கன்னா பாலோட ஆரம்பிக்கிற படங்கள், முதல் காட்சியிலே பால் ஊற்றுறது மாதிரியோ பால் குடிக்கிறது மாதிரியோ வர்ற படங்கள் வந்து ரொம்ப வயலண்டாக ரொம்ப வன்முறையாக படம் முழுக்க போகும் அப்படின்ற மாதிரி ஒரு அது மாதிரியே இருக்கு. நீங்கள் சொல்கிறது இந்த இன்க்ளோரியஸ் பாஸ்டர்ஸ், கிளாக் ஒர்க் ஆரஞ்சு மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முதல் சீன்லேயே ஒரு பால் வரும், குடிக்கிற பால் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படம் முழுக்க வந்து வயலன்ஸ்
1: இருக்கும். பருத்தி வீரனே பாருங்களேன், எண்டு வந்து சோகத்துலேயும் சோகம் உச்சக்கட்ட சோகமாக இருக்கும். ஹீரோ ஹீரோயினுக்கு நெருப்படக்கூடிய நிலை, ஹீரோ சாகுறது, எடுத்தோடனே அந்த ஃபன்னாக ஜாலியாக இருக்கும். ஏ வீண் பேசிட்டு மதுரை பாசம் பேசிட்டாங்க, ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்வியில் காட்டிகிட்டே இருப்பாங்க. கட் பண்ணி எண்டு நீங்கள் வரும்பொழுது ஒரு கிரக்கமாக அப்படியே மைண்டே ஒரு மாதிரி இருக்கமாக இருக்கும். அதை வந்து இங்கே என்ன சிக்கல்னா கதை கதைன்றாங்க சார். ஒன்று நீ எதுவுமே வாசிக்க எப்படி கதை தெரியும், இந்த ப்ராஸ்பெக்டில் இந்த ஆஸ்பெக்டில் நம்ம இலக்கியத்தை படிச்சிட்டோம்னா ஒன்று சார், 5 காப்பின்றாங்க, 5 பெருங்காப்பியும் 5 சிறுகாப்பியன்றாங்க. பெருங்காப்பியத்தையும் சிறுகாப்பியத்துக்கு என்ன வேறுபாடுன்னா, அறம்பொருள் இன்பம் வீடு இருக்குல்ல, இந்த 4 வச்சு நீங்கள் பண்ணீங்கன்னா அது பெருங்காப்பியம், அதில் 1 கட் பண்ணால் சிறுகாப்பியம்ன்றாங்க. இப்போ நீ ஒரு இயக்குனர் ஆகிற, ஒரு டீச்சர் ஆகிற, ஒரு ப்ரொஃபஸர் ஆகிற, தமிழ் தான் உனக்கு மெயின்னா உன்னுடைய ஆரிஜினான இந்த விஷயங்களோட நீ படிக்காமல் நீ எப்படி போய் மாணவர்கள்ட்ட போய் உரையாடும்? நீங்கள் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்தா நிறைய காட்சிகள் சிறப்பதிகாரத்தை மணிமேகலை எடுக்கப்பட்டுரும். அதில் நிறைய காட்சிகள் பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா அதை படிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீனில் வந்து இங்கே எடுத்துருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒடிசி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இங்கே இருக்கும். எப்படி இது யோசித்தானுங்க, எப்படி இது பண்ணானுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் ராமாயணத்தை எடுத்து பாருங்களேன், கூனி கேரக்டர் ஏன் கூனின்னு வைக்கிறாங்க, அது நார்மலாக வச்சுருக்கலாம்ல. அப்போ ராமன்ற நார்மல் வேர்ல்டுலேருந்து அவர் வந்து கொண்டு போகிற வேர்ல்டை வந்து ஒரு கிரியா ஊக்கியாக வந்து கூனி தான் இருப்பாங்க. நீங்கள் ஒடிசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒத்தக்கன் உள்ளவன் அப்படின்னவங்க கிரியா ஊக்கியாக கொண்டு வருவாங்க. இப்படி எல்லா கதைகள்லையும் இந்த கதையில வந்து இங்கேருந்து கார்டனுக்கு ஏன் போகிறான்றதுக்கான காரணமே ஒரு ஒரு கேரக்டராக இருக்கும். ஒரு எண்டும் ஒரு பிகினிங் இருக்குல்ல, அது பர்ஃபெக்டாக இருக்கு சார். இதில் ஒவ்வொரு காதைக்குமே இருக்குது சார்,
0: ஒரு ஸ்க்ரீன் பிளே.
1: ஆமாம், அற்புதம் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன கஷ்டம்னா, நீ ஒரு திரைக்கதை ஆசிரியாக போகிற, நீ ஒரு சிறுகதை ஆசிரியாக போகிற, ஒரு நாவலிஸ்ட் ஆக போகிறீங்கன்னா நீங்கள் மணிமேகலை சிலப்பதிகாரத்தையும் கூட படிக்கலன்னா என்ன இருக்கும்? கண்ணதாசன் வந்து எங்கேயும் எப்பவும் சாங் எழுதின போகிறப்ப ஒரு நிகழ்ச்சி சொல்லுவாங்கள்ல, சுஜாதா சார் தான் அதுக்கு கதை வசனம். சுஜாதா சார் வந்து நானே சாங் எழுதுறேன்னு கேட்டிருக்காரு, இல்லை இல்லை உனக்குலாம் செட் ஆகாதுன்னுருக்காங்க, இல்லை நான் ட்ரை பண்ணேன். அவர் ரைட்டர்னால அவர் எழுதி பார்த்துருக்காரு, செட்டாகவே ஆகலையா. அப்போ இரு கவிஞர் வருவாருன்னு கண்ணதாசன் ஐயா வந்திருக்காரு. வந்து என்ன சுச்சுவேஷன், இந்த மாதிரி ஒரு மியூசிக் ட்ரிப் வச்சிருக்கவங்க இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போயிட்டே இருப்பானுங்க, தேர் பண்ணியிருப்பாங்க. சரி மெட்டு சொல்ல, தன்னானா எங்கேயும் எப்போதும் இருக்காரு, சங்கீதம் சந்தோஷம். சுஜாதா பாரு, யோ நான் இவ்வளோ நாளாக மண்டையை உடைச்சிட்டுருக்கேன், உங்களுக்கு எப்படி வந்தனப்போ கண்ணாசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் கம்பராமாயணம் எடுத்து படிப்பேன் அப்படின்னு. இப்போ கம்பராமாயணத்தை பார்த்தீங்கன்னா, கம்பராமாயணத்தை பக்தி காப்பியமா மற்ற காப்பியமா இந்த பிரச்சனைலாம் பார்க்காம சார், எந்த கேரக்டர் என்ன உணர்ச்சியில் இருக்குமோ அந்த டிசிப்பிள் எழுதியிருப்பார் சார். அது லட்சுமணன் வந்து அண்ணனுக்கு வந்து பதவி இல்லைன்னு சொல்லிடுறான், அண்ணன் வந்து ராமன் வந்து சொல்கிறா அப்படி போய் இது மாதிரி எனக்கு பதவி இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா, தம்பி வந்து வெகுண்டு எழுதுறதுக்கு வெகுண்டு எழுதுகிற மாதிரியான வேர்டாக இருக்கும் சார், ரிதம் பேட்டர்ன். அவரு எழுதும் பொழுது இல்லைப்பா இது நதியோட பிழை கிடையாது, இதோட பிழை கிடையாது, இது கடவுள் செஞ்ச பிழைன்னு சொல்கிறதுப்ப அந்த ரிதம் பேட்டர்னில் இருக்கும். நீங்கள் காதலாக சீதை பேசுகிறப்ப காதல் ரிதம் பேட்டர்ன், அப்போ ரிதம் பேட்டர்னில் எழுதப்பட்ட ஒரு இலக்கியமாக நம்ம வந்து கம்பராமாயணத்தை. அப்போ நீங்கள் ஒரு எழுத்தாளராக ஒரு கதையாசிரியராக பார்க்கும்பொழுது இதெல்லாம் படிக்காமல் நீங்கள் எப்படி பெருசாக பண்ண முடியுன்றது ரொம்ப இருக்கும். ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே மெத்தடில் எழுதியிருக்கப்பட்டதான் இருக்கும் இந்த கதை அப்படின்னா.

0: அருமையாக சொன்னீங்க. நம்ம காப்பியம் பற்றியும் காப்பியத்தின் ஆசிரியர் பற்றியும் மேலோட்டமான பல விஷயங்கள் நம்ம வந்து அறிஞ்சுக்கிட்டோம். இப்போ கதைக்குள்ளே போனோம் அப்படின்னா, மாதவியின் மகளான மணிமேகலை தன் தாயை போலவே நாட்டிய கதைக்குள்ளே போகாமல் ஏன் துறவரம் போகிற மாதிரி வந்து கொண்டு போகிறாங்க?
1: ஒரு கதையை வந்து இப்போ ஒன்லைன் அப்படின்றாங்க, ஒரு ஒன்லைன் பிடிச்சிட்டு தான் நம்ம அந்த கதையை வந்து நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திரைப்படங்களே நீங்கள் எடுத்துறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு பாட்ஷா கதையை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பாட்ஷாவோட வெற்றிக்கு என்ன காரணம்னா, ஒன்லைனுக்கு ஏற்ற காட்சிகள் இருக்கும். பாட்ஷாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, வன்முறையே வேணாம் நினைக்கிற ஒருத்தன் வன்முறை கையில் எடுத்தால் என்ன ஆகுன்றத ஒன்லைன். இப்போ வன்முறையே வேணான்றவன் யார் அப்படின்னா, வன்முறையை வேணான்ற ஒரு வாதியாரா, வன்முறை வேணான்ற ஒரு ஆட்டோ டிரைவரா, வன்முறை வேணா ஒரு ப்ரொஃபஸரா, வன்முறை வேணா கொத்தனாரா, கருமை வேணா டெய்லரா அப்படின்னா உங்களுக்கு சுவாரஸ்யம் இருக்காது. வன்முறையே வேணான்ற ஒரு டான் அப்படின்னு சொன்னால் இருக்கும். இப்போ வன்முறையை வேண்டானக்கு என்னென்ன காட்சி நீ அமைப்பு அப்படின்னா, தன்னுடைய தங்கச்சை வந்து ஒருத்தர் காலேஜ் சீட்டுக்காக வந்து அவர் இல்லீகலாக இது பண்ணுறாரு. தான் இன்னொரு பொண்ணை வந்து டவுரி கேட்குறாங்க, இன்னொரு தம்பி போலீஸாக இருக்கார் அவர் இது பண்ணுறாங்க. இப்போ தன்னுடைய ஒரே ஜீவனுக்காக இருக்கக்கூடிய ஆட்டோவை அடித்து கிழிச்சிட்டு போவாங்க. இப்படியா இடத்துலலாம் வந்து அவர் எதுவுமே செய்யாமல் வந்துட்டு ஒரு டைம் வன்முறை எடுத்தால் என்ன ஆகுன்றது கதை பண்ணால் உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். மௌனராக கதை எடுத்துட்டோம்னா, கல்யாணமே வேணாம் நினைக்கிற ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுது, என்ன நடக்குது? இப்போ ஜிகிதண்டை எடுத்துட்டோம்னா, ஒரு கேங்ஸ்டர் லைஃப்பில் ஒரு ஆர்ட் உள்ளே பூந்தால் என்ன ஆகும்? இப்படி ஒன்லைன் போட்டுக்கணும். இந்த கதையோட ஒன்லைன் என்ன அப்படின்னு, சிலப்பதிகாரத்தை கதை என்னன்னா மூணு ஒன்லைன் போட்டுப்பாங்க. அரசியல் பிரித்தோருக்கு அறம் குற்றம் இது நமக்கு புதுசே கிடையாது. ஒன்லைன் வச்சு தான் கதை பண்ணாங்கிறதுக்கு நமக்கு நம்ம இலக்கியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலே இருக்குது. அரசியல் தான் உனக்கு பொழப்புன்னு ஆச்சுன்னா அதோட பர்பஸ் என்னவாக இருக்குன்னா அறம் தான் இருக்கணுமே ஒழிய, இங்கே லஞ்சம் வாங்குறேன் அங்கே லஞ்சம் வாங்குறேன் அதை பண்ணுற இதை பண்ண எதுவுமே இருக்கக்கூடாது. இல்லைன்னா நீ வந்து என்ன பண்ணுவேன், கஷ்டப்பட்டு ஜெயிலுக்கு போவேன், இல்லை உன் வாழ்க்கை வந்து வீணாக போயிருந்தேன். இப்போ அரசியல் பிழைத்தோருக்கு அறம் தான் கூட்டுனது ஒன்லைன், அதுக்கு ஒரு சீன் பண்ணியிருப்பார். உரைசால் பத்தினியே உறைந்தோர் ஏற்றோம், என்றைக்குமே பத்தினி தன்மையாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து இப்படி இருக்குல்ல. மணிமேகலுடைய ஒன்லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா, பசிப்பினி போக்குறது தான். இப்போ பசிப்பினி போக்குற ஒரு டான்ஸ் ஆடி பசிப்பினியை போக்குனா அது நல்லா இருக்காதுல்ல. அப்போ ஒரு துறவரம் போனால் மட்டும்தான் அவள் வந்து பசிப்பினி. ஏன் துறவரம் போகிறா அப்படின்னா, முதல் காட்சியே வந்து என்ன விழாவரை கதை என்ன பண்ணிப்பாங்கன்னா, ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஓப்பன் பண்ணோம்னா ரெண்டு பேரும் பூ கட்டிகிட்டு இருப்பாள், அம்மாவும் மகளும் வந்து இது மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் செத்துட்டாராங்க அப்படின்னு, கோவலன் செத்துட்டான்னு சொன்னோடனே அழுகுவாங்க. அழுதோடனே நான் சாமி கட்டின பூவில் வந்து அவருடைய கண்ணீர் துளிப்பட்டு அது பூ வந்து டஸ்ட் ஆயிரும்னு நினச்சிட்டு, தீட்டாச்சு நீ வந்து புது பூ பறிச்சுட்டு வான்னு சொல்லிட்டோன்னே தான் சுதமதி வந்து, வா நான் கூட்டிகிட்டு போகிறேன், இந்த கார்டன் வேணாம், இந்த கார்டனில் இந்த பிரச்சனை இருக்குது, இங்கே பூதம் வந்து சாப்பிட்ருவோம் இப்படின்னு ஒவ்வொரு கார்டனையாக சொல்லி சொல்லி சொல்லிட்டு தான் அந்த ஓவனம்ன்ற ஒரு அட்சய பாத்திரம் கிடைக்கக்கூடிய கார்டனுக்கு அவங்க போவாங்கன்றது தான் கதையாக இருக்கும். அப்போ இதோட ஒன்லைனே பார்த்தீங்கன்னா பசிப்பினியை போக்குறது தான். ஹாலிவுட்டில் இது மாதிரி நிறைய படங்கள் வந்துருக்கு சார். ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு எல்லாத்துக்கும் கண்ணு தெரியாமல் போயிடும், திடீர்னு இந்த ஸ்கின் மட்டும் அவங்களுக்கு உறிஞ்சி போயிடும். எம்ஐபின்னா ஒரு படம் இருக்குல்ல, ஒரு பெரிய தொற்று வியாதி ஒரு ஊரை வந்து அட்டாக் பண்ணால் என்ன ஆகும், அதை ரெட்டிஃபை பண்ணுவோம் ஹீரோ ஆவான்ல. இங்கே வந்து இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா பசி தான் பயங்கரமாக இருக்கும். அது எப்படின்னா நிறைய குட்டி குட்டி கேரக்டர் ஒன்று அற்புதம் பண்ணியிருப்பாங்க, பசி பிச்சுக்கிட்டு போகும். காயசண்டிகை பார்த்து பின்னாடி பார்க்கலாம், காயசண்டிகை கதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உச்சக்கட்ட பசியில் இருப்பாள், அவள் எதை பிச்சு தின்னாலும் அவளுக்கு வந்து செட் ஆகாது. அந்த மாதிரி பசின்றது ஒரு பிணின்றான் ஒரு வியாதி. இப்போ கொரோனா வந்த மாதிரி அங்கே ஒரு பிணியாக இருக்குது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் எம்ஐபி பார்த்து தெரியும் உங்களுக்கு, எல்லாத்தையும் கூட்டி போய் ஒரு கடல் கண்ணில் ஒரு தீவில் போட்டு அதுக்கப்புறம் யாருமே அங்கே போக முடியாது, திருப்பி அங்கே வந்து வர முடியாதுன்னு ஒரு பண்ணிடுவாங்க. ஒரு தீவில் வந்து சார் இந்த மேல் ஸ்கின் மட்டும் நம்மளுக்கு சூரியன் பட்டிச்சா மேல் ஸ்கின் இருக்கா சார், இப்போ ஒரு வியாதி வந்து மேல் ஸ்கின் போயிடுச்சு, இப்போ கிழிச்சம்னா புண்ணு இருக்கும்ல, அந்த புண்ணு மாதிரி மட்டும் தான் இருக்கும், அது வெயில் பட்டால் நமக்கு வந்து பயங்கரமான இதாக இருக்கும். இவங்க எல்லாம் ஒரு தீவில் இருப்பாங்க. இப்போ ஒரு ஹீரோ வந்து அங்கே போய் உங்களை மாதிரி ஒரு ரேடியோ அறிவிப்பாளர் அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்ல உலகத்தை சொல்கிறதுக்காக போவதான் கதையாக இருக்கும். இப்போ இது எடுக்கிறாங்க, திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல வந்து கண்ணு தெரியாமல் போயிட்டே இருக்கும், அது ஒரு வியாதியாக இருக்குது, அது என்ன ஆகுதுன்னு பார்ப்பாங்க. நீங்கள் ஹேப்பனிங்னு ஒரு படம் இருக்குது, அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூசைட் பண்ணி செத்துட்டே இருப்பாங்க. எப்படி இருக்குன்னா போயிட்டே இருப்பாங்க, பில்டிங் வேலை செய்கிறவங்க கீழே வந்துடுவாங்க, வாக்கிங் போகிறவங்கலாம் கத்தியை எடுத்து குத்திக்குவாங்க, போய் அவங்கவுங்க சிங்கத்துக்குட்டெலாம் கையை கொடுத்துருவாங்க, இப்படி எல்லாம் சாவாங்க. என்ன சாவாங்கன்னா ஏதோ அயல்நாட்டு சதி நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது, இல்லை இல்லை காற்று வந்து இப்போ நீங்கள் சில்லுன்னு காற்றடிச்சா தென்றல் கேட்டால் உங்களுக்கு ஒரு ஃபீல் வருது இல்லை, காற்று வந்து இந்த உலகத்தை வந்து கடுப்பாகி வேற ஒரு இடம் சயின்டிஃபிக்காக சொல்லுவாங்க, அந்த கேஸை வந்து ரிலீஸ் பண்ணிச்சுன்னா நம்ம எல்லாம் அப்படியே பின்னாடி போய் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா வந்து சூசைட் போயிடுவோம், செத்து செத்து செத்து போயிடுவாங்க, ஆனால் நேச்சருக்கு ஆப்போசிட்டாக பண்ணாதீங்கன்னு ஒரு படம் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாம் இப்போ தான் எடுக்கிறாங்க. ஒரு கண்ணு தெரியாமல் எல்லாத்தையும் ஒரு தீவில் வைக்கிறாங்க, ஸ்கின்னுக்கு பாய் ஒரு தீவில் வைக்கிறாங்க, இப்படி ஒரு காற்று பிரச்சனையை ஒரு தீவில் வைக்கிறாங்கன்ற கதை எப்போ வருது, இப்போ தான் வருது ஹாலிவுட்லேயே. ஆனால் சிலப்பதிகாரத்து மணிமேகலையுடைய மெயின் கான்செப்ட் என்னென்னா, பசின்னு ஒரு பிணி இருக்கும், அந்த பிணியில் உள்ளவங்க எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு ஜெயிலில் போட்டு அடைச்சிருப்பாங்க, ஹீரோயின் இந்த பாத்திரத்தை வாங்கிட்டு போய் எப்படி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறாங்க தான் சிலப்பதிகாரத்துக்கு. அந்த அடிப்படையில் பார்க்குற பொழுது உங்களுக்கு வந்து இவ துறவு போகலாம காரணம் வந்து அதுதான்.
0: அருமையாக சொன்னீங்க. இந்த காய சண்டிகைன்னு சொன்னீங்களா, அது என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்குங்களேன்.
1: இப்ப ஒரு லீடு இருக்குல்ல, இது கதை என்ன, ஒரு பசிப்பினி போக்கணும். அப்ப பசிப்பினி போக்கணும்னா பசியை பத்தி முன்னாடி சொல்லணும்ல. அப்ப வந்து

0: பறக்க சக்தி இருக்குன்ற மாதிரி செம்மையா இருக்கும். அதெல்லாம் இப்ப நீங்க அவெஞ்சர்ஸ் படம் எல்லாம் பண்றாங்கல்ல, டக்குன்னு பறந்து வேற இதெல்லாம் போறாங்கல்ல, இதெல்லாம் பண்ணிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு நம்ம எப்படி பாக்குறோம் தான் பிரச்சனையா இருக்கு. நமக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் காய செண்டிகை இருப்பாங்க, அவங்க ஹஸ்பண்ட் பேர் வந்து காஞ்சனன், காஞ்சனன் பேர். இப்ப காஞ்சனும் காயசெண்டி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு குழந்தை பேர் இல்லாதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து வேற எங்கேயா போயிட்டு இடம் மாறினா மனம் மாறினாங்களோ அது மாதிரி வேற ஒரு இடத்துக்கு வந்து ஒரு கார்டன்ல வந்து அவங்க வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும், இவங்க ஏஞ்சி ஓடுவாங்க. திடீர்னு ஓடுறவ என்ன பண்ணுவாங்க, அங்கே ஆறு ஓடிட்டு இருக்கும், அங்கே ஒரு படித்துறை இருக்கும், அந்த படித்துறையில ஒரு இலையில ஒரு பழம் ஒன்று மாம்பழமே என்னமோ ஒரு பழம் வச்சிருப்பாங்க, அதை போய் மிதிச்சிருவாங்க. அந்த மீச்ச சத்தம் கேட்டு அந்த தண்ணியிலேருந்து ஒரு துறவி ஏஞ்சி, இந்த பழத்துக்காக நான் எத்தனை வருஷம் தவறுந்தேன் தெரியுமா, இது வந்து இது 12 வருஷத்துக்கு ஒரு தூரம் பறக்கூடிய பழம், இதை போய் இப்படி பண்ணிட்டியே, இதை சாப்பிட்டோம்னா தாவர வரைக்கும் எனக்கு பசின்றதே ஒன்றுமே வராது, அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணி இத்தனை நாள் சாப்பிடாம இருந்து தவம் இருந்து எடுத்த பழத்தை இப்படி பண்ணிட்டேன், அதனால உனக்கு வந்து இனிமேட்டு பசின்னு ஒரு வியாதி வந்தோம்னு சொல்லி அவர் சபிச்சிருவார். சபிச்ச உடனே அவ வந்து சொல்வா, இதுக்கு ஒன்றுமே வழியே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தி வருவா, உன் பசியை நீக்குவா, ராமாயணத்தை சொல்ற மாதிரி ஒருத்தன் வருவான் வந்து அவன் கல்லா அகலியை கதை சொல்றாங்களே அதே மாதிரி கட் பண்ணிட்டு போயிடறாங்க. பசி பசி பசி பசின்றா புருஷங்க, நாங்கள் இருக்கக்கூடிய இலை பழம் எதத்தினாலும் பசின்ற வியாதி உச்சக்கட்டமாக ஆயிடுது அவளுக்கு. இப்படி இருக்கப்போ புருஷன் பார்த்துட்டே இருப்பான், அந்த காஞ்சனன் பார்த்தான் ஒரு டைம் இல்லைன்ட்டு, சரி ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு கிளம்பி அவன் போயிடுவான். இவ அப்படியே சுற்றி சுற்றி சுற்றி வரும்பொழுது இங்கே ஹீரோயின் கையில் அச்சய பாத்திரம் இருக்கும். அச்சய பாத்திரத்து முதல் சாப்பாடு எடுத்து அவளுக்கு கொடுப்பா, அவள் பசி தீந்துடும். இப்போ இவங்க என்ன ஃப்ரெண்டாக இருப்பாங்க. இந்த காஞ்சனன் வந்து உதயகுமாரை எப்படி கொள்றான்றதெல்லாம் பின்னாடி கதையாக இருக்கும் உங்களுக்கு.
1: அதுதான் அந்த காய சண்டை.
0: ஆமாம், காய சண்டிகை கதை ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த கதை.
1: அது மாதிரி மணிமேகலா தெய்வம் கதையில வந்து எந்த வகையில வருது?
0: இப்போ நம்ம இங்க பாக்குற மென்டார்னு ஒன்று சொல்றோம் சார், ஒரு மென்டார்னு ஒரு இந்த கதையில இருந்து ஒருத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ நம்ம போறோம்னா அம்மா எச்சோடி இருப்பாரு, பிரின்சிபா யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க, உங்களுக்கு நண்பர்கள் வந்து இந்த இடத்த நீங்க ஃபர்ஸ்ட் வந்தோடனே நீங்க நம்ம ஜீரோ தானே ஆரம்பிப்போம் ஒரு இடத்துக்கு வந்து, அப்போ ஒருத்தர் கைட் பண்ணுவாங்கல்ல அது மாதிரி இருக்கு. இந்த மணிமேகலா தெய்வம் தான் மணிமேகலைக்கு பேர் வைக்கிறதுக்கு காரணம்னு சொல்லிட்டு அங்கே சொல்லியிருப்பாங்க. எங்க சொல்லியிருப்பாங்க, சிலப்பதிகார சொல்லியிருப்பாங்க. இவ வந்து பிறக்கிறப்ப ஏன் வந்து மணிமேகலைன்னு பேர் வச்சோம் அப்படின்னு கேட்கும் பொழுது கோவலன் சொல்லுவான், நான் வந்து எங்கள் முன்னோர்கள், நம்ம எப்படி சொல்லுவோம்ல முன்னோர்கள் தான் தெய்வமாக கும்புறது தான் தமிழர்களோட வழக்கம். அப்போ என்னோட முன்னோர் ஒருத்தர் வந்து கடலில் வாணிகத்துக்காக போகும்பொழுது அங்கே கடல் கப்பல் கவர போணுச்சு, அப்போ ஒரு தெய்வம் வந்து காப்பாந்துச்சு, அந்த தெய்வம் மணிமேகலா தெய்வம், அந்த தெய்வம் தான் வந்து எங்களை இக்கட்டில்லாம் வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னா இவளுக்கு மணிமேகலைன்னு பேர் வச்சிருப்பாங்க. ஸோ பேர் காரணமே வந்து அங்கேருந்து வச்சதா சொல்லி சொல்லியிருப்பாரு. இங்கே இவ வந்துட்டு உதயகுமாரன் டார்ச்சர் தாங்க முடியாது, இவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும்பொழுது அவன் உதயகுமாரனை கூப்பிட்டு, டே நீ வந்து பண்ணுறது தப்பு, அவளுடைய பர்பஸே வேற, நீ இடையில உள்ள புந்து ஆட்டையை கலைச்சேன்னா வெள்ளம் இருக்கான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தெய்வம் அவனை மயக்கிட்டு, இவ கூட இருக்கக்கூடிய இந்த சுதமதி இருக்கல்ல அந்த கேரக்டரையும் மயக்கம் போட்டு இது பண்ணிட்டு இந்த பொண்ணை தூக்கிட்டு போய் நேராக அந்த மணிப்பல்லவ தீவு அப்படின்னு அந்த தீவுக்குள்ள கொண்டு போய் வச்சிருவாங்க. ஸோ இந்த மணிப்பல்லவ தீவுல தான் இவங்களுக்கு அந்த பாக்ஸ் கிடைக்கும், அந்த மேஜிக் பாக்ஸ் கிடைக்குதுல, அந்த பாக்ஸ் கிடைக்கிறதே வந்து இவங்க தான். அந்த மணிமேகலா தெய்வம் தான் இவ்வளோ ஒரு பாதி கதையில வந்து அவங்கள வந்து நல்வழிப்படுத்தி எங்க போகணும்னு சொல்லி மெயின் மேட்டர் கொண்டு போறதே இவங்க தான். உதயகுமார்ன்ற ஒருத்தனுடைய மனைவியா இருந்து இந்த ஜென்மத்தில் இப்படி வந்து இறக்கி விட்டு போனுச்சு மணிமேகலா தெய்வம். அப்போ அவங்க தான் வந்து இந்த ஆபுத்துரனுடைய கதையை முழுக்க சொல்லி இப்படி தான் எப்படி இருந்தாங்கன்னா சொல்லி, இல்லை இல்லை அவங்க நேராக கூட்டி போய் அரவணாடிகள்கிட்ட விட்டுவாங்க. அரவணாடிகளை சொன்னால் அவர் ஆபுத்துரன் ஒரு கதையை சொல்லி, அதாவது இந்த பாத்திரம் எங்கேருந்து வந்துச்சு, இதுக்கு முன்னாடி யார் இந்த பாத்திரம் இருந்துச்சுன்னு அந்த கதையெல்லாம் சொல்லி அந்த பாத்திரத்துடைய சிறப்பு அம்சங்களையும் அதோடய இதே இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு பண்ணுது. இப்போ இங்கே கைட் பண்ணுறது, அதாவது இந்த ஓவனத்துலேருந்து அவங்கள கைட் பண்ணி கொண்டு போகிறது மணிமேகலா தெய்வம், நம்ம சிறு தெய்வ வழிபாடுங்களை காப்பாற்றணுவாங்களா அதுமாதிரி காப்பாற்றுறது தான் மணிமேகலா தெய்வம். அங்கேருந்து அந்த பனிப்பல்லவத்தீவில் வந்து எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லி அந்த பாத்திரத்தை பற்றி கதையெல்லாம் சொல்கிறது வந்து தீவதிலகை என்ற ஒரு கேரக்டர்.
1: காய சண்டிகையோட கணவன் வந்து காஞ்சனன்.
0: ஆமாம்,
1: அவர் வந்து இளவரசன் உதயகுமாரனை கொல்றார்.
0: ஆமாம்,
1: அது என்ன சூழ்நிலையில் அது அமையுது?
0: அதை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டைம் இவருடைய உதயகுமாரன் வந்து உடவே மாட்டான் இவ்வளோ எப்படியாது. இப்போ நீங்கள் கதையுடைய கான்செப்ட் என்ன, பசிப்பினை நோக்குறது, நேராக போகிறா பாக்ஸ் கிடைக்கிறத கொண்டு போய் எல்லாத்தையும் சோறு போகிறான்னா அது பெரிய சுவாரஸ்யமாக இருக்காது. அப்போ ஒரு வில்லன் வந்து உள்ளே அதை தடுக்கிறதுக்கு ஒரு கேரக்டர் வரணுன்றத ரொம்ப பர்ஃபெக்டாக அவர் என்ன பண்ணுவாங்க, உதயகுமாரன் கேரக்டர் பண்ணிட்டுருப்பாங்க. ஃபஸ்ட்டு மணிமேகலா தேவா சொல்லணும் கேட்க மாட்டான், இது பண்ணா ஏன்னா ராஜாவுடைய இப்போ இளவரசனால அவன் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான். இப்போ டார்ச்சர் பண்ணுறப்ப என்ன பண்ணுவான்னா, இவ உடம்புல தான் நல்லா இருக்காது, இப்போ நான் மணிமேகலை நீங்கள் காய செஞ்சு வச்சுங்களேன், ஏன் வந்து இருந்தால் உதயகுமார் என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கான்ட்டு இப்போ ஹாலிவுட் படங்கள்லாம் பண்ண ஃபேஸ் ஆப்லாம் பண்ணாங்களா கூடு விட்டு கூடு பாயிருதுன்றது. அப்போ உங்கள் உடம்புல நானும் ஏன் உடம்புல நீங்களுமே மாறிடுவீங்க. இப்போ மாறினவனே அவனுக்கு தெரிஞ்சிடும், உதயகுமார் தெரிஞ்சது இவங்க மாறியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், காய சண்டிகை உடம்புல இருக்கிறதான் மணிமேகன் தெரிஞ்சுட்டு காய சண்டிகிட்ட வந்து பேசிகிட்டே இருப்பான், டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான். காஞ்சிரன் திரும்பி

0: வந்துடுவான். காஞ்சான் திரும்பி வந்து பார்த்தானே, இவன் என்ன என் பொண்டாட்டி கூட இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வாழை எடுத்து அவன் தலையை
1: வெட்டிடுவான். அப்படி முடியுது,
0: அப்படி முடிச்சிடான்.
1: அரவணை அடிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதாபாத்திரம் பற்றி சொல்லுவோம்.
0: நம்ம சிலப்பதிகாரத்தில் வந்து அரவணாடிகள் ஒரு பெண் துறவியாக தான் காட்டுவாங்க. அவங்க தான் வந்து கிளம்பி போகும் பொழுது கோவலன் வந்து மாதவியை விட்டுவிட்டு இங்கே வந்து மனைவியிட்ட சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஆனால் இங்கேருந்தால் நம்மளுக்கு பிரச்சனை ஆகும் மதுரைக்கு போகிறான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறப்ப அவங்க வாழ்க்கையை பற்றி எல்லா விஷயங்களையும் சொல்கிறது வந்து அரவணாடிகள் கரெக்ட் தான் இருக்கும். இங்கே வந்து இவங்களுக்கு இந்த கதைகள் முழுக்க இந்த ஆபுத்திரன்னா யார், அவனுடைய வாழ்க்கை வர என்ன, இந்த பாத்திரத்தை இதை வச்சு நீ என்ன பண்ணணும், இந்த பாத்திரம்னா சும்மா சோறு போடுறது மட்டும் கிடையாது, ஒரு பெரிய வியாதியே போக்கக்கூடியதுன்றதை எல்லா டீட்டெயில்ஸ் சொல்கிறதும் அரவான் என்ற ஒரு மென்டார் தான். இப்போ நீங்கள் இப்போ சொன்னோம்னா மென்டார் அப்படின்றத அந்த வாழ்க்கையை பற்றி எடுத்து சொல்கிறதும் அரவணாடிகளாக இருக்கும். அதில் உங்களுக்கு பற்று நீக்கிறதா என்ன, ஆசையை எப்படி துறக்கிறது அப்படின்னு புத்த கருத்துக்களை ரொம்ப அதாவது போட்டு டம்ப் பண்ண மாட்டாங்க. இதில் உங்களுக்கு ப்ளஸ் என்னன்னா இப்போ நீங்கள் இதை ஃபுல்லாக படிச்சுட்டு எங்கெங்கெல்லாம் புத்த கருத்துக்களுக்குன்னு பார்த்தா தான் தெரியுமே ஒழிய அப்பட்டமாக அவங்க மத கொள்கையை வந்து திரிச்ச ஒரு காப்பியமாக இருக்காது. அதுக்கு வந்து அந்த கருத்துக்களை சொல்வதற்கு மிக முக்கியமான ஒரு கேரக்டராக வந்து அரவணாடிகள் இருப்பார்.
2: நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் மனதை மயக்கும் மணிமேகலை என்ற தலைப்பில் முனைவர் த. டான்ஸ்டோனி அவர்களுடன் உரையாடினோம். இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி அடுத்த மாதம் 2ஆம் தேதி இதே நேரம் இதே அலைவரிசையில் ஒலிபரப்ப கேட்கலாம்.
3: இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். மனதை மயக்கும் மணிமேகலை, பங்கேற்றவர் முனைவர் த. டான்ஸ்டோனி அவர்கள், உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
4: டி எம் சவுந்தரராஜன், பி. சுஷீலா பாடியுள்ள பாடல் ஒலிக்கிறது பூம்புகார் படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 12:03.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது எடுத்த முடிவு சரியா நாடகம். எழுத்தாக்கம் முனைவர் எஸ் சந்திரா அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்போர் கே சிவபிரகாசன், யு குமரகுரு, எஸ் பரமேஸ்வரி, வி எஸ் பாலதண்டாயுதம், மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன், எஸ் மீனாட்சி ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
2: இன்ஸ்பெக்டர் ராகவன் சார், வணக்கம்.
3: வணக்கம். எனக்கு ஃபோன் செஞ்சு வர சொன்னது யாருன்னு தெரிஞ்சிக்கலாமா?
2: நான் தான் சார் ஃபோன் செஞ்சேன். நான் இவங்க ஃபேமிலி டாக்டர். என் பேர் டாக்டர் குமார்.
3: ஓஹோ, ஆமா. என்ன விஷயமா வர சொன்னீங்க டாக்டர்?
2: இங்க ஒரு டெத் நடந்துருக்கு.
3: அது
2: கொலையா தற்கொலையானு சந்தேகமா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஃபோன் செஞ்சேன் சார்.
3: இருந்தது யாரு? இருந்தவங்க உடம்பு எங்க இருக்கு?
2: இங்க தான் சார் இருக்கு, உள்ளதா இருக்கு. இறந்தது சியாமலான்ற 25 பொண்ணு. விஷத்தால இருந்திருக்காங்க. அவங்களா விஷம் குடிச்சு இருந்தாங்களா, இல்ல யாராவது அவங்க குடிக்கிற இல்ல சாப்பிட்றதுல எதுலையாவது விஷத்தை கலந்து கொடுத்துட்டாங்களான்னு தெரியல. அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும் சார்.
3: அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?
2: இன்னும் ஆகலை சார். அதோ இறந்த பொண்ணு பக்கத்துல கண்ணீரோட இருக்கிறாரே, அவர் தான் சியாமலாவோட அப்பா. ஊர்ல பெரிய மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காரு, பேரு ராமநாதன். அவரை ஏதாச்சும் விசாரிக்கணுமா?
3: இப்போ வேணாம். பொண்ணு போன வருத்தத்தில் இருக்கிற அவரை தொந்தரவு செய்ய வேணாம். நான் இன்னொரு நாள் என்கொயரி வச்சுருக்கேன். முதல்ல பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பணும், அதுக்கப்புறம் மற்ற ஃபார்மாலிட்டிலாம் முடிக்கணும். ஆமாம், ஷாமலா இறந்துட்டாங்கன்னு முதல்ல பார்த்து சொன்னது யாரு?
2: வேலைக்கார பொண்ணு பவானி. பேருக்குத்தான் வேலைக்காரியே தவிர இந்த வீட்டு பொண்ணு மாதிரி சார். அவ ஷாமலாவுக்கு ரொம்ப நெருங்கிய தோழி. அவ தான் காலையில் காப்பி எடுத்துக்கிட்டு போய் எழுப்பியிருக்கிறாள். ஷியாமலா எழுந்துக்காததை பார்த்து பயந்து போய் ராமநாதன் சார்கிட்ட ஓடி போய் சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கிறா. அவருக்கு சந்தேகம் வந்து எனக்கு போன் செஞ்சாரு. நான் வந்து பார்த்துட்டு உயிர் போயிட்டு தான் சொன்னேன்.
3: ஆக விஷத்தால தான் ஷியாமலா இறந்துருக்காங்க. அவங்க படுக்கைக்கு பக்கத்துல இல்லனா அந்த அறையில எங்கேயாவது விஷப்பாட்டில் இருக்கிறது யாராவது பார்த்தீங்களா?
2: கவனிக்கலீங்களே சார். இப்போ வேணா போய் பார்க்கட்டுமா?
3: வேணாம் வேணாம், நானே போய் பார்க்கறேன். உங்க சாதாரண பார்வையில படாத விஷயம் கூட எங்க போலீஸ் பார்வையில படலாம். ஆமா, அந்த அறையில எதையும் கலைக்கல?
2: இல்ல சார், ஷியாம்லா இறந்துட்டாங்கன்னு நான் சொன்னதும் ராமநாதன் சார் ஜனங்க கூட்டமா வருவாங்க போவாங்கன்னு இடம் தாராளமா இருக்கட்டுமேன்னு ஹாலுக்கு கொண்டு வந்துட்டாரு. அதனால உடனே ஷியாமலாவோட படுக்கறையே பூட்டியாச்சு சார்.
3: சரி, பூட்டின அறையோட சாவியை மட்டும் வாங்கி கொடுங்க. இப்போதைக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடி வந்ததும் ஷியாமலாவுடைய இறுதி காரியங்கள்லாம் நடக்கட்டும். மீதி விசாரணையை நான் வந்து பார்த்துக்கிறேன். இப்போது ஜஸ்ட் ஒரு தடவை எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுறேன். தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறேன். ஓகே.

0: பவானி, ஏமா பவானி,
1: இதோ வந்துட்டேங்க ஐயா. இந்தாங்க காபி.
0: குண்டம்மா,
1: இப்போ நீங்க போட்டுக்க வேண்டிய மாத்திரை இது.
0: இதுக்காகதான்ப்பா உன்னை கூப்பிட்டேன்னு எப்படிமா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன்.
1: ஐயா, எத்தனை நாளாக உங்கள் வீட்டில் இருக்கேன், எந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க, என்ன சாப்பிடுங்கன்னு கூட தெரியாமலா இருக்கும்.
0: இல்லைம்மா, எப்பவும் சியாமலா தான் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுப்பா.
1: ஐயா, நேரா நேரத்துக்கு இதெல்லாம் எடுத்து சியாமலா அம்மா கையில் கொடுக்கறது நான், அதை அப்படியே கொண்டு வந்து கொடுக்கறது தான் அவங்க. நான் என்

0: இல்லைன்னு கூட அவங்களுக்கு தெரியாது.
1: ஒரு குழந்தையா அவளை வளர்த்துட்டமா, இப்படி திடீர்னு என்னை தவிக்க விட்டுட்டு போவான்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. தாய் இல்லாத பொண்ணு, அவ மேல உசுரையே வச்சிருந்த என்னை விட்டுட்டு போக அவளுக்கு எப்படித்தான் மனசு வந்துச்சோ, என்ன காரணமே தெரியலையே. உனக்கு ஏதாவது தெரியுமாம்மா?
0: ஒரு அக்கா தங்கச்சி மாதிரி பழகினோம், எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்வாங்க. ஆனா இப்படி ஒரு முடிவெடுக்க போறாங்கன்னு ஒரு சின்ன அடையாளம் கூட தெரியலையே.
1: பவானி, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதம்மா. ஷியாமலா, யாரையாவது காதலிச்சாலா சொல்ல பயந்துகிட்டு நான் ஒத்துக்க மாட்டேனோனு நினைச்சு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாளா?
0: இல்லங்கய்யா, இல்ல. ஷியாமலாம்மா அப்படி யாரையும் காதலிக்கல. அப்படி காதலிச்சிருந்தா எனக்கு தெரியாம இருக்காது. நான் எல்லா நேரமும் அவங்க கூட தானே இருக்கேன். அதுவும் இல்லாம எந்த விஷயத்தையும் என்கிட்ட மறைக்க மாட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், அவங்க நிச்சயம் யாரையும் காதலிக்கவே இல்லை. அந்த காதல் தோல்வி காரணமாக தற்கொலை செஞ்சுக்கவும் இல்லை.
1: அப்படின்னா ஷியாமலா இறந்ததுக்கு வேற என்ன காரணமா இருக்க முடியும்?
0: நிச்சயம் போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வந்த போலீஸ்காரர்ல இன்ஸ்பெக்டர் ராகவன் சார் உண்மையான காரணத்தை கண்டுபிடிக்கிறதுல ஆர்வமா இருக்காரு.
1: பவானி, என்கிட்ட பணத்துக்கு குறைவில்லை. அவ ஒரே பொண்ணு அப்படிங்கிற காரணத்தால கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன், ஆசைப்பட்டதெல்லாம் நடத்தி வச்சேன். அப்புறம் எதுக்காக தற்கொலை செஞ்சிக்கணும்?
0: நம்ம ரெண்டு பேருக்கும் தெரியாம, நம்ம கிட்ட கூட சொல்லாம, ஏதோ ஒரு வருத்தம் அவங்க மனசுல இருந்திருக்கு. அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க.
1: தற்கொலை செஞ்சிக்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய வருத்தம் என்ன இருக்க முடியும்?
0: ஐயா, இப்போதான் எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வருது. அவங்க இறக்குறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னிருந்தே ஏதோ ஒரு யோசனையிலயும் குழப்பத்திலயும் இருந்தாங்க. நீங்களும் ஏதோ பரபரப்பான மோட்ல இருந்தீங்க. அதனால அவங்க மனநிலைய நீங்க கவனிக்கல. ஒருவேளை ஏதோ சொந்த பிரச்சனை போல இருக்கு, அதான் ரெண்டு பேரும் சகஜமா இல்லன்னு நினைச்சேன். என்னன்னு கேக்கலாம்னா, வேலை கரைக்கு எதுக்கு, ஏன் வீண் வேலை, உன் வேலைய பாத்துட்டு போன்னு திட்டிடுவாங்கன்னு பயமா இருந்ததால பேசாம இருந்துட்டேன். திட்டினாலும் பரவாயில்ல, அவங்க மனசு இருந்த நிலைய உங்ககிட்ட சொல்லி இருக்கணும்.
1: அப்பவே தெரிஞ்சிருந்தா ஷியாமலா கிட்ட பேசி ஏன் என்ன விஷயம்னு கேட்டு சரிபடுத்தி இருக்கலாம்.
0: நான் தப்பு பண்ணிட்டேங்க ஐயா. அவங்க மூடு மாறின உடனே உங்ககிட்ட சொல்லி இருக்கணும். அப்பவே சரிபடுத்தி இருந்தா அவங்க தற்கொலை செஞ்சுக்கிற அளவுக்கு போயிருக்க மாட்டாங்க.
1: உன்னை வேலைக்காரியா நடத்தாம பெத்த பொண்ணு மாதிரி நினைச்சு ஷியாமலா கூடவே இருக்க வச்சதுக்கு காரணம் அவ தனியா இருக்கிறதா நினைச்சிட கூடாது, மனசுல இருக்கிறத வெளிப்படையா உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தாமா.
0: இத்தனை நாளா அப்படித்தானங்கய்யா இருந்தீங்க. இப்போ தற்கொலை செஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க மனசை எந்த விஷயம் பாதிச்சதுன்னு தெரியலையே. எவ்வளவு யோசிச்சாலும் ஒண்ணுமே தோணல. ஆக ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சதுன்னா ஷியாமலா அம்மா ஏன் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சிடும்.
1: தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? போன உசுறு திரும்பி வரப்போகுதா?
0: போன உசுறு திரும்ப வராதுதான். ஆனா ஏதோ ஒரு குறையோட தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. அந்த குறைய தீர்த்தா அவங்க ஆத்மாவது சாந்தி அடையும். அதனால அந்த குறை என்னன்னு தெரிஞ்சா பரிகாரம் பண்ணலாங்க ஐயா.
1: வாஸ்தவம் தாம்மா.
0: சரிங்க ஐயா, காஃபி குடிச்சிட்டீங்களா? கப்ப கொடுங்க.
1: இந்தாம்மா.
0: எனக்கு சமையலறையில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் முடிச்சிட்டு வந்துடுறேன். ஐயா, உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா?
1: ஒன்னும் வேண்டாமா. நீ போகும்போது அந்த லைட்டை மட்டும் கொஞ்சம் அணைச்சிட்டு போயிட. கொஞ்ச நேரம் கண்ணை மூடி படுக்கிறேன்.
0: சரிங்க ஐயா, நான் வரேன்.
2: வாங்க ராகவன் சார், கிளினிக்ல கூட்டம் இல்லாத நேரமா வந்திருக்கீங்க, ஏதாவது முக்கியமா பேசணுமா? வாங்க பேசலாம்.
3: ஷியாமலா கேஸ் விஷயமா தான் கொஞ்சம் தெரிஞ்சிட்டு போகலான்னு வந்திருக்கேன்.
2: தாராளமா சார், எனக்கு என்ன தெரியுமோ கட்டாயம் சொல்றேன்.
3: சார், பொதுவா ஆண்கள் தற்கொலை செஞ்சுக்கிட்டா அநேகமா பண பிரச்சனையா தான் இருக்கும். பெண்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டா வாலிப வயசுல காதல் தோல்வியா இருக்கும். ஆனா ஷியாமலா விஷயத்துல ரெண்டுமே காரணம் இல்லை. நல்ல வசதியான குடும்பம். பவானியை விசாரிச்சதுல ஷியாமலா எந்த காதல் விவகாரத்திலையும் ஈடுபடல. வேற எந்த காரணமும் இருக்க வாய்ப்பே இல்லை.
2: உதவி செய்யணும்னு நினைக்கிறவ, ஒருத்தருக்கு கஷ்டம்னா துடிச்சு போயிடுவா. அதிலும்

0: அம்மா இல்லாத பொண்ணு சார். ஏதாவது ஒரு தாய் கஷ்டப்படுறத தெரிஞ்சா அவளால் தாங்கவே முடியாது. அந்த தாயோட கஷ்டம் தீர தன்னால் என்ன முடியுமோ அதை செஞ்சு முடிக்கிற வர ஓய மாட்டான்.
1: இவ்வளவு நல்ல பொண்ணுக்கு தற்கொலை செய்யுங்கிற அளவுக்கு என்ன மனசு கஷ்டம் வந்திருக்கு, ஒண்ணுமே புரியலையே.
0: ஆமா சார், இது தற்கொலை தான்றதுக்கு அசைக்க முடியாத ஆதாரம் ஏதாவது கிடைச்சுதா? ஒருவேளை கொலையா இருந்துட்டா?
1: சே, நோ, இது கன்ஃபார்மா தற்கொலை தான்.
0: தற்கொலை செஞ்சிருக்கிறவங்க வழக்கமா எழுதி வைக்கிற மாதிரி ஏதாவது கடிதம் எழுதி வச்சிருந்தாளா?
1: அப்படி எழுதி வச்சிருந்தாதான் தற்கொலைக்கான காரணம் தெரிஞ்சிருக்குமே. அவங்க அரை முழுக்க தேடி பார்த்தப்ப எதுவுமே கிடைக்கல. கடைசி அவங்க அப்பாவோட பர்மிஷனோட அவங்க பீரோ சாவியை வாங்கி பவானிய பக்கத்திலே இருக்க சொல்லி அவங்க பீரோவை திறந்து பார்த்தோம்.
0: அதுல ஏதாச்சும் கிடைச்சதா?
1: ஒரு விஷ பாட்டில் பாதி யூஸ் பண்ணிட்டு மீதி அதுல அப்படியே இருந்தது. அந்த விஷம் ஷாமலா குடிச்ச விஷம்தான். வெளியில விஷ பாட்டில் வச்சிருந்தா மற்றவங்களுக்கு அதிலும் குறிப்பா பவானிக்கு தெரிஞ்சிட போகுதுன்னு விஷத்தை குடிச்சிட்டு மீதிய பீரோவில் வச்சு பூட்டிருக்காங்க. வெளியில விஷ பாட்டில் இருந்தா நிச்சயம் பவானி பார்த்துட்டு ராமநாதன் சார்கிட்ட சொல்லியிருப்பான். உடனே அவரும் உங்களை வரவழைச்சி தேவையான சிகிச்சை செஞ்சு அவங்கள காப்பாத்திருப்பார். இந்த அளவுக்கு யோசனை பண்ணி தற்கொலை செஞ்சிருக்காங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. ஆனா அந்த விஷயம் என்னன்னு பவானிக்கும் தெரியல, ராமநாதனுக்கும் தெரியல. சரி, நான் தான் கண்டுபிடிக்கணும் போல இருக்கு.
0: உங்க வேலையே அதுதானே சார், சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவீங்க.
1: ராமநாதன் சாரோட மெடிக்கல் ஷாப்புக்கு போய் விசாரிச்சா ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு நினைக்கிறேன்.
0: சியாமலா கூடவே இருந்த பவானிக்கும் ராமநாதனுக்கும் தெரியாத விஷயமா எங்கோ மெடிக்கல் ஷாப்ல இருக்கிறவங்களுக்கு தெரிய போகுது சார்?
1: அது எனக்கு சொல்ல தெரியல, ஆனா ஏதோ என் மனசுல அங்க போய் விசாரிச்சா என்னன்னு தோணுது, பாப்போம்.
0: சரி சார், நீங்க போய் விசாரிங்க, எனக்கும் கிளினிக்கை மூடுற நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்.
1: பாப்போம் சார்.
2: வாங்க சார், என் பேர் ஜெயராமன், இந்த மெடிக்கல் ஷாப்போட மேனேஜர் நான் தான் சார். சார், நீங்க இன்ஸ்பெக்டர் ராகவன் தானே? சியாமலா மேடத்தோட கேஸை பத்தி விசாரிக்கிறவர்னு கேள்விப்பட்டேன் சார். பிளீஸ் இப்படி வாங்க சார், இப்படி இப்படி உட்காருங்க. எஸ் சார், பிளீஸ் சார், என்கிட்ட ஏதாவது கேட்க நினச்சிருந்தா தாராளமாக கேளுங்க சார், எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன்.
1: பரவாயில்லையே, நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. நான் அதிகமாக கேட்க போகிறதில்ல, ஏன்னா ஷாமலா இந்த மெடிக்கல் ஷாப் பக்கமே அதிகமாக வந்ததில்லைன்னு சொன்னாங்க. அதனால் உங்களுக்கு அவங்கள பற்றி என்ன தெரியுமோ, என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்கள், அதில் எனக்கு என்ன தேவையோ அதை நான் எடுத்துக்கிறேன். அநேகமாக நீங்கள் சொல்ல போகிறது பவானியும் ராமநாதன் சார் சொன்னதாக கூட இருக்கலாம்.
2: சார், நீங்கள் இப்படி சொல்லிட்ட அப்புறம் நான் புதுசாக என்ன சார் சொல்ல போகிறேன். சியாமலா மேடம் வருவாங்க, சமீபத்தில் வந்த மருந்தை பற்றி கேட்பாங்க சார். எப்போவாவது தான் சார் வருவாங்க, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடுவாங்க.
1: தனியாக வருவாங்களா, அவங்க அப்பா கூட வருவாங்களா?
2: சார், எப்போவாவது தனியாக வருவாங்க சார். வந்ததும் வேண்டிய மருந்தை எடுத்துக்குவாங்க, பில் போட சொல்லி பணத்தை கொடுத்துட்டு தான் சார் போவாங்க. சார், அவங்களுக்கு எல்லாமே முறைப்படி நடக்கணும் சார்.
1: அவங்க இங்கே வந்திருக்கும் போது உங்களுக்கும் வாடிக்கைக்காரங்க யாருக்காவது ஏதாவது தகராறு நடந்ததா, ஐ மீன் ஏதாவது டிஸ்பியூட் இருந்ததா? அதை பார்த்து அவங்க மனசு வருத்தப்படுற மாதிரி ஏதாச்சும் இருந்ததா, நீங்கள் பார்த்தீங்களா சொல்லுங்கள்.
2: இல்லைங்க சார், எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவுமே நடக்கலைங்க சார். சார், ஒரு சமயம் வந்து ஒரு அம்மா ரொம்ப கோபமாக வந்தாங்க சார், முதலாளியை பார்க்கணும்னு சொன்னாங்க. அப்போ ஐயா கடையில் இல்லாததால் நாளைக்கு வந்து பாருங்கன்னு அனுப்பிட்டேன் சார்.
1: என்ன விஷயம்னு சொன்னாங்களா?
2: இல்லைங்க சார், அவங்களும் சொல்லலை, நானும் கேட்கல. அதுவும் இல்லாமல் ஐயா இல்லைன்னு சொன்னதும் அவங்க திரும்பி போயிட்டாங்க சார்.
1: அப்போ ஷாமலா மேடம் இருந்தாங்களா?
2: இல்லைங்க சார், ஐயா இல்லாததால் அவங்களும் வரல.
1: சரி, கோபமாக வந்துட்டு போன அந்த அம்மா அடுத்த நாள் வந்தாங்களா? எதுக்காக கோபப்பட்டாங்கன்னு தெரிஞ்சுதா?
2: தெரியாதுங்க சார், அடுத்த நாள் அவங்க வரல. ஆனால் வாட்ச்மேன்கிட்ட ஐயாவோட வீட்டு விலாசத்தை கேட்டிருக்காங்க, அதனால் ஐயாவை வீட்டில் போய் பார்த்துருக்கலான்னு நினைக்கிறேன் சார்.
1: கரெக்ட், நீங்கள் நினச்சது சரி. ஆமாம், அவங்க போய் சாரை பார்த்தாங்களா?
2: அது எனக்கு தெரியாதுங்க சார், அவங்க வந்ததாக பவானியும் சொல்லலை. ஒருவேளை பவானி வெளியே போயிருக்கும்போது அவங்க ஐயாவை பார்த்துருப்பாங்களோ என்னவோ எனக்கு தெரியலைங்க சார்.
1: சரி, ஏதோ ஒன்று ஒரு க்ளூ கிடைச்ச மாதிரி இருக்குது. எதுக்கும் வீட்டுக்கு போய் ராமநாதன் சார்கிட்ட அந்த பொண்ணை பற்றி விசாரிக்கிறேன்.
2: சார், அந்த பொண்ணுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சார் சம்பந்தம் இருக்க முடியும்? ஒரு வாடிக்கையாளராக ஐயா கிட்ட ஏதோ சண்டை போட வந்திருக்கு.

0: இருக்காங்க. அன்னைக்கு பார்க்கல, அடுத்த நாள் பார்த்தாங்களா இல்லையா தெரியல. இதுல எங்கிருந்து சார் குழு கிடைக்க போகுது?
1: ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எந்த கல்லையும் புரட்டி பார்க்காம விடக்கூடாதுன்னு. நாம தேடுற உண்மை எந்த கல்லுக்கு அடியிலையும் இருக்கலாம். அப்படி எதுவும் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, புரட்டின சிரமம் மட்டும்தானே. எதையும் புரட்டி பார்க்காம விடலங்கிற திருப்தி கிடைக்குமே.
0: சார் நீங்க போலீஸ், உங்களோட பேச நம்மால முடியாதுங்க சார்.
1: ஓகே ஓகே, நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் கிளம்புறேன்.
0: நல்லதுங்க சார், வணக்கம் சார்.
2: வாங்க இன்ஸ்பெக்டர் சார், இப்படி உட்காருங்க, காஃபி கொண்டு வர சொல்லட்டுமா? நீங்க வர்றத பார்த்தாலே பவானி காஃபி ரெடி பண்ணி கொண்டு வந்துடுவா. அப்புறம் என்ன விஷயம், ஏதாவது குழு கிடைச்சதா?
1: ஆமா, நீங்க ஹாயா தோட்டத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க, மெடிக்கல் ஷாப் போகலையா?
2: நான் அங்க இல்ல அப்படிங்கறதுனால தானே என்ன பார்க்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அப்புறம் மெடிக்கல் ஷாப் போகலையான்னு கேட்டா?
1: ஏதோ பேச்ச ஆரம்பிக்கிறதுக்காக அப்படி கேட்டேன்
3: சார். இந்தாங்க சார் காஃபி. ஐயா, நீங்க காலையில இருந்து 3 தடவை காஃபி குடிச்சாச்சு, அதனால உங்களுக்கு காஃபி கிடையாது. இந்தாங்க ஜூஸ்.
2: சரிம்மா. இன்ஸ்பெக்டர் சார், ஏதோ கேட்கணும்னு வந்திருக்கீங்க, தயங்காம கேளுங்க.
1: ஷியாமலா மேடம் இறக்கிறதுக்கு 2-3 நாள் முன்னாடி ஒரு அம்மா கோபமா கத்திக்கிட்டு வந்து போனதா கேள்விப்பட்டேன். என்ன விஷயம்னு நான் தெரிஞ்சுக்கலாம்னா நீங்க சொல்லலாம்.
2: சொல்றத பத்தி ஆட்சேபணம் இல்லை, ஆனா அந்த அம்மா வந்து கோபப்பட்டு கத்துனதுக்கும் ஷியாமலா இறந்ததுக்கும் என்ன சம்பந்தம்னு புரியல. அதாவது எதுக்காக நீங்க கேக்குறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா?
1: ராமநாதன் சார், இதுல என்ன பெரிய ரகசியம் இருக்க போகுது? வாடிக்கையாளர்கிட்ட தன்மையா பழகிறவங்க உங்க ஸ்டாஃப்னு கேள்விப்பட்டேன். அப்படி இருக்கிறப்ப ஒரு அம்மாவை கோபப்படுத்தி கத்துற அளவுக்கு நடந்திருக்குதுன்னா என்ன விஷயமா இருக்குமேனு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல கேட்டேன். தட்ஸ் ஆல்.
2: அது ஒண்ணும் இல்ல, பெரிய விஷயமா அது நீங்க எடுத்துக்க கூடாது. அவங்க 500 ரூபாய் கொடுத்து மருந்து வாங்கினாங்களாம், கடை ஸ்டாஃப் அவங்க 100 ரூபாய் கொடுத்ததா நினைச்சு மீதி சில்லறைய கொடுத்துருக்காங்க. அவங்களும் அப்ப அதை கவனிக்காம வாங்கிட்டு போயிட்டாங்களாம். சரியான சில்லறைய கொடுக்கலன்னு கோபமா வந்து கத்தி இருக்காங்க.
1: என்ன சார், சில்லறை பாக்கி விஷயத்துக்காக கோபப்பட்டாங்க? சரியா பார்த்து வாங்காதது அவங்க தப்பு தானே?
2: அதான் எனக்கும் புரியல.
1: கடையில நீங்க இல்லன்னு வீட்டு அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கே வந்தாங்களாமே. அவங்களுக்கு வர வேண்டிய சில்லறை பாக்கியை விட அதிகமா ஆட்டோவுக்கு செலவு பண்ணிருப்பாங்க போல இருக்கே.
3: ஐயா, அந்த அம்மா வீட்டுக்கே வந்தாங்களா? நான் பார்க்கவே இல்லையே. நான் வீட்டுல தானே இருக்கேன், எனக்கு எப்படி தெரியாம போச்சு? நான் இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது.
2: பவானி, நீ சமையல் அறையில பின்னாடி இருந்தம்மா, நான் தோட்டத்துல கேட்டு பக்கத்துல முன்னாடி இருந்தேன். வந்தவங்க என்ன பார்த்ததும் அங்கேயே கோபமா கத்திட்டு அப்படியே போயிட்டாங்க. அவங்களுக்கு வர வேண்டிய சில்லறை பாக்கிய விட அதிகமாவே தரேன்னு நான் சொன்னதை கூட காதுல வாங்கிக்கல. அதையே கேட்காதவங்க நீ இருந்து ஏதாவது சொல்லி இருந்தா அதை மட்டும் கேட்டு சமாதானம் ஆகியிருப்பாங்களா என்ன?
3: அப்படி இல்லைங்க ஐயா, நீங்க முதலாளின்ற தோரணையில பேசிருப்பீங்க, நான் ஒரு சாதாரண தொழிலாளி, அதுவும் ஒரு பொண்ணுன்ற முறையில பக்குவமா பேசி அவங்க கோபத்தை சரிப்படுத்தியிருப்பேன். ஆமா, அவங்க வந்து கத்துனதுக்கும் நம்ம ஷியாமலாமா இறந்ததுக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்காக அனாவசியமான விவாதம் இப்ப?
2: என்னமோ இன்ஸ்பெக்டர் கேட்டாருமா, அதனால சொல்லிக்கிட்டு இருந்தேன்.
1: ஆமா, அந்த நேரம் ஷியாமலா வீட்டுல இருந்தாங்களா?
2: இருந்துச்சு இன்ஸ்பெக்டர், ஆனா அவ ரூம்ல தூங்கிட்டு இருந்தா.
1: அப்போ நடந்தது எதுவும் அவங்களுக்கு தெரியாது?
2: தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் உடனே என்கிட்ட வந்து போயும் போயும் பணத்துக்காகவா ஒரு அம்மா மனச நோகடிச்சிங்கன்னு சண்டை போட்டுட்டு நேரா அந்த பொண்ணை தேடி போய் சமாதானம் படுத்தி இருப்பா.
3: சரி சரி, நம்ம ஷியாமலாமா விஷயமே இன்னும் சரியா தெரியாம இருக்கு, இதுல அந்த அம்மா சமாதானம் ஆனா என்ன ஆகாட்டி என்ன, விடுங்க.
1: அப்புறம் ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டேன், ஷியாமலா ரூம் மாடியில இருக்கா இல்ல கீழே இருக்கா?
3: கீழே தான் சார் இருக்கு, தோட்டத்துக்கு பக்கமா தான் இருக்கு. அப்போதான் காலையில எழுந்ததும் பூக்களோட வாசனையை அனுபவிக்கலாம்ன்ற ஆசை அவங்களுக்கு.
1: அப்போ தோட்டத்துல அவங்க அறைக்கு பக்கமா யாராவது பேசினா அவங்களுக்கு கேட்கும் இல்லையா?
2: என்ன சொல்ல வரீங்க? அன்னைக்கு அந்த அம்மா சண்டை போட்டு கத்துனது ஷியாமலாவிற்கும் கேட்டிருக்கும்.

0: அதனால மனசு வருந்தி போய் தற்கொலை பண்ணியிருப்பாங்க, தற்கொலை பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்களா?
1: ஷியாமலாமா, பண விஷயமா ஏதாவது கேட்கணும்னா நேரடியாகவே அவங்க அப்பாவை கேட்டுருவாங்க. அதனால இது வேற ஏதோ விஷயமா இருக்கணும். ஆனால் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. தற்கொலைக்கான காரணத்தை மட்டும் ஏன் என்கிட்ட முன்கூட்டியே சொல்லலைன்னு தெரியல. ஒருவேளை சொன்னால் நான் எப்படியாவது தடுத்துருவேங்கிற பயமாக இருக்கும். பார்க்கலாம், எங்கள் அன்பு உண்மையாக இருந்தால் எப்படியாவது அந்த காரணம் தெரிய வரும்.
2: சரி சரி, ஓகே. ராவணா சார், நான் கிளம்புறேன். ஆ, அப்புறம் உங்கள் பர்மிஷனோட இந்த தோட்டத்தை சுற்றி பார்க்கலாமா?
0: தாராளமா.
2: ஷியாமலா மேடம் ஆசையாக வளர்த்த தோட்டம், அவங்க நினைவாக இந்த பூக்களுக்கு என் அஞ்சலியை செலுத்துறேன்.
0: சரிங்க இன்ஸ்பெக்டர்.
3: குட் மார்னிங் சார். வாங்க சார். சார், ஏதாவது புதுசாக விஷயம் தெரிஞ்சுதுங்களா? அதை பற்றி கேட்கத்தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
2: ரொம்ப சரி. இதோ இந்த மருந்து எதுக்காக யாருக்கு கொடுக்கப்படுறதுன்னு சொல்ல முடியுமா?
3: எங்கே காட்டுங்க சார்.

0: சொன்னா நான் எப்படியாவது தடுத்துருவேங்கிற பயமா இருக்கும். பார்க்கலாம், எங்க அன்பு உண்மையா இருந்தா எப்படியாவது அந்த காரணம் தெரிய வரும்.
1: சரி சரி, ஓகே ராமநாத சார், நான் கிளம்புறேன். அப்புறம் உங்க பர்மிஷனோட இந்த தோட்டத்தை சுத்தி பார்க்கலாமா?
2: தாராளமா.
1: ஷாமலா மேடம் ஆசையா வளர்த்த தோட்டம், அவங்க நினைவா இந்த பூக்களுக்கு என் அஞ்சலியை செலுத்துறேன்.
2: சரிங்க இன்ஸ்பெக்டர்.
3: குட் மார்னிங் சார். வாங்க சார். சார், ஏதாவது புதுசாக விஷயம் தெரிஞ்சதுங்களா? அதை பற்றி கேட்கத்தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
1: ரொம்ப சரி. இதோ இந்த மருந்து எதுக்காக யாருக்கு கொடுக்கப்படுறதுன்னு சொல்ல முடியுமா?
3: எங்க காட்டுங்க சார்.
1: இந்தாங்க.
3: ஆமாம், இது குழந்தைங்களுக்கு வலிப்பு வந்தால் கொடுக்கறது சார். இது நம்ம கடை மருந்து தான் சார் இது. ஆனால் பாதி தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க.
1: இதை யார் வாங்கினாங்கன்னு சொல்ல முடியுமா?
4: அதை நான் சொல்கிறேன். இந்த ஏரியாவிலே இருக்கிற மங்களா என்கிற பொண்ணு, அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத போது வாங்கினாங்க. நீங்கள்
3: சார்? சார் வந்து டாக்டர் கேசவன். இந்த ஏரியாவில் தான் கிளினிக் வச்சிருக்கிறாரு. இவருடைய பேஷண்ட்ஸ் எல்லாமே நம்ம கடையில் தான் சார் மருந்து வாங்குவாங்க.
4: மங்களாவும் என்னுடைய வாடிக்கையாளர் தான் சார். அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, வலிப்பு வருதுன்னு ஒரு நாள் கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் தான் இந்த மருந்தை எழுதி கொடுத்தேன். இந்த மருந்துக்கு குழந்தைக்கு நிச்சயம் குணமாயிருக்கணும். ஆனா குழந்தை இறந்துட்டுதா கேள்விப்பட்டேன். அதைத்தான் என்னால நம்ப முடியல. அதை பத்தி விசாரிக்கத்தான் இப்போ இங்க வந்தேன்.
3: டாக்டர் சார், நீங்க கேள்விப்பட்டது உண்மைதான். இந்த மருந்தை தான் குழந்தைக்கு கொடுத்துருக்காங்க.
4: ஆமா, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது இன்ஸ்பெக்டர்?
1: மங்களா வந்து வீட்டுல சண்டை போட்டாங்கன்னு மாத்திரம் தெரியும், ஆனா எதுக்காகன்னு தெரியல. அதை பத்தி விசாரிக்கத்தான் அவங்க வீட்டுக்கு போனேன். தோட்டத்துலதான் மங்களா ராமநாதன் சார் கூட சண்டை போட்டதா சொன்னதுனால அங்கேயும் போய் சுத்தி பார்த்தேன். அங்க ஒரு செடிக்கு அடியில இந்த மருந்து பாட்டில் இருந்தது.
4: என்னது?
1: எதுக்குன்னு தெரியலனாலும் எடுத்து வச்சுப்போம், எதுக்காவது யூஸ் ஆகுன்னு இங்க எடுத்துட்டு வந்தேன்.
4: கொண்டு வந்ததும் நல்லதாதான் போச்சு. நீங்க பாக்குற ஷியாம்லா கேஸ்ல இது உபயோகிக்கப்படும்.
3: எதை வச்சு சொல்றீங்க டாக்டர்?
4: சாதாரணமா இந்த மருந்துனாலே குழந்தை இறக்க வாய்ப்பு இல்ல. அதனால அந்த மருந்துல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்க நினைச்சி அந்த மருந்த மங்களா கிட்ட கேட்டேன். அவங்க அந்த குழந்தை இறந்த வேதனையில எங்கேயோ வீசிட்டதாகவும் எங்கன்னு ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க.
3: அப்போ கடவுள் புண்ணியத்துல அது வர வேண்டிய இடத்துக்கு வந்துடுச்சு.
1: இதை வச்சு என்ன செய்ய போறீங்க டாக்டர்?
4: லேப்ல இதை கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா என் சந்தேகத்துக்கு விடை கிடைச்சிடும்.
3: சந்தேகமா? என்ன சார் சொல்றீங்க, என்ன சந்தேகம்?
4: அது அப்புறம் சொல்றேன். இன்ஸ்பெக்டர் சார், ஒரு நாளைக்கு இந்த மருந்தை எடுத்துக்கிட்டு போக உங்க அனுமதி கிடைக்குமா?
1: நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து ஃபார்மாலிட்டிஸை பூர்த்தி பண்ணிட்டு இதை வாங்கிட்டு போங்க.
4: ஓகே.
1: நீங்க ஏதோ டெஸ்ட்னு கேக்குறதுனால இதுல ஒரு பார்ட்டை மட்டும் உங்களுக்கு நான் தரேன். தப்பா நினைச்சுக்காதீங்க டாக்டர்.
4: பரவாயில்ல, அது போதும். நான் இப்பவே உங்க கூட வரேன்.
1: எஸ், வாங்க போலாம்.
4: ஓகே.
5: இன்ஸ்பெக்டர் சார், ஷியாமலா கேஸ்ல உண்மையை கண்டுபிடிச்சிட்டீங்க போல இருக்கு.
1: என்ன சார் கிண்டலா? நானே சிக்கல்ல கடைசி முடிச்சு இன்னும் கைட்ட முடியலையே. அது என்னவா இருக்குன்னு குழப்பத்துல இருக்கேன்.
5: கடைசி முடிச்சா? அது என்ன சார்?
1: மங்களாவோட குழந்தை இறந்ததுக்கும் ஷியாமலா தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? குழந்தை இறந்ததை கேட்க மனசு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதுக்காக அந்த குழந்தையோட எந்த சம்பந்தமும் இல்லாத ஷியாமலா எதுக்கு தற்கொலை செய்யணும்?
5: இது கடைசி முடிச்சு இல்ல சார், இந்த கேஸோட ஒரே முடிச்சு இதுதான் சார்.
1: இந்த முடிச்சு அழுந்தா போதும், கேஸ் முடிஞ்சிடும். அன்னைக்கு தோட்டத்துல மங்களா ராமநாதன் சார் கூட எந்த விஷயமா சண்டை போட்டாங்கன்னு தெரிஞ்சா அது போதும். அவங்க சண்டை போட்ட இடம் ஷியாமலா அறைக்கு பக்கத்துல இருந்ததுனால அந்த விஷயம் ஷியாமலாவுக்கு தெரிஞ்சு அவங்க மனசை ரொம்ப பாதிச்சிருக்கு. ஹலோ ஹலோ, எஸ் ராகவன் யார்? ஓ, டாக்டர் கேசவனா சார்? சொல்லுங்க சார், சொல்லுங்க. டெஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சா? அப்படியா? ஓஹோ, ஓகே ஓகே ஓகே ஓகே சார், ஓகே ஓகே. புரியுது சார். ஓகே சார், மற்றெல்லாம் நான் நேரில் வந்து உங்கள்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் பேசுகிறேன். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ
5: சார். இன்ஸ்பெக்டர் சார், எந்த டெஸ்ட்டு எந்த ரிசல்ட் வந்திருக்கு சார்?
1: மங்களா வீசி எரிஞ்சிட்டு போன மருந்து பாட்டிலில் இருந்த மீதி மருந்தை லேபுக்கு கொடுத்து டெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொன்னார். அந்த ரிசல்ட் தான் வந்திருக்கான்.
5: அதுதான் சார். என்ன ரிசல்ட்டு?
1: அந்த மருந்து கலப்பட மருந்தான்.

0: குடிச்சதுனாலதான் மங்களாவோட குழந்தை இறந்துருக்கு.
1: நிஜமாவா? நம்பவே முடியலையே. அவ்வளவு பெரிய கடையில கலப்பட மருந்து விக்கிறது ராமநாதன் சாருக்கு தெரியாமலா இருக்கும்? ஒருவேளை அவங்க கடையில வேலை செய்யறவங்க செஞ்ச வேலையா இருக்க போகுது சார்.
2: இல்ல சார், இல்ல.
0: பவானி, நீ எப்படி இங்க? என்ன நடந்துச்சு சொல்லு
2: சார். ஷியாமலா அம்மா அவங்களே எனக்கு போன்ல சொல்லியிருக்காங்க. இத்தனை நாள் மனசு சரியில்லாததால போனையே எடுக்கல, இன்னைக்குதான் எடுத்தேன். இத கேளுங்க சார்.
3: பவானி, நான் இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி அதுக்கான காரணத்தை உன்கிட்ட மட்டுமாவது சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சில நாளாவே என் அப்பாவை பத்தி ஒரு வேதனையான விஷயம் அப்பப்போ கேள்விப்படுவேன். தவறான மருந்துகளை விற்கிறது மூலம் நிறைய பணம் சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சிலர் சொன்னதை நான் நம்பல. அப்பா நிறைய பணம் சம்பாதிக்கிறத பார்த்து பொறாமையில சொல்றதா தான் நினைச்சேன். ஆனா நேத்து மாலையில தான் அது உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம கடன் மருந்தால ஒரு குழந்தை இறந்திருக்கு. சாகும் அளவுக்கு அதனோட உடல்நிலை மோசமா இல்ல. இறந்ததுக்கு ஒருவேளை கலப்பட மருந்து காரணமா இருக்கலாம்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி தான் குழந்தை இழந்த தாய் ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வந்து தான் வேதனையை கொட்டி கதறினதையும் அப்படிப்பட்ட கலப்பட மருந்தை வித்ததுக்காக அப்பா கிட்ட சண்டை போட்டு கத்துனதையும் கேட்டு எவ்வளவு பரிதாபமா இருந்துச்சு தெரியுமா? ஆனா அதை கேட்டும் என் அப்பா மனசு இறங்கவே இல்லை. குழந்தை இறந்தது எங்க கடை மருந்தால இல்ல, அதன் தலைவிதி போய் சேர்ந்துடுச்சு. வேணும்னா செலவுக்கு பணம் தரதா சொன்னாரு. வார்த்தைக்கு கூட வருத்தம் தெரிவிக்கல. அப்போதான் அவரோட சுயரூபம் தெரிஞ்சது.
0: கொஞ்சம் அந்த போன ஸ்டாப் பண்ணு. என் மனசு என்னமோ பண்ணுது. எத்தனை பெத்தவங்க இவருடைய சமூக விரோத செயலால தங்களோட குழந்தைகளை இழந்து தவிக்கிறாங்களோ, தங்களுக்கு பிரியமானவங்களை பிரிஞ்சு துடிக்கிறாங்களோ. என்ன இந்த மாதிரி காரியம் பண்ணிட்டார் அவரு? சரி, மீதி போடு, என்னன்னு கேட்போம்.
3: அப்பாவோட மனசை மாத்த என்னதான் வழின்னு யோசிச்சு யோசிச்சு இந்த முடிவுக்கு வந்து இது சரியா தப்பா தெரியல. தன்னோட மகளை எழுந்து தவிச்சாதான் மற்ற பெத்தவங்களோட கண்ணீரையும் வேதனையும் அவரால் புரிஞ்சுக்க முடியும்னு தோணுச்சு. மேலும் அவர் செஞ்ச பாவத்துக்கு தன்னோட ஒரே மகளை எழுந்து துடிக்கிறது தான் என்னால் அவருக்கு தர முடிஞ்ச ஒரே தண்டனை. எந்த பெண்ணுக்காக தவறான முறையில பணம் சேர்த்தாரோ அந்த பெண்ணே இல்லைன்னு போதுதான் பாவப்பட்ட பணத்துக்கு எந்த மதிப்பும் இல்லைன்றது அவருக்கு புரியும். போறேன் பவானி. என் அப்பாவை போல சமூகத்துக்கு துரோகம் செய்யற மற்றவங்களும் தங்கள் பாவத்தை உணர்ந்து திருந்தணுன்ற பிரார்த்தனையோட போறேன். போறேன் பவானி, போறேன்.
2: பாருங்க சார், இத்தனை நாள் இதை நான் பார்க்காமே இருந்துட்டேன்.
0: பவானி, ஷாமலா இறந்ததை நினைச்சா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. அழாத பவானி, அழாத.
2: ஷாமலா அம்மா இறந்ததுக்கு தினம் தினம் அழறேன். ஆனா இது அதுக்காக இல்ல. அவங்க மன கஷ்டத்தை என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா அவங்க மனசை நான் மாத்தி இருப்பேன். எந்த பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வு ஆகாது. யோசிச்சு பார்த்தா இதை விட நல்ல தீர்வு கிடைச்சிருக்கும். உயிரை இழக்காமலே அவங்க அப்பாவையும் திருத்திருக்கலாம்.
0: கரெக்ட், அவங்க அப்பா செஞ்சது தப்புதான், அதை நான் மறுக்கல. போலி மருந்தை விற்று பணம் சம்பாதிக்கிறது ஒரு குடும்பத்தையே அழிக்கக்கூடிய குற்றம். அந்த மருந்தை நம்பி வாங்குற ஒரு நோயாளிக்கு என்ன ஆகும்? அவருடைய உயிருக்கு ஆபத்து வரலாம், அவருடைய குடும்பம் நிலகுலைஞ்சி போகலாம். இன்னைக்கு பணத்துக்காக செஞ்ச ஒரு தவறு நாளைக்கு சிறை, வழக்கு, அவமானம், ஏன் ஒரு உயிர் இழப்புக்கு கூட காரணமாகலாம். ஆனா அவங்க அப்பா செஞ்ச தவறுக்காக இந்த பொண்ணு ஏன் தன்னையே தண்டிச்சுக்கணும்? அவர் செஞ்ச குற்றத்துக்கு அவர் தானே பொறுப்பு. அது சட்டப்படி எதிர்கொள்ளணும். அதுக்காக அவ வாழ்க்கையை அழிச்சிக்கிறதுக்கு எந்த விதத்திலையும் நியாயம் கிடையாது. தவறு செஞ்சிருந்தா அதை ஒத்துக்கலாம், பாதிக்கப்பட்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம், இனிமே அந்த தவறை செய்யாம வாழ்க்கையை மாத்திக்கலாம். ஆனா ஒரு தவறு இன்னொரு உயிரை இழப்பதன் மூலமா சரி செய்ய முடியாது பவானி, சரி செய்ய முடியாது. அதை தான் ஷாமலா செஞ்சிட்டான். சரி சரி, அவங்க அப்பா செஞ்ச தப்புக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான். எதுவா இருந்தாலும் ஷாமலா எடுத்த முடிவு தப்பு.
4: எது எப்படியோ ராகவன் சார், எடுத்த கேஸ் ஒரு முடிவுக்கு வந்தாச்சு.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது எடுத்த முடிவு சரியா நாடகம். எழுத்தாக்கம் முனைவர் எஸ் சந்திரா அவர்கள். இந்நாடகத்தில் பங்கேற்றோர் இன்ஸ்பெக்டர் ராகவனாக கே சிவபிரகாசன், டாக்டர் குமாராக யு குமரகுரு, பவானியாக எஸ் பரமேஸ்வரி,

0: மெடிக்கல் ஷாப் மேனேஜராக பி எஸ் பாலதண்டாயுதம், ராமநாதனாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், டாக்டர் கேசவனாக ஸ்ரீனிவாச முருகன், ஷியாமலாவாக எஸ் மீனாட்சி ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். அமைப்பில் உதவி ஆர் சிவரஞ்சனி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 12:30. பன்னிசை மாலை. இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் தாடே பள்ளி லோகநாத சர்மா அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் அருளிய திருவருட்பா கேட்கலாம். தொடக்கமாக இடம்பெற்ற உயிர் எல்லாம் என்னும் திருவருட்பா.
2: இடம்பெற்ற உயிர் எல்லாம் விடம் அற்று வாழ்ந்தன. இடம்பெற்ற உயிர் எல்லாம் விடம் அற்று வாழ்ந்தன. மனிதர்கள்

0: அடுத்ததாக குணங்கள் சிறந்தன என தொடங்கும் திருவருட்பா.
1: குணங்கள் சிறந்தன

0: இந்நிகழ்ச்சியில் தாடே பள்ளி லோகநாத சர்மா அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் அருளிய திருவருட்பா கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு நன்கொடைகளை முறைப்படுத்துவதற்கான சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது சேவைகள் இந்திய பொருளாதாரத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக நியூசிலாந்து அமைச்சர் திரு டார் மெக்லே தெரிவித்துள்ளார். பூட்டானின் வளர்ச்சிக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பாலஸ்தீன அதிபர் திரு மஹ்மூத் அப்பாஸ் ஐநா சபையில் நடைபெறவுள்ள உயர்மட்ட கூட்டத்தில் காணொலி வாயிலாக பங்கேற்க ஐநா அனுமதி அளித்துள்ளது. போர்ச்சுக்கல் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மீசிச் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வெளிநாட்டு நன்கொடைகளை முறைப்படுத்துவதற்கான சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. இன்றைய கூட்டத்தில் மசோதாவில் உள்ள விஷயங்கள் குறித்து உள்துறை அமைச்சக பிரதிநிதிகள் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினருக்கு எடுத்துரைக்கின்றனர். வெளிநாடுகளிலிருந்து தனி நபரோ அல்லது அமைப்புகளோ வெளிப்படைத்தன்மையுடனும் முறையான தணிக்கையுடனும் நன்கொடைகளை பெறுவதற்கு இம்மசோதா வகை செய்கிறது. இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் 21 மக்களவை உறுப்பினர்களும் 10 மாநிலங்களவை உறுப்பினர்களும் இடம்பெற்றுள்ளனர். இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் தலைவராக மக்களவை உறுப்பினர் திரு சஞ்சய் ஜெய்ஸ்வால் நியமிக்கப்பட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது சேவைகள் இந்திய பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக நியூசிலாந்து வர்த்தகம் மற்றும் முதலீட்டுத்துறை அமைச்சர் திரு டாட் மெக்லே தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்படுத்தும் திட்டங்களால் இந்திய பொருளாதாரம் மட்டுமின்றி இந்தியா மற்றும் நாட்டு மக்களின் செல்வமும் வெகுவாக உயர்ந்துள்ளதாக கூறினார். உலகின் பிற நாடுகளில் இல்லாத வகையில் இந்தியாவில் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு புதிய பல்கலைக்கழகங்கள் பெருமளவு தொடங்கப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். கட்டமைப்பு துறையிலும் பெருமளவு முதலீடு செய்யப்படுவதையும் அவர் குறிப்பிட்டார். 2035 ஆண்டுக்குள் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்கான பிரதமர் திரு நரேந்திர மோடியின் முன்னெடுப்புகளில் நியூசிலாந்தும் பங்கேற்கும் என்று திரு டாட் மெக்லே கூறினார். பூட்டானின் வளர்ச்சிக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தமது 2 பூட்டான் பயணம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பூட்டானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு தாங்கியலுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு, மண்டல மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு குறித்து தாம் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமானதாக அமைந்திருந்தது என்று தெரிவித்தார். அந்நாட்டின் பல்வேறு நலத்திட்டங்களை அவருடன் இணைந்து தொடங்கி வைத்ததாகவும் அவர் தெரிவித்தார். தாய்சேய் நல மருத்துவமனை மற்றும் நெடுஞ்சாலை திட்டங்கள், தேசிய கால்நடை இனப்பெருக்க மையம், அரசுக்கான மின்சார வாகன சேவை, 500 கிலோவாட் நீர்மின் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் இந்தியாவின் உதவியுடன் பூட்டானில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார். இந்தியா மற்றும் நேபாளத்தில் தயாரிக்கப்படும் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து இரு நாடுகளும் ஆலோசனை நடத்தியுள்ளன. இது தொடர்பாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த 2 நடைபெற்ற இருநாட்டு அரசுகள் அளவிலான துணைக்குழு கூட்டத்தில் இந்திய தரப்பில் வர்த்தகத்துறை இணைச் செயலர் திரு உஜ்வல்குமார் கோஷ் தலைமையிலான குழுவினரும், நேபாள தரப்பில் அந்நாட்டு தொழில்துறை இணைச் செயலர் திரு புத்த பகதூர் தலைமையிலான குழுவினரும் பங்கேற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தை அணுகுதல், சுங்கவரி மற்றும் வர்த்தக நடைமுறைகள், உணவு பாதுகாப்பு, எல்லைப்புற கட்டமைப்பு, சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து வசதி உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இரு நாடுகளும் வழங்கும் சலுகைகள் தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுப்பது, ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடிகள் அமைத்தல் போன்றவை குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் சவுக் கர்ஜத் இடையேயான ரயில் பாதையை இரட்டை ரயில் பாதையாக மாற்றும் திட்டத்திற்கு ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. 497 கோடி ரூபாய் மதிப்பிலான

0: திட்டத்தின் மூலம் மகாராஷ்டிராவில் பயணியர் மற்றும் சரக்கு ரயில் போக்குவரத்து அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரட்டை ரயில் பாதை பணிகள் நிறைவடையும் போது இரு மார்க்கங்களிலும் நாள்தோறும் கூடுதலாக 5 பயணியர் ரயில்களை இயக்கவும் ஆண்டுக்கு 18.35 மில்லியன் டன் சரக்குகளை அனுப்பவும் வழிவகை ஏற்படும் என்று ரயில்வே தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பயணத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் மேற்கொண்டு வருகிறது. திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால அரசியல் பயணம் மக்கள் சேவையே தேசத்தின் சேவை என்ற உறுதிப்பாட்டோடு நடைபெற்று வருகிறது. உள்ளார்ந்த வளர்ச்சியும் சமூகத்திற்கான அதிகாரமும் மக்கள் வாழ்க்கையில் வளமான மாற்றங்களையும் மத்திய அரசு கொண்டுவரும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் ஒரு மாத கால சேவை உறுதிமொழி இயக்கம் நேற்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. தூய்மையே சேவை இயக்கத்தின் மூலம் சமூக மற்றும் சுகாதாரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை இன்றைய தொகுப்பு விவரிக்கிறது.
2: தூய்மை இந்தியா இயக்கம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசால் கொண்டுவரப்பட்டு மக்களிடையே தூய்மை இயக்கம் குறித்த விழிப்புணர்வையும் சேவை மனப்பான்மையையும் ஏற்படுத்தியுள்ளது. கிராமங்கள் தொடங்கி நகரங்களில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களின் பயனாக கிராமங்கள் மற்றும் நகரங்கள் பாதுகாப்பான கழிப்பிட வசதிகளை பெற்றுள்ளன. 91% பொது இடங்களில் திறந்தவெளி மலம் கழிப்பது தடுக்கப்பட்டு ODF Plus என்ற தரத்தை எட்டியுள்ளனர். திட மற்றும் திரவ கழிவுகளையும் மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளையும் தனித்தனியாக பிரித்தெடுத்து தூய்மையை பராமரிப்பதற்கான முயற்சிகளும் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. தூய்மை இந்தியா இயக்கத்தின் சிறப்பு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே பேசுகையில், இது தூய்மைக்கான திட்டம் மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவரின் வாழ்வில் ஒரு பகுதியாக அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டார். வீடுகளில் கழிப்பிட வசதியை அமைத்துக் கொள்ள இயலாத குடும்பங்கள் கண்டறியப்பட்டு இசாத் கர் திட்டத்தின் கீழ் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 42 லட்சம் வீடுகளுக்கு கழிப்பிட வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது. மகளிரின் கண்ணியத்தையும் பாதுகாப்பையும் இந்த திட்டம் உறுதி செய்துள்ளது. இம்மாநிலத்தில் உள்ள பழங்குடியினர் வசிக்கும் மலைப்பகுதிகளில் தொடங்கப்பட்ட கோவர்தன் திட்டத்தின் கீழ் கழிவுகளிலிருந்து உயிரி எரிவாயு தயாரிக்கும் திட்டமும் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டது. இதனால் கிடைக்கும் வருவாயில் கிராமப்புற பொருளாதாரமும் வலுப்பெற்றுள்ளது. தூய்மையே சேவை இயக்கத்தின் கீழ் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 5000க்கும் மேற்பட்ட இடங்கள் கண்டறியப்பட்டு இவ்வாண்டின் தூய்மை பகுதிகளாக உருவாக்கப்பட்டுள்ளன. தூய்மை குறித்து மக்களிடையே ஏற்பட்டுள்ள விழிப்புணர்வின் பயனாக மக்களின் உடல்நலம் மேம்பட்டிருப்பதோடு அவர்களின் வாழ்க்கை தரமும் உயர்ந்திருக்கிறது. வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்கை தூய்மை இந்தியாவுக்கான இலக்குடன் நனவாக்குவோம்.
0: பாலஸ்தீன அதிபர் திரு மஹ்மூத் அப்பாஸ் ஐநா சபையில் நடைபெறவுள்ள உயர்மட்ட கூட்டத்தில் காணொலி வாயிலாக பங்கேற்க ஐநா அனுமதி அளித்துள்ளது. இது தொடர்பாக ஐநா பொதுச்சபையில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் இந்தியா உட்பட 152 நாடுகள் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததை அடுத்து இத்தீர்மானம் நிறைவேறியது. அமெரிக்கா, இஸ்ரேல், பராகுவே நாடுகள் தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்த நிலையில் 4 நாடுகள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. தீவிரவாதத்திற்கு ஆதரவளிப்பதை பாலஸ்தீனம் நிறுத்தவில்லை என்று கூறி திரு மஹ்மூத் அப்பாஸ் ஐநா கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நியூயார்க் வருவதற்கு விசா வழங்க அமெரிக்கா மறுத்துவிட்டதை அடுத்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ரஷ்யாவுக்கு எதிராக தாக்குதல் நடத்தி வரும் யுக்ரைன் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் வாங்குவதற்காக அந்நாட்டிற்கு 3.3 பில்லியன் யூரோ நிதி உதவி வழங்கப்படும் என ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி ஊர்சுலா வொண்டர்லேயன் அறிவித்துள்ளார். யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் செலன்ஸ்கியுடன் தொலைபேசி வாயிலாக நடத்திய ஆலோசனையை தொடர்ந்து இந்த நிதி உதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மேசிச் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 3-6, 6-2, 10-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் கோலின்ஸ் போர்ச்சுகலின் ஆஞ்சலினா இணையை வென்றது. மீண்டும்

0: தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு நன்கொடைகளை முறைப்படுத்துவதற்கான சட்டத்திருத்த மசோதா தொடர்பாக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது சேவைகள் இந்திய பொருளாதாரத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக நியூசிலாந்து அமைச்சர் திரு டாட் மெக்லேவ் தெரிவித்துள்ளார். பூட்டானின் வளர்ச்சிக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பாலஸ்தீன அதிபர் திரு மஹ்மூத் அப்பாஸ் ஐநா சபையில் நடைபெறவுள்ள உயர்மட்ட கூட்டத்தில் காணொலி வாயிலாக பங்கேற்க ஐநா அனுமதி அளித்துள்ளது. போர்ச்சுகல் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மேசிச் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை இது. நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: நிக்கலாய் சாப்பிடும்போது தாயை பார்த்து சொன்னான், நான் விவசாய இலாக்காவில் எனக்கு பிடிக்காத வேலை ஒன்றை பார்த்து வருகிறேன். நம்முடைய விவசாயிகள் எப்படி நாசமாகிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை கவனித்திருக்கிறது என் வேலை. ஒரு குற்ற புன்னகையோடு அவன் மேலும் பேசினான். பட்டினிதான் விவசாயிகளை அகாலத்திலே கல்லறைக்குள் தள்ளி செல்கிறது. அவர்களது குழந்தைகளும் பிறக்கும் போதே சோனியாக பிறந்து இலையுதர் காலத்தின் ஈசல் பூச்சிகளைப் போல் மாண்டு மடிக்கின்றன. எங்களுக்கும் இது தெரியும். இதற்குரிய காரணமும் எங்களுக்கு தெரியும். இந்த காரணத்தின் வளர்ச்சியை படிப்படியாக கவனித்துக் கொண்டு எங்களுக்கு சம்பளம் கூட கொடுக்கிறார்கள். ஆனால் இப்படியே இது போய்கொண்டிருந்தால் நீங்கள் ஒரு மாணவரா என்று கேட்டாள் தாய். இல்லை, நான் ஆசிரியர். என் தந்தை வியாத்தியாவில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் மேனேஜர். ஆனால் நானும் ஆசிரியர் வேலைக்கு தான் படித்தேன். கிராமத்திலே இருந்தபோது நான் முஜிக்குகளுக்கு புத்தகங்களை கொடுத்து உதவினேன். அதன் காரணமாக என்னை சிறையில் போட்டார்கள். தண்டனை காலம் முடிந்த பிறகு நான் ஒரு புத்தக கடையில் விற்பனைக்காரனாக வேலை பார்த்தேன். ஆனால் எனது ஜாக்கிரதை குறைவினால் மீண்டும் என்னை சிறையில் போட்டார்கள். கடைசியாக என்னை ஆர்காங்கல்ஸுக்கு நாடு கடத்தி விட்டார்கள். அங்கும் அங்கிருந்த கவர்னரின் வெறுப்புக்கு நான் ஆளானேன். அதன் காரணமாக மீண்டும் என்னை வெண்கடல் கரையில் உள்ள ஒரு சிறு கிராமத்துக்கு நாடு கடத்தினார்கள். அங்கு ஒரு 5 வருஷ காலம் வாழ்ந்தேன். சூரிய ஒளி நிறைந்த அந்த அறையில் அவனது குரல் மளமளவென பொழிந்தோடியது. இதற்கு முன்பே இது மாதிரி எத்தனையோ கதைகளை கேட்டிருக்கிறாள் தாய். எனினும் அந்த கதைகளை சொல்பவர்கள் ஏன் இத்தனை அமைதியோடு ஏதோ தவிர்க்க முடியாததொன்றை பேசுவது போல அவற்றை கூறுகிறார்கள் என்பது மட்டும் அவளுக்கு புரியவில்லை. இன்று என் சகோதரி வருகிறாள் என்றான் அவன். அவளுக்கு கல்யாணமாகிவிட்டதா? அவள் ஒரு விதவை. அவளது கணவன் சைபீரியாவுக்கு கடத்தப்பட்டு சென்றான். ஆனால் அவன் அங்கிருந்து தப்பியோடிவிட்டான். 2 வருஷங்களுக்கு முன்னால் அவன் ஐரோப்பாவில் காசநோயால் செத்துப்போனான். அவள் உங்களை விட இளையவளா? 6 வருஷம் மூத்தவள். நான் அவளுக்கு மிகவும் கடமைப்பட்டவன். அவள் இங்கு வந்து சங்கீதம் வாசிப்பது வரை நீங்கள் பொறுத்திருங்கள். அது அவளுடைய பியோனா வாத்தியம்தான். பொதுவாக சொன்னால் இங்குள்ள பொருள்களில் பெரும்பாகம் அவளுடையவைதான். புத்தகங்கள் மட்டுமே என்னுடையவை. அவள் எங்கு வசிக்கிறாள்? எங்கும் தான் என்று சிறு புன்னகையோடு பதில் சொன்னான் அவன். எங்கெல்லாம் ஒரு துணிச்சலான ஆசாமி தேவையோ அங்கெல்லாம் அவள் இருப்பாள். அவள் இந்த மாதிரி வேலைக்கு கூட செல்கிறாளா? ஆமாம், நிச்சயமாய் என்றான் அவன். அவன் சீக்கிரமே போய்விட்டான். தாய் இந்த மாதிரி வேலையை பற்றி சிந்திக்க தொடங்கினாள். அந்த வேலைக்காக ஒவ்வொரு நாளும் அமைதியோடும் விடாமுயற்சியோடும் தங்களை தாமே தத்தம் செய்து கொள்ளும் மனிதர்களை பற்றி நினைக்கும் போது ஏதோ ஒரு மலையின் முன்னே இரவு வேளையில் நிற்பது போல் அவளுக்கு தோன்றும். மத்தியானத்துக்கு மேல் நெட்டையான அழகிய பெண்ணொருத்தி வந்தாள். அவள் கரிய நிற உடை உடுத்தி இருந்தாள். தாய் கதவை திறந்தவுடன் அவள் தன் கையில் இருந்த மஞ்சள் நிறமான சிறு பையை கீழே நழுவ விட்டுவிட்டு தாயின் கையை பற்றி பிடித்தாள். நீங்கள்தானே பாவலின் தாய் என்று கேட்டாள். ஆம் என்று பதில் உரைத்தாள் தாய். எனினும் அந்த பெண்ணின் அழகிய கோலத்தை கண்டது முதல் அவளுக்கு என்னவோ போல் இருந்தது. நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்று கற்பனை எண்ணி இருந்தேனோ அப்படியே இருக்கிறீர்கள்.

0: நீங்கள் இங்கு வந்து வசிக்கப் போவதாக என் தம்பி எழுதியிருந்தான் என்று அவள் கூறிக்கொண்டே கண்ணாடியின் முன் நின்று கொண்டு தொப்பியை கழற்றினாள். நான் வெகு காலமாக பாவல் மிகலாயோடு நட்புரிமை கொண்டவள். அவன் உங்களை பற்றி கூறியிருக்கிறான். அவளது குரல் உள் அடங்கியிருந்தது. மேலும் அவள் மெதுவாகத்தான் பேசினாள். அவளது நடமாட்டங்கள் மட்டும் விறுவிறுப்போடும் வேகத்தோடும் இருந்தன. அவள் தனது சாம்பல் நிற கண்களால் புன்னகை புரிந்தாள். அதில் வாலிப பாவம் இருந்தது. அவளது கண்ணப் பொறியில் சிறு சிறு சுருக்க ரேகைகள் விழுந்திருந்தன. அவளது சிறு காதோரங்களுக்கு மேல் இளம் நரை ரோமங்களும் மின்னிக் கொண்டிருந்தன. எனக்கு பசிக்கிறது, கொஞ்சம் காஃபி குடித்தால் தேவலை என்றாள் அவள். அதற்கென்ன, தயார் செய்கிறேன் என்று பதில் உரைத்தாள் தாய். பதில் கூறிவிட்டு அவள் அலமாரிக்கு சென்று காஃபி சட்டியை எடுத்துக்கொண்டே கேட்டாள், என்னை பற்றி பாவல் சொன்னதாகவா சொன்னீர்கள்?
1: இவ்வளவோ சொல்லியிருக்கிறான்.
0: அந்த மாது தோல் சிகரெட் பெட்டியை திறந்து ஒரு சிகரெட்டை பற்றி வைத்தாள்.
1: நீங்கள் அவனை பற்றி ரொம்பவும் பயந்து போயிருக்கிறீர்களா
0: என்று கேட்டுக்கொண்டே அவள் அந்த அறைக்குள் உலவினாள். அடுப்பில் காஃபி சட்டிக்கு கீழாக எரியும் நீல நிற தீ நாக்குகளை பார்த்து கொண்டே லேசாக புன்னகை புரிந்தாள் தாய். அந்த பெண்ணின் முன்னிலையில் ஏற்பட்ட சங்கட உணர்ச்சியை விழுங்கி உள்ளடக்கிய அவள் உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்கியது. அப்படியென்றால் அவன் அவளிடம் என்னை பற்றி கூறியிருக்கிறான், நல்ல பிள்ளை என்று தனக்குத்தானே நினைத்து கொண்டு பிறகு மெதுவாக சொன்னாள், ஆமாம், அது ஒன்றும் சாமான்யமான சிரமம் அல்ல. ஆனால் முன்புதான் அந்த சிரமம் எனக்கு பெரிதாயிருந்தது. இப்போது அவன் தன்னந்தனியாக இல்லை என்பதால் எனக்கு கொஞ்சம் நிம்மதி. அந்த பெண்ணின் முகத்தை ஒருமுறை பார்த்து கொண்டே தாய் அவளது பெயரை கேட்டாள்.
1: சோஃபியா என்றாள் அந்த பெண்.
0: தாய் அந்த பெண்ணை கூர்ந்து பார்த்தாள். அந்த பெண்ணிடம் ஏதோ ஒரு பரபரப்பு, அதீதமான அவசரமும் துணிவும் கொண்ட பரபரப்பு காணப்படுவதாக தோன்றியது.
1: இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவர்கள் அதிக நாள் சிறையில் இருக்கக்கூடாது என்பதுதான்
0: என்று தீர்க்கமாக சொன்னாள் அந்த பெண்.
1: அவர்களுக்கு மட்டும் விசாரணையை சீக்கிரமே நடத்தினால் அவர்களை நாடு கடத்திவிட்ட உடனேயே பாவல் அங்கிருந்து தப்பியோடி வருவதற்கு நாம் உடனடியாக ஏற்பாடு செய்து தருவோம். அவன் இப்போது இங்கு அவசியம் இருந்தாக வேண்டும்.
0: தாய் வியந்து போய் சோஃபியாவை பார்த்தாள். சோஃபியா தனது சிகரெட் கட்டையை எங்கு போடுவது என்பதற்காக அங்கும் இங்கும் இடம் பார்த்து கொண்டிருந்தாள். கடைசியாக அவள் அந்த சிகரெட் கட்டையை ஒரு பூத்தொட்டியிலிருந்த மண்ணில் புதைத்து அமுக்கினாள்.
1: ஐயோ, அது பூக்களை கெடுத்து விடுமே
0: என்று தன்னை அறியாமல் கூறினாள் தாய்.
1: மன்னிக்க வேண்டும் என்றாள் சோஃபியா. நிக்கலோயும் இதே விஷயத்தை தான் எனக்கு எப்போதும் சொல்லுவான்.
0: அவள் அந்த சிகரெட் கட்டையை அதிலிருந்து எடுத்து ஜன்னலுக்கு வெளியே எரிந்தாள். இதை கண்டவுடனே தாய் மீண்டும் ஒரு சங்கட உணர்ச்சியுடன் அவள் முகத்தை பார்த்து கொண்டே ஒரு குற்ற உணர்வுடன் சொன்னாள், என்னை மன்னியுங்கள், நான் வேண்டுமென்று அப்படி சொல்லவில்லை, என்னை அறியாமலே வாய் வந்துவிட்டது.
1: உங்களுக்கு போதிக்க நான் யார்? நான் அசுத்தம் பண்ணினால் போதித்தால் என்னவாம்
0: என்று தோளை உலுக்கிக் கொண்டே கேட்டாள் சோஃபியா.
1: சரி, காஃபி தயாராகிவிட்டதா?
0: ரொம்ப நன்றி.
1: ஒரே ஒரு கோப்பை தானா? உங்களுக்கு ஒன்று வேண்டாமா?
0: திடீரென்று அவள் தாயின் தோளை பற்றி பிடித்து அவளை தன்னருகே இழுத்து அவளது கண்களை ஆழ்ந்து நோக்கிக் கொண்டே கேட்டாள்,
1: நீங்கள் என்ன வெட்கப்படுகிறீர்களா?
0: தாய் லேசாக புன்னகை புரிந்தாள். இப்பொழுதுதான் சிகரெட் கட்டையை பற்றி உங்களிடம் சொன்னேன், அதற்காக நான் வெட்கப்படுகிறேனா என்று கேட்கிறீர்களா என்றாள் தாய். தனது வியப்புணர்ச்சியை மூடி மறைக்காமல் அவள் மீண்டும் ஏதோ கேட்கும் பாவனையில் பேசினாள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

0: வருஷத்தால் அழியாத காவிய பாடல்கள். மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை கொஞ்சம் தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
1: மனதில்

0: நீங்காமல் இருக்கும் அமுத கானங்களை கேட்டு மகிழ்ந்து சங்கீத வானிலை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
1: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 1:05.

0: வணக்கம் நேயர்களே, முதன்மை அலைவரிசையில் மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் உங்களுடன் ஸ்ரீனிவாச முருகன். மகளிர் நேரம் நிகழ்ச்சியில புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ் துறை தலைவர் ஜி ரேவதி அவர்களுடைய தமிழ் எழுத்துக்களும் தமிழுக்கான பங்களிப்புகளும் குறித்து தான் தெரிஞ்சுக்கிருக்கோம். வணக்கம் பேராசிரியர் அவர்களே.
1: வணக்கம் ஐயா.
0: உலகின் தொன்மையான செம்மொழிகளில் ஒன்றாக திகழும் தமிழ் தனித்துவமான எழுத்து மரபையும் வளமான இலக்கிய பாரம்பரியத்தையும் கொண்டது. தமிழின் சிறப்பையும் அதன் தொன்மையையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பதில் தமிழ் எழுத்துக்களும் தமிழ் அறிஞர்கள் ஆசிரியர்களின் பங்களிப்பும் மிகவும் முக்கியமானது. பல்வேறு கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக இருக்கிறேன். தொடக்கமாக தமிழ் மீது உங்களுக்கு ஆர்வம் எப்படி ஏற்பட்டுச்சு, அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் உங்களுக்கும் இந்த இனிய வேளையிலே என்னுடைய வணக்கத்தை சொல்லி, தமிழ் என்று சொன்னாலே இனிமை என்று பொருள். உலகத்துல எந்த ஒரு மொழிக்கும் இப்படி ஒரு பெயர் வைத்திருப்பார்களான்னு பார்த்தீங்கன்னா இல்ல. எனவே அந்த மொழியே இனிமையானது என்ற ஒரு பொருளுடையதாக இருக்கிறது. பள்ளி பருவத்திலிருந்து படிக்கின்ற போதே அந்த தமிழை என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு கற்பிக்கின்ற போதும், நானாக அவற்றையெல்லாம் படிக்கிற போதும், அந்த சிறு வயது முதல்ல என்னுடைய நினைவு தெரிந்து நான் சொல்லணும்னா ஒரு 5ஆம் வகுப்பு முதலே நிறைய இதழ்கள் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அப்பெல்லாம் அந்த இதழ்கள் புத்தகங்கள் இதெல்லாம் வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கம் எனக்கு இருந்தது.
0: செய்தித்தாள்கள்,
1: ஆமா, அதெல்லாமே. அது மட்டும் இல்ல, மொழி பாடம் நடத்துகிற போது நம்ம பாத்தீங்கன்னா அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க நமக்கு இந்த எழுத்து முறைகள், சொற்களினுடைய வகைகள், தமிழ் மொழியினுடைய எழுத்து இலக்கணம், பேச்சு இலக்கணம், அந்த சொல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சொல் இலக்கணம் அது, மற்றும் தமிழர்களுக்கு மட்டுமே உரித்தாக இருக்கக்கூடிய பொருள் இலக்கணம். நீங்க 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு எல்லாம் வருகிற போது அந்த பொருள் இலக்கணம் அப்படிங்கறத நம்ம படிப்போம். அப்போ எழுத்து சொல் இலக்கணம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழியிலும் இருக்கு, ஆனா பொருள் இலக்கணம் என்பது நம்முடைய மக்களின் வாழ்க்கைக்கு உரிய இலக்கணம். எனவே மக்கள் வாழ்க்கைக்கு இலக்கணம் வகுத்த ஒரு மொழியாக தமிழ் மொழி இருக்கிறது என்பதும், அது மக்களினுடைய வாழ்வையும் நிலவியலையும் அடிப்படையாக கொண்டு எப்படி 5 திணையாக வகுக்கப்பட்டது, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று அதற்கான பொருள்களாக முதற் பொருள் என்றும் கருப்பொருள் என்றும் உரிப்பொருள் என்றும் வகுத்து தமிழர்கள் எப்படி வாழ்ந்திருக்கின்றார்கள், அதை எப்படி இலக்கியங்களாக அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள், அவதான் நமக்கு கிடைக்குது சங்க இலக்கியங்களாக. இதெல்லாம் படிக்கிற போது ஒரு ஈர்ப்பு, எவ்வளவு அறிவோடு வாழ்வியலை நம்முடைய முன்னோர்கள் அணுகியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒண்ணு. இதை இலக்கியம் சார்ந்து சொல்லலாம். அது போல இலக்கணம் சார்ந்து பாத்தீங்கன்னா பள்ளியில நம்ம படிக்கும்போது நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஒரு பெயர் சொல், வினை சொல், இடைச்சொல், உரிச்சொல் என்று அதெல்லாம் அவ்வளவு பாகுபடுத்தி நம்முடைய தமிழ் மொழியில இந்த இலக்கணங்கள் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி ஒரு சொல்லை குறிக்கக்கூடிய பல சொற்கள், அது போல பல பொருளை உணர்த்துகிற ஒரு சொல், இப்படி எல்லாம் நம்ம படிக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இப்ப எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, இப்ப தத்தைன்னு ஒரு சொல்லு இருக்கு. இந்த ஒரு சொல்லுக்கு பாத்தீங்கன்னா அந்த தத்தை என்கிற சொல்லும், கிள்ளை என்கிற சொல்லும், சுகம் என்கிற சொல்லும் வேற வேற சொற்கள், ஆனா கிளி என்ற ஒன்றை தான் அது உணர்த்தது. அப்போ ஒரு பொருளை உணர்த்துவதற்கு பல்வேறு சொற்கள் தமிழ் மொழியிலே இருக்கு. அதே போல வாரணம் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு, இது வேறு வேறு பொருளை உணர்த்துகிற ஒரு சொல்லா இருக்கு. கோழியை இது குறிக்கும், யானையை குறிக்கும், சங்கை குறிக்கும். அப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி நம்முடைய மொழியை வந்து அவர்கள் வளர்த்தெடுத்திருக்கிறார்கள், புது புது சொற்களை உருவாக்கி இருக்காங்க. ஏன்னா நம்முடைய மொழி ஏதோ ஒரு இந்த மனித வரலாற்றில அவர்கள் பேசுவதற்கும் கருத்து பரிமாற்றத்துக்கும் மட்டும் பயன்பட்ட மொழி கிடையாது, ஒரு பண்பட்ட மொழி. நம்ம ஆங்கிலத்தை சொல்லணும்னா சொபஸ்டிகேட்டட் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. எனவே அப்படிப்பட்ட ஒரு அருமையான மொழியினுடைய இலக்கியங்களை, இலக்கண கூறுகளை எல்லாம் படிக்கிற போது அந்த பள்ளி பருவத்தில் இருந்தும் கல்லூரி பருவத்தில் இருந்தும் வந்தப்ப நான் நிச்சயமா நினைச்சேன் நாம் வந்து தமிழ் இலக்கியம் படிக்க வேண்டும் அப்படின்னு. எனவே அங்க பள்ளியிலிருந்து தொடங்கிய அந்த ஆர்வம் கல்லூரிக்கு வந்து அந்த கல்லூரியிலே தமிழை படித்து தமிழ் இலக்கியத்தை முதன்மை பாடமாக எடுத்து அதிலே படித்து அதிலே கல்லூரியில் முதலாவதாக வந்து தங்கப்பதக்கம் பெறக்கூடிய அளவிற்கு என்னை உயர்த்தியதுன்னு சொன்னா அது காரணம் இந்த தமிழ் ஆர்வம், அந்த பள்ளி பருவத்திலிருந்து தொடங்கிய ஆர்வம் தான்.
0: உங்களுக்கு தமிழில் எப்படி ஆர்வம் ஏற்பட்டுச்சுன்னு அழகா தெளிவா சொன்னீங்க. தமிழ் எழுத்து பயணம் அது எப்போ தொடங்கிச்சு?
1: தமிழ் எழுத்து பயணம்

0: இன்னமும் பார்த்தீங்கன்னா, நான் சிறு வயதிலிருந்தே நான் சொன்னேன் இல்லையா, அந்த பள்ளி பருவத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய முதல்ல தொடங்கியது கட்டுரைகள். நிறைய கட்டுரைகள் எல்லாம் எழுதுவோம். அது போல பல போட்டிகளுக்கு சென்று அங்கே அதெல்லாம் கொடுக்கறது. அதில் நிறைய பரிசுகள் எல்லாம் நான் பெற்றிருக்கேன். அதே போல இன்னும் கொஞ்சம் கல்லூரி எல்லாம் வருகிற போது கவிதைகள் எழுதுவது, அது மாதிரி கதைகள் எழுதுவது. அதுலேயே என்னுடைய முதல் அந்த கதை தொகுப்பில் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏனோ அந்த விடியற் காலை நேரத்தின் மீது ஒரு அலாதியான ஒரு பெரிய விருப்பம். அந்த காலை பொழுது
1: இன்னொரு நிறைய பேருக்கு போய் சேரணும்னா, இப்ப நீங்க படிக்கிறீங்கன்னா உங்க ஒருத்தருக்கு தான் அதை போய் சேரும். ஆனா நான் ஒரு மேடையில பேசுறேன்னா ஒரே நேரத்தில் அது 100 பேரை, 500 பேரை, 1000 பேரை சென்று சேரும்,
2: உலகம் முழுக்க சேரும்
1: இல்லீங்களா. இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், இது எவ்வளவு பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் இல்லையா. எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையினால இந்த இரண்டிலுமே நான் வந்து அதிக கவனம் செலுத்தி தொடர்ந்து அதுல பயணிச்சு வந்திருக்கேன். எனவே என்னுடைய பேச்சு எழுத்து இரண்டுமே அப்படி தொடங்கியது தான்.
2: தொடர்ந்து பேசலாம், ஒரு ஷார்ட் பிரேக்.

0: வெல்கம் பேக். முதன்மை அலைவரிசையில் மகளிர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். தமிழுக்காக நீங்க செஞ்ச முக்கியமான பங்களிப்புகள் ஏதாவது இருக்கா?
1: கட்டாயமா தமிழ் மொழியினுடைய சிறப்பை நாம் உணரணும் முதல்ல. அடுத்தது அதை நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், ஏன்னா இன்றைக்கு சமுதாயம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மொழியை புறக்கணித்து விட்டு பிற மொழியின் மீது அந்த மொழியினுடைய ஆதிக்கத்தினாலே இன்றைக்கு எல்லோரும் வந்து தமிழ் மொழியை முழுமையாக பேசக்கூடியவங்க அப்படின்னு இல்லை பார்க்க போனீங்கன்னா. அதனால இன்றைக்கு வந்து ஒரு பொருள் தேடுதல் நிமித்தமாக, ஏன்னா பணம் வேணும் இல்லையா வாழ்க்கைக்கு, வேலை வேணும், அந்த அடிப்படையில நாம நிறைய பேர் போறாங்க. ஆனாலும் நாம் நம்முடைய தாய்மொழியை விட்டுவிடக்கூடாது. தாய்மொழியை விட்டு விடுவது என்பது நம்முடைய பெற்ற தாயையும் தந்தையும் விட்டு விடுவதற்கு ஒப்பானது. நம்முடைய தொழில் சார்ந்து நம்ம எந்த கல்வி வேணா கற்றுக்கொள்ளலாம். இப்ப மேலை நாடுகளை பாருங்க, அவங்க வந்து ஜப்பான்லயோ ஒரு சைனாலேயோ அல்லது ஜெர்மனியிலோ அவர்கள் எந்த மருத்துவராக இருப்பாங்க அல்லது பொறியாளராக இருப்பாங்க, ஆனாலும் அவர்கள் அவருடைய தாய்மொழியை மறந்து விடாமல் விட்டு விடாமல் படித்து கற்கிற ஒரு நிலையில இருப்பாங்க இல்லைங்களா. எனவே இந்த மொழியை நாம் கொண்டு சேர்க்கணும் கட்டாயமா. அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக இருக்கட்டும் அல்லது சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு கடமை நாம் தமிழர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இருக்கு. இன்னும் ஒரு படி மேலே கடந்து நான் என்ன நினைத்து பார்க்கிற போது, ஒரு ஆசிரியராக, ஒரு பேராசிரியராக, அதுவும் தமிழ்துறை பேராசிரியராக இருக்கின்ற போது இதை நாம் நிச்சயமாக நம்மால் ஆன ஒரு பணியாக ஏற்றது செய்யணும் அப்படின்னு நான் நிறைய வந்து தமிழ் குறித்த கட்டுரைகள், ஆய்வு கட்டுரைகள், திறனாய்வு செய்து நிறைய எழுதியிருக்கின்றேன். அது போலவே பல்வேறு நாடுகளுக்கு சென்று, குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் மலேசியாவில் இருக்கக்கூடிய மலாய் பல்கலைக்கழகம், அங்கு நேரில் சென்று அங்கு முதுகலை மற்றும் முனைவர் பட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்முடைய தொன்மையான தனிச்சிறப்பு மிக்க சங்க இலக்கியங்கள் குறித்து நான் உரையாற்றி இருக்கின்றேன். அது போல சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய இந்திய எழுத்தாளர் சங்கம், அங்கு சென்று சங்ககாலம் முதல் இன்றைக்கு வரையும் இருக்கக்கூடிய பெண்ணியம் குறித்து அங்கு எடுத்து கூறியிருக்கின்றேன். அது போல ஈப்போ என்று சொல்லக்கூடிய பேரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம், அங்கு சென்று கண்ணதாசனுடைய மன்றம் இருக்கிறது, அருணகிரிநாதர் மன்றம் இருக்கிறது, அங்கு சென்று அவருடைய படைப்புகளை, அருணகிரிநாதருடைய படைப்புகள், கண்ணதாசனுடைய படைப்புகள், இவை குறித்தெல்லாம் ஆய்வு செய்து அவற்றை கொண்டு சேர்த்திருக்கின்றேன். அது போல பினாங்கு நகரிலே இருக்கக்கூடிய மலேசிய வள்ளலார் பல்கலைக்கழகம், அங்கு வள்ளலாருடைய படைப்புகள் அவற்றை குறித்து ஆய்வு செய்து அங்கு சென்று அவற்றை எடுத்து கூறியிருக்கின்றேன். அதுபோல இலங்கை முழுவதும்

0: சென்று 10 நாட்கள் தொடர்ந்து பயணம் செய்து பல்வேறு இடங்களிலே அங்கு இருக்கக்கூடிய கொழும்பு, தமிழ்ச்சங்கம், வவுனியா, யாழ்ப்பாணம், திருகோணமலை, கிளிநொச்சி போன்ற பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய தமிழ்ச்சங்கங்களில் சென்று அங்கும் தமிழ் இலக்கியங்களின் சிறப்பு, தமிழனுடைய இலக்கண கூறுகளினுடைய சிறப்பு, தமிழ் இலக்கிய பரப்பு என்பது மற்ற இலக்கியங்களைப் போல அல்ல, மற்ற மொழியில் உள்ளது போல அல்ல. ஏனென்றால் நம்மிடம் வகை வகையான இலக்கியங்கள் இருக்கின்றன. சங்க இலக்கியங்கள் இருக்கின்றன, அற இலக்கியங்கள் அல்லது நீதி நூல்கள் இருக்கின்றன, பக்தி இலக்கியங்கள், காவியங்கள், காப்பியங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், சிற்றிலக்கியங்கள், அதன் பின்னாலே நவீன இலக்கியங்களாக நாம் பார்க்கக்கூடிய சிறுகதை, புதினம், நாடகம், மொழிபெயர்ப்பு நூல்கள், உரைநடை நூல்கள், புதுக்கவிதை என்ற இன்றைக்கு வரை இருக்கக்கூடிய பல்வேறு பரந்துபட்ட வகைமைகள் நம்மிடம் இருக்கின்றன. எனவே இவற்றை எல்லாம் கொண்டு சேர்க்கின்ற விதமாக நான் என்னுடைய எழுத்து மூலமாகவும் பேச்சின் மூலமாகவும் உலகம் முழுவதும் சென்று முடிந்தவரை சென்று பேசியிருக்கின்றேன். அதுபோல உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை தமிழ் சங்கங்களிலும் இன்றைக்கு இணையம் மூலமாக இணையக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நமக்கு.
1: வெளிநாடு வாழ் தமிழர்களுடைய தமிழ் ஆர்வம் எப்படி இருக்கு?
0: நிச்சயமா அவர்கள்தான் உண்மையிலேயே தமிழை வளர்க்கின்றார்கள். அதுதான் பெரிய மகிழ்வு நமக்கு. இன்னொன்று பெரிய குறையும் அதுதான். ஏனென்றால் இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பொருளுடைய அருமை நமக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? எனவே நம்மிடம் இருக்க மொழியை நாம் வந்து மெல்ல மெல்ல மெல்ல கைவிட்டுட்டே வரும். ஆனால் வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழர்கள் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வதற்காக, அவருடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக இன்னும் பல்வேறு நிமித்தங்களாக சென்றவர்கள், கிட்டத்தட்ட அகதிகள் போல சென்றவர்கள். அப்படி சென்றவர்கள் இன்றைக்கு அங்கு ஒரு நல்ல நிலைக்கு வந்த பின்னாலே அவங்களுடைய மனமெல்லாம் இங்கேதான் இருக்கு. நம்முடைய நாடு, மொழி, இனம் என்று அதன் மேலே இருக்கிறது. அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து நிறைய சங்கங்கள், அமைப்புகள் வைத்து தமிழ் வளர்க்கிறாங்க. அது மட்டும் இல்ல, மேலை நாடுகள்ல பல நண்பர்கள் நான் பார்க்கிற போது அவங்க வீடுல இன்றைக்கு அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அழகிய பெயர் வைக்கிறாங்க. நான் முன்னாடி சொன்ன ஒரு ஈப்போ நகரத்திலே ஒரு மருத்துவர், அந்த நகரத்தினுடைய முதன்மை மருத்துவர் அவர் தான். அவர் ஒரு தமிழர் தான், ஆனா பல தலைமுறையாக அங்க இருக்கக்கூடியவர். அவருடைய பிள்ளைகளுக்கு அழகாக கார்த்திகேயன் என்று பெயர் வைக்கிறார், கல்யாணி என்று பெயர் வைக்கிறார். ஆனா இன்றைக்கு நம்முடைய நாட்டுல பாருங்க, பிறக்கிற குழந்தைகளுக்கு நம்முடைய வாயிலே நுழையாது பல்வேறு பெயர்கள். அந்த பெயரெல்லாம் என்னன்னு நமக்கு தெரியாது.
1: ஆங்கிலம் கலந்து இருக்கும்,
0: ஆங்கிலம் கலந்து, வடச்சொல் கலந்து, ஏதேதோ பெயரெல்லாம் வைக்கிறாங்க. சுஷ்மிதா, சுசரிதா, ஏதேதோ சொல்றாங்க. ஆனா அங்க அவர்கள் நம்முடைய அந்த பெயரில் இருந்து, அது போல வீட்டுல கட்டாயம் பிள்ளைகளை தமிழ் படிக்க வைக்கிறாங்க. வெளியில அவங்க போய் வேற மொழி படித்தால் கூட, இப்ப சிங்கப்பூர்ல இருக்காங்கன்னா அவங்க மலாய் படிப்பாங்க, சீன மொழி, ஆங்கில மொழி படிப்பாங்க. அங்க தமிழும் இருக்கு, கட்டாயமா அரசு மொழியா இருக்கு. ஆனால் வீட்டுல அவங்க படிக்க வைக்கிறாங்க. படிக்க வைத்து நம்முடைய நூல்கள், திருப்பாவை நூலை பாராயணம் செய்ய வைக்கிறாங்க, திருவாசகத்தை படிக்க வைக்கிறாங்க. அந்த வார நாட்கள் இருக்கும் பாத்தீங்களா, அப்பெல்லாம் தேவார திருவாச பாடல்களை ஓதுற சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம செய்யறோமா நினைச்சு பாருங்க, கிடையாது. அப்ப நிச்சயமாக அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழர்கள் இங்கிருந்து சென்று விட்டாலும் இந்த வேரை விட்டு விடாமல், ஏன்னா இந்த தமிழ் என்கிற வேரில் இருந்து வளர்ந்தவங்க தான் அவங்க. எனவே அதை விட்டு விடாமல் அவர்கள் இன்றைக்கும் தொடர்ந்து அதை வந்து தங்களுடைய நாட்டில வந்து தமிழை பரப்ப வேண்டும், நிலைநிறுத்த வேண்டும். முக்கியமாக அடுத்த தலைமுறையாக தங்கள் குழந்தைகள் அதை விட்டுவிடக் கூடாது என்பதிலே மிகுந்த கவனமாக இருக்கிறாங்க.
1: இப்ப இலங்கை ஆகட்டும், மலேசியா ஆகட்டும், அங்க வாழும் தமிழர்கள் வந்து பேச்சு வழக்கு எப்படி மேடம் இருக்கு? நம்மள மாதிரி உடனடியா பேசுறாங்களா இல்ல கலோக்கியா?
0: இலங்கை எல்லாம் பாத்தீங்கன்னா மிக அருமையான தமிழ், தமிழ் மொழி வந்து அவங்க பேசக்கூடிய இப்படி ஒரு ஆங்கில சொல்லோ அல்லது வேற எந்த சொல்லோ கலக்காமல் பேசுவாங்க. இப்ப நம்மளே இருக்கக்கூடிய மக்கள் எத்துணை பேர் வந்து தொடர்ந்து பிற சொல் கலக்காமல் தமிழ்ல பேச முடியும் அப்படின்னு தெரியல. ஏன்னா அது வந்து அவங்க பேச்சின் ஊடாக மற்ற சொல்லெல்லாம் கலந்துதான் வருது. ஆனா அவங்க எல்லாம் அப்படி கிடையாது. ஆங்கிலம் பேசுகிற போது முழுமையான ஆங்கிலம் பேசுவாங்க, தமிழை பேசுகிற போது அவங்க நல்ல தமிழ் சொற்களை தெரிவு செய்து அவங்களுடைய பேச்சில் அது வந்துடும். ஏன்னா அந்த பழக்கமாக அதை வச்சிருக்காங்க. அதுவும் இலங்கை தமிழ் எல்லாம் ரொம்ப இனிய தமிழ். நீங்க சொல்றது மாதிரி அவங்களுடைய தமிழ் எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அதை விட இன்னொன்னு நான் அங்க கவனித்த ஒரு விஷயம் என்னன்னா, படித்தவர்கள் மட்டும் இல்ல, ஒரு சாதாரண வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இல்லத்து பெண்மணி அவங்க கூட இலக்கியம் பற்றி பேசுவாங்க. அவங்க கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா ஒரு இலக்கியம் குறித்து அவங்க பேசுவாங்க. அப்ப என்ன அப்படின்னா, இதனுடைய பொருள் என்னன்னா, எல்லோருமே அந்த தமிழ் மொழியின் மீது, அது நம்முடைய மொழி, தாய்மொழி, எனவே இதனை நாம் விட்டுவிடக் கூடாது என்று அதுல தொடர்ந்து ஒரு பயிற்சி பெற்று ஈடுபாட்டோடு இருந்துகிட்டே வராங்க, படிக்கிறாங்க தொடர்ந்து. ஆனா இன்னைக்கு வந்து நம்ம அப்படி இல்லை இல்லையா? இங்க இன்றைக்கு வந்து நீங்க போய் கேட்டீங்கன்னா நம்முடைய இலக்கியம் பற்றி கேட்டீங்கன்னா எத்தனை பேர் சொல்லுவாங்க நமக்கு தெரியாது.
1: பள்ளியில படிக்கிறதோட சரி பேசுறதோட சரி, ஆமா, ஆழ்ந்து
0: போய் படிக்கிறது இல்ல இல்லைங்களா? அதனால வெளிநாட்டில இருக்கக்கூடிய நீங்க கேட்ட இந்த இலங்கையில இருக்கட்டும் இல்ல மற்ற எந்த நாடுகளில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் அன்பர்கள், அதாவது

0: தமிழை நிச்சயமாக அவங்க தான் வந்து போற்றி பாதுகாத்துக்கிட்டே வராங்க. அதுல வந்து அவங்க என்ன பண்றது இல்லைன்னா எந்த விதமான ஒரு சமரசமும் செய்து கொள்வதில்லை. அதுதான்
1: தொடர்ந்து பேசலாம். ஒரு ஷார்ட் பிரேக்.

0: வெல்கம் பேக் முதன்மை அலைவரிசையில் மகளிர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். உங்களுடைய எழுத்துக்கள்ல என்ன தனிச்சிறப்பு இருக்கு? உங்கள் படைப்புகள்ல எந்தெந்த கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க?
1: இப்ப என்னுடைய படைப்பு அப்படிங்கறது என்னுடையது தமிழ் சார்ந்த இலக்கியங்களை நான் படிக்கிற போதே என்னை ரொம்ப கவர்ந்த விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ் இலக்கியங்களினுடைய பொதுவாகவே இலக்கியம் என்றால் என்னன்னா, இதுவும் மற்ற எந்த மொழியிலும் கிடையாது, இலக்கு கூட்டலியும் இலக்கியம். இலக்கு என்பது ஒரு நோக்கம், லட்சியம். எனவே நம்முடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன, நோக்கம் என்ன, லட்சியம் என்ன என்பதை எடுத்து சொல்லுவது தான் இயம்புவதுதான் இலக்கியம். அதுதான் தமிழ் மொழியினுடைய சிறப்பு. அது மட்டுமல்ல, இலக்கியத்துக்கு ரெண்டு பண்புகள் உண்டு. ஒன்று, நம்மை மகிழ்விப்பது. நீங்க படிக்கிற போது என்ன அழகான ஒரு உவமை சொல்லியிருக்காங்க, என்ன எப்படி ஒரு கற்பனை இதுல இருக்கு இல்லைங்களா, நம்ம அப்படி ரசித்து பார்க்கிறோம். அது மட்டுமே இலக்கியத்தினுடைய பண்பு இல்லை. இன்னொரு பண்பு முக்கியமானது, அதுதான் அறிவுறுத்துவது. அறிவுறுத்துவதுனா, ஒரு இலக்கியத்தை படித்து அதன் மூலம் நம்ம ஒரு நீதியை கத்துக்கணும், ஒரு அறத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே நம்ம நெறிப்படுத்துவதற்கு இலக்கியத்தை படைத்த ஒரே மொழி வந்து தமிழ் மொழி தான். அதனால தான் நன்னூல் என்கின்ற நம்முடைய நூல், இலக்கண நூல் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா, பவனந்தியார் அதனுடைய ஆசிரியர் சொல்றாரு, அறம் பொருள் இன்பம் வீடடைதல் நூல் பயனேன்னு சொல்லுவார். ஒரு நூல் என்ன பயனை நமக்கு தரணும் அப்படின்னு சொன்னா, அது அறத்தையும் பொருளையும் இன்பத்தையும் நமக்கு எடுத்து கூற வேண்டும், அதன் மூலமாக வீடு வேறடைதல் அப்படின்னு சொல்லுவார். இதை சுருக்கமா சொல்லணும்னா, எப்படி நம்ம தெளிவா சொல்லலாம் அப்படின்னா, ஒருவன் அறவழியில் நின்று பொருளை ஈட்டினால் அதனால் பெறுகிற இன்பம், அந்த இன்பத்தோடு நம்ம வாழ்ந்த மனிதர்கள் இங்க வாழ்க்கையை இன்பமாக வாழ்வதுதான் நமக்கு எல்லாம் விருப்பமானது, அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் அதற்கு அடிப்படையாக இருப்பது பொருள், அந்த பொருள் அறவழியில் வர வேண்டும். எனவே அறவழியில் நின்று பொருளை ஈட்டி முறையான இன்பத்தை துய்த்து ஒருவன் வாழ்வானால் அவனுக்கு வீடு பேறு அல்லது மோட்சம், முக்தி என்று சொல்லுவாங்க. இதெல்லாம் தானே வந்து சேரும் அப்படிங்கிறது தான் இந்த கொள்கையாக இருக்கு. அதனால்தான் வள்ளுவர் பாருங்க, இதை மனதில் கொண்டுதான் அவர் என்ன பண்ணாருன்னா, அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் எழுதியிருக்காரு. ஆனா அவர் வீடு பேருன்னு ஒரு பால் எழுதல இல்லையா? ஏன் எழுதலன்னு சொன்னா, ஒருவன் அறவழியிலேயே இருக்கான்னு வச்சுக்கோங்க, அறவழியில் நின்று பொருளை ஈட்டி அதன் மூலம் முறையான இன்பத்தை துய்த்து வாழ்வானால் அவன் வேற எங்கேயும் போக வேண்டாம், கடவுளை தேட வேண்டாம், மற்ற யாரையும் பார்க்க வேண்டாம், எந்த வழியிலும் போக தேவையில்லை. அவனுக்கு வீடு பேரு என்பது, நற்கதி என்பது தானே வந்து சேரும். அதனால்தான் அவர் அதை விட்டுட்டார். நாள் கொள்கை தான் அறம் பொருள் இன்பம் வீடடைதல் நூல் பயனேன்னு சொன்னாங்கன்னா, அப்ப ஏன் வள்ளுவர் சொல்லலன்னா, இதுதான் வாழ்க்கை தத்துவம் என்று சொல்றேன். அப்போ மனிதனை செம்மைப்படுத்துவது தான் இலக்கியம், நம்மளை செதுக்கிறது. ஏன்னா நாம வந்து அறிவினால் மட்டுமல்ல உணர்வுகளுக்கு ஆட்பட்டவர்கள். அப்ப உணர்வு என்ன செய்யும் அப்படின்னா, நம்மளை நிறைய தவறுகளை செய்ய வைக்கும். அப்போ அந்த உணர்வுக்கு ஆட்பட்டு இருக்கக்கூடிய மனிதர்களை அந்த நெறியிலே செல்லாமல் நல்வழியில் தடுத்து நல்ல வழி பாதையை காட்டுவது தான் இலக்கியமாக இருக்கிறது. இதை வந்து நம்முடைய எல்லா இலக்கியங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த கருத்துக்களை எல்லாம் நம் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். ஏன்னா இன்னைக்கு பாருங்களேன், நாட்டுல கல்வி மிகுந்திருக்கு, பொருளாதாரம் மிகுந்திருக்கு, அறிவியல் வளர்ச்சி மிகுந்திருக்கு, ஆனா குற்றங்கள் குறைந்திருக்கானா, அதுவும் மிகுந்துதான் இருக்கு, போய்கிட்டே இருக்கு. அப்ப இதுக்கு காரணம் என்னன்னா, மனிதர்களிடையே இருக்கக்கூடிய அந்த மனித நேயமோ அன்போ கருணையோ பிற உயிர்களை தன்னுயிர் போல கருதுகின்ற ஒரு நிலையோ இதெல்லாம் இல்லை. அப்ப இந்த பண்புகளை அறங்களை எல்லாம் நம்முடைய நூல்கள், நான் சொன்ன முன்னாடி சங்க இலக்கியத்திலிருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இலக்கியங்கள் வரை, இந்த இலக்கியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ஒன்னொன்றிலும் ஒரு ஒரு அறங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அப்ப இந்த உண்மைகளை எல்லாம் எடுத்து சொல்லி மக்களுக்கு வந்து இதை புரிய வைக்கணும், இதை வாழ்க்கையில பின்பற்ற வைக்கணும். இதை ஏற்கனவே சொல்லிட்டு போயிட்டாங்க, நாம் வந்து எப்படி ஐம்புலன்களுக்கு ஆட்பட்டு இந்த உலக இன்பங்களிலே மூழ்கி தவறு செய்யறோம் அப்படிங்கறதுக்கு திருமூல ரொம்ப அழகா ஒரு பாடல் சொல்வாரு. அந்த பாடல் எனக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல், பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு ஐந்துண்டு, மேய்ப்பாரும் இன்றி வெறித்து திரிவன, மேய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசுவைந்தும் பாலாய் சொரியுமே அப்படிங்கிறது இந்த பாடல். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, இங்க பார்ப்பான் என்பது மனிதனை குறிக்குது, அவன் இடத்துல ஐந்து பசுக்கள் இருக்கிறது அப்படிங்கிற, அது ஐந்து என்னன்னா நம்முடைய ஐம்புலன்கள், கண்ணு காது மூக்கு வாய், அடுத்தது நம்முடைய மெய் என்று சொல்லக்கூடிய இந்த உடல் என்று. இந்த ஐம்புலன்கள் வழியா தான் நம்ம இந்த உலகத்தை பார்க்கிறோம், கேட்கிறோம், ரசிக்கிறோம், அந்த இன்பத்தை வந்து துய்க்கிறோம். மேய்பாரும் இன்றி வெறித்து திரிவன, இது நம்ம கடங்கி இருக்கணும், ஆனா நாம என்ன பண்றோம், இந்த ஐம்புலன்களுக்கு அடிமை ஆயிடுறோம் இல்லைங்களா. அது வந்து நம்ம கடங்கி இருக்கணும், ஆனால் நாம் அவற்றுக்கு அடிமையாகிறோம். மேய்ப்பாரும் இன்றி வெறித்து திரிவன, இதை மேய்க்க கற்றுக்கொண்டால் மேய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால், நம்முடைய மனம் அடங்கினால் பார்ப்பான் பசுவைந்தும் பாலாய்

0: ஆச்சரியமே. நம்ம இது வந்து என்ன பண்ணும், நமக்கு இன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது ஏன் அவர் சொல்றாருன்னா, எப்பொழுது இந்த ஐம்புலன் நடக்கம் இல்லையோ அப்பொழுது என்ன ஆகுதுன்னா, மனசுல ஆசை வருகிறது, பேராசையாக மாறுகிறது. இந்த ஆசையினாலே மனிதன் பொய், களவு, கொலை, பிறரை புறஞ்சொல்லுதல் என்று ஒவ்வொரு தீய தீய குணங்கள் அவனிடம் வந்து வந்து சேர்ந்துடும். அப்போ இந்த மாதிரியான அறங்களை எல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நம்முடைய இலக்கியங்களின் சிறப்பை நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது ஒன்று.
1: கண்டிப்பா.
0: அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மொழி, நம்முடைய தமிழ் மொழியினுடைய சிறப்பே என்னன்னா, உலகத்தினுடைய மூத்த மொழி. உலகத்தில் என்னவெல்லாம் மொழிகள் தோன்றி இருக்கோ அதுக்கெல்லாம் அடிப்படை நம்முடைய மொழியில் இருந்து தான் அவை கொண்டு சேர்த்திருக்கின்றன அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ தமிழ் மொழி அடிப்படையாக கொண்டுதான் நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகள் எல்லாம், அதுலேயும் பார்த்தீங்கன்னா கன்னடம், தெலுங்கு, மலையாளம், இவை எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழின் அடியாக பிறந்தவை தான். தாய்மொழி தமிழ் மொழி தான். கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் உன் உதரத்து உதித்தெழுந்தே ஒன்று பல ஆயிடினும் உன் சீரிழமை திறம் வயந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என்று மனோன்மணியம் சுந்தரனார் அதனால் தான் பாராட்டுகிறார் தமிழ் அன்னையை. சரி பரவாயில்ல, நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய மொழிகள் தோன்றுது. ஆனா இன்றைக்கு மொழியியல் வல்லுநர்கள் ஆய்வு செய்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய அதனுடைய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஸ்பெயின் நாடு, அந்த ஸ்பெயின் நாடுல இருக்கக்கூடிய அந்த மக்கள் பேசுகின்ற இந்த ஸ்பானிஷ் மொழின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மொழியில தமிழ் சொற்கள் இருக்கின்றது. நம்ம வந்து பாருங்க, கட்டுமரம் சொல்றோம் இல்லைங்களா, ஸ்பானிஷ் மொழியில கட்டுமரான் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி மேசைன்னு சொல்றோம், அவங்க மேசான்னு சொல்றாங்க. அது போல கோப்பை என்பது கோப்பா என்றும், அலமாரி என்பது அலமாரியோ என்றும் அந்த ஸ்பானிஷ் மொழியில இன்றைக்கும் அவங்க வழங்கி வராங்க. இந்த சொல்லெல்லாம் நம்முடைய தமிழ் கொடுத்தது தான். உலகை வணிகத்தின் மொழியாக இருந்து தன் கட்டுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய ஆங்கில மொழி, அதுல பாத்தீங்கன்னா நம்ம சொல்லலாம் மாங்கோ என்கிற சொல் மாங்காயிலிருந்து சென்றதுதான் பாக்குறோம் இல்லைங்களா, சாண்டல் சந்தனத்திலிருந்து சென்றது, அது மாதிரி காஷ்நெட் கசுன பருப்பு என்கின்ற அந்த முந்திரி பருப்பு, அதுதான் அங்க காஷ்நெட் என்று சொல்லப்படுகிறது. அது மாதிரி கிரேக்க மொழியில பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய அரிசி என்கிற சொல் தான் ஒரைசா என்று அந்த மொழியிலே வழங்கப்படுது. ஹீப்ரூ மொழியில நம்முடைய தோகை என்கிற சொல் தோகா என்று வழங்கப்படுது. அப்போ இந்த மொழியியல் ஆராய்ச்சி செய்வதற்கும் இலக்கண ஆய்வு செய்வதற்கும் இப்படி பல பல தரவுகள் வந்து நம்ம கிட்ட கொட்டி கிடக்குது. இதெல்லாம் நாம் அறியாதவர்களாக பெரும்பான்மையானவர் இருக்கின்றார். நல்ல படித்தவர்கள் அறிஞர்களுக்கு தெரியும், ஆனா இது நாம் எல்லோருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. எனவே இவற்றையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு நிலையிலே என்னுடைய கட்டுரைகள் எழுத்துக்கள் எல்லாம் அமைகின்றது.
1: தொடர்ந்து பேசலாம், ஒரு ஷார்ட் பிரேக். மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
1: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து. இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: வெல்கம் பேக். முதன்மை அலைவரிசையில் மகளிர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு உங்களுடைய எழுத்து எப்படி எல்லாம் உதவுது?
1: இப்போ நான் எழுதுவது மட்டும் இல்ல, பல்வேறு தமிழ் அமைப்புகள் இதனோட எல்லாம் சேர்ந்து அந்த அமைப்புகளின் ஊடாக வெளியிடப்படுகின்ற ஆய்வு நூல்கள் இவற்றில் எல்லாம் என்னுடைய கட்டுரைகள் எல்லாம் இடம்பெறுகின்றன. அது மட்டுமல்லாமல் எழுதுகின்றவர்களை ஊக்குவிக்க வேண்டும் இல்லையா. அதனால பாத்தீங்கன்னா நிறைய நம்முடைய வெளிநாடுகளில் உள்ள மன்றங்களோடு இணைந்தும் நான் செயலாற்றி இருக்கேன். குறிப்பா சொல்லணும்னா நம்ம சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய சிங்கப்பூர் வாழ்வியல் இலக்கிய பொழி என்கின்ற அமைப்பு நம்முடைய தொல் தமிழருடைய இந்த சங்க இலக்கியங்கள் குறித்து அவர்கள் தொடர்ந்து பல்வேறு நூல்களை எல்லாம் வெளியிட்டு வராங்க. அமைப்புகளில் வைத்து சிறந்த பேச்சாளர்களை அழைத்தும் அங்கு பேச வைக்கிறாங்க. அவர்கள் ஆண்டுதோறும் வெளியிடக்கூடிய நூல் இருக்கிறது, அந்த நூலிலும் நான் எழுதி வருகிறேன். அதுபோல மற்றவர்களையும் எழுதுவதற்கு அவர்களுக்கு ஊக்கம் அளித்து அதில் எழுத வைத்து அந்த நூலினுடைய அந்த ஆண்டுதோறும் வருகிற அந்த இதழ் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய ஆசிரியர் குழுவிலும் நான் இடம்பெற்றிருக்கிறேன். இது மட்டும் இல்ல, இது போல இன்னும் நிறைய நூல்களுக்கு நான் ஆசிரியர் குழுவில் இடம்பெற்று அந்த சிறப்பான கட்டுரைகளை எல்லாம் பெற்று அதில் நாங்கள் தொடர்ந்து பிரசுரித்து வருகிறோம்.
0: உங்களுடைய எழுத்துக்கள் சமூகத்தில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நீங்க நினைக்கிறீங்க மேடம்?
1: என்னுடைய எழுத்தை படிக்கின்றவர்கள் நிறைய பேர் வந்து என்னிடம் வந்து சொல்றது உண்டு, இந்த கருத்து நான் இது வரைக்கும் படிச்சதில்லை, இப்ப நீங்க சொல்லும் பொழுதுதான் இவ்வளவு செய்திகள் இது உள்ள இருக்குங்க தெரியுது அப்படின்னு. அது போல நான் பேசுகிற போதும் அந்த பேச்சை கேட்டுட்டு நிறைய பேர் வந்து இந்த கருத்தை நீங்கள் சொல்லுகிற முறைமை அது வந்து மிக சிறப்பாக இருக்கிறது, இது மாதிரி ஆய்வு செய்து நீங்கள் நிறைய வந்து பேசணும் எழுதணும் என்னெல்லாம் வேண்டுகோள் வச்சிருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான ஒண்ணு நான் இங்க சொல்றதுக்கு விருப்பப்படுறேன். நம்முடைய புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அன்னை சிவகாமி பள்ளி, அங்கு சென்று பேசுவதற்கும் அங்கு கட்டுரை எல்லாம் எழுதின மாணவர்களுடைய அந்த கட்டுரை திருத்தி அந்த கருத்துக்களை அவர்களுக்கு சொல்வதற்கும் சென்ற போது அங்கு ஒரு மாணவர், அவர் வந்து பிளஸ் ஒன் படித்துக் கொண்டிருந்தார். அப்ப அவர் வந்து அதுல முதலாவதாக வந்தார். அவர் வந்து நான் சொன்ன அந்த கருத்துக்களை அந்த குறிப்புகளை எல்லாம் இப்படி எல்லாம் எழுதினா சிறப்பா இருக்கும் என்று எடுத்துரைத்தது பேசியது எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு, அம்மா நான் வந்து உங்களுடைய மாணவனாக வந்து உங்களிடம் படிக்க வேண்டும், அதுவும் தமிழ் படிக்க வேண்டும் என்று சொல்லி அது ஒரு சிறு பிள்ளையினுடைய பேச்சாக இருக்கும் என்று நான்

0: அது சரிப்பா அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு வந்துட்டேன். ஆனா பாத்தீங்கன்னா 2 வருடம் கழித்து அந்த மாணவர் எங்களுடைய தாகூர் கல்லூரிக்கு வந்து எங்களுடைய தமிழ் துறையிலே படித்து, அவர் இளங்கலை படித்து பின்னால் முதுகலை படித்து இப்பொழுது தமிழ் துறையிலேயே ஆசிரியர் படிப்பும் படித்து அந்த ஆசிரியர் பயிற்சி பெற்று அவர் இப்ப எதிர்காலத்திலே நல்ல இன்னொரு மாணவ சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றார் என்று சொன்னால், இது போன்ற ஒரு பெரிய தாக்கத்தை நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம் என்பது ஒரு பெரிய மகிழ்வு. ஏன்னா நாம் செய்யக்கூடிய தொழில் நாம் ஆசிரியராக இருக்கின்றோம் என்று சொன்னால் அந்த தொழிலுக்கு நாம் உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். எனவே நான் படித்து உயர்ந்தது மட்டுமல்ல, என்னுடைய மாணவர்கள் உயர்ந்து அவர்கள் நாளைக்கு வாழ்க்கையிலே ஒரு பெரிய நிலைக்கு வர வேண்டும், முக்கியமாக அவர்களும் பல்வேறு மாணவர்களை உருவாக்குகின்ற ஆசிரியர்களாக வர வேண்டும் என்பதுதான் நிறைவேறி இருக்கிறது என்பதை பார்க்கும் போது ஒரு பெரிய மகிழ்வும் நிறைவும் எனக்கு ஏற்படுகிறது.
1: தொடர்ந்து பேசலாம், ஒரு ஷார்ட் பிரேக்.

0: வெல்கம் பேக் முதன்மை அலைவரிசையில் மகளிர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். தமிழுக்காக நீங்க எதிர்கொண்ட சவால்கள் ஏதாவது இருக்கா?
1: நிச்சயமா, தொடர்ந்து முதல்ல இருந்தே சவால் தான். ஏன்னா பள்ளி படிப்பை முடித்திட்டு கல்லூரிக்கு வரும்பொழுது தமிழ் இலக்கியம் படிக்கணும்னு சொல்லும் போதே எல்லாரும் என்ன தமிழா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா நான் வந்து அந்த பிளஸ் ஒன் பிளஸ் டூ என்று சொல்லக்கூடிய அந்த உயர்நிலை பள்ளியை கடந்து வருகிற போது அறிவியல் சார்ந்து படித்தேன். ஆனாலும் கூட எனக்கு அந்த இலக்கியத்தின் மீதான ஒரு தீராத ஒரு விருப்பம் இருந்து கொண்டே இருந்தது, ஆவல் இருந்தது.
0: அறிவியல் படிக்கிற மாணவர்கள், கணக்கு படிக்கிற மாணவர்கள், தமிழ் படிக்கிற மாணவர்கள் ஒரு மாதிரியா
1: பார்ப்பாங்க இல்லையா? அப்போது என்னுடைய குடும்பத்திலுமே எல்லாருமே வேறு வேறு துறை சார்ந்தவங்க. அப்ப என்ன இதுவா படிக்க போறேன் அப்படின்னு கேட்டாங்க. நான் இலக்கியம் தான் படிக்க போறேன், ஏன்னா இந்த இலக்கியம் வந்து எப்படிப்பட்டதுன்றது அதை படிக்கின்ற போது எனக்கு தெரியுது. எனவே இதை படித்து நிச்சயம் வாழ்க்கையிலே முன்னேறுவேன், வெற்றி பெறுவேன் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதனால அங்கிருந்து தமிழ் இலக்கியத்தை படித்து இளங்கலை, முதுகலை, பின்னர் முனைவர் பட்டம் சங்க இலக்கியத்திலே ஆய்வு செய்து அங்கு முனைவர் பட்டம் பெற்றேன். அது போலவே தொடர்ந்து நம்முடைய தமிழ் இலக்கியம் சார்ந்த சைவ சித்தாந்தம் என்கின்ற அந்த ஒரு படிப்பு படித்து அதில் பட்டம் பெற்றேன். அதுபோல இதழியல் மற்றும் தகவல் தொடர்பியல் என்கின்ற அந்த கல்வியும் பயின்றேன். இன்றைக்கு காலம் மாற மாற கணினி யுகமாக மாறிக்கொண்டிருக்கிறது இல்லையா? அதனால இன்றைக்கு கணினியும் நாம் கற்று தேர்தல் என்பது அவசியம். எனவே கணினி குறித்தும் நான் கற்றுக்கொண்டேன். அது போலவே தெலுங்கு மொழி, மலையாள மொழி, ஹிந்தி மொழி என்று பல மொழிகளையும் நான் கற்று அறிந்திருக்கின்றேன். எனவே தொடர்ந்து இப்படி தமிழுக்காக தொடங்கி இந்த பயணம் முதலிலே சவால்களோடு தான் இருந்தது. ஆனாலும் இன்றைக்கு எல்லோரும் பார்க்கின்ற போது அவர்கள் பெரிதும் மகிழ்கிறார்கள். ஏனென்றால் நிச்சயம் தமிழ் அன்னை நம்மை என்றைக்கும் கைவிட மாட்டார். எனவே தமிழ் படிப்பதனால் என்றைக்கும் உயர்வு கிட்டும் என்பதையும், அதுவும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு. எனவே அவர்கள் யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை, அஞ்ச வேண்டியதில்லை, தங்களுடைய எதிர்காலம் குறித்து அவர்கள் ஐயுற தேவையில்லை.
0: தமிழ் மொழியை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லணும்னா என்ன செய்யணும்?
1: அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது என்பது காலத்தினுடைய கட்டாயம் மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவருடைய கடமை. அதை நாம் உணரணும். இது எங்க தொடங்கணும்னா முதல்ல வீட்டில தான் தொடங்கணும். இப்ப வீட்டில இருக்கக்கூடிய பெற்றோர் தான் இதை தொடங்கி வைக்கணும். ஆனா இன்னைக்கு பெரிய ஒரு மாற்றம் என்னவாக இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, பெற்றோர் என்னங்க பண்றாங்க, பிள்ளைகள் வந்தா ஒரு ஆங்கிலத்துல ஒரு ரைம் சொல்லு, அல்லது டாடியை கூப்பிடு, மம்மியை கூப்பிடு, என்ன சொல்றாங்க,
0: ஒரு பாரதியார் பாடல் பாடுன்னு
1: பாடுன்னு கேட்கும். அம்மா அப்பான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. அம்மா அப்பான்னு சொன்னாலே அவங்களுக்கு அது ஏதோ ஒரு இதா இருக்கு. ஆங்கில சொல் தான் அவங்களுக்கு உயர்வாக இருக்கிறதுன்னு போது அங்குதான் தொடங்கணும் நம்ம. எனவே பெற்றோர் எந்த, நான் சொல்றது எந்த மொழியவர்கள் நான் முன்பு சொன்னது போலவே கற்றுக்கொண்டாலும் பரவாயில்லை, எவ்வளவு மொழி கற்றுக்கொள்கிறோமோ அவ்வளவு சிறப்பு. ஆனால் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய தமிழ் மொழியை அவர்கள் எந்த நாளும் மறந்துவிடக் கூடாது என்பதிலே பெற்றோர் கவனமாக இருக்கணும். அவர்கள் தமிழ் கற்பதற்கு எல்லா விதமான வாய்ப்புகளையும் கொடுத்து அவர்களை ஊக்கப்படுத்தி வீட்டிலே பேசுவது, அதுபோல எழுதுவது, தினசரி பத்திரிகைகள் எல்லாம் தமிழிலே கொடுத்து அவர்களை வாசிக்க சொல்வது என்றெல்லாம் அவர்களை பழக்க வேண்டும். அடுத்த கட்டமாக பள்ளிக்கூடங்களிலே, கல்லூரிகளிலே இந்த நிலை தொடர்ந்து இந்த தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களை அவர்களுடைய பேச்சு திறனை அறிந்து, எழுத்து திறனை அறிந்து அவர்களை ஊக்குவிக்கின்ற பணிகளை எல்லாம் செய்ய வேண்டும். இதற்கும் மேலே அடுத்த கட்டமாக அரசும் இதற்கான முயற்சிகளை எல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்கொள்ளுகிற போது நிச்சயம் தமிழ் மேலும் மேலும் மேலும் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும்.
0: ஆங்கில கல்வி மோகமும் கொஞ்சம் இருக்கு,
1: கட்டாயமா இருக்கு, கட்டாயமா இருக்கு.
0: இப்படி இருக்கும்போது இளைஞர்களுக்கு ஆர்வம் வர்றதுக்கு என்ன செய்யணும்?
1: அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாக்கணும். தமிழ் படித்தால் எனக்கு வேலை கிடைக்கும் என்கிற நம்பிக்கை தான் நிச்சயம் அது படிப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு மனப்பான்மை என்ன வந்திருக்குன்னா, தமிழ் படிப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டா என்கிற ஒரு நிலை இருக்கிறது. எனவே அந்த நிலையை மாற்றி தமிழ் படிக்கின்ற மாணவர்களுக்கு அல்லது தமிழ் வழியில் கற்கின்ற மாணவர்களுக்கு இத்தனை சதவிகித இடஒதுக்கீடு வேலை வாய்ப்புகளில் இருக்கிறது என்பது போன்ற அந்த மாற்றங்களை கொண்டு வருகிற போது தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிச்சயம் அதில் ஒரு ஆர்வம் ஏற்படும். அது மாதிரி தமிழ் இலக்கியங்களில் ஆய்வு செய்பவர்களை நாம் ஊக்குவிக்க வேண்டும். அந்த ஆய்வு செய்பவர்களுக்கான ஊக்கத்தொகைகளை இதையெல்லாம் அரசு வழங்கலாம். இது போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகிற போது நிச்சயம் நாள்தோறும் இந்த தமிழானது மாணவர்களிடையே ஒரு சிறந்த இடத்தை பெற்றிடும். அவங்களும் விருப்பத்தோடு வந்து படிப்பார்கள்.
0: தொடர்ந்து பேசலாம். ஒரு ஷார்ட் பிரேக்.

0: வெல்கம் பேக். முதன்மை அலைவரிசையில் மகளிர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். உங்கள் எழுத்து பயணத்துல உங்களுக்கு கிடைத்த மறக்க முடியாத அனுபவம் இருக்கா?
1: நிச்சயமா. என்ன

0: அந்த சிறு வயது முதல்ல மிகுந்த ஆர்வம் உண்டு. அப்படி நான் எழுதி எல்லாம் வருகிற போது நான் இளங்கலை முடித்து 21 வயது முதுகலைக்கு செல்கிறேன். அப்பொழுது உலக அளவிலான ஒரு எழுத்து போட்டி ஒன்று நடைபெற்றது. அதை அமெரிக்க தமிழ்ச்சங்கம் நடத்தியது. அமெரிக்க தமிழ்ச்சங்கம் உலகம் முழுவதும் உள்ளவர்களுக்கான இந்த போட்டியை அறிவித்து அதில் பல்வேறு பேராசிரியர்கள், தமிழ் அறிஞர்கள், ஆர்வலர்கள், சான்றோர்கள் என்று அத்துணை பேரும் கலந்து கொண்டார்கள். அதிலே நானும் ஒரு மாணவியாக கலந்து கொண்டேன். அப்படி கலந்து கொண்ட போது அதனுடைய இறுதி சுற்றுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஏன்னா உலக அளவிலான அந்த கட்டுரைகள் என்று வருகிற போது 1000க்கும் மேற்பட்ட கட்டுரைகள், அவற்றிலிருந்து ஒன்றே ஒன்றுதான் தேர்ந்தெடுக்கப்பட்டது. 2ம் பரிசு 3ம் பரிசு எல்லாம் இல்லை, முதல் பரிசு மட்டுமே அறிவிக்கப்பட்டது. அந்த முதல் பரிசு எனக்கு கிடைத்தது. அமெரிக்க தமிழ்ச்சங்கம் வழங்கிய 10,000 ரூபாய் அந்த பணம் பொற்கிழியும் அதற்கான சான்றோடும் அந்த சிறப்பானது எனக்கு கிடைத்தது. ஒரு பெரிய மகிழ்வு. அன்றைக்கு கல்லூரி பேராசிரியருடைய சம்பளம் 2000 ரூபாய் தான். எனக்கு கிடைத்த அந்த பரிசு தொகை 10,000 ரூபாய். அதுல என்னுடைய தந்தை ஒரு மனையை கூட வாங்கி போட்ட. அது இன்றைக்கு கோடியை தாண்டி மதிப்பு மிக்கதாக இருக்கிறது என்று சொன்னால், இதில் பணம் மட்டுமல்ல, அந்த பணத்தை கடந்து நாம் அதை உழைத்து அதற்கான தரவுகளை எல்லாம் திரட்டி அதை எழுதியதும், அதிலும் என்னுடைய பேராசிரியர் அதை கண்டு இந்த செய்தி அறிந்த உடனே, அவருடைய இல்லம் அரக்கோணத்தில் இருக்கிறது, அரக்கோணத்தில் இருந்து அவர் எங்கள் வீட்டிற்கு விடியற்காலை 7 மணிக்கு வந்து என் தாய் தந்தையிடம் இந்த செய்தியை சொல்லி அமெரிக்க தமிழ்ச்சங்கம் இந்த பரிசை இவருக்கு வழங்கி இருக்கிறது என்று என்னை பாராட்டி விட்டு சென்றார். எனவே அது ஒரு மறக்க முடியாத மகிழ்வான, இன்னும் சொல்ல போனால் என்னுடைய எழுத்துக்களுக்கெல்லாம் ஊக்கம் தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லலாம். அது ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கிறது.
1: தமிழுக்காக உங்களுடைய எதிர்கால பங்களிப்பு எப்படி இருக்கணும் நீங்க விரும்புறீங்க?
0: தொடர்ந்து எழுத வேண்டும். ஏனென்றால் நாம் அப்படியே ஒரு காலகட்டத்திலே ஏதோ ஒரு காரணத்திற்காக இன்றைக்கு தொழில் இந்த ஆசிரியர் பணியில் இருக்கின்றோம். எனவே இந்த எழுதுவதும் பேசுவதும் இருக்கின்றது. இதற்கு பின்னால் அது தேவையில்லை என்றெல்லாம் இல்லாமல், நம்முடைய பணி சார்ந்தும் பணிக்கு பின்னால் ஓய்வு பெற்ற பின்னாலும் இன்னும் பார்க்க போனால் அப்பொழுது நிறைய ஓய்வு கிடைக்கும். அப்படி கிடைக்கின்ற போது இன்னும் மேலும் மேலும் மேலும் பல நூல்களை ஆய்வு செய்து நம்முடைய தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய அத்துணை இலக்கிய பரப்புகள், இலக்கணங்கள் என்று இவற்றை எல்லாம் நூல்களாக ஆக்கி மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். அதுபோல மாணவர்களுக்கு இதையெல்லாம் எடுத்து சொல்லி அவர்களும் நிறைய எழுதுவதற்கும், ஏனென்றால் நாங்கள் கல்லூரியிலேயே அந்த வாய்ப்பை உருவாக்கி தருகிறோம். எப்பொழுதும் மாணவர்களை ஊக்குவித்து நிறைய எழுதுவதற்கும், மாணவர் இதழ்கள் உருவாக்குறாங்க இல்லையா, கல்லூரியிலேயே மாணவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு இதழ் மாதந்தோறும் உருவாக்கலாம். அதில் அவர்கள் தொடர்ந்து எழுதலாம், கவிதைகள் எழுதலாம், கட்டுரைகள் எழுதலாம், துணுக்குகள் எழுதலாம், பல செய்திகளை எழுதலாம், நகைச்சுவை கூட எழுதலாம். இது எல்லாமே அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு. எனவே இதெல்லாம் உருவாக்குகிற வகையிலே தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
1: தமிழ் எழுத்துக்கள் வெறும் குறியீடுகள் அல்ல, அவை பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து வரும் தமிழரின் மொழி, இலக்கியம், பண்பாடு மற்றும் அறிவு பாரம்பரியத்தை தாங்கி நிற்கும் அடையாளங்களாகும். அந்த எழுத்துக்களை சரியாக கற்றுக்கொள்வதும் பயன்படுத்துவதும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதும் நம்முடைய ஒவ்வொருவரின் பொறுப்பாகும் இல்லைங்களா மேடம்?
0: கட்டாயமா.
1: தமிழ் எழுத்துக்களின் வரலாறு, அதன் தனி சிறப்பு, இப்படி பல்வேறு பயனுள்ள கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். தமிழை நேசிப்போம், தமிழ் எழுத்துக்களை போற்றுவோம், தமிழை தொடர்ந்து வளர்ப்போம். இன்றைய நிகழ்ச்சி தமிழ் ஆர்வலருக்கு மட்டுமல்லாமல் தமிழ் கற்க விரும்பும் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களை சந்திச்சு பேசினதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் மேடம்.
0: எனக்கும் மிக்க மகிழ்ச்சி உங்களோடு உரையாடியதும். இதன் வழியாக நாம் தமிழ் சார்ந்து பல்வேறு கருத்துக்களை நம்முடைய நேயர்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு களத்தை நீங்கள் அமைத்துக் கொடுத்திருக்கிறீர்கள். அதற்கும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்களே, இதுவரை மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் ஜி ரேவதி அவர்களுடைய தமிழ் எழுத்துக்களும் தமிழுக்கான பங்களிப்புகளும் குறித்து கேட்டீர்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.

0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. External Affairs Minister Dr. S. Jaishankar reaffirms India's support for Bhutan's development.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி எண் 4 இரண்டாவது குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 6050006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: என்றும் இனியவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என் அண்ணன் திரைப்படத்திலிருந்து. கே வி மகாதேவன் இசையில் TM சவுந்தரராஜன், S ஜானகி பாடிய பாடல்.

நேயர்களின் கவனத்திற்கு. புதுச்சேரி அரசு தட்டாஞ்சாவடி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் விடுத்துள்ள அறிவிப்பு. புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் 2026-27 ஆண்டின் நிதியாண்டில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்குதல் என்ற திட்டத்தின் மூலம் தகுதி வாய்ந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு இப்பொழுது குறிப்பிடப்படும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. ஒரு முறை நிதியுதவியாக தலா ரூபாய் 10 லட்சம் வழங்கப்பட உள்ளது. பயிர் வகைகள், சிறுதானியங்கள் மற்றும் கரும்பு மதிப்பு கூடுதல் நிறுவனம் அமைத்திட 35% மானியம் அல்லது ரூபாய் 10 லட்சம் மிகாமல் வழங்கப்படும். பேக்கேஜிங் மற்றும் வர்த்தக முத்திரை உருவாக்குதல் ஆகியவற்றிற்கு ஒரு முறை நிதியுதவியாக ரூபாய் 5 லட்சம் வழங்கப்படும். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் நிலையான சுய நிர்வாக அமைப்புகளாக செயல்படவும் உழவர்களுக்கான சேவைகளை திறம்பட வழங்கவும் இந்த திட்டம் உதவும். நிதி உதவி பெறுவதற்கான விண்ணப்பங்களை தகுதியுள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகத்தை அணுகி பெற்றுக்கொள்ளலாம். முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேவையான இணைப்புகளுடன் அக்டோபர் 23 மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த செய்தியை புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கூடுதல் வேளாண் இயக்குநர் தெரிவித்துள்ளார்.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முதன்மை அலைவரிசையில் என்றும் இனியவை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். வியட்நாம் வீடு திரைப்படத்திலிருந்து பி. சுசிலா, டி. எம். சௌந்தரராஜன் இணைந்து பாடிய பாடல்.

0: நிமிடம்.
1: வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கு நாம ஒரு நேபாளி மொழி பாடலை கத்துக்க போறோம். அது ஒரு தேசபக்தி பாடல். சரி, இந்த பாடலை உங்களுக்கு எழுத சொல்லி கொடுக்க வந்திருக்காங்க சகோதரி சீமாஜா அவர்கள். நல்லது குழந்தைகளே, முதல்ல நம்ம பாடலை எழுதிப்போமா? இந்த பாடலை எழுதியவர் ருத்ர போடியால் அவர்கள். இதற்கு இசையமைத்திருப்பவர் சுமன் கார்கி அவர்கள். சரி, முதல்ல பல்லவி எழுதிப்போமா?
2: மாதி மாதி
3: மாதி மாதி
2: ஹிமால் கோ
3: ஹிமால் கோ
2: சேதோ முகுட் லாயி

இப்போ முழு பாடலையும் தப்லா இசையோடு சேர்ந்து பாடுவோமா? இந்த பாடல் 8 அக்ஷரம் கொண்ட ஆதித்தாளத்தில் அமைஞ்சிருக்கு.

0: சப்பாஷ் குழந்தைகளே, ரொம்ப அருமையா ஸ்ரத்தையா கத்துக்கிட்டீங்க. இசைக்கு பாஷை முக்கியம் இல்லை, பாவம் தானே முக்கியம். உங்களோட ஒருமித்த குரல்ல இந்த நேபாள மொழி பாடலை கேட்கும்போது எவ்வளவு இனிமையா இருந்தது தெரியுமா? மீண்டும் சந்திப்போமா? வணக்கம் குழந்தைகளே.
1: இதுவரை நேயர்கள் கேட்டது சேர்ந்திசை பாடற் பயிற்சி.
2: கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, என் மீது சாயவா.
3: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க.
2: இனி நான் உன்னை என் கண்ண போல பாத்துக்க போறேன்.
3: ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன், கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன், கம்ப்யூட்டர் பயன்பாடை குறைச்சிக்கிறது மட்டும் இல்லாம, கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
4: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
5: மரங்கள் தான் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு முக்கியம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மருத மரம் வச்சுருக்கேன், நாவல் வச்சுருக்கேன், அத்தி வச்சுருக்கேன், இலுப்பை வச்சுருக்கேன், அகத்தி வச்சுருக்கோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பராமரிப்பு வந்து தேவை கிடையாது. வாழைக்கு வந்து பராமரிப்பு கண்டிப்பாக உண்டு. இது வாழை வந்து பராமரிப்பு எதுக்குன்னா, வாழை இலையை வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து கட் பண்ணி நான் மார்க்கெட்டுக்கு கொடுத்துட்றேன். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குளத்தள்ளிடும். குளத்தள்ளினோடனே இப்போ திருமண நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் என்கிட்ட வந்து மரமாக வாங்கிட்டு போகிறாங்க. தேவைப்படுற பொதுமக்களுக்கும் வந்து கொடுத்துட்டு வச்சுருக்கோம்.
4: மரம் நமக்கு வரம் குறித்து சென்னை விருகம்பாக்கம் ஜி முல்லைவனம் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: நேரம் 2:55. வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்சமாக திருச்சிராப்பள்ளியில் 82.2 மில்லிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்சமாக 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உயர்ந்துள்ளது. திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் 39

0: 5.5 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 23.4 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 11.6 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் வெப்பம் பதிவாகியுள்ளது. புதுவையில் கணிசமாக வெப்பநிலை அதிகரித்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றம் ஏதுமில்லை. திருவள்ளூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் வெப்ப அளவு இயல்பை விட மிக மிக அதிகமாகவும் சென்னை, கரூர், நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை விட மிக அதிகமாகவும் தஞ்சாவூர், கன்னியாகுமரி, ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, ராமநாதபுரம், கோயம்புத்தூர் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் இயல்பை விட அதிகமாக வெப்பம் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. சுமார் 4.5 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு உள் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் மராத்வாடாயிலிருந்து தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் வரை உள் கர்நாடகா மற்றும் கேரளா வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கற்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், சேலம், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், மதுரை, சிவகங்கை, கடலூர், பெரம்பலூர் மற்றும் புதுவையிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை, நாளை மறுநாள் மற்றும் வரும் 23ஆம் தேதி வரை நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று மற்றும் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்சமாக 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கு இன்று தெற்கு அந்தமான் கடற்பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வடக்கு அந்தமான் கடற்பகுதிகள், தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை 19ஆம் தேதி முதல் வரும் 22ஆம் தேதி வரை தென்மேற்கு வங்கக்கடலின் தென்பகுதிகள், அந்தமான் கடலின் அநேக பகுதிகள் மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். அதிகபட்சமாக புள்ளம்பாடி, திருச்சியில் 8 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. தஞ்சாவூரில் 7 சென்டிமீட்டரும் பயணியர் விடுதி, சிவகங்கை மாவட்டம், விமான நிலையம் ஆகிய இடங்களில், தஞ்சாவூர், பூதலூர் பகுதிகளில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தொடர்ந்து வத்தளை அணைக்கட்டு, திருச்சிராப்பள்ளியில் 4 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மேலும் கஞ்சனூர், விழுப்புரம் மாவட்டம், கடவுர் மற்றும் திண்டுக்கல், விருதுநகர்,
1: नमस्कार आकाशवाणी समाचार के साथ मैं कनकलता। विदेश मंत्री डॉ एस जयशंकर ने भूटान के विकास संबंधी लक्ष्यों और प्राथमिकताओं के लिए भारत के सहयोग की पुष्टि की है। भूटान यात्रा के दौरान डॉ जयशंकर ने भूटान के विदेश मंत्री लिनपो डीएल धुएंगल के साथ द्विपक्षीय सहयोग के सभी आयामों तथा आपसी महत्व के क्षेत्रीय और अंतर्राष्ट्रीय मुद्दों की समीक्षा की। दोनों पक्षों ने भारत भूटान साझेदारी को सुदृढ़ करने में हुई प्रगति की सराहना की। श्री जयशंकर और

0: முடியாது, பேச முடியாது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சீக்கிரமாக வந்து இந்த டென்டல் ப்ராப்ளம்ஸ் வந்து வந்துடும் சர்க்கரை நோய் இல்லாமல்.
1: ஓகே ஓகே டாக்டர், விளக்கம் வந்து கேட்டிருப்பாரு. ஓகே டாக்டர், அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்த வாயிலிருந்து துர்நாற்றம் இல்லையா, இந்த பேட் ப்ரீத் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அது வருவது சர்க்கரை நோயின் அறிகுறியாக இருக்குமா?
0: ஆ, சர்க்கரை நோயாலையும் அந்த பேட் பிரெத் வரலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ நம்ம காலையில் வந்து ஒரு தடவை ப்ரெஷ் பண்ணுறோம், நிறைய பேர் நைட்டு ப்ரெஷ் பண்ணுறது, இப்போ காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நம்ம சாப்பிட்றது எல்லாமே அந்த உமிழ்நீர் கூட சேர்ந்து நம்ம பேசும்போது சிரிக்கும்போது நம்மளுக்கு அந்த உமிழ்நீர் வந்து சுரப்பி இருக்குல்ல, சுரந்து அப்போ அதை ஃப்ளஷ் பண்ணி உள்ளே போயிடும் பார்த்தீங்களா. சில டைம் அந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா அதான் வந்து அந்த உமிழ்நீர் சுரப்பி வந்து கம்மியாக இருக்கிறதுனால அந்த ட்ரை மவுத் வருதுல்ல, அப்போ அதனால் என்ன ஆகும், மோஸ்ட்டாக ஃப்ளஷ் ஆகாது. அப்போ என்னாகும், ட்ரையாக இருக்கிறதுனால அந்த பாக்டீரியாலாம் அப்படியே ஃபார்ம் ஆகி அதை அந்த எல்லோ கலரில் லேயர் வந்து ஃபார்ம் ஆகிடும். சில பேருக்கு வந்து அந்த ப்ரெஷ் பண்ணாலுமே போகாது, ஏன்னா ஸ்டிக்கி இல்லையா, அங்கே வந்து அதிகமாக நம்ம குளுக்கோஸ் கண்டென்ட், சுகர் பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த பல்லுலேயே வந்து ஒட்டிக்கும். ஒட்டிட்டு நாளடைவில் அந்த மஞ்சள் அதை எடுத்தாலே வரும், பேத்துட்டு வரும் எல்லோ கலரில், அது பிளேக்குன்னு சொல்லுவாங்க, அது அந்த மாதிரி இருக்கிறதுனால

நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். ஆகாஷவாணி புதுச்சேரி 1215 கிலோ ஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் மாலை ஒலிபரப்பு தொடங்குகிறது. நிலையத்தில் நேரம் 5:16. இந்த மாலை நேரத்தின் இனிமையான காற்றலைகளில் மெல்ல மிதந்து வருவது பொன்மாலை பொழுது.

தினம் தினம் ஒரு புது தலைப்புடன் உலாவரும் இந்நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு கருப்பு. கருப்பு இருளின் நிறமா, இல்லை அழகின் நிறமா, கம்பீரத்தின் நிறமா, இல்லை காதலின் நிறமா? இன்றைய நிகழ்ச்சியில் கருப்பின் பல பரிமாணங்களை இசையோடு ரசிக்கலாம். இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியின் தொடக்கமாக கருப்பு தலைப்பில் திரைப்படம் என்ற பாடல் என்றாலே அனைவரது உதடுகளும் முணுமுணுக்கும் பாடல் இது. அழகு என்றால் வெண்மை மட்டும்தானா? கருமைக்கும் இருக்கிறது ஒரு தனி கவர்ச்சி. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. வெற்றி குடிக்கட்டு படத்திற்காக அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல்.

கருப்பின் பல பரிமாணங்களை ஒரே பாடலில் வழங்கிய பாடலது என்றும் திகட்டாத பாடலது. கருப்புக்குள் ஆயிரம் அழகுகள் ஒளிந்திருக்கின்றன. எளிமையான இயல்பிலும் தனி அழகுண்டு. அந்த அழகை சொல்லும் பாடல் காஞ்சனா படத்திற்காக சுஜித் சுரேசன் தர்ஷனா பாடியது.

நிலா என்றாலே வெண்மையாய்த்தான் இருக்கும் என்று நினைப்போம் அல்லவா? ஆனால் இரவின் கருமையில் முதல் நாள் நிலா என்றும் கருமைதான். இதோ அந்த கருப்பு நிலா பாடல், என் ஆசை மச்சான் படத்திற்காக சித்ரா பாடியது.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புதன்மை விமரிசிகள் பொன்மாலை பொழுது. இன்றைய தலைப்பு கருப்பு. கருப்பு இரவு தன் மடியில் கதைகளை மறைக்கின்றது. கருவிழி சொல்லாத ரகசியங்களை சுமக்கின்றது. புரியாத புரிதாக இருந்தாலும் மனது ஈர்ப்பது கருப்பின் நிறம்தான். தொடர்ந்து கேட்கலாம் கொம்பன் படத்திற்காக வேல்முருகன், மாளவிகா சுந்தர் பாடிய பாடல்.

0: பொன் மாலை பொழுது ஒலித்து கொண்டிருக்கிறது கருப்பு. கருப்பு காகமிடும் முட்டை கருப்பில்லை, கருத்த மேகம் பொழியும் மழை நீரின் கருப்பில்லை, கருத்த விழி பார்க்காத நிறமில்லை, கருப்பு தரும் அழகிற்கு வேறெதும் ஈடில்லை. ஏழையின் சிரிப்பில் இப்படத்திற்காக உன்னிமேனன் அனுராதா ஸ்ரீராம் பாடியது.
1: கரு கரு கருப்பாயி நீ வெளுத்தது ஏன் கருப்பாயி தொழு

இதுவரை நேயர்கள் கேட்டது பொன்மாலை பொழுது. நேரம் 5:30. முதன்மேலே ஒரு சிலினி கேட்கலாம். தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: इस कार्यक्रम के बाद अब हमारा आज का समय यहीं पर समाप्त होता है। तो उमंग की तकनीकी टीम यानी जगबंधु, चेतना, अर्षद, कुसुमलता और वीरेंद्र के साथ मुझे यानी विमलेश को अगले सप्ताह तक के लिए आज्ञा दीजिए। नमस्कार।
1: उमंग, उमंग, उमंग, उमंग, उमंग।
2: நேயர்கள் இதுவரை தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய விளம்பர தர நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
3: வான் வார்ப்பது நீர்மழை, இசை வார்ப்பது தேன்மழை.
4: குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே.
3: தினமும் இரவு 10 மணி முதல் 11 மணி வரை முதன்மை அலைவரிசையில் உங்கள் செவிகளை நனைய வைக்க வருகிறது தேன்மழை.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 6 மணி. முதன்மை அலைவரிசையில் கேட்கலாம் திரை இசை. தொடக்கமாக வருகிறது மாரி 2 படத்துக்காக தனுஷ் தி பாடிய பாடல்.

0: திரைசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை 20வது ரோஜ்கார் விழாவில் பல்வேறு அரசு துறைகளில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000 பேருக்கு நியமன கடிதங்களை வழங்குகிறார். புதுடெல்லியில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை இயக்கவியலின் எதிர்காலம் குறித்த சர்வதேச மாநாட்டை நாளை காலை பிரதமர் தொடக்கி வைக்கிறார். இந்தியாவில் கலாச்சார மேன்மை மற்றும் கற்பனை வளம் காரணமாகவே படைப்பு திறன்சார் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இஎஸ்ஐ திட்ட பயனாளிகளுக்கு பணமற்ற முறையில் மருத்துவ சேவை வழங்க ஜிப்மர் நிர்வாகத்திற்கும் இஎஸ்ஐ கழகத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காணொலி காட்சி மூலமான 20வது ரோஜ்கார் விழாவில் பல்வேறு அரசு துறைகள் மற்றும் அமைப்புகளில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000 இளைஞர்களுக்கு நியமன கடிதங்களை வழங்கி உரையாற்ற இருக்கிறார். இந்த ரோஜ்கார் மேளா நாட்டில் 45 இடங்களில் நடைபெறவுள்ளது. பாதுகாப்பு, ரயில்வே, நிதி, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நியமன கடிதங்களை பெறவுள்ளனர். இதையும் சேர்த்து ரோஜ்கார் மேளாக்கள் மூலம் நியமன கடிதம் பெற்றவர்களின் எண்ணிக்கை 12,75,000 அதிகரிப்பதும் நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் இளைஞர் பங்கேற்பை வலுப்படுத்துவதில் அரசு காட்டி வரும் அக்கறையின் பிரதிபலிப்பாக ரோஜ்கார் மேளாக்கள் அமைவதும் குறிப்பிடத்தக்கது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காலை புதுடெல்லியில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை இயக்கவியலின் எதிர்காலம் குறித்த சர்வதேச மாநாட்டை தொடக்கி வைக்கிறார். தேசிய பசுமை தீர்ப்பாயம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த 2 நாள் மாநாட்டில் 17 நாடுகளிலிருந்து சுற்றுச்சூழல் நிபுணர்கள், உயர்நிலை நீதிபதிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். மாநில சட்ட சேவை ஆணையங்கள், சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையங்கள் மற்றும் சதுப்பு நில ஆணையங்களின் பிரதிநிதிகளும் மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள். முக்கியமான சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை பிரச்சினைகள் குறித்தும் அறிவியல், சட்டம், நிர்வாகம் மற்றும் அமைப்பு ரீதியிலான அனுபவங்களின் அடிப்படையில் இப்பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான அணுகுமுறைகள் குறித்தும் மாநாட்டில் விவாதிக்கப்படும். மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை

0: செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து நீடிக்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. சேவா சங்கல்ப் அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை அடிப்படையிலான ஜல்ஜீவன் இயக்கத்தினால் கிராமப்புற வீடுகளுக்கு குழாய் மூலமான குடிநீர் இணைப்பு கிடைத்திருப்பது குறித்து காண்போம்.
1: குழாய் மூலமான குடிநீர் இணைப்பு என்பது அனைத்து வீடுகளின் அடிப்படை தேவையே தவிர நகர்ப்புற வசதி மட்டுமே அல்ல என்பதை கருத்தில் கொண்டு 2019 தொடங்கப்பட்ட ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் கடந்த ஜூன் மாதம் வரை 12.6 crore கிராமப்புற வீடுகளுக்கு குழாய் மூலமான குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. 2019 3.23 crore கிராமப்புற வீடுகள் மட்டுமே குழாய் மூலமான குடிநீர் வசதி பெற்றிருந்த நிலையில் தற்போது இந்த எண்ணிக்கை சுமார் 16 crore அதிகரித்துள்ளது. இதன் மூலம் நாட்டின் 82% கிராமப்புற வீடுகள் குழாய் மூலமான குடிநீர் வசதியுடன் கூடிய வீடுகளாக மேம்பட்டுள்ளன. 11 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இதில் 100% இலக்கை ஏற்கனவே எட்டியுள்ளன. ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் குடிநீர் விநியோகத்திற்கான குழாய் கட்டமைப்பை உருவாக்குவதற்கு அப்பாற்பட்டு நீர்வள சேமிப்பு, மழைநீர் சேகரிப்பு, நிலத்தடி நீர் மட்டத்தின் உயர்வு மற்றும் கழிவுநீர் மேலாண்மை பணிகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் உருவாக்கப்படும் அடிப்படை வசதிகளை பராமரித்து பாதுகாக்கும் பொறுப்பு சமூகத்திடமே விடப்படுவதால் மக்கள் பங்கேற்பும் வலுப்பெறுகிறது. இத்தகைய பணிகள் தொடர்பாக கிராமங்கள் தோறும் 500,000 நீர்வள குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதில் குறைந்தபட்சம் 50% அளவிற்கு பெண் உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளனர். மொத்தம் 24.8 lakh பெண்களுக்கு குடிநீர் தர பரிசோதனையில் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. ஜல்ஜீவன் இயக்கத்தினால் குடிநீர் எடுத்து வருவதற்காக வெளியே செல்லும் கட்டாயத்தில் இருந்து சுமார் 9 crore பெண்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இதனால் தினசரி மொத்தம் 5.5 crore மணி அளவிற்கு பயனாளி குடும்பங்களின் நேரம் சேமிக்கப்படுவதாகவும் வேளாண்மை மற்றும் தொடர்புடைய பணிகளில் பெண்கள் பங்கேற்கும் நேரம் சுமார் 7.4% அளவிற்கு அதிகரித்திருப்பதாகவும் உலக சுகாதார அமைப்பு மதிப்பிட்டுள்ளது. கிராமப்புற குடும்பங்களின் அன்றாட பிரச்சனையாகவே இருந்த குடிநீரை சுகாதாரம், கண்ணியம் மற்றும் புதிய வாய்ப்புகளுக்கான அடித்தளமாக மாற்றியுள்ள ஜல்ஜீவன் இயக்கம் தற்போது 2028 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது.
0: சர்க்கரை ஆலைகளின் உற்பத்தி செலவு 25% குறைந்திருப்பதன் முழுமையான பலன்களை வியாபாரிகள் நுகர்வோருக்கு வழங்க வேண்டும் என மத்திய அரசு கூறியுள்ளது. இந்திய சர்க்கரை உற்பத்தியாளர் சங்கத்துடன் இன்று மத்திய உணவுத்துறை செயலர் நடத்திய கூட்டத்தில் இவ்வாறு வலியுறுத்தப்பட்டது. சர்க்கரை தேவை அதிகமுள்ள மொத்த நுகர்வோர் 30 தேவைக்கான சர்க்கரையை கையிருப்பில் வைத்துக் கொள்ளலாம் என்றாலும் 15 மேற்பட்ட தேவைகளை முன்கூட்டிய அனுமதியுடன் இறக்குமதி செய்யப்பட்ட சர்க்கரையிலிருந்தே வாங்கி வைத்துக் கொள்ளலாம் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. இந்தியாவில் கற்பனை வளம், கலாச்சார மேன்மை மற்றும் புதுமையாக்க முயற்சிகள் காரணமாகவே படைப்பு திறன்சார் பொருளாதாரம் வேகமாக வளர்ச்சியடைந்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். படைப்பு திறன்சார் பொருளாதாரத்தின் வளர்ச்சிக்கு ஏற்ற சட்டங்கள் மற்றும் கொள்கைகள் என்பது குறித்து ஹரியானா மாநிலம் சோனிப்பட்டில் OP ஜிண்டால் உலக பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற மாநாட்டில் அவர் உரையாற்றினார். அமைச்சரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: திரைப்படம், அனிமேஷன், கேமிங், விளம்பரம், நூல்பதிப்பு, டிஜிட்டல் உள்ளடக்கம் போன்ற படைப்பு திறன்சார் துறைகளில் தற்போது 5.7 crore இந்தியர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும், இத்துறைகளின் வளர்ச்சியினால் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் மற்றும் தொழில் முனைவு வாய்ப்புகள் உருவாகி வருவதாகவும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். இத்துறைகளுக்கு தேவையான மனித வளத்தை போதிய அளவில் உருவாக்கவே மத்திய அரசு இந்திய படைப்பு திறன்சார் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திற்கும் பள்ளிக் கல்லூரிகளில் படைப்பாற்றல் ஆய்வுக்கூடங்களை உருவாக்கும் பணிகளுக்கும் நிதி ஆதரவு அறிவித்திருப்பதாக அவர் கூறினார். படைப்பாளிகளுக்கு நியாயமான ஊதியம், காப்புரிமை பாதுகாப்பு கிடைப்பதையும், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பொறுப்பான பயன்பாட்டையும் உறுதிப்படுத்த உரிய சட்டங்கள் மற்றும் கொள்கைகள் தேவை என டாக்டர் எல் முருகன் மேலும் வலியுறுத்தினார்.
0: புதுச்சேரி ஜிப்மரில் ESI திட்ட பயனாளிகளுக்கு பணமற்ற முறையில் மருத்துவ சேவை வழங்குவது தொடர்பாக ESI கழகத்திற்கும் ஜிப்மர் நிர்வாகத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீர்சிங் நேகி முன்னிலையில் ESI கழகத்தின் புதுச்சேரி மண்டல அலுவலகத்தைச் சேர்ந்த மாநில மருத்துவ அதிகாரி டாக்டர் சுப்பிரமணியன், ஜிப்மர் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் சஹா வினோத்குமார் ஆகியோர் இந்த உடன்பாட்டில் கையெழுத்திட்டனர். காரைக்கால் திருப்பட்டி

0: சேலம் அரசு ஆண்கள் தொழிற்பயிற்சி நிலையத்தில் பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் முகாம் வரும் 23ஆம் தேதி புதன்கிழமை நடைபெறவுள்ளது. பல்வேறு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இம்முகாமின் போது தொழில் பழகுனர் பயிற்சிக்கு ஆள் தெரிவு செய்ய உள்ளனர். 5 முதல் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள், ஐடிஐ, டிப்ளமா அல்லது பட்டப்படிப்பு முடித்தவர்கள் உரிய சான்றிதழ்கள் மற்றும் ஆதார் அட்டையுடன் இதில் கலந்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழில் பழகுனர் பயிற்சிக்கு தேர்வாகும் நபர்களுக்கு மாதம் 6000 முதல் 12000 ரூபாய் வரை உதவித்தொகை வழங்கப்படும். காரைக்காலில் காவல்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மக்கள் மன்றம் குறை கேட்பு நிகழ்ச்சி நாளை நடைபெறவுள்ளது. நெடுங்காடு காவல் நிலையம் மற்றும் திருப்பட்டினம் காவல் நிலையத்தில் உயர்நிலை காவல்துறை அதிகாரிகள் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிய உள்ளனர். காரைக்கால் மக்கள் இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என காவல்துறை கேட்டுக்கொண்டுள்ளது. இன்று புரட்டாசி மாதம் பிறந்திருப்பதையொட்டி புதுச்சேரியிலிருந்து திருப்பதிக்கு பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் தொடக்கினர். பாரதி பூங்கா பகுதியிலுள்ள பெருமாள் கோவிலில் வெங்கடேச பெருமாள் பக்த ஜன சபா சார்பில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. வளிமண்டல சுழற்சி உள்ளிட்ட காரணங்களால் இன்று கோவை, நீலகிரி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, செங்கல்பட்டு, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில இடங்கள், புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 24ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள வங்கக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருச்சி மாவட்டம் புள்ளம்பாடியில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை 20வது ரோஜ்கார் விழாவில் பல்வேறு அரசு துறைகளில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000 பேருக்கு நியமன கடிதங்களை வழங்குகிறார். புதுடெல்லியில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை இயக்கவியலின் எதிர்காலம் குறித்த சர்வதேச மாநாட்டை நாளை காலை பிரதமர் தொடக்கி வைக்கிறார். இந்தியாவில் கலாச்சார மேன்மை மற்றும் கற்பனை வளம் காரணமாகவே படைப்பு திறன்சார் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இஎஸ்ஐ திட்ட பயனாளிகளுக்கு பணமற்ற முறையில் மருத்துவ சேவை வழங்க ஜிப்மர் நிர்வாகத்திற்கும் இஎஸ்ஐ கழகத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:20. முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம் மனோரஞ்சிதம். இன்றைய மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக MS சுப்புலட்சுமி அவர்கள் பாடியது.

0: இதுவரை ஒலி உலா வந்தது மனோரஞ்சிதம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
2: அழகென்ற சொல்லுக்கு முருகா.
1: தினந்தோறும் காலை 6:15
3: என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா.
1: தெய்வீக ராகம் தினந்தோறும் காலை 6:15 தெய்வீக ராகம்.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:50. முதன்மேலை வரிசையில் இனி கேட்கலாம் இன்றும் நாளையும் எமது நிலையம் ஒலிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். தொடக்கமாக 1815 கிலோஹெர்ட்ஸில் இன்று இரவு 7 மணிக்கு 7 மணி முதல் 7:15 வரையிலும், பின்பு 8:30 முதல் 8:58 வரையிலும் திரைசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். கால்நடை வளர்ப்பும் தீவின மேலாண்மையும் குறித்து விழுப்புரம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் பாக்யராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8 மணிக்கு ஜப்பானில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த முன்னோட்டம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்வதை முன்னிட்ட சிறப்பு நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு. அதனைத் தொடர்ந்து தேன்மழை. 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இரவு 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 8:58 செய்திச் சுருக்கம் கேட்கலாம். இன்று எஃப்எம் 102.8 எஃப்எம் ரெயின்போவின் நிகழ்ச்சிகள் சில இரவு 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 7:58 வரையிலும் மனம் விரும்பதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8 மணிக்கு ஜப்பானில் நடைபெறவுள்ள 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த முன்னோட்டம் டெல்லி அஞ்சல், 8:30 102.8 எஃப்எம் ரெயின்போவில் மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்திச்சுடர். 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்து தேவானும். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7 மணிக்கும் 7:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சிகள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்கும் புதுடெல்லி விஞ்ஞான் பவனில் நடைபெறும் தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்பாடு செய்யும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை இயக்கவில் 2026 குறித்த 2 நாள் சர்வதேச மாநாட்டின் தொடக்க விழாவின் நேரடி நிகழ்வை நாளை காலை 10:30 முதல் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி இதர நிகழ்ச்சிகள்.

நாளை காலை 6 பத்திற்கு இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். படைப்பு ஆகாஷவாணி சென்னை. 6:15 தேவி கிராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். நெற்பயிரில் இலை வண்ண அட்டை மூலம் தழைச்சத்து உரமிடுதல் குறித்த காத்தமுத்து கருத்துமதியும் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தேசந்தில் குமார் அவர்களும் கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்களும் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவும் பல்லுயிர் பாதுகாப்பிற்கான கட்டமைப்பு வழங்குகிறார் முனைவர் எஸ் சாகுல் அமித் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை நிகழ்ச்சியில் நினைவிலைகள் அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ புஞ்சை தொற்று ஏன் மீண்டும் மீண்டும் வருகிறது விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் தோல் மருத்துவத்துறை தலைவர் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள். 7:30 இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 முதல் 8:00 வரை நகருலா. 8:02 முதல் 8:15 வரையிலும் 8:30 முதல் 9:00 வரையிலும் தகவல் தளம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆலப்பி வெங்கடேசன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ER அனிருத் அவர்கள் உடன் பாடியுள்ளார். BU கணேஷ் பிரசாத் அவர்கள் வயலின். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னையிலும் தஞ்சலாகும். 12:00 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். நண்பகல் 12:00 துலாக்கோல் நேர் கருத்து மடல்கள். 12:15 இசை பயிற்சி கற்றுக் கொடுப்பவர் எஸ் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். கற்றுக்கொள்பவர் பி மாதவி. 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் பழனி சண்முக சுந்தர தேசிகர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர் வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் நேர் விருப்ப பாடல்கள் கேட்கலாம். 2:15 என்றும் இணைவை. 2:45 மொழிபெயர்ச்சியில் பிரெஞ்சு பாடம். ஆசிரியர் கே ஸ்ரீதேவி மாணவர் கே சாதனா. 2:55 வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் எழில் ராமன் அவர்களின் பக்தி பாடல்கள் கேட்கலாம். நெய்வேலி பி லலிதா அவர்கள் வயலின். வி வசந்தராஜா அவர்கள் மிருதங்கம். மாலை 4:00 மௌனம் சம்மதம் திரைப்படத்தின் ஒளிச்சித்திரம் கேட்கலாம். இசை இளையராஜா கதை எஸ் கன் கௌத் சௌமி வசனம் கே குணா இயக்கம் கே மது. 5:00 இளைய பாரதம் நேரில் இணைகிறார் ஏஞ்சலா வண்ணரசி. 5:30 சின்னஞ்சிறு கிளிகள். புதுச்சேரி சுசீலாபாய் அரசு பெண்கள் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி கேட்கலாம். 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியில் வேளாண் விளை பொருட்கள் மதிப்பு கூட்டுதலால் கிடைக்கும் லாபம் குறித்து திருவள்ளுவர் மாவட்டம் பெரியபாளையம் என் அனுராதா பாலாஜி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து கீரைகள் மற்றும் மூலிகை சாகுபடி அனுபவம் குறித்து கன்னியாகுமரி மாவட்டம் பாக்கோடு பரவிலை பி தங்கலீலா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். படைப்பு ஆகாஷவாணி சென்னை. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். நாளை இரவு 8:00 முதல் 8:35 வரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை முன்னிட்ட சிறப்பு நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு கேட்கலாம். இரவு 8:35 முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 9:30 சங்கீத வானிலை. 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் திருவனந்தபுரம் எஸ் ஹரிக்குமார் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 11:00 நிகழ்ச்சிகள். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுபெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி 102.8 FM ரெயின்போவின் நாளை நிகழ்ச்சிகள் சில. நாளை காலை 7:30 முதல் 8:00 வரை வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரில் இணைகிறார் ஆர்ஜே சாண்ட்ரினி. 8:55 சைபாலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேர்வர்

10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 முதல் 11:30 மணி வரையிலும், 11:47 மணி முதல் 12 மணி வரையிலும் மெலடி மேஜிக் கேட்கலாம். 11:30 முதல் 11:47 வரை ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12:02 பேசுங்க தோழா, 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் கேட்கலாம். வாசிப்பர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, மகளிர் உங்கள் சாய்ஸ். நாளை மதியம் 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3 மணி முதல் 4 மணி வரை கல்லூரி பூக்கள். நேரலில் இணைகிறார் ஏஞ்சலா விண்ணரசி. 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ கேட்கலாம். 5 மணி முதல் 6:10 மறை வரை அலையோடு விளையாடு. நேரலில் இணைகிறார் ஆர்ஜே தமிழ்வேலன். நாளை மாலை 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:05 முதல் 9 மணி வரை மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:15 முதல் 10 மணி வரையிலும், 10:20 முதல் 11 மணி வரையிலும் தேன் சிந்து தேவானம். 10 மணி முதல் 10:20 வரை 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் 20வது பதிப்பு குறித்த அன்றாட முக்கிய நிகழ்வுகள் குறித்த தொகுப்பு கேட்கலாம். நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போவின் 102.2 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரையில் மணிக்கு உரிமறையும், இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்கள் செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

நேரம் 7 மணி. முதன்மை அலைவரிசையில் இன்னி கேட்கலாம் திரை இசை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஹூ காதல் கண்மணி, இப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் ஜுனிதா காந்தி பாடிய பாடல்.

0: திரையிசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். உடல் நலன் மட்டுமின்றி மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா பயிற்சி உதவிடும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். முதலீட்டிற்கு உகந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் இரண்டு அணிகளுக்கு புதிய பெயர் மற்றும் சின்னங்களை தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ளது. பாகிஸ்தானில் நேரிட்ட குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 15 பேர் உயிரிழந்தனர், 50 பேர் காயமடைந்தனர். போலந்து சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆனந்தாஸ் ராஜ்குமார் மற்றும் முஷ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். உடல் நலனை மட்டுமின்றி மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா பயிற்சி உதவிடும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். லோனாவாலாவில் யோகா கல்லூரி ஒன்றின் பவள விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு அவர் பேசினார். இந்த கல்வி நிறுவனம் 75 ஆண்டுகளாக யோகா கல்வி மற்றும் அது தொடர்பான ஆராய்ச்சிக்கு பங்களித்து வருவதாக அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அளவில் யோகா பிரபலமடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் அடிப்படையிலேயே சர்வதேச யோகா தினம் ஆண்டுதோறும் ஜூன் மாதம் 21ஆம் தேதி கொண்டாடப்படுவதையும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சுட்டிக்காட்டினார். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் ஷேக் முகமது பின் ஜயீத் அல் நஹ்யான் பிரதமர் திரு நரேந்திர மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியதற்காக பிரதமருக்கு ஐக்கிய அரபு எமிரேட் அதிபர் வாழ்த்து தெரிவித்ததாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செமிகண்டக்டர் துறை 100,000-க்கும் கூடுதலான புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், செமிகான் உச்சி மாநாட்டில் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றதாக தெரிவித்தார். செமிகண்டக்டர் வடிவமைப்பு தொடர்பாக பொறியியல் மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். முதலீட்டிற்கு உகந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்தியாவில் உள்ள ஸ்வீடன் வர்த்தக சபை ஆய்வறிக்கையில் இது குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவில் சிக்கலான சூழல் நிலவி வந்த போதிலும் முதலீடு செய்வதற்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்வதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் பிஜேபி சார்பில் நடைபெற்ற சேவை உறுதிமொழி இயக்கத்தில் பங்கேற்று அவர் பேசினார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் கட்டமைப்பு வசதிகள் இதுவரை இல்லாத அளவிற்கு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தொலைதூர எல்லைப் பகுதிகளிலும் சாலை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். நாடு முழுவதும் 80 கோடிக்கும்

மேற்பட்டோர் இலவச உணவு தானியங்களை பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் சென்றடைந்துள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். நடப்பு நிதியாண்டில் இதுவரை நேரடி வரி வசூல் 13% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. முன்கூட்டியே வரி செலுத்துவதும் 16.18% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன்படி நேரடி வரி வசூல் 12,12,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2,20,000 கோடி ரூபாய் அளவிற்கு கூடுதல் வரி திருப்பி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 2 அணிகளுக்கு புதிய பெயர் மற்றும் சின்னங்களை தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் அரூப் ராய் தலைமையிலான அணிக்கு ஜனநாயக திரிணாமுல் காங்கிரஸ் என்ற பெயர் வழங்கப்பட்டு காகித உரை சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. மம்தா பானர்ஜி தலைமையிலான அணிக்கு மம்தா ஆல் இண்டியா திரிணாமுல் காங்கிரஸ் என்ற பெயர் வழங்கப்பட்டு கால்பந்து வீரர் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மற்றும் காங்கிரஸ் குற்றஞ்சாட்டியுள்ளன. மாநிலத்தில் ஆம் ஆத்மி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மனோரஞ்சன் காலியா கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், குற்றச்சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக கூறி அவற்றை பட்டியலிட்டார். காங்கிரஸ் கட்சியின் திரு ராஜ்குமார் வெர்காவும் சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க ஆம் ஆத்மி தவறிவிட்டதாக குறை கூறினார். காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாகவும் அவர் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். உதவி துணை ஆய்வாளர் கொல்லப்பட்ட சம்பவத்தையும் திரு ராஜ்குமார் வெர்கா சுட்டிக்காட்டியுள்ளார். மகாராஷ்டிராவில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். இன்று மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் நிலவும் வறட்சி போன்ற சூழலை அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்தார். இப்பிரச்சினை தொடர்பாக தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் திரு சரத்பவார் தமக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள யோசனைகளையும் அரசு பரிசீலித்து வருவதாக கூறினார். விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பு தமது அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்தார். சத்தீஸ்கட்டில் தொழில்துறையின் வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணு தேவ்சாய் கூறியுள்ளார். ராய்ப்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சத்தீஸ்கட்டில் முதலீடு செய்வதற்கு உகந்த சூழல் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார். இதனை முதலீட்டாளர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு விஷ்ணு தேவ்சாய் கேட்டுக் கொண்டார். புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு அசாம் அரசு ஊக்கம் அளித்து வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதன் அடிப்படையில் அசாமில் மூங்கில் சைக்கிள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். குவஹாட்டியில் அக்டோபர் 2 இந்த மூங்கில் சைக்கிள் காட்சிப்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். மூங்கில் தொடர்பான புதுமை கண்டுபிடிப்புகளில் தொழில்துறையினர் ஈடுபட வேண்டும் என்றும் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா கேட்டுக். ஆந்திர பிரதேச முதலீட்டு மேம்பாட்டு வாரியம் 526 கோடி ரூபாய் மதிப்பிலான 10 திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று அமராவதியில் முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தலைமையில் நடைபெற்ற இந்த வாரியத்தின் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதன் மூலம் 8,000-க்கும் மேற்பட்ட புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வர்த்தக உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் தாய்லாந்தும் முடிவு செய்துள்ளன. தாய்லாந்திற்கான இந்திய தூதர் திரு புனித் அகர்வால் அந்நாட்டு துணை பிரதமர் திருமதி சுபாஜி சுட்டும்பனை சந்தித்து இது தொடர்பாக பேச்சு நடத்தினார். முதலீட்டிற்கான வாய்ப்புகள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
பாகிஸ்தானில் நேரிட்ட குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 15 பேர் உயிரிழந்தனர், 50 பேர் காயமடைந்தனர். கைபர் பக்துன்குவா மாகாணத்திற்குட்பட்ட மசூதி அருகே இந்த

வெடிப்பு சம்பவம் நேரிட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. அப்பகுதியில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் முஷ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 3-21, 21-8, 21-18 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் லூசி க்ரூலோவாவை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஆனந்தாஸ் ராஜ்குமார் 21-23

0: 21-8, 21-18 என்ற செட் கணக்கில் செக் குடியரசின் லூசி க்ரூலோவாவை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஆனந்தாஸ் ராஜ்குமார் 21-23, 21-17, 21-14 என்ற செட் கணக்கில் ஸ்வீடனின் டிம் மார்க்கை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் தொடக்க விழாவின் வீரர்கள் அணிவகுப்பின் போது இந்தியாவின் சார்பில் தேசிய கொடியை மனு பாக்கர் மற்றும் தஜிந்தர்பால் சிங் தூர் ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானில் இப்போட்டி நாளை தொடங்குகிறது. பல்வேறு பிரிவுகளில் தொடக்க சுற்று ஆட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் ஜப்பானை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியது. டெக்பால் போட்டியின் ஒற்றையர் பிரிவில் கிம்சி டிசோசா அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உடல் நலன் மட்டுமின்றி மனநலனையும் சீராக பராமரிக்க யோகா பயிற்சி உதவிடும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். முதலீட்டிற்கு உகந்த நாடுகள் பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 2 அணிகளுக்கு புதிய பெயர் மற்றும் சின்னங்களை தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ளது. பாகிஸ்தானில் நேரிட்ட குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 15 பேர் உயிரிழந்தனர், 50 பேர் காயமடைந்தனர். போலந்து சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆனந்தாஸ் ராஜ்குமார் மற்றும் முஷ்கான் கான் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:07:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர், தோட்டக்கலை அலுவலகம், புதுச்சேரி மாநில தோட்டக்கலை வளர்ச்சி சங்கம் விடுத்துள்ள அறிவிப்பு. புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர், தோட்டக்கலை அலுவலகம் மற்றும் புதுச்சேரி மாநில தோட்டக்கலை வளர்ச்சி சங்கம் வாயிலாக தேசிய தோட்டக்கலை விவசாயிகளுக்கு இயற்கை வேளாண்மை திட்டத்தின் முழு மூலம் மண்புழு உரம் தொட்டி மற்றும் மண்புழு உரப்படிக்கை அமைப்பதற்கு விவசாயிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மண்புழு உரம் தொட்டி மற்றும் மண்புழு உரப்படிக்கை மானிய விலையில் அமைப்பதற்கு விண்ணப்பித்த தகுதியான விவசாயிகளின் பெயர் பட்டியல் சமுதாய தணிக்கைக்காக புதுவியில் உள்ள தங்கள் பகுதிக்கு உட்பட்ட உழவர் உதவியகங்களில் அறிவிப்பு பலகையில் இம்மாதம் 10ஆம் தேதி வரை ஒட்டப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணையதளத்தில் வெளியிட்டப்பட்டுள்ளது. இணையதளத்தின் முகவரி agri.py.gov.in.

புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் தட்டாஞ்சாவடி புதுச்சேரி விடுத்துள்ள அறிவிப்பு. புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் 2026-27 நிதியாண்டில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்திற்கு நிதியுதவி வழங்குதல் என்ற திட்டத்தின் மூலம் தகுதி வாய்ந்த உழவர் உற்பத்தியாளர்கள் நிறுவனங்களுக்கு இப்பொழுது குறிப்பிடப்படும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. ஒருமுறை நிதி உதவிக்காக தலா 10 லட்சம் வரை வழங்கப்பட உள்ளது. பயிறு வகைகள், சிறுதானியங்கள் மற்றும் கரும்பு மதிப்பு கூட்டுதல் நிறுவனம் அமைத்திட 35% மானியம் அல்லது 10 லட்சம்க்கு மிகாமல் வழங்கப்படும். பேக்கேஜிங் மற்றும் வர்த்தக முத்திரை உருவாக்குதல் அதாவது பிரிண்டிங் ஆகியவற்றுக்கு ஒருமுறை நிதியுதவிக்காக 5 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படும். உழவர் உற்பத்தியாளர்கள் நிறுவனங்கள் நிலையான சுய நிர்வாக அமைப்புகளுக்காக செயல்படவும் உழவர்களுக்கான சேவைகளை திறன்பட வழங்கவும் இந்த திட்டம் உதவும். நிதியுதவி பெறுவதற்கான விண்ணப்பங்களை தகுதியுள்ள உழவர் உற்பத்தியாளர்கள் நிறுவனங்கள், கூடுதல் வேளாண் இயக்குநர்கள் நில உபயோக திட்டம் மற்றும் தரக்கட்டுப்பாடு அலுவலகத்தை அணுகி பெற்றுக் கொள்ளலாம். முழுமையான பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் தேவையான இணைப்புகளுடன் அக்டோபர் 23 மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இச்செய்தியை புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கூடுதல் வேளாண் இயக்குநர் தெரிவித்துள்ளாா்.

0: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒளிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒளிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.

0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் கால்நடை வளர்ப்பும் தீவன மேலாண்மையும் குறித்த நேர்முகம், நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறுகின்றன.
1: அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம்.
0: முதலில் கால்நடை வளர்ப்பும் தீவன மேலாண்மையும் குறித்து விழுப்புரம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் பாக்கியராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
2: சார் வணக்கம். சார்
3: வணக்கம். சார்
2: சென்ற நிகழ்ச்சியில் கால்நடை வளர்ப்பும் தீவன மேலாண்மையும், கால்நடை வளர்ப்பில் கால்நடைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு சரியான அளவில் தரமான தீவனம் வழங்குவதும் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? தீவன மேலாண்மை முறையாக இருந்தால் தான் கால்நடைகளின் ஆரோக்கியம், பால் உற்பத்தி, அப்புறம் விவசாயிகளின் வருமானத்தையும் மேம்படுத்த முடியும். இதெல்லாம் பற்றி தான் நிறைய உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சாலும் இருக்கு. கால்நடை வளர்ப்பை தொடங்க விரும்பும் விவசாயிகள் முதல்ல என்னென்ன விஷயங்கள்லாம் கவனத்தில் வச்சுக்கணும் சார்?
3: கால்நடை வளர்ப்பு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இல்லை ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க ஒரு நாலஞ்சு விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது சார். ஒன்று வந்து இந்த கால்நடைகளை பற்றின விழிப்புணர்வு தேவை. அதை எப்படி தேர்வு செய்யணும், அதனுடைய இனங்கள், இனத்தேர்வு முறைகள் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம்.
2: நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாரும் கால்நடைகளை வளர்க்க முடியாது இல்லைங்களா? அதில் ஒரு டெக்னிக்ஸ் இருக்கும்,
3: அவங்களுக்கு அதை பற்றி குறைஞ்சபட்சம் ஒரு விழிப்புணர்வு இருக்கணும், அறிவு இருக்கணும். அப்போ தான் அதில் வந்து நஷ்டம் வராமல் இருக்க முடியும். அந்த வகையில் ஒன்று என்னென்ன இனத்தை வளர்க்கலாம், எப்படி நமக்கு தேவையான இனத்தை தேர்வு செய்வது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது வந்து அந்த கால்நடைகளை பராமரிக்கிறதுக்கு ஒரு நம்ம இருக்கிற மாதிரி ஒரு வீடு, அதுக்கு கொட்டகை தேவை. அப்போ கொட்டகை பராமரிப்பு அதுக்கு எப்படி இருக்கணும், எவ்வளோ அளவு தேவை அப்படிங்கிறது கொட்டகை பராமரிப்பு. மூணாவது வந்து அதுக்கு முக்கியமானதாக இருக்கக்கூடிய தீவனம், அதனுடைய உற்பத்திக்கு தீவனம் தேவை. அப்போ தீவனத்தை எவ்வளோ கொடுக்கலாம், என்னென்ன கொடுக்கலாம், எதை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத தீவனத்துடைய பராமரிப்பு, தீவன பராமரிப்பு அப்படிங்கிறது மூணாவது விஷயம். நாலாவது வந்து கால்நடைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அதை தடுக்கக்கூடிய முறைகள் என்னன்றதை ஒரு விவசாயிகள் இல்லை புதுசாக கால்நடை வளர்ப்போர் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஐந்தாவது, இது எல்லாமே நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு லாபத்துக்காக, ஒரு தொழிலுக்காக பண்ணுறோம். அப்போ அதில் வந்து ஒரு லாபம் இருக்கணும், நஷ்டம் வரக்கூடாது. அப்போ அதனுடைய வரவு செலவு கணக்காக நம்ம பொருளாதாரம் எப்படி இருக்குது, இதை வளர்த்தா எவ்வளோ செலவாகுது, எவ்வளோ வருமானம் கிடைக்குது அப்படிங்கிற பொருளாதார அறிவையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும்
2: சார். அடுத்ததாக அந்த பசு, எருமை, ஆடு, அந்த கால்நடைகளை தேர்வு செய்யும் போது அதில் என்ன கவனத்தில் வச்சுக்கணும்?
3: கறவை மாடு நம்ம வளர்க்கணும் அப்படின்னா பாலுக்காக வளர்க்குறோமா, அப்போ பால் உற்பத்தி அதிகமாக இருக்கணுமா, இல்லை பால் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல நாட்டு மாடாக வளர்க்க போகிறேன், எனக்கு அதில் ஆர்வம் இருக்குது, பயோ ஃபெர்டிலைசர்ன்ற மாதிரி நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து நமக்கு இந்த பஞ்சகவி அந்த மாதிரி பொருள், விபூதி அந்த மாதிரிலாம் வந்து பால் இல்லாத பொருட்கள்லேருந்து செய்கிறாங்க. அப்போ நம்முடைய நோக்கம் என்ன, ஏர் ஓட்டுறதுக்கு வண்டி எடுக்கிறதுக்கான தேவைகள்லாம் குறைஞ்சி போச்சு, இருந்தால்

0: ஒரு சில இடத்துல இன்னும் இருக்கு. இப்ப அந்த மாதிரி இடத்துல வந்து தேர்வு பண்ணும் பொழுது அதுக்கான ரகங்களை நம்ம தேர்வு பண்ணணும். நம்முடைய தேவை என்ன அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி இனங்களை தேர்வு செய்யணும். கறவை மாடு அப்படின்னு தேர்வு பண்ணும்பொழுது பால் உற்பத்தி அதிகமாக இருக்கணும். அதுக்கு நம்ம பகுதிகளில் சரியான தேர்வாக என்ன இருக்க முடியும் அப்படின்னா, ஜெர்சி கலப்பின கறவை மாடுகளும் ரெட் சிந்தி கலப்பின மாடுகளும் சரியாக இருக்கும் நம்ம தட்பவெப்ப நிலைக்கு.
1: இப்போ கால்நடைகளுக்கு வந்து முக்கியமானது கொட்டகை இல்லைங்களா? அந்த கொட்டகை அமைப்பில் எந்தெந்த விஷயங்கள் நம்ம கவனிக்கணும்?
0: நம்ம எவ்வளோ கால்நடை வளர்க்க போகிறோம், இப்போ ஒரு 5 மாடு வளர்க்க போகிறோம் இல்லை ஒரு 10 ஆடு வளர்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கான தேவையான ஒரு இடவசதி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ அந்த இடவசதியை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு கறவை மாட்டுக்கு தோராயமாக வந்து ஒரு 60 சதுரடி இட தேவை இருக்குது. அப்போ 5 மாடு வளர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 300 சதுரடி நமக்கு தேவைப்படும் சார். அதே மாதிரி இப்போ ஆடு வளர்க்க போகிறோம், செம்மறி ஆடோ இல்லை வெள்ளாடோ அப்படின்னா, ஆட்டினங்களுக்கு அதனுடைய இருப்பிடை தேவை வந்து ஒரு 10 சதுரடி தேவைப்படுது. அப்போ ஒரு 10 ஆடு வளர்க்க போகிறோம் அப்படின்னா 100 சதுரடி, ஒரு 100 ஆடு வளர்க்க போகிறோம் அப்படின்னா அப்போ ஒரு 1000 சதுரடி நமக்கு வந்து தேவைப்படுது. அதே மாதிரி கோழி வளர்ப்பு இருக்குது. கோழி வளர்ப்பில் நம்ம வந்து பிராய்லர் கோழி இருக்குது, நாட்டுக்கோழி இருக்குது. இப்போ பிராய்லர் கோழி அப்படின்னா ஒரு கோழிக்கு தோராயமாக ஒரு 1.5 சதுரடி கொடுக்குறோம். 100 கோழி வளர்க்குறோம்னா 125 சதுரடி தேவை. நாட்டுக்கோழி வளர்க்குறோம் அப்படின்னா அதுக்கான இட தேவை வந்து வேறு மாதிரியாக இருக்கும், ஒரு 2.5 சதுரடி தேவைப்படும். அப்போ 100 கோழி நாட்டுக்கோழி வளர்க்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 250 சதுரடி தேவைப்படும்.
1: இப்போ கால்நடைகளின் வளர்ச்சிக்கும் பால் உற்பத்திக்கும் தீவனம் எந்த அளவுக்கு முக்கியமானதாக இருக்கும் சார்?
0: இல்லை, கால்நடை வளர்ச்சிக்கு உற்பத்திக்கு இனப்பெருக்கத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து நமக்கு தீவனம் தான் அடிப்படை சார். ஏன்னா வளர்கிறதுக்கு ஒரு தீவனம் தேவைப்படுது, அதுக்கடுத்தது அதனுடைய உற்பத்தி, அது முட்டை உற்பத்தியாக இருக்கலாம், கறி உற்பத்தியாக இருக்கலாம், பால் உற்பத்தியாக இருக்கலாம். அப்போது அதுக்கான ஒரு அதே மாதிரி இனப்பெருக்கத்துக்கும் இந்த 3 அடிப்படை தேவைகளுக்குமே இந்த தீவனம் முக்கியமானதாக இருக்குது.
1: கால்நடைகளில் வயிறு அமைப்பு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: கால்நடைகள் அப்படின்னு நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா, நம்ம தேவைகளுக்காக, மனித இன உணவு தேவைகளுக்காக நம்ம வளர்க்கப்பட்டது தான் கால்நடைகள். கறவை மாடு, எருமை மாடு, வெள்ளாடு, செம்மறி ஆடு, கோழி, வெண்பன்றி, பன்றி, இறைச்சி, முயல், இது எல்லாமே கால்நடைகள் தான் வரும். 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஒரு வயிறு உள்ள கால்நடைகள், அது எடுத்துக்காட்டாக என்ன சொல்லணும், இப்போ கோழி, பன்றி, குதிரை, இது எல்லாமே வந்து ஒரு வயிறு உள்ள கால்நடைகள். கறவை மாடு, வெள்ளாடு, செம்மறி ஆடு, எருமை மாடு, இதெல்லாம் வந்து என்னதுன்னா 4 அறைகளை கொண்ட, வயிறுகளை கொண்ட அமைப்புடைய கால்நடைகள். இப்போ இது இரண்டுத்துக்குமே வந்து அதனுடைய உட்கொள்ளக்கூடிய தீவனத்தில் வேறுபாடுகள் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம தீவனம் கொடுக்கணும்.
1: கால்நடைகளுக்கு தேவையான தீவனத்தை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் சார், நிறைய வெரைட்டி இருக்கா?
0: முன்னாடி சொன்ன மாதிரி 2 வகையான வயிறு இருக்கு இல்லையா? 4 வயிறு கொண்ட அசை போடக்கூடிய பிராணிகள் இருக்குது இல்லை, மாட்டினங்கள், ஆட்டினங்கள், இது இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம வளர்க்குறோம். வயிறு இந்த 4 வகை இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இது எல்லாம் தாவரங்களை சாப்பிடக்கூடியது, செடி கொடிகளில் சாப்பிடக்கூடியது. அப்போ அது ஜீரணத்துக்கு ஏற்ற மாதிரியான வயிறு அமைப்புகள் இருக்குது. அசை போடக்கூடிய கால்நடைகளுக்கு எந்த மாதிரி தீவனம் கொடுக்கணும் அப்படின்னா, பசுந்தீவனமும் உலர் தீவனமும் இதுக்கு கட்டாயமாக நம்ம கொடுக்கணும். டவுனில் இருக்கிற மாடுகளுக்கு என்ன பண்ணுவாங்க, பசுந்தீவனம் இந்த உலர் தீவனம்லாம் அவங்களுக்கு கிடைக்காது, அவங்க கொடுக்கக்கூடாதுன்னு நோக்கம் கிடையாது, அவங்களுக்கு கிடைக்காது. கடையில் இருக்கக்கூடிய அடர் தீவனத்தை, கலப்பு தீவனத்தை வாங்கி கொடுப்பாங்க. இப்போ அந்த சாணம்லாம் வந்து கையில் அழற மாதிரியே இருக்காது, மாட்டுக்கு வந்து வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரும். அதனால் அசை போடக்கூடிய கால்நடைகளுக்கு கட்டாயமாக வந்து பசுந்தீவனம் கொடுக்கணும், உலர் தீவனம் கொடுக்கணும். பொதுவாக கால்நடைகளுக்கு பசுந்தீவனம், உலர் தீவனம், கலப்பு தீவனம், இது 3 முக்கியம் சார்.
1: பசுந்தீவனம், உலர் தீவனம், அடர் தீவனம் ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க சார், அது ஒவ்வொன்றை பற்றியும் சொல்லுங்களேன்.
0: பசுந்தீவனம் அப்படிங்கிறது முக்கியம்னு சொன்ன மாதிரி, நம்ம இப்போ பசுந்தீவனத்திலே வந்து 3-4 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து என்னென்னா புல் வகை தீவனங்கள், இன்னொன்று தானிய வகை தீவனங்கள், அதுக்கப்புறம் வந்து பயறு வகை தீவனங்கள், அதுக்கப்புறம் மர வகை பயிர், அது தீவன பயிரில் மரம் வகையில் தீவனம் இருக்கு இல்லையா, அந்த பயிர். அதாவது இப்போ தானியம்னா நம்ம சாப்பிட்ற தானியம் என்னது, கம்பு, கேழ்வரகு, சோளம், அதிலிருந்து வரக்கூடிய அந்த தட்டை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம தானிய வகைன்னு. இப்போ ஏன்னா தீவனத்திலே மக்காச்சோளம்னு இருக்குது, என்னைங்க அந்த தீவன மக்காச்சோளத்தை வாங்கி பயிரிட்டோம்னா அதில் சோள கதிர்லாம் பெருசாக வராது, தீவனத்துக்காக பயன்படுத்தக்கூடியது. அதை தான் வந்து நம்ம தானிய வகை, நம்ம என்ன தானியத்தை சாப்பிட்றோமோ அதிலிருந்து கிடைக்கக்கூடிய விவசாய கழிவுகள் தான் தானிய வகை தீவனங்கள். ஏன்னா சோளம் போடுறோம், அந்த சோளத்தட்டையை அறுத்து நம்ம கறவை மாட்டுக்கு பயன்படுத்துகிறோம். இரண்டாவது வந்து நம்ம வந்து புல் வகை, புல் வகை அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஜிஞ்சிபா புல் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட பிரபலமாக எல்லோரும் விசாரிக்கிறாங்க. இயல்பாக இருக்கக்கூடியது கோ 3, கோ 4, கோ 5, கோ 7 வரைக்கும் வந்துடுச்சு. ஏன்னா கோயம்புத்தூர் பல்கலைக்கழகத்திலேருந்து கண்டுபிடிச்சதுனால அதுக்கு ரகம் கோன்னு பெயர் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோ எஃப்எஸ் 29, 31 அப்படின்ற வந்து புல்வகை தீவனங்கள் இருக்குது. எருமைப்புல், பஃபலோ கிராஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி புல்வகை தீவனம் ஒரு வகை. அடுத்தது பயிர் வகை தீவனங்கள். நம்ம என்ன பயிரை சாப்பிட்றோம், தட்டைப்பயிர் சாப்பிட்றோம், காராமணின்னு சொல்லுவாங்க, உளுந்து,

0: இதிலிருந்து கிடைக்கக்கூடிய விவசாய கழிவுகள் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பயறு வகை தீவனம்னு சொல்கிறோம். ஏன் அது முக்கியமாக தேவைப்படுது அப்படின்னா, அதில் நமக்கு புரதச்சத்து தேவைப்படுற மாதிரி கால்நடைகளுக்கும் புரதச்சத்து தேவைப்படுது. அந்த புரதச்சத்து வந்து பயறு வகை தீவனத்திலிருந்து தான் கிடைக்கும். வேலி மசால் அப்படிங்கிற ஒரு ரகம் இருக்குது, குதிரை மசால், இந்த மாதிரி எல்லாமே வந்து பயிர் வகை தீவனம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா காராமணி, தட்டைப்பயிறு, இந்த துவரை, அந்த மாதிரி நம்ம பயிரிடுறோம் இல்லையா, அதனுடைய கழிவுகள் எல்லாமே இந்த பயிர் வகை தீவனத்தில் தான் வரும். அடுத்தது மரவகை பயிர். மரவகை பயிர் அப்படின்னா இப்போ சவுண்டல், முருங்கைக்கீரையை வந்து நம்ம தீவனமாக பயன்படுத்தலாம், அகத்திக்கீரையை பயன்படுத்தலாம், சூபாபுல்ல பயன்படுத்தலாம், கல்யாண முருங்கை, உதய மரம், வறட்சியில் வந்து வேப்ப மரத்துடைய இலை தழையில கூட வந்து கால்நடைகள் சாப்பிடும். இதையெல்லாம் வந்து மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மர வகை தீவன பயிர்கள் சார். ஆக இந்த நாலு வகையாக நம்ம வந்து பசுந்தீவனத்தை நம்ம கறவை மாடுகளுக்கோ இல்லை ஆடுகளுக்கோ நம்ம கொடுக்கலாம்.
1: கால்நடைகளுக்கு தினமும் ஒரே வகையான தீவனத்தை கொடுப்பது சரியா சார், இல்லை மாற்றி மாற்றி கொடுக்கலாமா? எவ்வளோ தீவனம் கொடுக்கணும்?
0: கொடுக்கலாம். தீவனம் என்னென்னு சொல்லிட்டோம், எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. அது உற்பத்தி சார்ந்து கொடுக்கணும். ஒரு மாடு பால் கறக்கல, சினையாக இருக்குது, இல்லை சுத்தமாகவே இல்லை, அது வந்து சும்மா இருக்குது அப்படின்னா அதுக்கு தீவனம் வேறு, அளவு வேறு மாதிரி இருக்கும். இப்போ பொதுவாக என்னென்னா உலர் தீவனம், வைக்கலை காய வச்சு கொடுத்தா உலர் தீவனம், மல்லாட்டை கொடி பிடுங்கிட்டு காய வச்சு இருக்கு போர் வச்சுருக்காங்க அப்படின்னா அது ஒரு உலர் தீவனம். அதே மாதிரி சோளம் அறுத்துட்டு தட்டை, கரும்பு தட்டை, கேழ்வரகு காய வச்சு போர் போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து காய வச்ச பொருள் எல்லாமே உலர் தீவனம் வகையில் சார்ந்தும். இப்போ உலர் தீவனம் எவ்வளோ கொடுக்கணும், இப்போ ஒரு கறவை மாடு அப்படின்னா சராசரியாக ஒரு தோராயமாக ஒரு 5-10 கிலோ கட்டாயம் கொடுக்கணும். நீங்கள் அதிகமாக கொடுத்தா அது ஒன்றும் ஆகாது, குறைஞ்சபட்சம் ஒரு 5 கிலோ கொடுக்கணும் இது மாடுகளுக்கு. இப்போ ஒரு ஆடு இருக்குது அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்து நம்ம வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு ஆடுகளுக்கு கொடுக்கலாம். பசுந்தீவனத்தை பொறுத்த வரைக்கும் சராசரியாக ஒரு 300-400 கிலோ உள்ள மாடுகளுக்கு தினமும் 30-40 கிலோ அளவுக்கு பசுந்தீவனம் கொடுக்கணும். 40-30 கிலோ இருக்குது அப்படின்னா, இப்போ 30 கிலோன்னு வச்சிங்களேன், அதில் வந்து 2 பங்கு புல் வகை தீவனமும் தானிய வகை, அதாவது இப்போ மக்காச்சோளம், கோத்ரி, கோ4 அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து 2 பங்கும், 1 பங்கு வந்து பயிர் வகை தீவனம் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு கலவையில் கொடுக்கும்போது தான் அது ஒரு சரிவிகித உணவாக இருக்கும். இது வந்து பசுந்தீவனத்தை பொறுத்த வரைக்கும். அடர் தீவனத்தை பொறுத்த வரைக்கும் மாடு வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம வந்து 1-2 லிட்டர் தான் கறக்குது, உற்பத்தியே இல்லை அப்படின்னா அடர் தீவனம் தேவைப்படாது. அதிகமான உற்பத்தி இருக்குது, இல்லை மாடு சினையாக இருக்குது அப்படின்னா சினை மாட்டுக்கு குறைஞ்சபட்சம் 1 கிலோலேருந்து 1.5 கிலோ பராமரிப்பு தீவனமாக கட்டாயம் கொடுக்கணும். அது உற்பத்தியை கொடுக்கலைன்னா கூட நம்ம டெய்லி பராமரிப்புக்கு தினசரியாக நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு பிறகு கறவை மாடுகளுக்கு உற்பத்திக்கு ஏற்ற மாதிரி நம்ம தீவனத்தை கொடுக்கணும். அதாவது ஒவ்வொரு 2 லிட்டர் பால் உற்பத்திக்கும் 1 கிலோ அடர் தீவனம். அதாவது ஒரு மாடு காலையில் 5 லிட்டர் பா சாயந்தரம் 5 லிட்டர் கறக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு இப்போ 10 லிட்டர் கறக்குது, அப்போ 4 கிலோ தீவனம், அதாவது ஒவ்வொரு 2 லிட்டர் பாலுக்கும் 1 கிலோ அடர் தீவனம் நம்ம கட்டாயம் கொடுக்கணும். இதை வந்து நம்ம வெள்ளாடுகளுக்கு செம்மறியாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம், 1/2 கிலோ வந்து உலர் தீவனம் கொடுக்கணும், 3-5 கிலோ வரைக்கும் பசுந்தீவனம் கொடுக்கலாம், தேவைக்கு ஏற்ற மாதிரி குறைஞ்சபட்சம் 100-150 கிராம் வந்து கலப்பு தீவனமும் அடர் தீவனமும் நம்ம கொடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் என்ன கேட்டீங்க, இப்போ ஒரே வகையான தீவனம் கொடுக்கணுமா இல்லை மாற்றி மாற்றி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்க. ஒரு வகையான தீவனமே கொடுத்தோம்னா அதுக்கு வந்து வயிறு ஆரோக்கியமாக இருக்காது. அதனால் அது வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன தீவனம் அதுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குதோ அது சாப்பிடுதோ, அதனால் பல்வகை தீவனத்தை நம்ம கொடுக்கறது அப்படிங்கிறது தான் அதனுடைய வயிறுடைய ஆரோக்கியத்துக்கு சிறந்தது சார்.
1: இப்போ வீட்டிலேயே பசுந்தீவனத்தை உற்பத்தி செய்ய விரும்பும் விவசாயிகள் என்ன மாதிரி தீவன பயிர்கள் வளர்க்கலாம் சார்?
0: பசுந்தீவனத்தை நம்ம வெளியில போய் வாங்க முடியாது. வைக்கல் கூட நீங்க வெளியில இருந்து இந்த பேல் பண்ணி கட்டா வைக்கிறாங்க, அதை வாங்கிக்கலாம். உலர் தீவனத்தை வாங்கிக்கலாம், கலப்பு தீவனத்தை வெளியில இருந்து வாங்கிக்கலாம். பசுந்தீவனத்தை பெரும்பாலான இடங்கள்ல நம்மளாதான் உற்பத்தி பண்ணி ஆகும். இப்ப குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 ஏக்கர் வச்சிருக்காங்க, 1 ஏக்கர் வச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஏக்கர் அவங்க வச்சிருந்தாங்க தீவன உற்பத்தி பண்ணாங்க அப்படின்னா அதுல வந்து சராசரியா 5 மாடுகளை நம்ம பராமரிக்க முடியும். அந்த 5 மாட்டுக்குமே 1 வருஷத்துக்கு தேவையான தீவனம் வெளியில மேய்ச்சலை கொண்டு போகாம அந்த 1 ஏக்கர்ல இருந்தே நம்ம எடுத்துக்கலாம். அப்படி அவ்வளோ பெரிய நிலம்லாம் எனக்கு இல்லை, இடவசதி இல்லை அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 சென்ட் மாடல் அப்படின்னு ஒரு பிரபலப்படுத்துகிறோம். அந்த 10 சென்ட் மாடல் அப்படிங்கிறது ஒரு மாடு வளர்ப்புக்கு 1 ஆண்டு முழுவதும் அதிலிருந்து வரக்கூடிய தீவனம் வந்து தோராயமாக 10 டன் கிடைக்கும். அந்த 10 சென்ட் தீவன மாடல் என்ன அப்படின்னா, 2 பங்கு வந்து தானிய வகை தீவனங்கள், 1 பங்கு வந்து நம்ம பயிர் வகை தீவனம் சொன்னோம் இல்லையா, அது மாதிரி 4 சென்ட் வந்து ஒரு கோ3 கோ4 அந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் 3 சென்டில் வந்து தீவன மக்காச்சோளம் இருக்குது, கோஎஃப்எஸ்ன்னு இருக்குது, தீவன சோளம் இருக்குது, அது வந்து 3 சென்ட் பயன்படுத்தலாம். இப்போ 4, 3, 7 சென்ட் மீதி 3 சென்டில் வந்து பயிர் வகை தீவனம், அது ஒரு காராமணி, அது 1.5 சென்ட். அப்புறம் இந்த வேலி மசால் அப்படின்றது நல்ல உற்பத்தி தரக்கூடியது, ஏன்னா பல்லாண்டு பயிர் அது, நீங்கள் அறுக்கு அது தொழுத்து வந்துக்கிட்டே இருக்கும், 50-60 நாளில் நம்ம ஒரு அறுப்புக்கு அது தயாராகிடும். அடுத்த 3 சென்டில் நம்ம வந்து பயிர் வகை தீவனமான

0: காராமணி, வேலி மசால், அதை ஒரு 3 சென்ட் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இது ஒரு 10 சென்ட் வந்துடும். அந்த 10 சென்ட் இருக்கக்கூடிய வரப்புகளில் மர வகை தீவன பயிர், அகத்தி, முருங்கை, வேலி மசால், நமக்கு என்ன இருக்கோ நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அந்த வரப்பை சுற்றி அந்த மர வகை தீவன பயிரில் படுத்திக்கிட்டோம்னா இது வந்து ஒரு மாட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான பசுந்தீவனத்தை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கலாம். இது போதுமானதாக இருக்கும்.
1: கால்நடை வளர்ப்பில் பன்முகத்தன்மை, அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: கால்நடை வளர்ப்பு அப்படில் பன்முகைத்தன்மை அப்படின்னும் பொழுது நம்ம எல்லா வகையான கால்நடைகளையும் வளர்க்கலாம். இப்போ ஆடு வளர்க்குறது, இப்போ எறும்பு மாடுலாம் வந்து வளர்ப்பே இல்லை, எறும்பு மாடை வந்து நம்ம பார்க்குறதே அரிதாகி போச்சு. அந்த மாதிரி எறும்பு மாடு வளர்க்குறது, ஆடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, முட்டை கோழி வளர்க்குறது, பன்முகைத்தன்மை இருக்கும்போது நம்முடைய தற்சார்பு விவசாயமாக கூட இருக்கும். நம்ம உணவுக்கு தேவையான பால், கோழியிலேருந்து ஒரு இறைச்சி கிடைக்கும், கோழியிலேருந்து ஒரு முட்டை கிடைக்கும், அந்த மாதிரியான ஒரு பன்முகைத்தன்மைன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கால்நடையிலேருந்து கிடைக்கக்கூடிய கழிவுப் பொருட்கள் விவசாயத்துக்கு இடுபொருட்களாகவும் இருக்குது, மண் வளத்தை பாதுகாக்குது. இன்னொரு பன்முகத்தன்மை அப்படின்னு சொல்லும்பொழுது கால்நடைகளுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய தீவனம் வந்து ஒரு பன்முகத்தன்மையை வாய்ந்ததாக இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் நிறைய இருக்கு இல்லையா, அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் தான் மண்ணுடைய வளம்னு சொல்கிறோம். அதே மாதிரி கால்நடைகளில் நமக்கும் சரி வயிற்றில் இருக்கக்கூடிய பல நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் இருக்குது. அந்த நுண்ணுயிர்களுக்கு பல வகையான தீவனத்தை கொடுக்கும்பொழுது தான் அந்த நுண்ணுயிர்கள் பன்முகத்தன்மை கொண்டதாக இருக்கும். ஒரே வகையான தீவனத்தை நம்ம கொடுக்கும்பொழுது வயிற்றில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் பல்கி பெறுகிறதில்ல, பன்முகை கொண்ட தன்மையும் இருக்கிறதில்ல. ஏன்னா இப்போனுடைய ஆராய்ச்சி எல்லாம் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, மூளைக்கு அடுத்தபடியாக மூளையாக இருக்கிறது நம்மளுடைய வயிறு தான். அப்போ வயிறை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கும் சரி மனிதர்களுக்கும் சரி அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த நுண்ணுயிர்கள் பாதுகாக்கப்பட வேணும்னா பல வகையான தீவனத்தையும் நல்ல உணவுகளையும் நம்ம கொடுக்கணும். அந்த கொடுக்கும்பொழுது அதுக்கான நுண்ணுயிர்கள் பன்முகைத்தன்மை கொண்டதாக இருக்கும். பன்முகைத்தன்மை கொண்ட நுண்ணுயிர்கள்னால என்ன லாபம் நமக்கு அப்படின்னா, அதுதான் வந்து அந்த மாட்டுடைய வளர்ச்சிக்கு தேவைப்படுது, அதுதான் வந்து மாட்டுடைய உற்பத்திக்கு தேவைப்படுது, அதுதான் மாட்டுடைய கறவை மாட்டுடைய உயிரினங்களுக்கோ காலணிகளுக்கோ தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணுது. அதனால் இந்த பன்முகைத்தன்மை கொண்ட நுண்ணுயிர்கள் வந்து ஆரோக்கியமான சூழலை உருவாக்குறதுக்கு தேவைப்படுது சார்.
1: இப்போ வறட்சி காலங்களில் சார், இந்த பசுந்தீவனமாக இருக்கட்டும் மற்ற தீவனமாக இருக்கட்டும், அந்த பற்றாக்குறை சமாளிக்க விவசாயிகள் என்ன நடவடிக்கைகள்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம்?
0: மழை இல்லை, பற்றாக்குறையாக இருக்குது, வறட்சியாக இருக்குது அப்படின்னும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விவசாய கழிவுகள்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ நெல்லை வந்து அறுவடை பண்ண பிறகு வைக்கல் கிடைக்குது, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அவசரத்துக்கு கட்டு 200 ரூபா விற்கிது, நம்மக்கிட்ட ஒரு 50 கட்டு இருக்குன்னா வித்துட்டா பணம் கிடைக்கும், ஒரு 10,000 ரூபா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இல்லாமல், வறட்சி காலங்கள் வரப்போகுது, மழை பற்றாக்குறையாக இருக்குன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விவசாயத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை சேமித்து வைக்கணும். முதல்ல இப்போ மல்லாட்டை பிடுங்குறோம் அப்படின்னா அதை கொடியை விற்காமல் நம்ம வச்சுக்கணும். பயிர் வகை பயிர் பண்ணுவாங்க, இந்த உளுந்து, தட்டைப்பயிறு, காராமணி, அதெல்லாம் பண்ணும்பொழுது அதை கூளம்னு சொல்கிறவங்க, அந்த கூளத்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பெரும்பாலும் இங்கே அப்படியே வயல்லே போட்டு எரிச்சிட்டு வந்துடுறாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி பண்ணாமல் காய வச்சு நம்ம வந்து ஒரு மூட்டையாக பிடிச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னும் பொழுது இந்த வறட்சி காலங்களையோ பற்றாக்குறை ஏற்பட காலங்களையோ நம்ம வந்து முறையாக பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வைக்கல் இருக்குது அப்படின்னும் பொழுது அதை வந்து யூரியா செறிவூட்டப்பட்ட வைக்கோலாக நம்ம பயன்படுத்தலாம். அதை எப்படி செறிவூட்டுறது அப்படின்னா, ஒரு 100 கிலோ வைக்கல் இருக்குது அப்படின்னா 40 லிட்டர் தண்ணி அதில் எடுத்துக்கணும், அதில் ஒரு 4 கிலோ யூரியாவை கரைச்சி அதை வந்து தண்ணி தெளித்து காற்று போகாமல் ஒரு பையிலையோ ஒரு ட்ரம் அந்த மாதிரி போட்டு ஒரு தொட்டிலையோ காற்று போகாமல் அடைச்சி வச்சுட்டு ஒரு 21 நாள் கழித்து நம்ம அதை எடுத்து கண்டிப்பாக மாடுகளுக்கு பயன்படுத்தலாம். இது வந்து யூரியா செறிவூட்டப்பட்ட வைக்கோல். அது இல்லாமல் இப்போது ஊறுகாய்ப்புல்னு சைலேஜ்னு சொல்லக்கூடிய ஊறுகாய்ப்புல் வந்து தயாரித்து விற்கிறாங்க, அந்த மாதிரி நம்ம வந்து பயன்படுத்தி, ஏன்னா அது வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் வரைக்கும் நல்ல பதப்படுத்தப்பட்ட தயாரிக்கப்பட்ட வந்து ஊறுகாய்ப்புல் வந்து ஒரு 2-3 மாதம் நம்ம வந்து சேமித்து வச்சுக்கலாம். அது வந்து இப்போது வியாபாரத்துக்காக வெளியிலேயே நம்ம வந்து 1 கிலோ ஒரு 10 ரூபா அளவுக்கு கூட கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ மண்ணில்லா விவசாயம் அப்படின்ற மாதிரி ஹைட்ரோஃபோனிக்ஸ் மெத்தடில் வீடுகளிலே நம்ம வந்து இந்த ட்ரேவில் பசுந்தீவனத்தை உற்பத்தி பண்ணலாம். வீடுகளில் இந்த முளைப்பாரி கட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதே மாதிரி நம்ம மக்காச்சோளம் தான் அதுக்கு சிறந்த பயிர். அதுக்கு வந்து மண் தேவையில்லை, இட வசதி இருந்தால் போதும், நம்ம அடுக்கடுக்காக ஃப்ரிட்ஜுக்குள்ளார அடுக்கடுக்காக இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி ஒரு மெத்தடில் நம்ம வந்து அதுக்கு தேவையான ஒரு ஈரப்பதத்தை கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு 10-15 நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக முளைப்பாரி கட்டுற மாதிரி வளர்ந்து வரும். அதை நம்ம வந்து பசுந்தீவனம் நம்ம பயன்படுத்திக்கலாம். இது மட்டும் இல்லாமல் அந்தந்த ஊர்களில் அந்த பகுதிகளில் வட்டாரங்களில் என்னென்ன கிடைக்குதோ அதை வந்து காலணிகளுக்கு நம்ம தீவனமாக பயன்படுத்தலாம். சில இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு ஆலைகள்லேருந்து சேகோ ஃபேக்டரிலேருந்து கிடைக்கக்கூடிய திப்பி கிடைக்கும், அதை வந்து ஒரு சில மாவட்டங்களில் பயன்படுத்துகிறாங்க. இப்போ புளியாங்கொட்டை கிடைக்கும், அந்த புளியாங்கொட்டையை மாவை அரைச்சி காலணிகளுக்கு பயன்படுத்த

0: கொடுத்துறாங்க. அந்த மாதிரி கருவேலங்காய் இருக்குன்னு வச்சுங்க, வறட்சியில் ஏரிகளில் வந்து வேளாங்காயிலிருந்து ஆடுகளுக்கு தீவனமாக பயன்படுது. இந்த மாதிரி அந்தந்த பகுதிகளில் கிடைக்கக்கூடிய மரபு சாராத வந்து தீவனத்தையோ பொருளையோ நம்ம வந்து கேட்டு சந்தேகம் இருந்தால் மருத்துவருடைய ஆலோசனைகிட்ட கேட்டுட்டு நம்ம பயன்படுத்துறது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பகுதிகளில் கூட இந்த பலா பழம் சீசனில் பலா காய் தோல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து வீணாக தூக்கி போடுறோம். அதை வந்து மாடுகளுக்கு நம்ம தீவனமாக பயன்படுத்தலாம். அதை பவுடராக செஞ்சு கூட விற்கிறாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாட்டுக்கு 4 கிலோ 5 கிலோன்றது பயன்படுத்தலாம். அந்த மாதிரி ஒரு ஒரு பகுதியிலையும் ஒரு ஒரு பொருள் தீவனப் பொருள் கிடைக்கும். அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய தீவன செலவை குறைக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும்.
1: கால்நடைகள் கொட்டைகள் இருக்கும்போது உணவு நம்ம கொடுக்கறது,
0: ஆமாம்,
1: அது எந்த நேரங்களில் கொடுக்கலாம், அது முறையாக பின்பற்றினா ரொம்ப நல்லது இல்லைங்களா?
0: ஆமாம்,
1: அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: பசுந்தீவனம் உள்ள தீவனம்னா அது எப்போ வேணாலும் கொடுக்கலாம் சார். ஏன்னா நைட்டு வந்து அது ஃப்ரீயாக இருக்கும்போது அசைப்போடும், பகல் நேரங்களில் மேய்ச்சலுக்கான நேரம். பசுந்தீவனம் உலர் தீவனம்ங்கிறது ஒரு இந்த டைமில் தான் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. குறிப்பாக பால் கறந்துட்டு பசுந்தீவனத்தையோ உலர் தீவனத்தையோ போடும்பொழுது மாடு அசை போட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், அதனால் கீழே படுக்காது, இந்த மடி வீக்கம் அந்த மாதிரி நோய் கிருமிகள் தொட்டு வர்றது குறையும். கலப்பு தீவனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவையோ, இப்போ நம்ம பால் உற்பத்திக்கு தகுந்த மாதிரி நம்ம சொன்னோம், 2.5 லிட்டர் பால் உற்பத்தி கொடுக்குது அப்படின்னா 1 கிலோ தீவனம், அப்போ 10 லிட்டருக்கு கறக்கிற மாட்டுக்கு 4 கிலோ தீவனம். அந்த 4 கிலோ தீவனத்தை இரு வேலையாக பகுதியாக பிரிச்சுக்கலாம், 2 கிலோ காலையிலையும் மீதி 2 கிலோ வந்து சாயங்காலமும் நம்ம கொடுக்கலாம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் கால்நடை வளர்ப்பில் நல்ல இன தேர்வு, சுகாதாரமான கொட்டகை, தூய்மையான குடிநீர், இதெல்லாம் சமச்சீர் அப்புறம் தரமான தீவன மேலாண்மையும் ரொம்ப அவசியம்னு சொன்னீங்க. தீவன செலவை முறையாக திட்டமிட்டு கிடைக்கும் வளங்களை பயன்படுத்தி தரமான தீவனத்தை வழங்குவதன் மூலம் கால்நடைகளின் ஆரோக்கியத்தையும் உற்பத்தியும் மேம்படுத்தலாம் இல்லைங்களா சார்?
0: ஆமாம் சார்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்து பேசுனதில் மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் சார்.
0: நன்றி சார்.
2: இதுவரை கால்நடை வளர்ப்பும் தீவன மேலாண்மையும் குறித்து விழுப்புரம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் பாக்கியராஜ் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

0: நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். இனி பண்ணை செய்தி.
1: இன்றைய பண்ணை செய்தியில் தேனீக்களின் இயற்கை எதிரிகள் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். தேன் பெட்டிகளில் எறும்பு, கரப்பான், பல்லி, குளவி, பறவைகள், உன்னிப்பேன் மற்றும் மெழுகுபூச்சி முதலியன சேதத்தை விளைவிக்கும். இவற்றில் மெழுகுபூச்சி மிகவும் முக்கியமானது. பெட்டிகளை வாரம் ஒரு முறை பரிசோதித்து கண்காணிக்க வேண்டியது அவசியம். மெழுகுபூச்சிகள் பெட்டியின் அடித்தட்டில் முட்டைகளை குவியல் குவியலாக இடும். வெளிவரும் புழுக்கள் பெட்டிகளின் உள்ளே சென்று புழு அறை அடைகளையும் தேனறை அடைகளையும் சேதப்படுத்தி அவற்றிலுள்ள மெழுகை தின்று உயிர் வாழும். இந்த புழுக்கள் நூலாம்படை கூண்டுகளை கட்டி அடைகளை சேதப்படுத்தும். அதிகளவில் தாக்குதல் இருந்தால் தேனீக்கள் வெளியேறிவிடும். இக்கொடிய வைரஸ் நோய் பாதித்த அடைகளில் புழுக்களின் வளர்ச்சி சீராக இல்லாமலும் அறையின் மூடி உட்குமிழ்ந்தும் ஓரிரு துளைகளுடன் காணப்படும். பாதிக்கப்பட்ட புழுக்கள் விரைப்பாகவும் தலைப்பகுதி கருத்தும் காணப்படும். தேனீக்களின் இயற்கை எதிரிகளை நிர்வகிக்கும் முறை. மெழுகு அந்துப்பூச்சி. தேனி பெட்டியின் அடிப்பலகை மற்றும் பிற பகுதிகளில் முட்டை குவியல்கள் புழுக்கள் காணப்பட்டால் அவற்றை அழிக்க வேண்டும். காலியான அடைகளை சுற்றுப்புறத்தில் வெறுமென வைத்திருந்தால் மெழுகுபூச்சியின் பெருக்கத்திற்கு வழிவகுக்கும். வெறும் தேனி அடைகளை பாதுகாப்பாக வைக்கலாம் அல்லது உருக்கி மெழுகு எடுத்து விடுவது சிறந்தது. குவியல்கள் அருகிலுள்ள குவியல் கூட்டை அழித்துவிடவும் பொறி வைத்து பிடித்து அழிக்கலாம். தேன் பெட்டியின் தேன் நுழைவு வழியை சரியான அளவில் வைக்க வேண்டும். எறும்புக்கள் தேன் பெட்டி தாங்கிகளில் கிண்ணத்தில் கால்பகுதி நீர் அல்லது கழிவு எண்ணெய் எப்பொழுதும் இருக்க வேண்டும். உன்னிப்பேன் புழு வளர்ப்பு சட்டங்களை மேல் தனியே எடுத்து பின் கந்தக பொடியை தூவி உண்ணிகளை கட்டுப்படுத்திய பின்னர் மீண்டும் பயன்படுத்தலாம். தாய்ச்சாக் புரூட் வைரஸ் நோய். நோய் கண்ட கூட்டத்தில் ராணி தேனீக்களை நீக்கிவிட்டு புதிய ராணி தேனி விடலாம். சுகாதாரம் மிகவும் அவசியம். வருமுன் காப்பது சிறந்தது. தேனீக்களுக்கான உணவு பயிர்கள். முக்கிய மதுரம் தரும் பயிர்கள் மா, புளி, வேம்பு, இலவம், முருங்கை, ரப்பர், அகத்தி, அரப்பு, புங்கம், புரசு, சிசு, தீக்குச்சி மரம், இலந்தை, குதிரை மசால், காப்பி முதலியவனவாகும். மகரந்தம் தரும் பயிர்கள் தென்னை, வேல், பனை, பாக்கு, தக்காளி, சோளம், கம்பு, கத்தரி, பூசணியாகும். மதுரம் மற்றும் மகரந்தம் தரும் பயிர்கள் முருங்கை, வாழை, கொய்யா, சூரியகாந்தி, எள், கடுகு, நொச்சி, தைலமரம், சப்போட்டா மற்றும் வெங்காயம். தற்பொழுது கூறப்பட்ட பயிர்கள் பூக்கும் தருணம் பற்றிய விவரங்களை நன்கு அறிந்திருப்பதன் மூலம் தேனி பெட்டிகளை இப்பயிர்கள் அதிகமுள்ள பகுதிகளில் வைத்தோ அல்லது இயன்ற பயிர்களை வளர்ப்பதன் மூலமோ பயனடையலாம். இவ்வாறு தேனீக்களின் இயற்கை எதிரிகள் மற்றும் தேனீக்களுக்கான உணவு பயிர்கள் பற்றி தற்பொழுது பண்ணை செய்தியில் தெரிந்து கொண்டோம்.
0: பண்ணை செய்தி கேட்டீர்கள்.
1: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேயர்களே.
2: பெருக்கெடுவோம் பண்ணையெல்லாம் கொண்டு.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, நாளை காலை 6:35 உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் நெற்பயிரில் இளவண்ண அட்டை மூலம் நழைச்சத்து உரமிடுதல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்தின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்களும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்களும் பங்கேற்கின்றனர்.

0: திரேசியில் தொடர்ந்து கேட்கலாம். மனோ எஸ் ஜானகி இவர்கள் குரலில் நாடோடி தென்றல் படத்திற்காக.
1: மணியே மண் குயிலே மாலை இளங் கதிரழகே, கொடியே கொடிமலரே

நேரம் 8:52 28 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைசை. தொடர்ந்து கேட்கலாம் மனோ எஸ் ஜானகி பாடிய பாடல் ஆத்தா உன் கோவிலிலே படத்திற்காக.

0: திரை செய்கிட்டீர்கள். நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்வதை முன்னிட்ட சிறப்பு நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு கேட்கலாம். தொடர்ந்து செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மலர்விழி. ஐக்கிய அரபு அமீரகத்தின் அதிபர் ஷேக் முகமது பின் ஜாயத் அல் நஹ்யான் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். இருதரப்பு கூட்டாண்மை உறவுகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்வதற்கான புதிய வழிமுறைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். பிராந்திய அமைதி, பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்தும் முயற்சிகளில் தொடர்ந்து ஒத்துழைக்க இரு நாடுகளும் மறு உறுதிப்பாடு வெளியிட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காணொலி காட்சி மூலமான 20வது ரோஜ்கார் விழாவில் பல்வேறு அரசு துறைகளில் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000 இளைஞர்களுக்கு நியமன கடிதங்களை வழங்குகிறார். நாளை காலை புதுடெல்லியில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை இலக்கியவியலின் எதிர்காலம் குறித்த சர்வதேச மாநாட்டை பிரதமர் தொடக்கி வைக்கிறார். புதுச்சேரியில் இந்திரா காந்தி சதுக்கம் முதல் ராஜீவ்காந்தி சதுக்கம் வரை மேம்பாலம் அமைக்கும் பணிகளுக்கான சாலை மற்றும் நிலங்களை பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் திரு வீரசெல்வம் மற்றும் இதர அதிகாரிகள் இன்று நேரில் ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர்களிடம் ஒப்படைத்தனர். ஸ்வச் பாரத் இயக்கத்தின் கீழ் புதுச்சேரியில் நடைபெறும் 1 மாத கால தூய்மை திருவிழாவின் ஒரு பகுதியாக கழிவுகளை தரம் பிரித்து அகற்ற வேண்டியதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி பாரதி பூங்காவில் நடைபெற்றது. புதுச்சேரி நகராட்சி சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நகராட்சி சுகாதார ஊழியர்கள் மற்றும் கிரீன் வாரியர் ஊழியர்களும் கலந்து கொண்டனர். உழவர்கரை நகராட்சி சார்பில் இளங்கோவடிகள் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு திடக்கழிவு குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் கால்வாய் மற்றும் கட்டுமான கழிவுகளை தரம் பிரிக்கும் மையத்திற்கு களப்பயணமாக அழைத்துச் செல்லப்பட்டனர். புதுச்சேரியில் உலக சுற்றுலா தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக வரும் 26ஆம் தேதி சனிக்கிழமை பாரதி பூங்காவில் மாபெரும் ஓவிய கலை விழா நடைபெறவுள்ளது. இதில் கலந்து கொள்ள விரும்பும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் அந்தந்த பிரிவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள ஏதேனும் ஒரு தலைப்பை தெரிவு செய்து போட்டியில் கலந்து கொள்ளலாம் என

ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 9:30. முதன்மை அலைவரிசையில் இன்னி கேட்கலாம் சங்கீத வானிலை. இந்த இரவை இனிமையான இரவாக்க சங்கீத வானிலை நிகழ்ச்சியின் தொடக்கமாக உதயகீதம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

நேரம் 9:39 25 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதன்மையில் சங்கீத வானிலே. தொடர்ந்து கேட்கலாம் வைதேகி காத்திருந்தாள். இப்படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் வாணி ஜெயராம் பாடியது.

0: கொலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமே.

0: புதுச்சேரி 605006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: இன்றைய சங்கீத வானிலை நிகழ்ச்சியின் நிறைவு செய்ய கடலோர கவிதைகள் இப்படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடியது.

இன்றைய தேன்மழை நிகழ்ச்சியின் தொடக்கமாக காதலிக்கு நேரமில்லை இப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாசன் பி சுசீலா பாடியது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் 1964 வந்த பாடல் இது.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் சுமை தாங்கி. இப்படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாசன் பாடிய பாடல். கண்ணதாசன் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில், 1962 வந்த பாடல் இது.

நேரம் 10:42 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன்மழை. தொடர்ந்து கேட்கலாம் வாழ்க்கை படகு படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாசன் பாடியது. 1965 வெளிவந்த இந்த பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

தேன்மொழி நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் காத்திருந்த கண்கள். இப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாசன் பாடிய பாடல். 1962 வந்த இப்படத்தின் பாடல் கிடி கேட்கலாம்.

0: தொடர்ந்து கேட்கலாம் தேன் நிலவு படத்திற்காக ஏ எம் ராஜா பாடிய பாடல்.
1: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

கண்கள் உறக்கத்தை தழுவும் இந்நேரத்தில் முதன்மை அலைவரிசையில் ஒலித்து கொண்டிருப்பது தேன்மழை. தொடர்ந்து கேட்கலாம் பெற்ற மகனை விற்ற அன்னை, இப்படத்திற்காக ஏ.எம். ராஜா, பி. சுசீலா பாடியது.

ஒலித்தது தேன்மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 11 மணி. முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சிகள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்கும் புதுடெல்லி விஞ்ஞான் பவனில் நடைபெறும் தேசிய பசுமை தீபார்பாயம் ஏற்பாடு செய்யும் சூழல் மற்றும் காலநிலை இயக்கவியல் 2026 குறித்த 2 நாள் சர்வதேச மாநாட்டின் தொடக்க விழாவின் நேரடி ஒளிபரப்பு

இழப்பை நாளை காலை 10:30 முதல் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இனி இதர நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். படைப்பு ஆகாஷவாணி சென்னை. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். நெற்பயிரில் இலை வண்ண அட்டை மூலம் தழைச்சத்து உரம் இடுதல் குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம் நிகழ்ச்சியில் பல்லுயிர் பாதுகாப்புக்கான கட்டமைப்பு வழங்குகிறார் முனைவர் எஸ் சாகுல் அமீத் அவர்கள். 7:00 சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை. நினைவலைகள் அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் புஞ்சையில் தொற்று ஏன் மீண்டும் மீண்டும் வருகிறது விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் மருத்துவர் உதயசங்கர் அவர்கள். 7:30 இன்றொரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா, 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆலப்பி வெங்கடேசன் அவர்கள் பாட்டு கேட்கலாம். ER அனிருத் அவர்கள் உடன் பாடியுள்ளார். BU கணேஷ் அவர் பிரசாத் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 12:00 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். நண்பகல் 12:00 துலாக்கோல் நேர் கருத்துமடல்கள். 12:15 இசைப்பயிற்சி நிகழ்ச்சியில் கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி, கற்றுக்கொள்பவர் பி மாதவி. 12:30 பன்னிசை மாலை, பழனி சண்முக சுந்தர தேசிகர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ வி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் நேர் விருப்ப பாடல்கள். 2:15 என்றும் இனியவை, 2:40 மொழிபெயர்ச்சில் பிரெஞ்சு பாடம், ஆசிரியர் கே ஸ்ரீதேவி, மாணவர் எஸ் சாதனா. 2:55 வானிலை அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல், எழில் ராமன் அவர்களின் பக்தி பாடல்கள் கேட்கலாம். நெய்வேலி பி லலிதா அவர்கள் வயலின், வி வசந்தராஜா அவர்கள் மிருதங்கம். மாலை 4:00 மௌனம் சம்மதம் திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். இசை இளையராஜா, கதை எஸ் என் சௌமி, வசனம் கே குணா, இயக்கம் கே மது. 5:00 இளைய பாரதம் நிகழ்ச்சியில் நேரலையில் இணைகிறார் ஏஞ்சலா வெண்ணரசி. 5:30 சின்னஞ்சிறு கிளிகள், புதுச்சேரி சுசீலாபாய் அரசு பெண்கள் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி கேட்கலாம். 6:00 திரைசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 முதல் 7:15 வரை திரைசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியில் வேளாண் விலை பொருட்கள் மதிப்பு கூட்டுதல் கிடைக்கும் லாபம் குறித்து திருவள்ளுவர் மாவட்டம் பெரியபாளையம் என் அனுராதா பாலாஜி அவர்களுடன் நேர்முகம். அதனைத் தொடர்ந்து கீரைகள் மற்றும் மூலிகைகள் சாகுபடி அனுபவம். கன்னியாகுமரி மாவட்டம் பாகோடு பரவிலை பி தங்கல் லீலா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். படைப்பு ஆகாஷவாணி சென்னை. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:00 முதல் 8:35 வரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை முன்னிட்ட சிறப்பு நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு கேட்கலாம். 8:35 முதல் 8:58 வரை திரையிசை கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் திருவனந்தபுரம் எஸ் ஹரிக்குமார் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

हेलो 1 2 3 4 5 6 7 8 9 10। हेलो ओके ला 1 2 3 4 5 6 7 8 9 10 माइक टेस्ट सेकंड।